0: An elder brother who says it will not happen to me, he'll be the first one to fall.
1: எனக்கு இது நடக்காது என்று சொல்லக்கூடிய மூப்பர் அவர்தான் விழுவதிலே முதல் ஆளாக இருப்பார்.
0: A brother or sister who hears warnings and says no, that won't happen to me.
1: சகோதரர்களும் சகோதரிகளும் ஒரு எச்சரிப்பை கேட்டபொழுது எனக்கு அது நடக்காது என்று சொல்லுகிறவர்கள் வீழ்ச்சியடைவார்கள்.
0: It's danger.
1: ஆபத்து இருக்கிறது.
0: So it's good for us to take the warnings of scripture seriously.
1: ஆகவே வேதத்திலிருந்து வரக்கூடிய எச்சரிப்புகளை நாம் சீரிய முறையில் எடுத்துக்கொள்வது என்பது நல்லது.
0: Let me give you one of those warnings in Hebrews chapter 3.
1: எபிரேயர் 3 அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
0: He's talking to believers.
1: விசுவாசிகளுக்கு பேசுகிறார்.
0: He says in chapter 3 verse 1, you are partakers of a heavenly calling.
1: பரலோக பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரர்களே என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எபிரேயர்
0: 13. I know that Jesus is the high priest and apostle of our confession.
1: நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலருமாய் இருக்கிறவர் இயேசு என்று சொல்கிறார்.
0: And to such believers he says.
1: அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு அவர் சொல்கிறது.
0: Verse 12.
1: 12வது வசனம்.
0: Take care brothers lest in one of you there be an evil unbelieving heart in falling away from the living God.
1: ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: When you read a word like that, what do you say?
1: இது போன்ற ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறீர்கள்?
0: Say no, it won't happen to me.
1: எனக்கெல்லாம் அது நடக்காது என்று சொல்கிறீர்களா?
0: If you live in fear, it will never happen to you.
1: பயத்திலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது
0: நடக்காது. But if you take a casual attitude and say no, I'm all right.
1: நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்று நீங்கள் ஏனோ தானோ எடுத்துக்கொண்டால்.
0: Take care that in one of you there's not an evil unbelieving heart.
1: உங்களிலே ஒருவனுக்கு பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
0: 1 Corinthians chapter 10.
1: 1 கொரிந்தியர் 10 அதிகாரம்.
0: It says in verse 12.
1: 12வது வசனம்.
0: Therefore let him who thinks he stands take heed lest he fall.
1: நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கடவன்.
0: And in Romans 11.
1: ரோமர் 11வது அதிகாரம்.
0: It speaks there about verse 17 about some of the branches that were broken off.
1: 17ஆம் வசனத்திலே சில முறித்து போடப்பட்ட கிளைகளை குறித்து அவர் பேசுகிறார்.
0: That is the Jewish people.
1: அவர்தான் யூத மக்கள்.
0: God rejected them.
1: தேவன் அவர்களை தள்ளி விட்டார்.
0: Because of pride.
1: பெருமை நிமித்தமாய்.
0: Now he says verse 18, you be careful that you don't be arrogant towards them.
1: நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே என்று சொல்கிறார்.
0: Verse 20.
1: 20வது வசனம்.
0: They were broken off for their unbelief, but now you are standing by faith.
1: அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய்.
0: And now listen to this word.
1: இப்பொழுது இந்த வார்த்தையை கேளுங்கள்.
0: Don't be high minded but fear.
1: மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு.
0: Don't be high minded but fear.
1: மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு.
0: I would say that to every believer, elder brother, younger brother, sister, everybody.
1: இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிறேன், மூத்த சகோதரர்களுக்கு, இளைய சகோதரர்களுக்கு, சகோதரன் சகோதரி எல்லாருக்கும் சொல்லுகிறேன்.
0: Don't be high-minded.
1: மேட்டிமை சிந்தியா இருக்க வேண்டாம்.
0: But fear.
1: ஆனால் பயந்திருங்கள்.
0: What happened to another can happen to you.
1: மற்றவர்களுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்க முடியும்.
0: So cling close to the Lord.
1: ஆகவே தேவனை இறுக்கமாய் பற்றிக் கொள்ளுங்கள்.
0: And when we look at Revelation 2 and 3,
1: வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது,
0: as I studied all those 7 churches,
1: அந்த 7 சபைகளையும் படிக்கும் பொழுது,
0: you know there were 2 churches that were in a good condition.
1: அங்க இரண்டு சபைகள் நல்ல நிலையில இருந்தது என்று பார்க்கிறோம்.
0: Smyrna and Philadelphia.
1: Smyrna சபையும் Philadelphia சபையும்.
0: How is it that they were preserved?
1: எப்படி இந்த சபைகள் மட்டும் பாதுகாக்கப்பட்டது?
0: I see one thing common about both of them.
1: அந்த இரண்டு சபைகளையும் ஒரே பொதுவாக ஒரு காரியத்தை பார்க்கிறேன்.
0: They were both facing persecution and troubles.
1: அந்த இரண்டு சபைகளுமே உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள்.
0: You read that in the Lord's writings to them.
1: தேவன் அவர்கள் இந்த சபைகளை எழுதுகிற செய்திகளிலே வாசித்து பாருங்கள்.
0: But the other churches were not facing any problem.
1: மற்ற சபைகள் பிரச்சனைகளை சந்திக்கவில்லை.
0: Sometimes you may wonder, why am I facing so many problems?
1: ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சில சமயத்தில் ஆச்சரியப்படலாம்.
0: That is what is protecting you from falling away.
1: இதுதான் உங்களை கீழே விழுவதிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது.
0: That is what is protecting you from pride.
1: பெருமையிலிருந்து இதுதான் உங்களை பாதுகாக்கிறது.
0: Because it makes you come close to God.
1: ஏனென்றால் தேவன் என்று நெருங்கி வர முடியாது உங்களை ஏவுகிறது.
0: Lord, I need your help.
1: ஆண்டவரே என்னுடைய உதவி எனக்கு தேவை.
0: See, people who are facing trial, they are not likely to backslide.
1: எப்பொழுதே பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் பின்வாங்கி போக மாட்டார்கள்.
0: Backsliding begins when we have so much money and earthly wise everything is going well with us.
1: பூமிக்குரிய காரியங்கள் சுமூகமாக போகிறது, நிறைய பணம் இருக்கிறது, அந்த நேரத்திலே தான் பின்மாற்றம் ஆரம்பிக்கிறது.
0: Even the apostle Paul needed a thorn in his flesh to keep him humble.
1: பவுலையே தாழ்மையாய் வைப்பதற்கு ஒரு முள் தேவைப்பட்டது.
0: Do you think you're greater than him?
1: அவரை காட்டிலும் நீங்கள் பெரியவர்களா?
0: If he needed something to humble him, what about you and me?
1: அவருக்கே தன்னை தாழ்மையாய் வைப்பதற்கு ஒன்று தேவைப்பட்டது என்று சொன்னால் நீங்களும் நானும்
0: ஏமாறோம். And that is why God in his great wisdom gives us some type of trial.
1: ஆகவே தான் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்திலே நமக்கு ஒரு விதமான பிரச்சனைகளை கொடுக்கிறார்.
0: And we may wish and wish and wish, oh I wish that trial would go away.
1: ஓ இந்த பிரச்சனை எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: But that trial is your salvation.
1: ஆனால் அந்த உபத்திரவம் தான் உங்களுடைய இரட்சிப்பு.
0: You feel sorry for the people who don't have trials.
1: உபத்திரம் இல்லாத மக்களை பார்த்து நாம் பரிதாபப்பட வேண்டும்.
0: Paul had a co-worker called Demas.
1: பவுலுக்கு தேமா என்றதான உடன் ஊழியர் ஒருவர் இருந்தார்.
0: I want to tell you something about him. Colossians.
1: அவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
0: In Colossians chapter 4.
1: கொலோசியர் 4 ஆம் அதிகாரம்.
0: See what he says.
1: அங்க என்ன சொல்றாரு என்று பாருங்கள்.
0: He is writing to the Colossian Christians of the apostle Paul and giving them greetings.
1: அப்போஸ்தலன் பவுல் கொலோசி சபைக்கு எழுதும்போது வாழ்த்துக்களை சொல்லி எழுதுகிறார்.
0: And he says in Luke 4:14.
1: லூக்கா 4:14 இல் சொல்கிறார்.
0: Luke the beloved physician sends you greetings and also Demas.
1: அங்கே பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் என்று சொல்லி கொலோசியர் 4:14 இல் வாசிக்கிறோம்.
0: Demas was a co-worker of Paul.
1: ஆகவே தேமா பவுலுடைய உடன் ஊழியர்.
0: See Philemon.
1: Philemon
0: verse 24.
1: 24 ஆம் வசனம்.
0: Here is greetings coming to you from Mark and Aristarchus and Demas and Luke, my fellow workers.
1: பிலமோன் 24 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என் உடன் விளையாட்டிலாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள்.
0: Do you know what an honor it was to be a co-worker with Paul?
1: பவுலுடனே உடன் ஊழியனாக இருப்பது என்பது எவ்வளவு கணத்துக்குரிய காரியம் தெரியுமா?
0: Paul did not select everybody. He was very careful whom he selects.
1: பவுல் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்கிற விஷயத்திலே பவுல் கருத்துள்ளவராக இருந்தார்.
0: I was alive in those days and if Paul selected me, I'd have thought, boy, it's a great honor for me.
1: நான் அந்த நாட்களில் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தால் பவுல் என்னை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கனம் அது.
0: But that same man.
1: ஆனால் அதே மனிதர்
0: Demas.
1: தேமா.
0: Few years later.
1: ஒரு சில ஆண்டுகள் கழித்து
0: Paul writes to Timothy in 2 Timothy 4.
1: பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் 2 தீமோத்தி 4 அதிகாரம்
0: verse 10.
1: 10 வசனம்.
0: Demas has loved this present world and has deserted me.
1: இந்த பிரபஞ்சத்தை மேல் ஆசை வைத்து தேமா என்னை விட்டு விலகி போய் விட்டான் என்று சொல்கிறார்.
0: Why would you leave a man like Paul?
1: Yen Paulai pola oru manidhanai vittu poga vendum?
0: You think Demas could find a better apostle than Paul?
1: Apostle Paulai kaattila meenmiyana oru apostle paarpadarkaga thema Paulai vittu sendrara?
0: Why would Demas leave Paul?
1: Yen Paulai thema vittu priya vendum?
0: Because there was some love for the world.
1: Indha prabanjam indha ulagathin mele konjam vaanja virupam irundapadinaale.
0: The world has got many many things that can attract us.
1: இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்கள் நம்மை ஈர்க்கலாம்.
0: Now when you think of the world, when you think of a worldly believer.
1: உலக பிரகாரமான விசுவாசி என்று ஒருவரை நீங்கள் எண்ணும் பொழுது
0: we first of all think of someone who is very stylish and all that.
1: ஸ்டைலாக Dress பண்ணிவிட்டு ஸ்டைலாக இருக்கக்கூடியவரை தான் நாம் நினைக்கிறோம்.
0: Worldly person.
1: அவர்தான் உலக பிரகாரமான மனிதர் என்று எண்ணுகிறோம்.
0: But those are all very obvious worldliness.
1: ஆனால் இவைகள் எல்லாம் வெளிரங்கமாய் காணப்படக்கூடிய உலகத்தனம்.
0: Let me tell you what is the number one mark of worldliness.
1: உலக பிரகாரமா இருப்பதனுடைய முதல் அடையாளம் என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
0: It is not the way you dress or living in grand style.
1: அது ஆடை அணிகிற விதத்திலே இல்லை அல்லது சொகுசான வாழ்க்கை வாழ்கிறதிலே இல்லை.
0: There are many sadhus in different religions in India who are thoroughly worldly.
1: இந்திய தேசத்திலே பல மதங்களிலே எவ்வளவோ சாதுக்கள் இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க உலகத்தனமானவர்கள்.
0: They don't dress in grand style, they don't drive in big cars or anything.
1: அவர்கள் பெரிய கார்களிலே போவதில்லை பெரிய விதத்திலே நவீன ஆடைகள் அணிவதில்லை.
0: All Indian people think they are very holy.
1: இந்திய மக்கள் எண்ணுவதெல்லாம் இந்த சாதுக்கள் என்றால் பரிசுத்தவான்கள் புனிதர்கள் என்று எண்ணுகிறார்கள்.
0: Because even Christians don't know what is worldliness.
1: ஏன் சொன்னால் கிறிஸ்தவர்களும் கூட உலகத்தனம் என்றால் என்ன என்று அறியாது இருக்கிறார்கள்.
0: Now listen.
1: The
0: number one mark of worldliness is an independent spirit.
1: உலக பிரகாரமா இருப்பதனுடைய முதல் அத்தாட்சி ஒரு சுயாதீன ஆவி.
0: I don't want to work with anybody else. I want everybody to listen to me.
1: நான் யாரோடும் சேர்ந்து உடன் ஊழியனாய் நான் வேலை செய்ய மாட்டேன் எல்லாரும் எனக்கு தான் செவி கொடுக்க வேண்டும்.
0: And Demas had that spirit.
1: தேமாவுக்கு அந்த ஆவி இருந்திருக்கலாம்.
0: So he doesn't care for Paul.
1: ஆகவே பவுலை குறித்து அக்கறைப்படவில்லை.
0: Maybe he wanted money too. I don't know what he wanted.
1: அவருக்கு பணமும் தேவைப்பட்டிருந்திருக்கலாம் அவருக்கு
0: என்ன வேணும்னு தெரியவில்லை
1: ஆனால் பணமும் கூட அவருக்கு தேவையில்லாத இருந்திருந்தால் இருக்குமே ஆனால் அவருக்கு தேவையானதெல்லாம் நான் தனியாக இருக்க வேண்டும் சுயாதீனமாக இருக்க வேண்டும்
0: many people don't think of that as worldliness
1: அநேக மக்கள் இதை உலக பிரகாரம் என்று எண்ணுவதில்லை
0: that is the number one mark of worldliness
1: உலகத்தின் ஆவியினுடைய முதல் அடையாளம் இதுதான்
0: see acts chapter 20
1: அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20 அதிகாரம்
0: Paul writes to the elders Paul speaks to the elders in Ephesus in verse 17
1: 17 ஆம் வசனத்திலே பவுல் அந்த எபேசு மூப்பர்களுக்கு சொல்கிறார்
0: and he calls the elders and speaks to them
1: அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் பேசுகிறார்
0: and he says in verse 29
1: 29 ஆம் வசனம்
0: I know after my departure wolves will come into your midst
1: நான் உங்களை விட்டு போன பிறகு ஓநாய்கள் உங்கள் மத்தியிலே வரும்
0: and listen to verse 30 this is the independent spirit
1: நீங்கள் 30 ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இதுதான் அந்த சுயாதீன ஆவி
0: Among you elders,
1: ஒப்பரிலே உங்களிலே சிலர்
0: some will arise,
1: சிலர் எழும்பி
0: and draw away disciples after them.
1: தங்களிடத்தில் பக்கமாக சீஷர்களை இழுத்துக் கொள்வார்கள்.
0: That is the independent worldly spirit.
1: அதுதான் தனித்துவமான சுயாதீனமான உலகத்தின் ஆவி.
0: I will draw some disciples after me.
1: எனக்கு பின்னாக சில சீஷர்களை இழுத்துக் கொள்கிறேன்.
0: A true servant of God draws people to Christ.
1: ஒரு மெய்யான தேவ ஊழியர் மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவார்
0: பட் a counterfeit servant of God draws people after him
1: ஒரு போலியான ஊழியர் மக்களை தன் பக்கமாக இழுத்துக் கொள்வார்
0: and these good elders who were Paul had taught them for 3 years they were going to finally become worldly
1: பவுல் 3 வருடங்கள் போதித்த இந்த நல்ல மூப்பர்கள் கடைசியாக உலகத்தின் ஆவி பெற்றுக் கொண்டார்கள்
0: so Demas was like that
1: தேமாவும் அப்படிப்பட்டவராய் இருந்தார்
0: maybe he wanted to draw some disciples after him
1: தேமா ஒருவேளை தனக்கு பின்பாக சில சிஷ்யர்களை இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம்
0: he said I'm not going to work with Paul I'm going to work myself
1: நான் பவுலுக்கு கீழாக இருந்து ஊழியம் செய்ய மாட்டேன் நானாக தனியாக இருந்து ஊழியம் செய்வேன்
0: I won't listen to anything that Paul says
1: பவுல் சொல்றதை நான் கவனிக்க மாட்டேன்
0: I'm going to get some following myself
1: நானாகவே தனித்தாளாக நான் இருந்து ஊழியம் செய்ய போகிறேன்
0: I don't know what happened to Demas finally
1: கடைசியாக தேமாவுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை
0: let me tell you
1: நான் உங்களுக்கு சொல்கிறேன்
0: he was a very good brother once the co-worker of paul
1: ஒருமுறை மிகவும் நல்ல சகோதரராக இருந்து பவுல் உடன் ஊழியராக இருந்தார்
0: please listen to me
1: தயவு செய்து என்னை கேளுங்கள்
0: i will not be surprised if today demas is in hell
1: இன்றைக்கு தேமா நரகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் நான் அதை குறித்து ஆச்சரியப்பட மாட்டேன்
0: that can happen
1: அது நடக்க முடியும்
0: because he lost the protection that he had when he was with paul
1: paulோடு கூட இருந்த பொழுது அவருக்கு இருந்த அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவர் இழந்து விட்டார்
0: god allows trials and difficulties to protect us
1: நம்மை பாதுகாக்க முடியாக தேவன் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் நமக்கு தருகிறார்
0: see what paul says in 2 corinthians 12
1: 2 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்
0: because i was getting so many revelations
1: எனக்கு எவ்வளவோ வெளிப்பாடுகள் கிடைத்துக் கொண்டிருந்தபடியாலே
0: 12:7
1: 2 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரம் 7 ஆம் வசனம்
0: to keep me from becoming proud and exalting myself
1: நான் பெருமைப்படாதபடிக்கு என்னை நான் உயர்த்தாதபடிக்கு
0: you say paul were you in danger of pride
1: பவுலே நீரே பெருமை அடைய முடியாய் ஒரு அபாயத்தில் இருந்தீரோ
0: i have known you for so many years you are such a humble brother
1: நீங்கள் எவ்வளவு தாழ்மையான ஒரு சகோதரன் எத்தனை ஆண்டுகளாகவே நான் அறிந்திருந்தேனே
0: you were never exalted yourself
1: ஒரு காலம் நீர் உம்மை உயர்த்தவில்லையே
0: but paul says
1: பவுல் சொல்கிறார்
0: brother all of us are in danger of pride
1: நாம் எல்லாருமே பெருமை அடைய முடியாய் அபாயத்தில் இருக்கிறோம்
0: all of us are in danger of lifting ourselves up over other believers
1: மற்ற நாம் எல்லாருமே மற்ற விசுவாசிகள் மேலே நம்மை உயர்த்திற கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறோம்
0: paul would say i tried my best always to humble myself
1: நான் எப்பொழுதுமே என்னை தாழ்த்த முடியாக என்னால் முயன்றவரை பிரயாசப்பட்டிருக்கிறேன்
0: but god who loved me
1: தேவன் என்னை நேசிக்கிற அப்படினாலே
0: he saw in spite of all that i did i was still in danger
1: நான் செய்த இவ்வளவு பிரயாசங்கள் மத்தியிலேயே நான் ஒரு அபாயத்தை சந்தித்தேன்
0: and the lord saw that
1: தேவன் அதை பார்த்தார்
0: and quickly gave me some problem
1: ஆகவே உடனடியாக எனக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தார்
0: it was like a thorn in my flesh
1: அது என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முள்ளை போல இருந்தது
0: you know how you feel if one big thorn has got into your hand
1: உங்க கையில ஒரு முள் குத்தி அங்கே தைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்
0: you can't take it out
1: அது எடுக்க முடியவில்லை
0: gets infected
1: அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி விடுகிறது
0: பெயினிங்
1: சீழ் பிடித்து வலி வந்து விடுகிறது
0: terrible
1: பயங்கரமா இருக்குது
0: paul says spiritually i had a problem like that
1: ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது
0: he calls it in verse 7 a messenger of satan
1: என்னை குற்றம் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று அதை அழைக்கிறார்
0: and i prayed verse 8
1: எட்டாம் வசனத்தில் சொல்றார் நான் ஜெபிக்கிறேன் மூன்று முறை ஜெபித்தேன்
0: lord
1: ஆண்டவரே
0: this is from satan
1: இது சாத்தானிடத்திலிருந்து வந்திருக்கிறது
0: in jesus name i resist it
1: இயேசுவின் நாமத்தினாலே அவனை எதிர்க்கிறேன்
0: i cast it out in jesus name
1: இயேசுவின் நாமத்தினாலே அவனை விரட்டுகிறேன்
0: But it's tomorrow morning, it's still there.
1: நாளை காலையில பார்த்தா முள் அங்கே தான் இருக்குது.
0: All my prayer and rebuke and nothing has happened to this.
1: இந்த எல்லா ஜெபமும் கணிந்து கொள்ளதிலும் ஒன்றும் செய்யவில்லை.
0: The messenger of Satan is still there.
1: அங்கே சாத்தானுடைய தூதன் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறான்.
0: Again, Lord, maybe I didn't pray hard enough. I'm going to fast and pray in Jesus name.
1: போதுமான அளவு நான் ஜெபிக்கவில்லை, இப்பொழுது உபவாசித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த முள் நீங்கு என்று சொல்கிறார்.
0: Next week it's still there.
1: அடுத்த வாரம் பார்த்தால் அங்கே தான் இருக்கிறது.
0: A third time.
1: மூன்றாவது முறை.
0: Still no answer.
1: இன்னுமாய் கேட்கிறார்.
0: And the Lord says,
1: ஆண்டவர் சொல்கிறார்,
0: Paul, I'm not going to take it away.
1: பவுலே, நான் அதை எடுத்துப்படுவதில்லை.
0: You need that.
1: உனக்கு அது தேவை.
0: Why, Lord?
1: ஏன் ஆண்டவரே?
0: You, I have to have a messenger of Satan troubling me.
1: என்னோடு கூட இருக்கும்படியாக சாத்தானுடைய தூதன் நிற்க வேண்டுமா?
0: Didn't you defeat Satan on the cross?
1: நீர் சிலுவையிலே சாத்தானை தோற்கடிக்கவில்லையா?
0: Why should this messenger of Satan trouble me?
1: இந்த சாத்தானுடைய தூதன் ஏன் என்னை தொந்தரவு செய்ய வேண்டும்?
0: I don't know what it was. It could have been a sickness.
1: அது ஒரு வியாதியா இருந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை என்ன
0: என்று. Or it could have been some problem, I don't know.
1: என்ன ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை.
0: But one thing we know, it was a messenger of Satan.
1: ஒன்றை நாம் அறிகிறோம், அது சாத்தானுடைய தூதன்.
0: Sickness is from Satan.
1: வியாதி சாத்தானிடத்திலிருந்து வருகிறது.
0: Sometimes you pray and God does not remove it.
1: சில சமயத்திலே நீங்கள் ஜெபித்தும் தேவன் அதை நீக்காமல் இருக்கிறார்.
0: Some people have problems in their families. They pray and pray and pray and pray and God does not remove it.
1: சிலருக்கு குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது, ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறார்கள், தேவன் அதை நீக்குவதில்லை.
0: It is from the devil, definitely.
1: கண்டிப்பாக அது பிசாசினிடத்தில் வந்ததுதான்.
0: This is from Satan.
1: இது பிசாசினிடத்திலிருந்து வந்தது.
0: It is written there, a messenger of Satan.
1: இந்த சாத்தானுடைய தூதன்.
0: And what does he do?
1: அவன் என்ன
0: சொல்றான்? He keeps on, it says buffeting me.
1: அவன் என்னை குட்டி கொண்டே இருக்கிறான், குட்டி
0: கொண்டே
1: இருக்கிறான்.
0: That means he's keeping on hitting me.
1: அவன் என்னை அடித்து கொண்டே இருக்கிறான்.
0: Imagine Satan keeping on hitting me.
1: என்னை பாருங்கள், சாத்தானை அடித்து கொண்டே இருந்தால்.
0: And I say, Lord, stop it. Tell him to stop it.
1: இவனை நிறுத்த முடியாய் சொல்ல வேண்டும் கேக்குறேன்.
0: Lord says no.
1: ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறார்.
0: Lord, you are going to allow me, a servant of God, to be keep on hit by Satan?
1: ஆண்டவரே, தேவ ஊழியனாய் இருக்கக்கூடிய என்னை சாத்தான் அடித்து கொண்டே இருக்க முடிய அனுமதிக்க போகிறீரா?
0: Yes.
1: ஆம்.
0: Why, Lord?
1: ஏன் ஆண்டவரே?
0: Because I blessed you so much.
1: நான் உன்னை எந்தளவாய் ஆசீர்வதித்து இருக்கிறேன்.
0: I blessed your ministry so much.
1: நீ ஊழியத்தை எந்தளவாய் ஆசீர்வதித்து இருக்கிறேன்.
0: You don't realize it, but you are in danger of pride.
1: நீ உணரவுதலை, நீ பெருமையடைய கூடிய அபாயத்தில் இருக்கிறாய்.
0: And you don't understand now why I'm doing it.
1: ஏனால் இதை செய்கிறேன் என்று உனக்கு இப்பொழுது விளங்காது.
0: But one day when you stand with me, you will say, thank you, Lord, for that.
1: ஒரு நாளில் நீ என்னோடு கூட நித்தியத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவரே, இதை செய்தபடினாலே நன்றி என்று சொல்வாய்.
0: So God allows some trial from Satan to come into the lives of his best children.
1: ஆகவே தம்முடைய மென்மையான சிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் கூட பிசாசு நடத்தந்து வரக்கூடிய உபத்திரவங்களை தேவன் அனுமதிக்கிறார்.
0: He calls it a gift from God also.
1: தேவனிடத்திலிருந்து வரங்களையும் பெற்றுக்கொண்டவர் பவுல்.
0: A thorn, and he says, it was, you see in verse 7, it was given to me.
1: ஏழாம் வசனத்திலே பாருங்கள், அது எனக்கு அளிக்கப்பட்டது.
0: It's like a gift God gave.
1: அது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வரத்தை போல இருக்கிறது.
0: Imagine if somebody sends you a nice in a shiny paper and ribbon, a gift for your birthday.
1: பலபல என்று தோன்றக்கூடிய ஒரு வெகுமதியை ஒருவர் கொடுக்கிறார் உங்களுக்கு.
0: Beautiful paper and box.
1: அதனுடைய மேலே செய்யப்பட்டதான அந்த அட்டையும் பெட்டியும் அழகாக இருக்கிறது.
0: From somebody who loves you very much.
1: உங்களை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒருவர் அந்த வெகுமதியை உங்களுக்கு கொடுக்கிறார்.
0: Open it.
1: அந்த வெகுமதியை பேப்பரை கழட்டி பார்க்கிறீர்கள்.
0: And it's a thorn.
1: அங்கே ஒரு முள் இருக்கிறது.
0: See, what sort of gift is this?
1: என்ன விதமான ஈவு இது?
0: That is what God gave Paul.
1: இதை தான் தேவன் பவுலுக்கு கொடுத்தார்.
0: A thorn.
1: ஒரு முள் கொடுத்தார்.
0: A messenger of Satan.
1: சாத்தானுடைய தூதன்.
0: To keep him from becoming proud.
1: பெருமை அடைவதிலிருந்து அவனை பாதுகாக்க முடியாது.
0: Why?
1: ஏன்?
0: Because God resists the proud.
1: தேவன் பெருமையுள்ளவர்களை எதிர்க்கிறார்.
0: And he loved Paul so much, he did not want to resist him.
1: பவுலை எந்த அளவுக்கு அதிகமாக நேசித்தார், பவுலை எதிர்க்க தேவன் விரும்பவில்லை.
0: He said, Paul, I love you so much.
1: நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன்.
0: I never want to be your enemy.
1: ஒரு காலம் நான் உனக்கு சத்துருவாய் மாறிவிடக் கூடாது.
0: But if you become proud, I will automatically become your enemy.
1: நீ பெருமை அடைந்து விட்டால் நான் தானாகவே நான் உனக்கு எதிரியாய் விடுவேன்.
0: So that is why I am allowing this trial to be in your life.
1: ஆகவே தான் இந்த உபத்திரவமுடைய வாழ்க்கையில் இருக்க முடிய அனுமதிக்கிறேன்.
0: You pray 3 times, even if you pray 300 times, I will not remove it.
1: மூன்று முறை ஜெபித்து விட்டாய், 300 முறை ஜெபித்தாலும் நான் அதை நீக்க மாட்டேன்.
0: But I'll give you something to conquer it.
1: ஆனால் அதை மேற்கொள்வதற்கு நான் ஒன்றை கொடுக்கிறேன்.
0: Satan will be there.
1: சாத்தான் அங்கே தான்
0: இருக்கப் போகிறது. God will be there.
1: முள் அங்கே தான் இருக்கப் போகிறது.
0: But my grace will help you to go overcome it.
1: ஆனால் அதை மேற்கொள்ள முடியாக என்னுடைய கிருபை உனக்கு உதவி செய்யும்.
0: I heard of a story of a servant of God who was facing some problem like this.
1: இது போன்ற ஒரு பிரச்சனையை சந்தித்த ஒரு தேவனுடைய தேவ மனிதனுடைய கதையை கேள்விப்பட்டேன்.
0: He kept on praying, Lord, take it away, take it away, take it away.
1: ஆண்டவரே எடுத்து போடும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தார்.
0: Do you find some problem like that in your life?
1: இது போன்ற ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா?
0: Maybe you're facing a problem in your office.
1: அலுவலகத்திலே ஒருவேளை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கலாம்.
0: You prayed and prayed and prayed and prayed, nothing happened.
1: ஜெபித்து பார்த்த ஒன்றும் நடக்கவில்லை.
0: Or you have a difficult neighbor.
1: அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் மோசமானவராக இருக்கலாம்.
0: Always troubling you.
1: எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
0: And you pray, Lord, please let him vacate that house and go and rent some other house.
1: ஆண்டவரே இந்த வீட்டை காலி செய்து விட்டு எங்கேயாவது வேலை மாற்றமாகி போகட்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்.
0: And then one day you hear the news that he has bought that house. He's going to be there forever.
1: ஒரு நாளிலே செய்தியை கேள்விப்படுகிறீர்கள், பக்கத்து வீட்டுக்காரர் வாடகைக்காரர் அந்த வீட்டை சொந்தமாக வாங்கி விட்டார், அங்கே தான் இருக்க போகிறார்.
0: You say, Lord, I was praying that he'll move away to some other house. Now he's bought it.
1: ஆண்டவரே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற எங்கேயாவது போவார் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தால் இந்த வீட்டையே வாங்கி விட்டாரே.
0: The Lord says, you need that.
1: உனக்கு அது தேவை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
0: Because I have blessed you so much, you have to be humbled.
1: உன்னை அதிகமாய் ஆசீர்வதித்து விட்டே நீ தாழ்மையா இருக்க வேண்டும்.
0: The more God has blessed you,
1: எந்த அளவுக்கு அதிகமாக தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறாரோ,
0: the more you need something to humble you.
1: அந்த அளவுக்கு அதிகமாக ஏதோ ஒன்று உங்களை தாழ்த்தும்படியாக உங்களுக்கு தேவை.
0: The only man who walked on this earth who did not need it was Jesus Christ.
1: இந்த பூமியில் நடந்த மனிதர்களில் ஒருவர் இது தேவையில்லை என்று வாழ்ந்த ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
0: He never needed a thorn in the flesh. He always remained humble.
1: அவர் எப்பொழுதே தாழ்மையில் நிலைத்திருந்தபடியாலே அவருக்கு ஒரு முள் தேவைப்படாதிருந்தது.
0: But the best man next to him, the apostle Paul, needed it.
1: அவருக்கு அடுத்த சிறந்த மனிதர் அப்போஸ்தலனாய் பவுல் அவருக்கு தேவைப்பட்டது.
0: So I don't think you and I are better than Paul.
1: ஆகவே நீங்களும் நானும் பவுலை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல.
0: If God has not blessed you much, maybe you don't need it.
1: தேவன் அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு தேவையில்லை.
0: If he has blessed you and blessed your ministry and done things through you, you need some type of thorn in the flesh, definitely.
1: உன்னுடைய ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார், உன் மூலமாக ஏதாவது காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்கு மாம்சத்தில் ஒரு முள் தேவை.
0: No matter how much you pray, it won't go.
1: எவ்வளவு ஜெபித்தாலும் அது போகாது.
0: I'm not saying you shouldn't pray.
1: ஜெபிக்க கூடாது என்று சொல்லவில்லை.
0: Pray, keep praying.
1: ஜெபிங்கள், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே
0: இருங்கள். But if God doesn't remove it, don't grumble.
1: தேவன் அதை நீக்கவில்லை என்று சொன்னால் முறுமுறுக்க வேண்டாம்.
0: Remember that his grace is enough for you to overcome it.
1: நீங்கள் அதை மேற்கொள்வதற்கு அவருடைய கிருபை உங்களுக்கு போதும்.
0: So I was telling you about the servant of God who had a problem like this.
1: ஆகவே இது போன்ற ஒரு பிரச்சனையை மேற்கொண்ட சந்தித்த ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தேன்.
0: Problem was not going.
1: பிரச்சனை போகவில்லை.
0: Then he prayed. Then one day God gave him a dream.
1: அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது ஒரு நாளிலே தேவன் ஒரு சொப்பனம்
0: கொடுத்தார். You know how sometimes we dream about things that we are thinking about a lot.
1: நாம் சில காரியங்களை குறித்து அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கும்போது அதன் விளைவாக சொப்பனம் பிறக்கிறது.
0: So in that dream he saw himself like trying to cross a river in a boat.
1: அந்த சொப்பனத்திலே அவர் ஒரு படகிலே அந்த ஆற்றை கடக்க முயற்சிக்கிறார்.
0: And under the surface of the water was a big rock which he could not see.
1: பரப்பின் கீழாக காண முடியாத ஒரு பாறாங்கல் இருக்கிறது.
0: And the rock boat is always hitting that rock.
1: அங்க போனால் அந்த படகு அந்த பாறையில போய் மோதுகிறது.
0: Go this way, the rock is there. Go this way, the rock is there.
1: கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி போனால் அங்கேயும் ஒரு பாறை, இந்த பக்கம் திருப்பி போனால் அங்கேயும் பாறை.
0: Long rock.
1: அந்த பாறையானது நீண்ட பாறை.
0: Saying, Lord, remove that rock. Remove that rock. He's praying in his dream.
1: அவர் சொப்பனத்திலே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், ஆண்டவரே இந்த பாறையை நீக்கி விடும், இந்த பாறையை நீக்கி விடும் என்று.
0: Rock is there. The rock is still there.
1: அங்கே பாறை இருந்து கொண்டே இருக்கிறது.
0: Then he heard in his dream.
1: அப்பொழுது சொப்பனத்திலே ஒரு காரியத்தை கேட்டார்.
0: The Lord saying.
1: ஆண்டவர் சொல்கிறார்,
0: I will not remove the rock.
1: நான் அந்த பாறை இணைக்கப் போவதில்லை.
0: But I will raise the level of the water.
1: ஆனால் தண்ணீரின் அளவை நான் மேலே நோக்கி உயர்த்த போகிறேன்.
0: That your boat will go over that.
1: அப்பொழுது உன்னுடைய படகு அந்த பாறையை கடந்து மேற்கொண்டு சென்றுவிடும்.
0: He said, that is wonderful.
1: ஆம், ஆண்டவரே இது அற்புதமாக இருக்கிறது.
0: I want to go to the other side.
1: நான் மற்ற கரைக்கு போக வேண்டும்.
0: I want to obey you and do your will.
1: நான் உம்முடைய சத்தத்தை செய்ய வேண்டும், உமக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
0: So the Lord says, I will raise the level of grace in your life.
1: ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கிருபையின் அளவை நான் உயர்த்த போகிறேன், கூட்ட போகிறேன்.
0: And then I will take you over.
1: அப்பொழுது நான் அந்த பிரச்சனைக்கு மேலாக உன்னை எடுத்து செல்ல முடியும்.
0: So that is why sometimes God allows different problems in our life.
1: இதன் நிமித்தமாய் தான் தேவன் வித்தியாசமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்.
0: There are some sicknesses, no matter how much you pray, it will not go.
1: எல்லாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சில வியாதிகள் உங்களை விட்டு நீங்குவதில்லை.
0: There are other sicknesses in a moment the Lord will heal you.
1: சில வியாதிகள் ஒரு க்ஷணத்திலே தேவன் உங்களுக்கு சுகம் கொடுத்து விடுவார்.
0: There are other problems you may face in your life, no matter how much you pray it won't go.
1: நீங்கள் சந்திக்கிற வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எவ்வளவு ஜெபித்தாலும் போவதில்லை.
0: But God will give you grace.
1: ஆனா தேவன் உங்களுக்கு கிருபை தருவார்.
0: It's a wonderful verse, 2 Corinthians 12:9. My grace is enough for you.
1: 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம், என் கிருபை உனக்கு போதும்.
0: That's one thing.
1: இது ஒரு காரியம்.
0: The other promise is 1 Corinthians 10:13.
1: இன்னொரு காரியம் 1 கொரிந்தியர் 10:13.
0: I will never allow the trial to become too much for you to bear.
1: உன்னை திராணிக்கு மிஞ்சி நான் உன்னை சோதிப்பதில்லை.
0: Keep those two things in mind.
1: இரண்டு காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
0: Never, never, never will God allow the trial to become so much that you cannot bear.
1: ஒரு காலம் ஒரு காலம் ஒரு காலம் நீங்கள் தாங்க கூடாத பிரச்சனையை தேவன் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார்.
0: I've been a believer 51 years now.
1: இப்போது 51 ஆண்டுகளாக நான் விசுவாசியாக இருந்து வருகிறேன்.
0: I can give you my testimony.
1: என்னுடைய சாட்சியம் உங்களுக்கு சொல்கிறேன்.
0: I have never faced a trial which is too much for me to bear.
1: என்னால் தாங்க கூடாத அளவுக்கு என்று சொல்லி ஒரு பிரச்சனையும் நான் இதுவரை சந்திக்கவில்லை.
0: And even in the trial God has given me grace.
1: அந்த உபத்திரவங்களுக்கு கூடாக கூட தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார்.
0: Some of you know that people took me all the way to the Supreme Court for 10 years it was going on.
1: உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும் தேவ சிலர் சில மக்கள் என்னை உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் இழுத்து சென்றார்கள். 10 ஆண்டுகள் வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது.
0: Not one day did I stop serving the Lord in those 10 years.
1: அந்த 10 ஆண்டுகளிலே நான் ஒரு நாளாகிலும் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் நிறுத்தியதில்லை.
0: Not one program of mine I canceled in those 10 years.
1: அந்த 10 ஆண்டுகளிலே ஒரு நிகழ்ச்சியை கூட நான் ரத்து செய்யவில்லை.
0: Not one night did I lose my sleep in those 10 years.
1: அந்த 10 ஆண்டுகளிலே ஒரு இரவிலே கூட என் தூக்கத்தை நான் இழக்கவில்லை.
0: Why?
1: ஏன்?
0: Not because I am so smart.
1: Naan migundha midukanavan endradhal alla.
0: I was weak.
1: Naan belavinan.
0: But God's grace is enough.
1: Anal devudey kiruvai podum.
0: Whatever your trial.
1: Unai prachana eduva irundhalum sari.
0: You can get so worried if somebody takes you to the Supreme Court for 10 years.
1: 10 aandugalaga uchchanidhi mandrathukku ungalai iduthu sendral neengal kavalai paduveergal.
0: God can give you grace.
1: Devan ungalukku kiruvai thara mudiyum.
0: So see in Revelation chapter 2.
1: வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம்.
0: One of those churches and elders who was facing a problem.
1: அங்கே ஒரு சபையினுடைய மூப்பர் பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
0: Revelation 2 verse 8.
1: வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம்.
0: To the leader or the messenger of the church in Smyrna write.
1: ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்.
0: One elder brother in one church.
1: ஒரு சபையில் உள்ள ஒரு மூத்த சகோதரர்.
0: The Lord says I know your tribulation verse 9.
1: ஒன்பதாம் வசனத்திலே சொல்கிறார் உன் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன்.
0: And your poverty but you are rich.
1: நீ ஐஸ்வரனா இருந்து உனக்கு இருக்கக்கூடிய தரித்திரத்தை.
0: And all those people who say they are Jews but they are actually a synagogue of Satan.
1: யூதர் என்று சொல்லியும் சாத்தானால் அங்கே கூட்டாமல் இருக்கிறவர்கள்.
0: And there are people who call themselves Christians today who may be the synagogue of Satan.
1: அவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள்.
0: They may trouble you.
1: அவர்கள் உங்களை உபத்திரப்படுத்துவார்கள்.
0: A lot of my trouble has come from people who call themselves Christians.
1: சில கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்களிடத்தில் எனக்கு உபத்திரம் வருகிறது.
0: There are many people who call themselves Christians but they are the synagogue of Satan.
1: அநேகர் தங்களை கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள்.
0: In the 35 years that we have been building the churches.
1: நாம் இந்த சபைகளை கட்டக்கூடிய 35 ஆண்டு காலங்கள்.
0: 99% of our problem has come not from Hindus or Muslims or atheists but from Christians.
1: நமக்கு வந்த பிரச்சனையில 99% நாத்திகர்களிடத்திலிருந்தோ இந்துக்களிடத்திலிருந்தோ முஸ்லிம்களிடத்திலிருந்தோ அல்ல கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து வந்தது.
0: Why do they hate us?
1: ஏன் நம்மை பாய்க்கிறார்கள்?
0: We are not troubling them.
1: நாம் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை.
0: But we are shining the light that is exposing the darkness in Christendom.
1: இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே இருக்கக்கூடிய இருளை வெளிப்படுத்தும்படியாக நாம் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறோம்.
0: And that's what they hate.
1: அதை தான் அவர்கள் வெறுக்கிறார்கள்.
0: The leaders hate us, the people love us.
1: தலைவர்கள் எதிர்க்கிறார்கள், ஜனங்கள் நம்மை நேசிக்கிறார்கள்.
0: And the Lord says I know all that.
1: இவையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்றார்.
0: Don't fear verse 10 what you are about to suffer.
1: நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே.
0: I want to say that to all of you.
1: உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
0: He who has ears to hear let him hear.
1: செவிகள் காதுகள் உள்ளவன் கேட்கக்கடவன்.
0: Don't fear what you are going to suffer.
1: நீ என்ன பாடுபட போகிறாய் அதை குறித்து பயப்படவேண்டாம்.
0: The Lord tells this elder.
1: தேவன் இந்த மூப்பருக்கு சொல்கிறார்.
0: The devil may cast some of you in your church into prison.
1: உங்களில் ஒரு சிலரை பிசாசு சிறைச்சாலையில் போடுவான்.
0: Imagine an elder preaching to a church and the Lord has already told him some of these brothers and sisters will be imprisoned in a few days.
1: ஏற்கனவே ஆண்டவர் இந்த மூப்பருக்கு சொல்லிவிட்டார் உன்னுடைய சபையில் உள்ள சில சகோதர சகோதரிகள் கைதியாக சிறையில் அடைக்கப்படுவார் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். அந்த மூப்பர் பிரதி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்.
0: Not for doing anything wrong.
1: தவறு செய்த நிமித்தமாய் அல்ல.
0: But because they are bold witnesses for Jesus Christ.
1: அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ற தைரியமுள்ள சாட்சிகளாக நிற்கிறபடினாலே.
0: People who hate Jesus will put them into prison.
1: இயேசுவை வெறுக்கிற மக்கள் இந்த மக்களை சிறைச்சாலையில் போடுவார்.
0: Don't be afraid.
1: பயப்பட வேண்டாம்.
0: Because I have determined how many days you will have that tribulation.
1: இந்த பாடுகள் உனக்கு எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்திருக்கிறேன்.
0: You will have it for 10 days.
1: 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள்.
0: It may be 10 days, it may be 10 years that God determines that.
1: 10 நாட்களா இருக்கலாம், 10 வருஷங்களா இருக்கலாம், அதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர்.
0: The important thing there is, it is not the government or the prison authorities who decide that. It is God, our Father in heaven who decides that.
1: காரியம் என்னவென்றால் அரசாங்கமோ சிறைச்சாலை அதிபதிகளோ அதை தீர்மானிக்கிறதில்லை. தேவன்தான் எவ்வளவு நாட்கள் சிறைச்சாலையில் இருக்க போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறவர்.
0: It may not be prison in your case.
1: உங்களுடைய காரியங்களிலே சிறையா இல்லாமல் இருக்கலாம்.
0: There are prisons where we are locked up by the government.
1: அரசாங்கத்தினாலே பூட்டி வைக்கப்படக்கூடிய சிறைகள் இருக்கிறது.
0: Other type of prisons also that we can face in our life.
1: நம்முடைய வாழ்க்கையிலே வேறு விதமான சிறைச்சாலைகளை நாம் சந்திக்கலாம்.
0: I can't do something because I'm like locked up in a situation.
1: நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே நான் அடக்கப்பட்டிருக்கிறபடினால சில காரியங்களை செய்ய முடியாமல் தவிக்கிறேன்.
0: Those circumstances can be like a prison.
1: ஆகவே நமக்கு ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் நமக்கு சிறையை போல மாறிவிட முடியும்.
0: And you say, Lord, how long am I going to be facing this?
1: ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் தான் இதை சந்தித்துக் கொண்டிருக்க முடியும்?
0: And the Lord says, I have determined the exact number of days.

0: தேவனே தீர்மானித்தார்.
1: It was like here.
0: நாம் இங்கே வாசிக்கிறோம்.
1: 10 years.
0: 10 வருஷங்கள்.
1: I did not know that then.
0: நான் அது 10 என்று எனக்கு தெரியவில்லை.
1: If I had known it then I would have got discouraged.
0: அப்பொழுதே எனக்கு 10 வருஷங்கள் என்று அறிந்திருந்தால் நான் சோர்ந்து போயிருப்பேன்.
1: Oh Lord, 10 years.
0: ஆண்டவரே 10 வருஷமா?
1: But now when I look back.
0: ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது
1: I say like the pillar of cloud leads us one day at a time.
0: மேகஸ்தம்பம் நம்மை ஒரு நாளைக்கு ஒரு முறை வழிநடத்துகிறது போல.
1: So the Lord does not allow us to see the future.
0: ஆகவே தேவன் நம்மை எதிர்காலம் முழுதுமாய் பார்க்க அனுமதிப்பதில்லை.
1: Today
0: இன்றைக்கு
1: I will give you grace for today.
0: இன்றைக்குள்ள கிருபையை நான் உங்களுக்கு தருகிறேன்.
1: Don't worry about tomorrow.
0: நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
1: That is a wonderful verse in Matthew chapter 6.
0: மத்தேயு 6 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனமானது அற்புதமான ஒரு வசனம்.
1: Don't worry whether this thorn will be in your flesh tomorrow or not. Don't
0: worry. நாளைக்கு முள் இருக்குமா இருக்கு இல்லையா என்று அதை குறித்து நாளைக்கு கவலைப்பட வேண்டாம்.
1: Whether this problem person will be troubling you tomorrow or not. Don't worry.
0: பிரச்சனை கொடுக்கக்கூடிய இந்த நபர் நாளைக்கு கொடுப்பாரா இல்லையா என்பதை கவலைப்பட வேண்டாம்.
1: Today
0: இன்றைக்கு
1: he is troubling you.
0: அவர் தொந்தரவு கொடுக்கிறார்.
1: I have permitted it.
0: நான் அதை அனுமதித்திருக்கிறேன்.
1: But don't be afraid.
0: பயப்பட வேண்டாம்.
1: I'm going to give you grace.
0: நான் உங்களுக்கு கிருபை தர போகிறேன்.
1: And I have also decided how long it will continue.
0: அது எவ்வளவு நாட்கள் தொடர வேண்டும் என்பதையும் நான் தீர்மானித்திருக்கிறேன்.
1: See some of you dear sisters, your husbands are not converted.
0: இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளே, உங்களிலே ஒரு சிலருடைய கணவன்மார்கள் ரட்சிக்கப்படவில்லை.
1: And I don't know how much you suffer in your home because of that.
0: இது நிமித்தமாய் உங்கள் குடும்பத்திலே எவ்வளவு பாடுபடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது.
1: It must be quite a lot.
0: மிகவும் அதிகமான கஷ்டமாக இருக்கலாம்.
1: It's very very difficult when a woman's husband is not converted.
0: ஒரு ஸ்திரீனுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் மிகவும் கடினமாக இருக்கும் அந்த வாழ்க்கை.
1: Many of you sisters don't know that you must be compassionate towards these sisters.
0: அநேக சகோதரிகளுக்கு அது தெரிவதில்லை. ஆகவே இப்படிப்பட்ட சகோதரிகளை பார்க்கும் பொழுது நீங்கள் மன இறுக்க மனதுருக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும்.
1: That is why I always tell elder brothers.
0: ஆகவே தான் மூப்பர்களை பார்த்து நான் சொல்கிறேன்.
1: When you preach
0: நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது
1: please remember there are some sisters sitting like that in the church.
0: இது போன்ற ஒரு சில சகோதரிகள் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
1: Don't just preach hitting.
0: எல்லாரையும் சாட்டினால் அடிக்கிறது போல அடித்து பிரசங்கிக்க வேண்டாம்.
1: That poor sister is already getting enough hits from her husband.
0: அந்த ஏழை சகோதரி ஏற்கனவே போதுமான அளவு அடி வீட்டிலே வாங்கி கொண்டு வருகிறார்கள்.
1: She comes to the church to get some comfort.
0: அங்கே சபைக்கு வந்து ஆறுதலை பெற்றுக் கொள்ளலாமா என்று வருகிறார்கள்.
1: Not to get some more hits from the elder brother.
0: மூப்பர் இன்னும் கொஞ்சம் அடிகளை அவர் அடிக்க விரும்பவில்லை.
1: I think some of you have hit the church enough.
0: உங்களில் ஒரு சில சபையை போதுமான அளவு அடித்து விட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
1: From today onwards stop hitting them.
0: இன்றிலிருந்து நீங்கள் அவர்களை அடிப்பதை நிறுத்தி விடுங்கள்.
1: Please give some encouragement.
0: சில உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்கள்.
1: That's what many people are facing life's battles.
0: அநேகர் வாழ்க்கை போராட்டங்களை சந்தித்துக்
1: கொண்டிருக்கிறார்கள்.
0: உங்களுடைய பிள்ளைகளை போல இல்லாதபடிக்கு அவருடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கலாம்.
1: They don't have the money to educate their children like you had money to educate your children.
0: நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு உங்களுக்கு பணம் இருந்தது, அவர்களுக்கு பணம் இல்லை.
1: Maybe their children are not so clever like your children to get good jobs.
0: உங்களுடைய பிள்ளைகளை போல அவருடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இல்லை, ஆகவே வேலை கிடைக்கவில்லை.
1: Be compassionate.
0: மனதுருக்கமுள்ளவர்களாயிருங்கள்.
1: Think about them.
0: இதை குறித்து எண்ணி பாருங்கள்.
1: And encourage them.
0: அவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
1: Tell them that God loves them.
0: தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள்.
1: That God's grace is sufficient for you.
0: தேவனுடைய கிருபை உனக்கு போதும் சகோதரி.
1: And you sisters,
0: சகோதரிகளே,
1: I don't know when your husband will get converted.
0: உங்களுடைய கணவர் எப்பொழுது மனம் திரும்புவார் எனக்கு தெரியாது.
1: But I say keep on praying.
0: ஆனால் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள்.
1: Even if he's an idol worshipper.
0: அவர் ஒரு விக்கிரகனை காரணமாக
1: இருக்கலாம். Even if he hates you.
0: அவர்களை பகைக்கலாம்.
1: Even if he beats you.
0: உங்களை அடிக்கலாம்.
1: Go before God and say, Lord,
0: குறுகாக போங்கள் ஆண்டவரே,
1: save my husband,
0: என் கணவனை ரட்சியும்,
1: and help me to judge myself,
0: என்னை நான் நியாயந்தீர்த்துக் கொள்ள உதவி செய்யும்.
1: I'll tell you a true story.
0: ஒரு மெய்யான கதையை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: There was a woman who had a husband like this.
0: இது போன்ற ஒரு கணவனுடைய ஒரு சகோதரி இருந்தார்.
1: Always unconverted, always troubling her.
0: எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்த மனம் திரும்பாத கணவர்.
1: And one day he beat her and banged the door and went outside.
0: ஒரு நாளிலே மனைவி நன்றாக அடித்து விட்டு கதவை தபார் என்று சாத்தி விட்டு போய் விட்டார்.
1: But he didn't go away.
0: ஆனால் அவர் போகவில்லை.
1: He came round the house to the window of the bedroom.
0: அவர் வெளியே போகாதபடிக்கு தோட்டத்தை சுற்றி அப்படியே வந்து வீட்டிலே ஜன்னல் வழியாக பார்க்கிறார்.
1: And wanted to see what is my wife doing.
0: என்னுடைய மனைவி என்ன செய்கிறாள் என்பதை பார்ப்பதற்காக வந்தார்.
1: And he saw his wife coming to the bedroom and kneeling down.
0: அங்கே படுக்கை அறைக்கு தன்னுடைய மனைவி வருகிறதையும் அங்கே முழங்கால் படுகிறதையும் பார்க்கிறார்.
1: And prayed loud. She was praying aloud.
0: அங்க சத்தமாக மனைவி ஜெபிக்கிறதை அவர் கேட்டார்.
1: She did not know that her husband is listening.
0: மனைவிக்கு கணவன் இங்கிருந்து செவி கொடுக்கிறார் என்பதை தெரியாது.
1: He was outside listening.
0: அவர் வெளியே போய் விட்டார் என்று எண்ணிக்கொண்டார்.
1: She prayed like this.
0: இது போன்ற ஜெபித்தார்கள்.
1: Lord,
0: ஆண்டவரே,
1: I don't know why my husband is treating me like this.
0: என்னுடைய கணவர் ஏன் இப்படி என்னை நடத்துகிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
1: But I want to judge myself. I don't want to judge him.
0: ஆனால் இந்த கணவனை நான் நியாயந்திருக்க விரும்பவில்லை ஆண்டவரே, என்னை நானே நியாயந்திருத்துக் கொள்கிறேன்.
1: Maybe there's something wrong with me.
0: என்னிலே ஏதாவது தவறு.

0: கொண்டிருக்கலாம்.
1: Please show me how I can be a better wife to my husband.
0: ஆண்டவரே, என்னுடைய கணவருக்கு இன்னும் சிறந்த மனைவியாக நான் எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு காண்பீங்கள் ஆண்டவரே.
1: How I can have a meek and a quiet spirit.
0: இன்னும் எப்படி ஒரு தாழ்மையா ஒரு சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியை கொண்டிருக்க முடியும் என்று எனக்கு காண்பீங்கள்.
1: And her husband heard it.
0: கணவன் இந்த ஜெபத்தை கேட்டபொழுது
1: really broke his heart.
0: அது உள்ளத்தை உடைத்தது, நொறுக்கியது.
1: And thought, what a good wife I am.
0: எனக்கு எவ்வளவு நல்ல ஒரு மனைவி இருக்கிறார்கள்.
1: Then I beat him, beat her and she's still judging herself and not me.
0: நான் அவளை எவ்வளவு அடித்தோம், அவள் தன்னைத்தானே நியாயந்திருத்துக் கொண்டிருக்கிறாள், என்ன நியாயந்திருக்கவில்லை.
1: And he got converted.
0: அவர் மனம் திரும்பி விட்டார்.
1: I want to say to you,
0: உங்களை பார்த்து சொல்கிறேன்,
1: don't judge others.
0: மற்றவர்களை நியாயந்திருக்க வேண்டாம்.
1: Even if they are evil towards you.
0: உங்களுக்கு உங்கள் மீது அவர்கள் தீமையானவர்களாய் பொல்லாப்பானவர்களாய் இருந்தாலும் கூட,
1: I remember these people who took me to court for 10 years.
0: 10 ஆண்டுகளாக இந்த ஜனங்கள் என்னை வழக்கு மன்றத்துக்கு இழுத்து சென்றார்கள்.
1: My wife and I prayed for them for 10 years.
0: நானும் என்னுடைய துணைவியாரும் 10 ஆண்டுகளாக அவர்களுக்காக ஜெபித்தோம்.
1: They would repent.
0: அவர்கள் மனம் திரும்பும்படியாக.
1: And we didn't have an evil attitude towards them.
0: அவர்கள் மீது எங்களுக்கு ஒரு பொல்லாப்பான மனப்பான்மை இல்லை.
1: Even today we don't have it.
0: இன்றைக்கும் கூட அவர்கள் மீது தவறான எண்ணம் எங்களுக்கு இல்லை.
1: Because when the spirit of God fills you, nobody can make you hate another person.
0: தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது யாருமே உங்களை மற்ற நபரை பகைக்க வைக்க முடியாது.
1: When, let me ask you one question.
0: நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கட்டும்.
1: Very simple question.
0: மிகவும் எளிய ஒரு கேள்வி.
1: Is the Holy Spirit more powerful or is Satan more powerful?
0: பரிசுத்த ஆவியானவருக்கு வல்லமை நிறைய இருக்கிறதா அல்லது சாத்தான் அதிக வல்லமை வாய்ந்தவனா?
1: Oh, definitely the Holy Spirit.
0: ஆம், கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் தான்.
1: So when you are filled with the Holy Spirit,
0: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது,
1: He fills you with love in your heart because God is love.
0: தேவன் அன்பாக இருக்கிறார், ஆகவே அவர் அந்த அன்பை உங்கள் உள்ளத்தில் வைக்கும் பொழுது,
1: Satan is not inside you, he's coming from outside.
0: சாத்தான் உள்ளே இல்லை, வெளியே இருக்கிறான், வெளியிருந்து வருகிறான்.
1: And he's trying to make you hate that person, hate that person.
0: அவன் உங்களை வந்து இந்த ஆளை பகை பகை பகை என்று வெறு வெறு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான்.
1: And the Holy Spirit inside is saying, love that person, love that person.
0: உள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவர் அவரை நேசி நேசி நேசி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்.
1: In your life, who is winning, Holy Spirit or Satan?
0: உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை பரிசுத்த ஆவியானவர் ஜெயிக்கிறாரா அல்லது சாத்தான் ஜெயிக்கிறானா?
1: I hope God is winning in your life.
0: உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தான் ஜெயிக்கிறவர் என்று நான் நம்புகிறேன்.
1: Love your enemies.
0: சத்துருக்களை சிநேகியுங்கள்.
1: Remember that God will never allow you to be tested beyond your ability.
0: உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் ஒரு காலம் உங்களை சோதிப்பதில்லை.
1: He says, yes, you'll have tribulation.
0: ஆம், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
1: But it's only for 10 days.
0: 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள்.
1: What should you do?
0: என்ன செய்ய வேண்டும்?
1: Verse 10.
0: 10ஆம் வசனம்.
1: Be faithful until death.
0: மரண வரைந்த உண்மையாயிரு.
1: Even if somebody kills you.
0: யாராவது உங்களை கொலை செய்தாலும் கூட.
1: You know, in the early days many Christians were killed.
0: ஆரம்ப காலங்களில் அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்.
1: Even today in North India some of our fellow believers are being killed.
0: இன்றைக்கு வட இந்தியாவிலே நம்முடைய சக விசுவாசிகள் கொல்லப்படுகிறார்கள்.
1: Some of our fellow believers in Pakistan, Iraq, Afghanistan are being killed.
0: பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நம்முடைய சக விசுவாசிகள் சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள்.
1: In China.
0: சீனா தேசத்திலே.
1: We don't have it so bad here.
0: இங்க அந்த அளவுக்கு காரியங்கள் மோசமாக இல்லை.
1: But even if it comes to that.
0: அப்படியே வந்தாலும் கூட,
1: say, Lord Jesus, I'll be faithful to you until I die.
0: ஆண்டவரே, நான் மரிக்கும் வரை உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லுங்கள்.
1: You know, if I die to myself every day.
0: ஒவ்வொரு நாளும் நான் சுயத்துக்கு மரித்தால்,
1: I'll get so used to dying that when they kill my body, I say, okay, it's all right.
0: மரித்து மரித்து மரித்து மரித்து அவ்வளவு பழக்கப்பட்டு விடுவேன், ஒரு நாளில் என் சரீரத்தை அவர்கள் கொன்றாலும் கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும்.
1: Because we get so used to dying.
0: நாம் மரிப்பதற்கு பழக்கப்பட்டு விட்டோம்.
1: So that's why we need to learn to die every day.
0: ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் மரிக்கும்படியாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: Be faithful until death.
0: மரண வரைத உண்மையுள்ளவனாய்.
1: The Lord says, I'll give you a crown of life.
0: நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்.
1: And he who has a ear to hear, let him hear what the Spirit says.
0: காதுள்ளவன் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க கடவன்.
1: That's what protected that church.
0: இதுதான் அந்த சபையை பாதுகாத்தது.
1: That church became a good church because it faced tribulation.
0: அந்த சபையானது சோதனையை சந்தித்தபடினாலே அது உண்மையுள்ள சபையாய் பாதுகாக்கப்பட்டது.
1: Look at this other church.
0: மற்ற சபையை பாருங்கள்.
1: In Laodicea.
0: லவோதிகியா சபை.
1: Chapter 3 verse 17.
0: மூன்றாம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
1: You say, I am rich.
0: நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறாய்.
1: I have become wealthy.
0: திரவிய சம்பன்னன் என்று சொல்கிறாய்.
1: I need nothing.
0: ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறாய்.
1: I have got so much money.
0: எவ்வளவு பணம் இருக்கிறது.
1: My children are well off. I got a big house. I got everything.
0: எனக்கு பெரிய வண்டி இருக்கிறது, பெரிய வீடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது.
1: I have no trials.
0: எனக்கு பிரச்சனை இல்லை.
1: And the Lord says, you don't know your real condition.
0: உன்னுடைய உண்மையான நிலைமை உனக்கு தெரியவில்லை அப்பா என்று சொல்கிறார்.
1: You are wretched, miserable, poor, blind, naked.
0: நீ நிர்பாக்கியமுள்ளவனும் தரித்திரனும் நிர்வாணியும்
1: இருக்கிறாய்
0: என்று சொல்லுங்க.
1: What's the use that you got so much money?
0: உங்களுக்கு பணம் கூடுதலாக கிடைத்ததுனால என்ன பிரயோஜனம்?
1: Look at your spiritual condition.
0: உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை நோக்கி பார்.
1: I want to make you an anointed servant of mine.
0: உன்னை நான் என் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியனாய் மாற்ற விரும்புகிறேன்.
1: Every time I give you a little trial to make you an anointed servant, you complain.
0: ஒவ்வொரு முறையும் உன்னை அபிஷேகிக்கப்பட்ட தேவ ஊழியனாய் மாற்ற முயற்சிக்கும் பொழுது, உபத்திரத்தை கொடுக்கும் பொழுது நீ புகார் சொல்லுகிறாய்.
1: When I send some little trial to break you, to humble you, to give you my grace,
0: உனக்கு கிருபையை கொடுக்கும்படியாக, உன்னை நொறுக்கும்படியாக, தாழ்மையா இருக்கும்படியாக கொஞ்சம் உபத்திரத்தை கொடுத்தால்,
1: you say, oh God, why are you allowing this?
0: ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர் என்று கேட்கிறாய்.
1: Then you remain wretched, miserable and poor and blind.
0: அப்படியானால் நீ தொடர்ந்து நிர்பாக்கியமுள்ளவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியாய் தான் இருப்பாய்.
1: The Bible says humble yourself under the mighty hand of God.
0: தேவனுடைய பலத்த கரக்குள்ள கரங்களுக்குள்ள அடங்கிருங்கள் தாழ்மையார்கள் என்று
1: வேதம் சொல்கிறது. What is the mighty hand of God?
0: தேவனுடைய பலத்த கரம் என்றால் என்ன?
1: The mighty hand of God is those trials that he has permitted to come into your life.
0: அந்த தேவனுடைய பலத்த கரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய உபத்திரவங்களை தேவன் அனுமதித்து இருக்கிறாரே அவைகள்தான்.
1: David is not our example.
0: தாவீது நம்முடைய உதாரணம் அல்ல.
1: But we can learn something even from him who did not have the Holy Spirit like we have.
0: நம்மை போல பரிசுத்த ஆவியின் இல்லாத தாவீதினிடத்திலிருந்து கூட நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள
1: முடியும். Let me show you an example.
0: நான் ஒரு மாதிரி உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: 2 Samuel chapter 15.
0: 2 சாமுவேல் 15 அதிகாரம்.
1: Sorry, chapter 16.
0: 16 அதிகாரம்.
1: There was a time in David's life,
0: தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் வந்தது,
1: when his own son Absalom rebelled against him and kicked him out of the throne.
0: தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோம் தாவீதை சிங்காசனத்திலிருந்து விரட்டி விட்டார்.
1: Can you imagine what a trial there is when your own son kicks you out of the house?
0: உங்களுடைய சொந்த மகனே உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறான் என்பது எவ்வளவு பெரிய ஒரு சோதனையாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறீர்களா?
1: Have any of you sitting here experienced that where your own son kicked you out of your house?
0: இங்கே யாராவது அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய சொந்த மகனே உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்ட நிலைமை.
1: Not from his house.
0: அவருடைய வீட்டை விட்டு அல்ல.
1: There are some cases like that. The son invites you, then there's some fight with the daughter-in-law or something and the son says go.
0: சில இடங்களில் அப்படி நடந்திருக்கிறது. மகனுடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள், அவர் மகனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வந்த உடனே உங்களை வீட்டை விட்டு போக சொல்கிறார்.
1: This is your house.
0: இது உங்களுடைய வீடு.
1: Where your son is living.
0: மகன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
1: And he kicks you out of the house.
0: அந்த மகன் உங்களை உதைத்து வெளியே அனுப்புகிறான்.
1: What a trial that is.
0: என்ன உபத்திரவம் பாருங்கள் இது.
1: David had it.
0: தாவீதுக்கு அப்படி ஏற்பட்டது.
1: And he had to run for his life.
0: தாவீது ஜீவன் தப்ப ஓட வேண்டியதா இருந்தது.
1: His son wanted to kill him.
0: ஏனென்றால் தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொல்ல முடியாம முயற்சிக்கிறான்.
1: Anybody here like that whose son wants to kill you?
0: இங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? உங்க மகனே உங்களை கொல்ல விரும்புகிறவன்.
1: Oh, you think you have so many trials.
0: ஆஹா, எனக்கு இவ்வளவு உபத்திரவம் பிரதர் என்று சொல்கிறீர்கள்.
1: It is all mosquito bites compared to what David was facing.
0: தாவீது சந்தித்த பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொசுக்கடிதான்.
1: You read these stories and you'll be encouraged.
0: இந்த கதைகளை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும்.
1: And while he is running for his life,
0: ஏன் அவன் ஜீவன் தப்ப ஓடுகிறான்?
1: There's another fellow there.
0: அங்கே இன்னொரு மனிதன் இருக்கிறார்.
1: A relative of the old king Saul.
0: பழைய சவுல் ராஜாவுடைய உறவினன்.
1: He was so happy to see this David.
0: இந்த தாவீதே இப்பொழுது
1: kicked out my relative Saul.
0: என்னுடைய உறவினர் சவுல் அவன் நினைக்கிறான் இவர் இப்பொழுது
1: துரத்தப்பட்டார். Now he is also being kicked out.
0: இப்பொழுது என்னுடைய உறவினர் சவுல் நீக்கப்பட்டு விட்டார், இப்பொழுது இவரே நீக்கப்படுகிறார் என்று சொல்லி
1: சந்தோஷப்படுகிறார்.
0: 5 வசனத்தை சொல்கிறார்.
1: 2 Samuel 16:5.
0: 2 சாமுவேல் 16:5.
1: A man from the house of Saul whose name was Shimei.
0: அங்கே சிமேயி என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான்.
1: He came out continually cursing him.
0: அங்கே தொடர்ந்து தாவீதை சபித்துக் கொண்டே இருக்கும்படியா வருகிறான்.
1: And verse 6.
0: ஆறாம் வசனம்.
1: He threw stones at him.
0: சிமேயி தாவீதை பார்த்து கல்லெறிகிறார்.
1: And David was surrounded by soldiers.
0: தாவீதை சுற்றிலும் படைவீரர்கள் இருக்கிறார்கள்.
1: And Shimei says, get out you man of bloodshed, you worthless fellow.
0: பேலியாலின் மனுஷனே, தொலைந்து போ என்று சிமேயி தூஷிக்கிறான் தாவீதை.
1: The Lord is now punishing you for what you removing Saul from the throne.
0: சவுலை அவருடைய சிங்காசனத்தில் நீக்கினதற்காக தேவன் இப்பொழுது உன்னை தண்டிக்கிறார் என்று
1: சொல்றார். Accusing him of all types of lies.
0: எல்லாவிதமான பொய்களையும் சொல்லி குற்றம் சாட்டுகிறான் சிமேயி.
1: Have you had people like that accusing you of lies which you never did?
0: நீங்கள் ஒன்றுமே ஒன்று செய்யாத ஒரு காரியத்தை செய்தீர் என்று சொல்லி பொய் சொல்லி குற்றம் சாட்டுகிறார்களா?
1: And one of the soldiers said,
0: அலே படைவீரர்,
1: go and cut off his head.
0: நான் இப்பொழுதே போய் சிமேயினுடைய தலையை வெட்டட்டும்.
1: King said no.
0: ராஜா சொன்னார், வேண்டாம்.
1: This is a wonderful verse, verse 10.
0: 10 வசனம் அற்புதமான ஒரு வசனம்.
1: You must remember it all your life.
0: வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: God showed it to me when I was a young man about 25 years old.
0: நான் 25 வயதாக இருக்கும்பொழுது, வாலிபனாக இருக்கும்பொழுது தேவன் எனக்கு இதை காண்பித்தார்.
1: David said.
0: தாவீது சொன்னார்.
1: The Lord has told him, curse David.
0: தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார்.
1: How can I fight against him?
0: நான் எப்படி அவரோடு கூட சண்டை போட முடியும்?
1: I'll be fighting against God.
0: இவனோடு சண்டை போட்டாலும் தேவனோடு கூட சண்டை போடுவேன்.
1: When somebody curses you,
0: யாராவது உங்களை சபித்தார்கள் என்றால்,
1: can you say, the Lord has permitted it.
0: தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா?
1: David was in the old covenant, he couldn't understand it properly.
0: தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தின் கீழ் இருந்தபடியாலே நன்றாக விளங்கிக் கொள்ளவில்லை.
1: He said the Lord has told him to curse me.
0: ஆகவே தேவன் தான் அவரை தூஷிக்க சொன்னார் என்று சொல்கிறார்.
1: The Lord never tells anybody to curse.
0: தேவன் யாரையும் தூஷிக்க முடியாது சொல்ல சொல்லமாட்டார்.
1: We are in the new covenant, we understand it better.
0: புதிய உடன்படிக்கை கீழாக நாம் இருக்கிறபடியாலே நாம் அதை நன்றாக விளங்கிக் கொள்ள முடிகிறது.
1: The devil told him to curse me.
0: என்னை தூஷிக்க முடியாக பிசாசு தான் சிமேயிக்க சொல்கிறான்.
1: But God permitted it.
0: ஆனால் தேவன் அதை அனுமதித்தார்.
1: And if God has permitted it,
0: தேவனே அதை அனுமதித்தார் என்று சொன்னால்
1: I will accept it.
0: நான் அதை ஏற்றுக்கொள்வேன்.
1: And see the end of the story, how God delivered David and brought him back to the throne.
0: அந்த கதையின் முடிவிலே பார்த்தீர்களா, தாவீதை ஆண்டவர் விடுவித்து மீண்டும் சிங்காசனத்துக்கு கொண்டு வருகிறார்.
1: And the same man Shimei comes and asks David for forgiveness.
0: அதே மனிதன் தாவீதினிடத்தில் வந்து ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்.
1: God determined how many days David should be running away from the throne.
0: இந்த சிங்காசனத்தை விட்டு எத்தனை நாட்கள் புறம்பாக ஓட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார்.
1: And one day he'll come back.
0: ஒரு நாளிலே அவர் திரும்பமாய் வருகிறார்.
1: You know, even a man like David, God had to break him even after he became king.
0: தாவீதை போல ஒரு மனிதனையும் கூட அவர் ராஜாவான பிறகும் கூட ஆண்டவர் நொறுக்க வேண்டியிருக்கிறது.
1: And even if you are the most godly elder brother,
0: நீங்கள் மிகுந்த தேவபக்தியில் ஒரு மூப்பனாய் இருந்தாலும் கூட,
1: when somebody in your church curses you,
0: உங்களுடைய சபையில் யாராவது ஒருவரை சபிக்கும் பொழுது,
1: what do you do?
0: என்ன செய்கிறீர்கள்?
1: David was old covenant, you're supposed to be new covenant elder brother.
0: தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார், நீங்கள் புதிய உடன்படிக்கையின் மூப்பராயிருக்கிறீர்கள்.
1: What is your attitude when somebody in your church curses you?
0: சபையிலே உங்களை யாராவது தூஷிக்கும் பொழுது உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது?
1: You've got all your loyal soldiers in the church to support you.
0: சபையிலே உங்களை தாங்க முடியாக உங்களுக்கென்று உண்மையுள்ளதான போர்வீரர்கள் எல்லாம் சபையிலே இருக்கிறார்கள்.
1: And they come to you, brother, let's teach him a lesson.
0: அவர் வந்து உங்களிடத்தில் வந்து சொல்கிறார், சகோதரனே உங்களை தூஷிக்கிற இவரைக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும்.
1: Do you reply like David or do you reply like all the politicians in the world?
0: நீங்கள் தாவீதை போல அந்த சகோதரருக்கு பதில் சொல்கிறீர்களா, அல்லது உலக அரசியல்வாதிகளை போல பதில்
1: சொல்கிறீர்களா?
0: அவருக்கு போய் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்கள். சபை விட்டு வெளியே புறமாக்குங்கள். அவர் மறக்க முடியாத படிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம்.
1: Let his family suffer.
0: அவருடைய குடும்பம் கஷ்டப்படட்டும்.
1: So that he learns not to curse me, the man of God.
0: தேவ மனிதனாகிய என்னை இனிமேல் சபிக்க கூடாது என்கிற பாடத்தை அவன் கற்றுக் கொள்ளட்டும்.
1: Brother, you should join politics. You are not fit to be in the church of Jesus Christ.
0: சகோதரரே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு தகுதியானவர்கள் அல்ல. நீங்கள் அரசியலிலே போய் சேர்ந்து கொள்ள வேண்டும்.
1: Are you following Jesus who said, I am an ordinary man, did you call me prince of devils, you are forgiven?
0: நான் ஒரு சாதாரண மனிதன், என்னை பிசாசுகளின் அதிபதி என்று சொன்னால் அது மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிற இயேசுவை பின்பற்றுகிறவர்களா நீங்கள்?
1: Our fundamental problem is we don't have enough people who want to follow Jesus Christ.
0: நம்முடைய அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் இயேசுவை பின்பற்றக்கூடிய போதுமான மக்கள் இல்லை.
1: Ask yourself,
0: உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்,
1: have you at least come to that low old testament standard of David?
0: குறைந்தபட்சம் பழைய ஏற்பாட்டு கால தாவீதின் நிலைவரமான கீழான அந்த நிலவரத்துக்காகவாவது வந்து
1: விட்டீர்களா? Or are you lower than that also?
0: அல்லது அதை காட்டிலும் கீழே போய் விட்டீர்களா?
1: Dear brother, sister,
0: அருமையான சகோதர சகோதரிகளே,
1: sister, when your husband curses you, hits you,
0: சகோதரியே உன்னுடைய கணவர் உன்னை அடிக்கும் பொழுது, சபிக்கும் பொழுது, தூஷிக்கும் பொழுது,
1: learn from David.
0: தாவீதினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
1: Lord, you have permitted him to do that.
0: ஆண்டவரே, இதை செய்ய முடியாக நீர் அனுமதித்திருக்கிறீர்.
1: First of all, I want to forgive him.
0: முதலாவதாக நான் அவனை மன்னிக்க வேண்டும்.
1: I want to pray that he will be saved.
0: அவர் இரட்சிக்கப்பட முடியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
1: That is a godly man.
0: அவர்தான் தேவ மனிதர்.
1: That is a shepherd after God's own heart.
0: அதுதான் தேவனுடைய இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்.
1: He will build Zion.
0: அவர் சீயோனை கட்டுவார்.
1: The others,
0: மற்றவர்கள்,
1: with all their wonderful gifts,
0: தங்கள் எல்லா அருமையான வரங்களையும் வைத்துக்கொண்டு,
1: will only build Babylon.
0: பாபிலோனை மட்டுமே கட்டுவார்கள்.
1: Yeah.
0: ஆம்.
1: So God wanted Paul to build Jerusalem.
0: ஆகவே பவுலை எருசலேமே கட்ட முடியாக தேவன் விரும்பினார்.
1: So he gave him some trouble.
0: ஆகவே சில உபத்திரவங்களை கொடுத்தார்.
1: I don't know what the thorn in the flesh was.
0: அந்த மாம்சிலே உள்ள முள் என்னன்னு எனக்கு தெரியாது.
1: It may not have been a sickness. It may have been a sickness.
0: அது வியாதியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்.
1: It may have been some one or two brothers were always troubling him.
0: ஒன்று இரண்டு சகோதரர்கள் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சகோதரர்களா இருந்திருக்கலாம்.
1: And he was saying, Lord, get him out.
0: ஆண்டவரே, இவர்களை தள்ளும்.
1: The Lord says, no, they're going to be here.
0: இல்லை, அவர்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று
1: சொன்னார். Because you need to be humbled, Paul.
0: பவுலே, நீ தாழ்மையா இருக்க வேண்டும்.
1: You think you're a wonderful brother.
0: நீ அருமையான சகோதரன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்.
1: I have kept those brothers to humble you.
0: அங்கே உன்னை தாழ்த்த முடியாத அந்த சகோதரர்களை உன் சபையில் வைத்திருக்கிறேன்.
1: Love them.
0: அவனை நேசி.
1: Jesus loved Judas Iscariot till the end.
0: முடிவு வரையில் யூதாஸ் காரியத்தை இயேசு நேசித்தார்.
1: And even when he came to betray him,
0: அவரை காட்டி கொடுக்க முடிய வந்தபொழுது கூட,
1: put his arm around him and said, "Friend, why have you come?"
0: தோளின் மேலே கையை போட்டு, "சிநேகிதனே, ஏன் வந்திருக்கிறாய்?"
1: Have you come to betray me with a kiss?
0: ஒரு முத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்க வந்திருக்கிறாய்?
1: He loved until the end.
0: முடிவு பரியந்தம் நேசித்தார்.
1: See John 13 verse 1.
0: யோவான் 13 அதிகாரம் 1 வசனம்.
1: That's a great verse for all true disciples.
0: எல்லா மெய்யான சீஷர்களுக்கும் இது நல்ல ஒரு வசனம்.
1: Is your husband troubling you?
0: உங்கள் புருஷன் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாரா?
1: Is your wife troubling you?
0: மனைவி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்களா?
1: Follow Jesus.
0: இயேசுவை பின்பற்றுங்கள்.
1: Who loved until the end.
0: முடிவு பரியந்தம் அன்புவைத்த இயேசுவை பின்பற்றுங்கள்.
1: John 13 verse 1.
0: யோவான் 13:1.
1: He knew that he has come from the Father and he's going back to the Father, so he loved people until the end.
0: பிதாவினிடத்திலிருந்து அவர் வந்தார் என்பதையும் பிதாவினிடத்திற்கே போகிறார் என்பதையும் அறிந்திருந்தபடியாலே முடிவு பரியந்த மரணத்தில் அனுபவித்தார்.
1: I didn't come from the Father.
0: நான் பிதாவினிடத்திலிருந்து வரவில்லை.
1: I came from the pit.
0: நான் குழியிலிருந்து வந்தவன்.
1: A child of the devil.
0: பிசாசுடைய பிள்ளையாய் இருந்தவன்.
1: But I know one thing.
0: ஆனால் ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன்.
1: I'm going to my Father. That I know.
0: பிதாவினிடத்தில் நான் போகிறேன். அதை அறிந்திருக்கிறேன்.
1: And therefore,
0: ஆகவே,
1: I will do what Jesus did.
0: இயேசு என்ன செய்தார் அதை நான் செய்வேன்.
1: I will love until the end.
0: முடிவு பரியந்தம் நான் அனுபவிப்பேன்.
1: Even my betrayer.
0: என்னுடைய என்னை காட்டி கொடுக்கிறவனை கூட.
1: And you read in the rest of the verses.
0: மீதியுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள்.
1: Jesus began verse 5 to wash the disciples' feet.
0: இயேசு சீஷருடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார்.
1: Picture this now.
0: இப்பொழுது இப்படி கற்பனை செய்து பாருங்கள்.
1: He is washing one by one the disciples' feet.
0: சீஷர்கள் ஒவ்வொருவராக அவருடைய கால்களை கழுவி கொண்டே வருகிறார்.
1: Now he comes to Judas Iscariot.
0: இப்பொழுது யூதாஸ் காரியத்துடைய பாதங்களை கழுவ முடியாக வருகிறார்.
1: He did not hesitate one moment.
0: ஒரு கணம் கூட அவர் தயக்கம் காட்டவே இல்லை.
1: He didn't stop and say, should I wash his feet also?
0: இங்கே யூதாஸ் காரியத்துடைய பாதங்கள் வந்த உடனே இந்த கால்களையும் கழுவ வேண்டுமா என்று சொல்லி அவர் தயக்கம் காட்டவில்லை.
1: Just like John and James, he went.
0: யாக்கோபு யோவானை எப்படி கழுவினார் அதே போல.
1: And he took Judas's dirty feet in his hand.
0: யூதாஸ் காரியத்துடைய அழுக்கான பாதங்களை தன்னுடைய கரங்களை எடுத்து
1: washed it.
0: கழுவினார்.
1: I cannot understand how even that did not melt Judas Iscariot's heart.
0: இந்த காரியம் கூட யூதாஸ் காரியத்துடைய உள்ளத்தை உருக்க முடியவில்லை என்பது எப்படி என்று நான் விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
1: What a hard man he was, because afterwards it says Satan entered his heart in verse 27.
0: அவன் எவ்வளவு கடினமுள்ள மனிதன் என்று பாருங்கள். அதற்கு பிறகு சாத்தான் அவனுக்குள்ளே நுழைந்தான்.
1: After Jesus washes his feet, he's still so hard.
0: இயேசு பாதங்களை கழுவின பிறகும் கூட யூதாஸ் காரியத்தை கடினமுள்ளவனாய் இருந்தார்.
1: Even then Jesus did not expose him.
0: அப்பொழுதும் கூட இயேசு அவனை வெளிரங்கமாக்கவில்லை.
1: I want to love until the end.
0: நான் முடிவு வரை இந்த அன்புவைக்க
1: விரும்புகிறேன். I may not agree with certain people.
0: சில மக்களோடு கூட நான் ஒத்துக்கொள்ள முடியாது.
1: But nobody can have a fight with me.
0: யாருமே என்னோடு கூட சண்டை போட முடியாது.
1: Because I will only fight with the devil.
0: பிசாசோடு மட்டும் தான் நான் சண்டை போடுவேன்.
1: My duty is not to fight with human beings.
0: என்னுடைய வேலையானது மனிதர்களோடு கூட போராடுவதல்ல.
1: My duty is to love human beings until the end.
0: முடிவு பரியந்தம் மனிதர்களிடத்தில் அன்புவைப்பதுதான்
1: என்னுடைய வேலை. God allows a trial in my life, that is for my good.
0: தேவன் ஒரு உபத்திரவத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்தால் அது என்னுடைய நன்மைக்கு
1: தான். That is to humble me.
0: அதனை தாழ்த்த முடிக்கு.
1: Because he sees I am in danger.
0: நான் ஒரு ஆபாயத்தில் இருக்கிறேன்
1: என்பதை அவர் பார்க்கிறார். So he gives me that troublesome person.
0: ஆகவே தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபரை அனுமதிக்கிறார்.
1: To humble me so that I can get grace from God.
0: தேவனிடத்தில் இருந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியாக தேவனானது அனுமதிக்கிறார்.
1: I want it.
0: எனக்கு அது தேவை.
1: I want to embrace.
0: நான்
1: அரவணைத்து Judas Iscariot.
0: யூதாஸ் காரியத்துக்களை அரவணைத்துக் கொள்ள விரும்புகிறேன்.
1: Because they are the means by which I get grace from God.
0: அவர் மூலமாக தான் தேவனிடத்தில் நான் கிருபை பெற முடியும்.
1: Maybe your husband.
0: உங்கள் கணவனாய் இருக்கலாம்.
1: Maybe a son.
0: உங்கள் மகனாய் இருக்கலாம்.
1: Maybe a wife.
0: மனைவியாய் இருக்கலாம்.
1: Maybe a neighbor.
0: பக்கத்து வீட்டுக்காரர்.
1: Maybe a boss.
0: மேலதிகாரியாய் இருக்கலாம்.
1: Maybe a troublesome person in your church.
0: உங்கள் சபையிலே தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபராய் இருக்கலாம்.
1: God wants to give you grace.
0: தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்க விரும்புகிறார்.
1: In the past you have missed it.
0: கடந்த காலங்களில் இழந்து விட்டீர்கள்.
1: Because you thought you are okay.
0: நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்று
1: எண்ணினீர்கள். You are not okay.
0: நீ நன்றாக இல்லை.
1: You have tried to resist that gift of God.
0: அந்த தேவனுடைய வரத்தை நீங்கள் எதிர்த்து விட்டீர்கள்.
1: You didn't think that thorn was a gift.
0: அந்த முள் ஒரு வரம் என்று நீங்கள் எண்ணவில்லை.
1: I hope God opens your eyes today.
0: இன்றைக்கு தேவன் உங்கள் கண்களை திறக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
1: Let's bow our heads before God.
0: தேவனுக்கு முன்பாக தலைகளை வணங்குவோம்.
1: Whatever problem you face in your life or in your home,
0: unudaiya kudumbathile unudaiya jeevithile enna prachane nee sandithalum,
1: learn to give thanks.
0: Devanukku stotram seiya kattrukol.
1: Lord,
0: andavare,
1: I never knew till today I had to give thanks for that person.
0: அந்த நபருக்காக நான் உமக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை.
1: I want to give thanks for that trial.
0: ஆண்டவரே, இந்த உபத்திரவத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
1: I want to give thanks for that difficulty.
0: கஷ்டமான இந்த காரியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே.
1: I want to see your mighty hand trying to humble me.
0: ஆண்டவரே என்னை தாழ்த்தும்படிக்கு உம்முடைய வல்லமையான பலத்த கரம் வந்திருக்கிறதை நான் பார்க்க விரும்புகிறேன்.
1: If Judas Iscariot doesn't want to humble himself, that's his business.
0: யூதாஸ் காரியத்து தன்னை தாழ்த்த விரும்பாவிட்டால் அது அவனுடைய காரியம்.
1: I want to follow Jesus who humbled himself.
0: தன்னையே தாழ்த்தின இயேசுவை நான் பின்பற்ற விரும்புகிறேன்.
1: Lord, I'm ready to wash the feet even of Judas Iscariot.
0: ஆண்டவரே யூதாஸ் காரியத்துடைய பாதத்தை கூட நான் கழுவ விரும்புகிறேன்.
1: Thank you.
0: நன்றி ஆண்டவரே.
1: Jesus name.
0: இயேசு நாமத்தில் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாம இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமா இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், நமக்கு தஞ்சமா இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தையை எனக்கு அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களில் பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லா களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்கு உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன அணுகாது? ஆமே, என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை இதை அணுகாது, உங்களை ஒன்றும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்களில் நான் பார்க்குற பலர் பயமுறுத்தம் தான் செய்கிறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிரு, ஐயோ போயிருவே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்ற ஒன்றும் இல்லை, கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒன்றும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்மை ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யாரை பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஊர் மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்கள், அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க

தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருப ராஜா, உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

எங்களை பாதுகாத்து வருகிற பரிசுத்தரே, எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தரே, நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கத்தரங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்குறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு சோதனை மேல் சோதனை, டெம்டேஷன் ஆஃப்டர் டெம்டேஷன். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 3:13. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை விட சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கிய விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு 3:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who endures temptation. சோதனை வருவது பாவம் அல்ல, அதில் விழுவதுதான் பாவம். விழுந்தவுடன் பிறர் மீது குற்றம் சாட்டி ஏதாவது ஒன்றின் மீது பழி சுமத்துவது இயல்பு. ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் வந்த சோதனைகளை அவர்கள் எவ்விதம் சந்தித்தனர் என ஆராய்வது நடைமுறையில் பல படிப்பினைகளை நமக்கு தரும். பொதுவாக நாம் சாக்கு போக்காக சொல்லுகிற இரண்டு குறிப்புகளை இங்கு நாம் இன்று கவனிப்போம். முதலாவது, அடுத்தடுத்து சோதனைகள் வந்தால் நான் என்ன செய்ய முடியும்? அலையலையாய் சோதனை வந்தும் இயேசு பிசாசை மேற்கொண்டார். நற்செய்தி நூலில் குறிப்பாக மத்தேயு 4:3 மூன்றே சோதனைகள் தான் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பிசாசு சில காலம் மட்டுமே அவரை விட்டு சென்றான் என்று லூக்கா 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பெரும்பாலும் அவர் ஆண்டவர் பின்னாலே அவன் அவரை சோதித்துக் கொண்டே இருந்தான் என்பது நமக்கு தெளிவாகிறது. பிரியமானவர்களே, நாம் கொஞ்சம் இடம் கொடுத்தவுடன் அந்த சோதனையினுடைய வலு கூடும், நம்முடைய பலம் குறையும். இடம் கொடுக்க கொடுக்க நாம் பலத்திலே இறங்கிக் கொண்டே போகிறோம். இயேசு ஒருபோது விட்டு கொடுக்காததால் பிசாசு அவரை விடாமல் தனது தந்திரங்களை மாற்றிக்கொண்டு தனது கோபத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தான். சோதனை ஒன்றன் பின் ஒன்று வந்தும் இயேசு வென்றார். ஆதாமோ வந்த ஒரே சோதனையில் தோல்வியுற்றான். இப்படி அடுத்தடுத்து சோதனை வந்தால் நான் தாங்குவது எப்படி என்று நம்மில் பலரும் கேட்போம். இயேசுவுக்கு அடுத்து யோபுவை தவிர வேறு யாரும் இந்த கேள்விக்கு திருப்திகரமாக பதில் தர முடியாது என்று நினைக்கிறேன். ஒருவன் யோபுவிடம் வந்து, வேலையாட்களை சபையர் வெட்டி போட்டனர் என்று அறிவித்தான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், இந்த துர்ச்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே
வேறொருவன் வந்து தேவ அக்னி மந்தைகளை சுட்டரித்து போட்டது என்றார். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலேயே வேறொருவன் வந்து கல்தேயர் ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள் என்றார். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலேயே வேறொருவன் வந்து வீடு விழுந்ததால் அவன் பிள்ளைகள் இறந்து போனார்கள் என்றான். சோதனை, இப்படிதமான சோதனை அடுத்தடுத்து யாருக்குமே வர முடியாது. சோதனையின் அகோரம், எனவே பிரியமானவர்களே, பாவத்திற்கு சாக்கு போக்கு அல்ல. இவையெல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை என்று தேவாவியானவர் திருவசனத்தில் எழுதி வைத்து விட்டார். எனவே அடுத்தடுத்து சோதனைகள் வருகிறது என்பதை ஒரு சாக்காக இனி சொல்ல வேண்டாம். இரண்டாவதாக, நாம் பொதுவாக சாக்கு போக்குக்கு சொல்லுகிற காரியம் நாம் இருக்கும் இடம். இடம் அப்படி இருந்தால் நான் எப்படி சோதனையை மேற்கொள்ள முடியும், என்னுடைய சூழ்நிலை அப்படி என்று நாம் அடிக்கடி நாம் நொண்டி சாக்கு நாம் சொல்லுவோம். இயேசுவை வனாந்தரத்துக்கு நடத்தியவர் ஆவியானவர், அப்படியே ஆதாமை தோட்டத்தில் வைத்தவரும் தேவன்தான். இயேசு மேற்கொண்டான், ஆதாமோ மேற்கொள்ளப்பட்டான். நமது தோல்விக்கு நாம் இருக்கும் இடத்தின் நிலைமையையும் தன்மையையும் நாம் ஒருபோதும் சாக்காக்க முடியாது. அவனை எகிப்துக்கு விற்றது அவனுடைய சகோதரர் எனினும் தேவனே யோசேப்பை அங்கு அனுப்பினார். எகிப்தின் மார்க்கமே துன்மார்க்கமான மார்க்கம்தான். ஒருவனை கொன்றாகிலும் அவனது மனைவியை எடுத்துக்கொள்ள தயங்க மாட்டார்கள் இந்த எகிப்தியர்கள். நாட்டின் எல்லா மட்டத்திலும் மட்டரக நடக்க இருந்தது. போத்திபார் என்பவன் பார்வோனின் ஒரு அதிகாரி, அவனது மனைவி வீட்டு காரியங்களை கவனிக்க வைக்கப்பட்டவன் மீது மோகம் கொண்டாள் என்றால் சற்று யோசித்து பாருங்களேன். விபச்சாரம் விளையாட்டா இருந்த ஒரு நாட்டில் யோசேப்பு இச்சைக்கு இல்லை என்று தப்பித்து கொண்டான். நம்மில் அநேகர் அடிக்கடி விதமான வார்த்தைகளை சொல்லுவோம். ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் மட்டும் எனக்கு வேலை கிடைத்து விட்டால் என்று நாம் சொல்லுவோம். இப்படி பல கிறிஸ்தவர்கள் இயங்குவார்கள். எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அங்கு உங்களை வைத்திருப்பது கடவுளானால் சாக்கு சொல்ல இடமில்லை. ஏன் தெரியுமா? சோதனை வருவது பாவம் அல்ல, அதை அதிலே விழுந்து விடுவதுதான் பாவம். அதை மேற்கொள்வதற்கு நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமே இல்லாத இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது வெற்றி நமதாகும். திருவசனம் மறுபடி சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who endures temptation. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, சோதனையின் மேல் சோதனை வருகிறது என்று அதை ஒரு சாக்காக சொல்லி நாங்கள் சோதனை ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்து சோதனையிலேயே தோல்வியிலேயே இருக்க நாங்கள் பழகிவிட்டோம். இந்த கர்த்தாவே, அவல நிலையை நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விழுந்து விட்டோம் என்றால் அதற்கு எவரையும் குற்றம் சாட்டாமல், வேறொருவர் மேல் நாங்கள் பழி சுமத்தாமல், இருக்கும் இடம்தான் அதற்கு காரணம் என்றெல்லாம் நாங்கள் தட்டி கழிக்காமல், அதற்குரிய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் விழிப்பாய் இருக்கவில்லை, நான் கவனமாய் இருக்கவில்லை, நான் திருவசனம் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு விலகி ஓடவில்லை என்று சொல்லி பாவத்திற்கான பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ள, ஆதாமை போல் இன்னொருவர் மேல் தூக்கி போடாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இந்த தியானத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சோதனை மேல் சோதனை ஒன்றன் பின் ஒன்றாக அலையலையாய் வந்தாலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உண்டு. அவர்தாமே சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நல்ல மாதிரிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொன்னீரே, அந்த பாக்கியத்திற்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் இருந்து அந்த பாக்கிய வாழ்விற்குள்ளே நாங்கள் அனைவரை இழுத்து கொண்டு வந்து இந்த உலகத்திலே சோதோம் குமாரா போன்ற இடத்திலும் கூட பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று நாங்கள் மக்களுக்கு சவால் விட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

சிந்திப்போம் செயல்படுவோம். மனுஷங்களுக்கும் புத்தகங்களுக்கும் உள்ள உறவை விளக்கிச் சொல்ல முடியாது. சிலருக்கு புத்தகம் தோழமை, சில பேருக்கு அது வழிகாட்டி, சிலருக்கு அது ஒரு சிகிச்சை, இன்னும் சிலருக்கு புத்தகம் மட்டும்தான் உலகம். நிஜ உலகத்தை விட புத்தக உலகத்துக்குள்ள வாழத்தான் அவங்க விரும்புறாங்க. அந்த காலத்துல பலர்கிட்ட கையில பணம் இல்ல, ஆனா புத்தகம் படிக்க நேரமும் விருப்பமும் இருந்துச்சு. மாலை நேரங்கள்ல லைப்ரரிக்கு போனா உட்கார இடம் இருக்காது. இன்னைக்கு பலருக்கு விலைய பற்றி கவலை இல்ல, எந்த புத்தகம்னாலும் வாங்கலாம், ஆனா படிக்க விருப்பம் இல்ல, அதனால நேரம் இல்லைன்னு சாக்கு சொல்றாங்க. ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மனப்போக்கு வந்துட்டது. மனித குல வளர்ச்சியில புத்தகத்தோட பங்கு ரொம்ப அதிகம். வேற எந்த கருவியை விட புத்தகம் வழியாகத்தான் மனிதன் அதிகம் கற்றிருக்கிறான், வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், உலகை மாற்றி இருக்கிறான். ஒவ்வொரு புத்தகமும் வாசிப்பவனை உருமாற்றுது, சிறகு முளைக்க வைக்குது, ஒரே நேரத்துல வேறு வேறு காலங்கள்ல பிரவேசிக்கவும் வாழவும் கற்றுத்தருது, வாழ்க்கை மீது பெரும் பிடிப்பை ஏற்படுத்துது. ஜப்பானின் பிரபல எழுத்தாளர் ஹாருக்கி முரகமி எவ்வளவு காலத்துக்கு இலக்கியம் வாசிக்கப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்படி பதில் சொல்றாரு. உலகம் முழுவதும் 5% பேரே தீவிரமாக புத்தகம் படிப்பவர்கள். அவர்கள் டிவியில் உலகக்கோப்பை போட்டிகளோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோ எது நடந்தாலும் புத்தகம் படித்துக்கொண்டே இருப்பார்கள். புத்தகம் படிப்பதே தடை செய்யப்பட்டால் கூட அவர்கள் காட்டுக்குள் சென்று தாங்கள் படித்த புத்தகங்களை நினைவு கொண்டபடியே இருப்பார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தே நான் எழுதுகிறேன். ஒருவேளை இந்த உலகத்துல புத்தகம் படிப்பது தடை செய்யப்பட்டுட்டா என்ன நடக்குங்கிறத ரே பிராட்பரிங்கிறவரு ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற தன்னுடைய நாவல்ல இப்படி எழுதியிருப்பாரு. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தை மனப்பாடம் செய்து மனதில் நிறுத்தி கொண்டு தானே நடமாடும் புத்தகமாக மாறிவிடுவான். இதை வாசிச்ச உடனே எனக்கு ஒரு கேள்வி மனசுல தோணுது. இந்த உலகத்துல பைபிள் தடை செய்யப்பட்டா நாம என்ன செய்வோம்? ரே பிராட்பரி சொன்னதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன். பைபிளை மனப்பாடம் செஞ்சு மனசுல நிறுத்துவோம், நாமே நடமாடும் வேதாகமமா மாறுவோம். இப்பவே வேத வசனங்களை மனப்பாடம் செய்ய ஆரம்பிப்போம். இன்னொரு குட்டி தகவல், பைபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? புத்தகம்.

பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 27-30 வசனங்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இயேசு தாம் குறித்த வேளையிலே அவர் வருகிறார், யோவான் இடத்துல ஞான ஸ்நானம் பெறுகிறார். அதன் பிறகு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், யோவான் இடத்திலே சென்றவர்கள் கூட இயேசுவுக்கு பின்னாக செல்ல ஆரம்பிக்கிறார்கள். திரளான கூட்டத்தார் இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் யோவானுடைய சீஷர்களில் சிலர் யோவானிடத்தில் வந்து சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் ஞான ஸ்நானம் கொடுத்தீங்கல்ல, ஒருவரை குறித்து நீங்கள் சொன்னீங்களே, அவரிடத்துல அநேக ஜனங்கள் போகிறார்கள் என்று சொல்லும்போது யோவான் கொஞ்சமும் பொறாமைப்படவில்லை, கொஞ்சமும் பதறவில்லை. தன்னோடு இருக்கிறவர்களும் அங்கே போகிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் யோவான் கலங்கவில்லை, வேறு விதமாக யோசிக்கவும் இல்லை. மாறாக யோவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இன்று அவரிடத்திலே இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னா அவர் பெருகுகிறார் என்றால் இது பரலோக பிதாவின் சித்தம். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலொழிய அவர் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோக பிதாவின் சித்தம் இதுவாக இருக்குமானால் அவர் பெருகட்டும், நான் சிறுகுவது தான் அவருடைய சித்தமாக இருக்குமானால் நான் சிறுகட்டும். இதுதாங்க கிறிஸ்டியானிட்டி, இதுதாங்க கிறிஸ்தவம். ஒருத்தங்க உயர்த்தப்படுவதை பார்த்து, ஒருத்தங்க வளருவதை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகிறான் என்றால் அவனிடத்தில் கிறிஸ்து இல்லை, வேண்டுமென்றால் மதம் இருக்கலாம். ஆமென். தேவன் நம்மை மதத்துக்கு உட்படுத்த வரவில்லை, தேவன் நம்மை தமக்கு உட்படுத்த வந்தார். இந்த பூமியிலே அன்பை காண்பித்து தந்தார், வாழ்வை காண்பித்து தந்தார், நமக்கான மாதிரியை முன்வைத்தார். இங்கே ஒருவர் வளருவதை பார்த்து இன்னொருவன் பொறாமைப்படவில்லை, மாறாக வாழ்த்துகிறான். ஒரு தேவப்பிள்ளை ஒருத்தங்க வளர்ச்சியை பார்த்து வாழ்த்த முடியுமானால் அவர்கள் உண்மையிலே கிறிஸ்துவின் நிழலில் இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் பிடியில் இருக்கிறார்கள். இன்று நம்மால் அதை செய்ய முடிகிறதா? சபையை துன்புறுத்தின பவுல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவனுக்கென்று தேவன் விசேஷித்த கிருபைகளை கொடுத்திருக்கிறதை தூண்களாய் எண்ணப்பட்ட பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அறிந்தபோது என்ன செய்தார்கள் தெரியுமா? பவுலுக்கு விரோதமாக ஒரு கமிட்டி போட்டு இவனை வளர விடக்கூடாது அப்படி ஏதாவது பண்ணாங்களா? இல்லை. கலாத்தியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கை கொடுத்தார்களாம், அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, தூக்கி விடுறாங்க. இதுதாங்க கிறிஸ்டியானிட்டி, இதுதான் கிறிஸ்தவம். ஒருவனை தாக்குவதற்கல்ல தேவன் நம்மை அழைத்தது, தூக்கி விடுவதற்கு, தள்ளி விடுவதற்கு அல்ல. இந்த நாளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒருத்தங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறோமா? அவங்களுக்கு விரோதமாய் பேசுகிறோமா? இல்லை. இது தேவ பிள்ளைக்கு அழகல்ல. ஆமாம், ஒருத்தங்க வளர்றாங்களா, இன்னும் வளரட்டும், இன்னும் பெருகட்டும், என்னை விட அவங்க நல்லா இருக்கட்டும். இந்த மனநிலைமை நமக்கு உண்டானால் ஆமாம், உண்மையிலே நாம் கிறிஸ்துவின் நிழலில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை விடவா? அவர் எவ்வளோ பெரிய தேவனுங்க, இந்த பூமியில் இறங்கி வந்து கர்த்தத்துவத்தை தோளிலுடைய சர்வ வல்லவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய சீஷர்களுக்கு, பேதுரு யோவான் யாக்கோபு உட்பட தம்முடைய சீஷர்கள், இவங்க யாரும் படிக்காதவங்க, அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், சொல்லிவிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அதிலும் அதிகமாக செய்வான் என்றார். என்ன மனசு பார்த்தீங்களா? இந்த மனசு தான் அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு, அதனால தான் பவுலுக்கு கை கொடுக்க முடிஞ்சது. இந்த மனசு தான் யோவான் ஸ்நானனுக்கு இருந்துச்சு, அதனால தான் அவர் பெருகட்டும் என்று வாழ்த்த முடிந்தது. இந்த மனசு நமக்கு இருக்குதா? இல்லைன்னா நாம் கிறிஸ்துவை விட்டு தள்ளி மதத்துக்கு கீழே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க, கிறிஸ்துவ நிழலிலே வாங்க, உண்மையான கிறிஸ்தவனாய் கிரியைகள் மூலமாய் இப்படிப்பட்ட சுபாவங்கள் மூலமாய் உலகுக்கு காண்பிக்கும் போது தேவன் அதிலே மகிமைப்படுகிறார். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பன், இந்த நாளிலே நீர் இடைப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரப்பா. பிறரை மனதார வாழ்த்துகிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் எங்களை தாழ்த்தணும்,
நாங்கள் ஒருபோதும் பிறரை தாழ்த்தக்கூடாதுப்பா. நாங்கள் பிறரை வாழ்த்தவும் எங்களை தாழ்த்தவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருந்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே மேகங்கள் மேல் என்கிற தலைப்பிலே உங்களோடு இடைப்படுகிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை 1 தெசலோனிக்கர் 4:17. உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமேன். அமெரிக்கா தேசத்திலே கென்னடி விண்வெளி மையம் என்ற ராக்கெட் ஒன்று தளத்திலிருந்து ஜூலை 21 1969 மாபெரும் அப்பல்லோ 11 என்ற ராக்கெட் சந்திரனை நோக்கி எழும்பி சென்றது. அந்த ராக்கெட்டில் 3 பேர் விண்வெளிக்கு சென்றிருந்தார்கள். முதல் காலடி வைத்து இறங்கின விண்வெளி வீரரான நெயில் ஆம்ஸ்ட்ராங் என்பவர், நான் ஒரு சிறிய அடி எடுத்து வைத்திருக்கிறேன், ஆனால் மனுக்குலத்தின் முன்னேற்றத்திற்கு அது ஒரு பெரிய சாதனை என்றார். அதே நேரத்தில் நீங்களும் விண்ணுலகத்துக்கு பறந்து சந்திர மண்டலத்துக்கு மேலாய் சூரிய மண்டலத்துக்கு மேலாய் பறந்து போய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறீர்கள் என்பது மறுக்க முடியாத சத்தியமாகும். எந்த ராக்கெட்டில் ஏறி செல்வது? அப்படி ஏறி செல்வதற்கு பயண செலவு எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அந்த பயணம் எத்தனை நாள் நீடிக்கும் என்ற பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்திலே எழும்பக்கூடும். அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திருக்கிறார். எக்கால சத்தம் தொனிக்கும் போது உங்களுடைய சரீரமே ஒரு ராக்கெட்டை போல மாறிவிடும். வேதம் சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 15:52 காண்கிறோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல், நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று தெசலோனிக்கரில் குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பரிசுத்த ஜீவியமும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் மிக மிக தேவை. மண்ணான இந்த சரீரத்தை மறுரூபமாக்கி பறந்து செல்ல வழி செய்கிறவர் ஆவியானவர். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8:11 காணலாம். ராக்கெட்டில் பெரிய இன்ஜின் போல உங்களுக்குள்ளே ஆவியானவரின் பரலோக இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே பூமிக்குரிய பாரங்களை நீக்கி உன்னதங்களுக்கு அழைத்து செல்லுகிறார். மரித்தோரிலிருந்து எழுந்தருளின இயேசு ஒரு ராக்கெட் சொல்லுவதைப் போல ஒலிவமலை சாரலில் இருந்து மேகங்கள் மேல் பரலோகத்துக்கு பரிசுத்த ஆவியினாலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் சந்திர மண்டலத்துக்கும் சூரிய மண்டலத்துக்கும் மேலாக சென்று முடிவிலே பிதாவின் வலது பார்சத்திலே போய் அமர்ந்தார். அந்த இயேசு மீண்டும் வருவார். நீங்கள் அவரோடு என்றென்றும் வாழுவீர்கள். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்று யோவான் 12:32 இயேசு கூறியதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம். ஆமேன். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு ஜெயம் என்கிற தலைப்பில் சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் இதோ.
1: Number 1
2: முதலாவது
1: பிரைட் ஐஸ்
2: பிரகாசமான கண்கள்.
1: Number 2
2: இரண்டாவது
1: bleeding heart
2: ரத்தம் கசியும் இதயம்.
1: Number 3
2: மூன்றாவது
1: bent knees
2: முடங்கும் முழங்கால்கள்.
1: And number 4
2: நான்காவதாக
1: bold lips
2: துணிச்சலான உதடுகள்.
1: Bursting lips
2: தைரியமான உதடுகள்.
1: That I would call proclamation
2: பறைசாற்றுதல் என்பதைத்தான் நான் இப்படி குறிப்பிடுகின்றேன்.
1: Proclamation is not always preaching.
2: பறைசாற்றுதல் என்பது பிரசங்கிப்பது கிடையாது.
1: It is just sharing.
2: பறைசாற்றுதல் என்பது பகிர்ந்து கொள்ளுதலே.
1: Everybody is not called to be a preacher.
2: எல்லாரும் பிரசங்கிகளாய் எழுப்பதற்கான அழைப்பு பெற்றவர்கள் அல்ல.
1: But
2: ஆனால்
1: everyone is called to be a preacher.
2: ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவர்களை சந்திப்பதற்கான அழைப்பு பெற்றவர்கள்.
1: I was blind.
2: நான் குருடனாய் இருந்தேன்.
1: Now I see.
2: இப்பொழுது காண்கின்றேன்.
1: That's all I know.
2: அதுதான் எனக்கு தெரியும்.

0: செவன்த் பர்சன். ஆண்டவர் அந்த நேரத்திலே இடைபட்டிராவிட்டால் ஏழாவது நபரை கூட அவர் தேடி
1: சென்றிருப்பாள்.
0: இப்படிப்பட்டதான பரிதாப நிலையில் உள்ள ஒரு பாவி. ஆனால்
1: When she met Jesus,
0: Yesu Christuvai aval sandhitha bodho,
1: when Jesus met her,
0: Yesu avalai sandhitha bodho,
1: what did she do?
0: Aval enna seidhaal?
1: She ran to the village.
0: Aval gramathai nokki odinaal.
1: Listen to me carefully.
0: Nandraga ennai gavaniyungal.
1: I am bringing a very important truth tonight.
0: Indha raathriye ungalku miga mukkiyamaana oru sathiyathai solugindren.
1: When she met Jesus,
0: Yesuvai aval sandhitha bodhu,
1: and Jesus met her,
0: Yesu avalai sandhitha bodhu,
1: what did she do?
0: Aval enna seidhaal?
1: She did not wait to become perfect.
0: அவள் பூரணப்படுவதற்காக காத்திருக்கவில்லை.
1: What did she do?
0: அவள் என்ன செய்தாள்?
1: She ran to the village.
0: கிராமத்தை நோக்கி ஓடினாள்.
1: What for?
0: எதற்காக?
1: Not to preach through a microphone like this.
0: இப்படிப்பட்டதான ஒரு ஒலிபெருக்கியின் மூலமாய் உரையாற்றுவதற்காக அல்ல.
1: She shouted aloud.
0: அவள் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாள்.
1: I can imagine that she whistled and called all the men.
0: ஒருவேளை தன்னுடைய கிராமத்திலிருந்தான மக்களை எல்லாம் பயில் காட்டி அவள் அழைத்திருக்க கூடும்.
1: And everybody came.
0: எல்லாரும் ஓடோடி வந்தார்கள். அவள் அவர்களிடத்தில் என்ன சொன்னார்?
1: She did not give a big oratory sermon.
0: அங்கே மிகப்பெரிய சொற்பொழி ஒன்றை அவள் நிகழ்த்தவில்லை.
1: On the other hand, she said, "Come, see, there is someone who has said all that I have done."
0: நான் செய்த யாவத்தையும் எனக்கு விவரித்து காண்பித்த ஒருவரை வந்து பாருங்கள் என்று அழைத்தார். வந்து பாருங்கள்.
1: I'm changed.
0: நான் மாறிவிட்டேன்.
1: Previous moment a sinner, next moment a missionary.
0: முந்தின வினாடி பாவி, அடுத்த வினாடியே அருட்பணியாளர்.
1: People all came to see Jesus.
0: எல்லா மக்களும் விரைந்தோடு இயேசுவை காண வந்தார்கள்.
1: And Jesus spoke to them.
0: இயேசு அவர்களோடு பேசினார்.
1: The entire village got converted.
0: கிராமம் முழுவதும் மனமாற்றம் அடைந்தார்கள்.
1: And you know these villagers could have kept quiet, but they went to her and said,
0: இந்த கிராமவாசிகள் அத்தோடு அமைதியாக இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட அவர்கள் நிற்கவில்லை. அந்த பெண்ணிடத்திலே வந்து அவர்கள் சொன்னார்கள்,
1: you know what did they say?
0: அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா?
1: Don't think that we have believed on Jesus because of you.
0: நீ சொன்னதனால இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தோம் என்று நீ நினைக்காதே.
1: No, no, no. We ourselves heard Jesus, that is why.
0: நாங்களே அவரிடத்தில் கேட்டோம்.
1: This woman would have laughed within herself.
0: இந்த பெண் தனக்குள்ளே தானே சிரித்திருக்க வேண்டும்.
1: I don't want any credit.
0: எனக்கு எந்த விதமான நற்சான்றிதழும் தேவையில்லை.
1: I am not a preacher to get an applause at the end of the day during the Thanksgiving time. One of thanks.
0: மூன்றாவது நாளிலே நன்றியதில் சபையிலே எனக்கு சிறப்பான பாராட்டும் நன்றியும் கிடைக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கும் ஒரு பிரசங்கி அல்ல.
1: I don't care.
0: நான் அதை குறித்து கவலைப்படவில்லை.
1: But remember,
0: ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்,
1: I only brought you as a congregation to listen to Jesus.
0: இயேசு கிறிஸ்துவை கேட்பதற்காக உங்களை நான் அழைத்து வருவதற்கு காரணமாக இருந்த நபர் நான் தான்.
1: Why did the people say like that to her?
0: அவளிடத்திலே இந்த மக்கள் ஏன் அப்படி ஆய் சொன்னார்கள்?
1: Because she was such a wretched person.
0: அப்படிப்பட்ட ஒரு பாதகமான பெண்ணாய் அவள் இருந்தாள்.
1: Nobody wanted to say that woman told me about Jesus, so I came to Jesus. Even that they were not willing to testify.
0: இந்த பாதக பெண் சொல்லிய அறிமுகப்படுத்திய காரணத்தினாலே நான் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவதற்கு கூட அவர்கள் கூச்சப்பட்டார்கள்.
1: But nevertheless,
0: ஆகிலும்
1: she was the evangelist that day.
0: அந்த நாளை பொறுத்த மட்டிலே நற்செய்தி பணியாளராக இருந்தவர் அந்த விபச்சார பெண் தான்.
1: Yesterday I told you something.
0: நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன்.
1: Nazareth is not hearing the proper gospel message.
0: சரியான நற்செய்தியை நாசரேத் கேட்கவில்லை என்று சொன்னேன்.
1: It is all a message of condemnation.
0: குற்றப்படுத்துகின்றதான சுவிசேஷம் தான் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது என்று நான் சுட்டிக்காட்டினேன்.
1: Too much of condemnation has intimidated Christians here.
0: கிறிஸ்தவர்கள் பயப்படுகின்ற அளவுக்கு அநேக குற்றம் சாட்டுகின்றதான பிரசங்கங்களே இங்கு பிரசங்கிக்கப்படுகின்றன.
1: Someone goes and shares the gospel with someone.
0: ஒருவர் சென்று இன்னொருவரிடத்தில் நற்செய்தியை அறிவிப்பாரேயானால்,
1: if someone goes and distributes tracts,
0: ஒருவர் சென்று கைப்பிரதிகளை மற்றவர்களுக்கு விநியோகிப்பாரேயானால்,
1: if someone goes to preach the gospel in a village,
0: ஒரு கிராமத்திற்கு சென்று திருப்பிரசங்கம் செய்ய ஒருவர் முற்படுவாரேயானால்,
1: immediately an elder brother comes and he hits at his head, oh, you are not perfect, you are not good enough, you still have sin, don't go, sit down.
0: உடனடியாக ஒரு மூப்பர் வந்து அவருடைய தலையிலே குட்டி என்ன சொல்கின்றார், நீ இன்னும் பூரணப்படவில்லை, இன்னும் நீ பரிசுத்தமடைய வேண்டும், இன்னும் நீ முழுமை பெற வேண்டும், ஆகையால் நீ வீட்டிலே தரித்திருந்து பூரணப்படு என்று சொல்கின்றார்.
1: Let me tell you something.
0: நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும்.
1: If only perfect people should preach the gospel, there will be no preacher in this world.
0: பூரணப்பட்டவர்கள் தான் வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது உண்மையாயிருக்குமானால் நிச்சயமாய் அப்படி பிரசங்கிக்கக்கூடியதான பூரண பிரசங்கி ஒருவரும் இல்லை.
1: Nobody can be a preacher today.
0: ஒருவரும் பிரசங்கியாராய் இன்றைக்கு இருக்கவே முடியாது.

0: is perfect.
1: ஏனென்றால் ஒருவரும் பூரணவாதிகள் அல்ல.
0: We are becoming perfect.
1: நாம் பூரணராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம்.
0: What does the Bible say?
1: வேதம் என்ன சொல்கிறது?
0: The branch that yields fruit, he proves it further.
1: அதிகமாய் கனி கொடுக்கின்ற கிளைகளை அவர் இன்னும் சுத்தப்படுத்துகின்றார்.
0: கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். நான் தூங்குகிற கொடி, கனி கொடுக்கிற கொடி எதுவோ, the branch that is already giving fruit, that he cleans it up. Do you understand what I am talking about?
1: கனி கொடுக்கின்ற கொடி எதுவோ அந்த கொடியை அவர் இன்னும் சுத்திகரிக்கின்றார்.
0: Not the one who is sleeping.
1: தூங்குகின்றதான கொடியை அல்ல.
0: Not the one who is waiting for perfection.
1: பூரணத்திற்காக காத்து தரித்திருக்கின்றதான கொடியை அல்ல.
0: I was blind.
1: நான் குருடனாய் இருந்தேன்.
0: Now I see.
1: நான் இப்பொழுது காண்கின்றேன்.
0: Now I know.
1: அதுதான் எனக்கு தெரியும்.
0: That's the testimony.
1: இதுதான் சாட்சி.
0: That's the testimony.
1: இதுதான் சாட்சி.
0: That's the testimony of the woman.
1: இதுதான் அந்த பெண்ணினுடைய சாட்சி.
0: Why? Her testimony, the entire village came to Jesus.
1: அவளுடைய இந்த சிறிய சாட்சியின் மூலமாக அந்த கிராமமே ஆண்டவரிடத்தில் வந்தது.
0: How many of you are intimidated and you have been silenced from speaking for Jesus?
1: ஆண்டவராகிய இயேசுவுக்காக பறைசாற்றுகின்ற பணியிலிருந்து பயந்து போய் பூரணத்தின் கொள்கையினாலே முடங்கி கிடக்கின்றவர்கள் இங்கே எத்தனை பேர் உண்டு?
0: Unlearn that doctrine.
1: இந்த சத்தியத்தை மறந்து போங்கள்.
0: Throw away that doctrine.
1: இந்த உபதேசத்தை தூக்கி எறியுங்கள்.
0: It is a false doctrine.
1: இது ஒரு கள்ள உபதேசம்.
0: If you are a child of God,
1: நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால்,
0: If you have been saved,
1: நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால்,
0: Go and preach the gospel.
1: உடனடியாக நற்செய்தியை பரிசாற்றுங்கள்.
0: Go and share the gospel with other people.
1: மற்ற மக்களோடு கூட இந்த நற்செய்தியை பகிர்ந்தறியுங்கள்.
0: Don't care about what people talk about you.
1: மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன பேசுவார்கள் என்று ஒருபோதும் அக்கறை கொள்ளாதிருங்கள்.
0: Turn a deaf ear to people.
1: மற்ற மக்களுடைய கூற்றுகளுக்கு செவிடர்களாய் இருங்கள்.
0: Keep going.
1: போய்கொண்டே இருங்கள்.
0: Jesus said,
1: இயேசு சொன்னார்,
0: Go into all the world.
1: உலகம் எங்கும் நீங்கள் புறப்பட்டு போங்கள்.
0: I am with you to the end of the world.
1: பூமியின் கடைசி வரையும் நான் உங்களோட கூட இருக்கின்றேன்.
0: That doesn't mean that I want you to continue to live in sin and preach the gospel.
1: இப்படி நான் சொல்வதனாலே பாவத்திலே நீங்கள் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டே நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்று அல்ல.
0: That is not what I am saying.
1: அதை நான் சொல்லவில்லை.
0: All that I am saying is, don't wait to become perfect to preach the gospel. You will never ever preach the gospel.
1: கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் பூரணமாய் ஆக வேண்டும் என்று காத்துக்கொண்டு இராதிருங்கள். அப்படி நீங்கள் இருப்பீர்களானால் ஒரு நாளும் நற்செய்தி நீங்கள் பிரசங்கிக்கவே மாட்டீர்கள்.
0: This is Nazareth.
1: இது நாசரேத்.
0: This morning I was bringing my daughter and son-in-law from Tirunelveli railway station down to Nazareth.
1: திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து இந்த நாசரேத்திற்கு என்னுடைய மகளையும் மருமகனையும் நான் அழைத்து வந்தேன்.
0: And on the way my heart was bleeding again.
1: நான் காலையிலே வந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய இதயம் ரத்த கசிகின்றதான ஒரு நிலையில் இருந்ததை நான் உணர்ந்தேன்.
0: You know why?
1: ஏன் தெரியுமா?
0: I was coming through Srivaikundam.
1: நான் ஸ்ரீவைகுண்டம் வழியாய் வந்து கொண்டிருந்தேன்.
0: I was coming through ஆழ்வார் திருநகரி.
1: ஆழ்வார் திருநகரி வழியே வந்தேன்.
0: Why Nazareth is Nazareth and ஆழ்வார் திருநகரி is still ஆழ்வார் திருநகரி?
1: நாசரேத் நாசரேத்தாக செழித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் ஆழ்வார் திருநகரி மட்டும் ஏன் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது?
0: Why within 4 kilometers one village is all Christian and the other village is all non-Christian? Not only non-Christian, anti-Christians.
1: 4 kilometers தொலைவில் இருக்கக்கூடியதான நாசரேத் பட்டணத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த ஆழ்வார் திருநகரில் இருக்கின்ற மக்கள் மட்டும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாய் ஏன் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்களாய்
0: இருக்கின்றார்கள்?
1: 4 kilometers தொலைவில் தானே இப்படிப்பட்டதான வியத்தக்க வேறுபாடு ஏன்?
0: Lord, if you can change a village into Nazareth, in another 4 kilometers, why can I not change Alvar Thirunagari into Nazareth?
1: 4 kilometers தொலைவில் உள்ள ஆழ்வார் திருநகரியை நாசரேத்தை போல நீர் ஏன் மாற்றக்கூடாது என்று நான் நினைத்தேன்.
0: I was praying.
1: நான் ஜெபித்தேன்.
0: That is my vision every time I come to this place.
1: இந்த இடத்திற்கு வரும்பொழுதெல்லாம் என்னுடைய இதயத்திலே துடிக்கின்றதான பாரம் அதுதான்.
0: Why has not Alvar Thirunagari changed yet?
1: ஆழ்வார் திருநகரி ஏன் இன்னும் மாற்றம் அடையவில்லை?
0: Why திருச்செந்தூர் is not changed yet?
1: திருச்செந்தூர் ஏன் இன்னும் ஒரு மாற்றத்தை
0: Why Srivaikundam is still Srivaikundam?
1: Srivaikundam இன்னும் ஏன் ஸ்ரீவைகுண்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது?
0: You know why?
1: ஏன் தெரியுமா?
0: We in Nazareth, we are responsible for the situation.
1: நாசரேத் ஊர்க்காரர்களாகிய நாம் தான் இதற்கு பொறுப்பாளிகள்.
0: Why do I say that?
1: நான் ஏன் இதை சொல்கின்றேன்?
0: We are preaching to the preached.
1: பிரசங்கிக்கப்பட்டவர்களுக்கே நாம் பிரசங்கிக்கின்றோம்.
0: We are comforting the comforted.
1: ஆறுதல் அடைந்தவர்களையே நாம் ஆறுதல் படுத்துகின்றோம்.
0: We are baptizing the baptized.
1: ஞானஸ்நானம் பெற்றவர்களையே திரும்பவும் ஞானஸ்நானம் கொடுக்கின்றோம்.
0: And we are neglecting the neglected.
1: ஒதுக்கப்பட்டவர்களை தொடர்ந்து ஒதுக்கிக் கொண்டே இருக்கின்றோம்.
0: That is our sin.
1: இதுதான் நம்முடைய பாவம்.
0: So what should we do?
1: நாம் என்ன செய்ய வேண்டும்?
0: Do not spend too much time among Christians.
1: கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்னும் அதிகமான நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கவே வேண்டாம்.
0: Go to non-Christians.
1: கிறிஸ்தவர் அல்லாதோரை நோக்கி புறப்பட்டு செல்லுங்கள்.
0: Non-Christians.
1: கிறிஸ்தவர் அல்லாதோரை தேடி செல்லுங்கள்.
0: Go to those who are falling prostrate before idols.
1: சிலைகளுக்கு முன்னதாக தாழ விழுகின்றதான மக்களை நோக்கி விரைந்து செல்லுங்கள்.
0: Don't get angry with them.
1: அவர்களிடத்திலே கோபம் கொள்ளாதிருங்கள்.
0: Why are they falling prostrate before an idol?
1: சிலைகளுக்கு முன்னதாக அவர்கள் ஏன் தாழ விழுகின்றார்கள்?
0: They are not wrong.
1: அவர்கள் தவறு செய்யவில்லை.
0: You are at fault.
1: நீங்கள் தான் தவறு செய்கின்றீர்கள்.
0: How can I know if someone tells me?
1: ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்?
0: How will I know if someone doesn't stop me from doing it but giving me a better alternative?
1: ஒரு சிறப்பான மாற்று வழியை எனக்கு சொல்லாமல் இருக்கின்ற வேளையிலே தவறான ஒரு காரியத்தை செய்யாமல் நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்?
0: Decide tonight.
1: இந்த இரவிலே தீர்மானியுங்கள்.
0: This church has got 3 services every day.
1: ஒவ்வொரு நாளும் இந்த திருச்சபையிலே 3 ஆராதனைகள் உண்டு.
0: How many sermons we hear every year?
1: ஒவ்வொரு வருடமும் எத்தனை பிரசங்களை நாம் கேட்கின்றோம்?
0: I ask you a question.
1: உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றேன்.
0: Why should anyone hear the gospel twice before everyone has heard it at least once?
1: ஆண்டவரை குறித்து ஒருமுறை கூட அறியாத மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் இருக்கும் பொழுது 2 முறை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது?
0: சண்டே மார்னிங் ஓட்டன் சர்வீஸ், தட் இஸ் எனஃப்.
1: ஞாயிறு காலை ஒரு ஆராதனையிலே பங்கு கொள்ளுங்கள், அது உங்களுக்கு போதுமானது.
0: ஆஃப்டர் யுவர் சண்டே லஞ்ச், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆர் எ ஸ்மால் கிட், யூ கோ டு சம் நான் கிறிஸ்டியன் வில்லேஜ். டோன்ட் கம் பேக் டு நாசரேத் டில் 9 o'clock in the night.
1: மதிய உணவுக்கு பிற்பாடு கணவன் மனைவியாக அல்லது ஒரு சிறு குழுவாக அருகில் இருக்கின்றதான கிராமத்தை நோக்கி செல்லுங்கள். இரவு 9 மணி வரை அங்கே சந்திப்பு பணி செய்து திரும்புங்கள்.
0: ஒன் மீட்டிங் இஸ் எனஃப் ஃபார் சண்டே.
1: ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் உங்களுக்கு போதுமானது.
0: கன்வென்ஷன் ஆஃப்டர் கன்வென்ஷன்,
1: கன்வென்ஷன் உங்களுக்கு மேல் கன்வென்ஷன்,
0: சர்வீஸ் ஆஃப்டர் சர்வீஸ்,
1: ஆராதனைகளுக்கு மேல்
0: ஆராதனை,
1: பிரசங்கத்தின் மேல் பிரசங்கம்.
0: கீப்பிங் சின் ஆஃப் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் அவர் ஹார்ட்ஸ்,
1: பொறுப்பற்ற ஒரு தன்மையை நம்முடைய இதயத்திலே குவிக்கின்றதான பிரசங்கங்கள்.
0: The Lord enable us to repent tonight.
1: இந்த இரவில் தானே மனம் திரும்பும்படியாய் தேவன் நமக்கு அருள் பாலிப்பாராக.
0: I am not angry at you.
1: நான் உங்களிடத்திலே கோபத்தோடுவிகளை சொல்லவில்லை.
0: I am angry at your disobedience.
1: உங்களுடைய கீழ்ப்படிதலின் மேலே நான் கோபம் கொண்டிருக்கிறேன்.
0: I am not angry at you.
1: நான் உங்கள் மீது கோபம் கொள்ளவில்லை.
0: I am angry at your indifference.
1: உங்களுடைய நிர்விசாரத்தின் மீது நான் கோபம் கொள்கிறேன்.
0: I am angry at your laziness.
1: உங்களுடைய சோம்பேறித்தனத்தின் மேல் கோபம் கொள்கிறேன்.
0: I am angry at your selfishness.
1: உங்களுடைய சுயநலத்தின் மேல் நான் கோபம் கொள்கிறேன்.
0: Nazareth for Naphtali.
1: நாசரேத்தை விட்டு நப்தலியை நோக்கி செல்லுங்கள்.
0: Leave this place of comfort zone and go to places where people are sitting in midnight gloom and darkness.
1: வசதி பிரதேசமாகிய இந்த நாசரேத்தை விட்டு வெளியே வந்து அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கின்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுங்கள்.
0: Open up your mouth.
1: உங்களுடைய வாய்களை திறவுங்கள்.
0: And you will get boldness.
1: உங்களுக்கு தைரியம் அப்பொழுது தானாக வரும்.
0: Open your mouth and you will get boldness.
1: உங்களுடைய வாய்களை திறவுங்கள், அப்பொழுது உங்களுக்கு துணிச்சல் தானாக வரும்.
0: Why are you filled with the Holy Spirit?
1: பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஏன் நிறைந்திருக்கின்றீர்கள்?
0: Not to jump to the roof and come back to the floor.
1: கூரையின் மட்டத்திற்கு குதிப்பதற்கும் கீழே வருவதற்காகவும் கொடுக்கப்பட்டது அபிஷேகம் அல்ல.
0: Not to roll on the floor and spoil all the mess.
1: தரையிலே உருண்டு புரண்டு பாய்களை எல்லாம் கிழிப்பதற்காக கொடுக்கப்பட்டது அபிஷேகம் அல்ல.
0: Not to make shouting or speaking in tongues.
1: ஆரவாரத்திலே அந்நிய பாஷையிலே பேசுவதற்காக கொடுக்கப்பட்டது அபிஷேகம் அல்ல.
0: Don't mistake me. I speak in tongues every day. I told you yesterday.
1: இப்படி சொல்வதனால என்னை தவறாக புரிந்து கொள்ளாதிருங்கள். அனுதினமும் நான் அந்நிய பாஷையிலே
0: பேசுகின்றேன்.
1: 42 ஆண்டு காலமாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜப வேளையிலே நவநாளிலே நான்
0: பேசுகின்றேன்.
1: இப்பொழுது சொல்வதோ உங்களுடைய நாவுகளை உபயோகித்து புறவினத்தாருக்கு நற்செய்தியை பறைசாற்றுவதையே நான்
0: முக்கியப்படுத்துகிறேன். Shall come upon you and you shall be my witnesses not only in Jerusalem and in all Judea, not only in Judea but also in Samaria, not only in Samaria but to the ends of the earth.
1: பரிசுத்த வேதத்திலே ஆண்டவர் இப்படியாய் விளம்பினார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் மட்டுமல்ல யூதேயாவிலும், யூதேயாவில் மட்டுமல்ல சமாரியாவிலும், சமாரியாவில் மட்டுமல்ல பூமியின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த இரவிலே தீர்மானியுங்கள்.
0: எவ்ரி வீக்,
1: ஒவ்வொரு வாரமும்
0: you will share the gospel of Christ clearly at least with one non-Christian.
1: கிறிஸ்து அல்லாத ஒரு நபரிடத்திலே கிறிஸ்துவை குறித்து திட்டவட்டமாக நான் நற்செய்தி அறிவிப்பேன் என்று தீர்மானியுங்கள்.
0: With a Hindu or with a Muslim, I will share the gospel of Christ at least with one person every week.
1: ஒவ்வொரு வாரமும் இந்து அல்லது முஸ்லீம் நண்பர் ஒருவரிடத்திலே தவறாமல் நற்செய்தியை நான் பறைசாற்றுவேன் என்று தீர்மானியுங்கள்.
0: Every week, at least one evening, go for village evangelism.
1: ஒவ்வொரு வாரமும் மாலை நேரத்திலே கிராம நற்செய்தி பணிக்காக புறப்பட்டு செல்லுங்கள்.
0: Your heart will begin to glow and pulsate with the heart of God.
1: உங்களுடைய இதயம் கொழுந்துவிட்டு எரியும், தேவனுடைய இதயத்தில் பற்றி எரிகின்றதான வேட்கையை அது தணிக்கும்.
0: ஐந்தாவது, if you have to become a missionary Christian,
1: மிஷனரி கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாற விரும்புகிறீர்களே ஆனால்,
0: you should have blessing hands.
1: ஆசீர்வதிக்கும் கரங்கள் உங்களுக்கு தேவை.
0: Blessing hands.
1: ஆசீர்வதிக்கும் கரங்கள்.
0: Ministration to people.
1: மக்களுக்கு சேவை செய்தல்.
0: Jesus is no more in the physical form on earth today as he was in flesh and blood 2000 years ago.
1: 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்ட விதமாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே பூ உடலிலே இல்லை.
0: Our hands are the extension of the hands of Jesus.
1: நம்முடைய கைகள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளின் நீட்டிப்பாய் இருக்கிறது.
0: Apostle John said,
1: அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னார்,
0: We are in this world as he was in this world.
1: அவர் இந்த உலகத்திலே இருந்தது போல நாம் இந்த உலகத்திலே இருக்கின்றோம்.
0: Jesus touched people for healing.
1: இயேசு ஜனங்களை குணமாக்குதலுக்காக தொட்டார்.
0: There was no need to touch them.
1: அவர்களை தொட வேண்டிய அவசியமே இல்லை.
0: One word would have healed them.
1: வார்த்தை சொன்னால் போதும் அவர்கள் குணமாக இருப்பார்கள்.
0: In fact, Jesus never prayed for any sick person.
1: உண்மையில் சொல்ல வேண்டுமானால் எந்த நோயாளிக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவே இல்லை.
0: He simply healed them.
1: அவர்களை அவர் குணமாக்கினார், அவ்வளவுதான்.
0: He did not pray for any sick person according to the gospel.
1: வேத சுவிசேஷத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த நோயாளிக்காகவும் ஆண்டவர் ஜெபிக்கவே இல்லை.
0: He simply healed them.
1: அவர்களை அப்படியே குணமாக்கினார்.
0: So much power.
1: அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருந்தது.
0: Nevertheless,
1: ஆகிலும்
0: He touched them.
1: அவர்களை அவர் தொட்டார்.
0: He touched people and healed them.
1: மக்களை அவர் தொட்டு அவர்களை குணமாக்கினார்.
0: Why?
1: ஏன்?
0: He identified with people in their suffering.
1: மக்களை அவர்களுடைய பலவீனங்களிலே பலவீனங்களோடு தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார்.
0: That's the right word. He identified himself with the suffering of humanity.
1: மனித குலத்தினுடைய பாடுகளிலே அவர்களோடு தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார்.
0: You know what he says?
1: அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா?
0: I was sick. நான் வியாதியாயிருந்தேன்.
1: நான் வியாதியாயிருந்தேன்.
0: You came to see me.
1: என்னை காண வந்தீர்கள்.
0: I was in prison.
1: நான் காவலில் இருந்தேன்.
0: You came to visit me.
1: என்னை விசாரிக்க வந்தீர்கள்.
0: I was thirsty.
1: நான் தாகமாயிருந்தேன்.
0: You gave me to drink.
1: என் தாகத்தை தணித்தீர்கள்.
0: I was hungry.
1: நான் பசியாயிருந்தேன்.
0: You fed me.
1: எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள்.
0: I was stranger in the streets.
1: நான் அந்நியனாயிருந்தேன்.
0: You accommodated me.
1: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்.
0: Jesus,
1: yes, way.
0: When were you sick?
1: நீர் எப்பொழுது நோயாளியாயிருந்தீர்?
0: When were you hungry?
1: நீர் எப்பொழுது பசியாயிருந்தீர்?
0: When were you naked?
1: நீர் எப்பொழுது உடை இல்லாமல் இருந்தீர்?
0: When were you in prison?
1: நீர் எப்பொழுது காவலில் இருந்தீர்?
0: Jesus would say.
1: இயேசு அப்பொழுது மறுமொழியாக சொல்வார்.
0: What you have done to one of these little ones, you have done unto me.
1: இந்த சிறியரில் யாதேனும் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்வார்.
0: I'm going to ask you a question.
1: உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன்.
0: Now today is 12th of June.
1: இன்றைக்கு ஜூன் 12th தேதி.
0: About 6 months of 2004 are over.
1: ஏறத்தாழ 6 மாத காலம் இந்த வருடத்திலே முடிந்து போனது.
0: I'm asking a question.
1: ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கின்றேன்.
0: Was there one person
2: who was in great difficulty and suffering, that you personally ministered to that person.
1: Inda aru madha kalathile migavum thevayil irundhana migavum nalivutra oru nabarukku yaarenum oruvarukku udavi seidha anubhavam ungalukku unda.
2: Someone whom you personally ministered unto.
1: Thanippatta murayile ippidipatta oru nabarukku sevai purindhana seyal ungalde vaalkiyile unda.
2: I and my family.
1: Nanum en kudumbatharum.
2: Nothing more.
1: மற்றொன்றும் எனக்கு கவலை இல்லை.
2: Is that the kind of life we are living?
1: இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய நிலையாக இருக்கின்றதோ?
2: What do you do to these little ones who are doing to the Lord of heaven and earth?
1: இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை நீங்கள் செய்வீர்களோ அதை வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருக்கு நீங்கள் செய்கின்றீர்கள் என்று பொருள்.
2: Poor man was caught among the thieves.
1: ஒரு மனிதன் அங்கே கள்ளர் கையிலே அகப்பட்டான்.
2: A priest came that way.
1: Or ஆசாரியன் அந்த வழியே வந்தான்.
2: Follow the message carefully.
1: இந்த செய்தியை நன்றாக கவனியுங்கள்.
2: A priest comes that way.
1: ஆசாரியன் ஒருவன் அந்த வழியே வருகின்றான்.
2: He bypasses him.
1: பக்க வழியாக அவன் போய்விடுகின்றான்.
2: Why?
1: ஏன்?
2: He was going for conducting the service in the church.
1: சபை ஆராதனையை நடத்துவதற்காக அவர் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றார்.
2: Then came the Levite.
1: இரண்டாவதாக வந்தவர் ஒரு லேவியன்.
2: He also bypassed.
1: அவரும் கூட பக்க வழியாய் போய்விட்டார்.
2: Why?
1: ஏன்?
2: He must go hurriedly to the church service to count the offering.
1: ஆலயத்திற்கு விரைந்து சென்று காணிக்கையை எண்ணுவதற்காக அவர் வேக வேகமாய் சென்று கொண்டிருந்தார்.
2: Both these people went.
1: இரண்டு பேரும் போய்விட்டார்கள்.
2: That is religion today.
1: அதுதான் இன்றைய மார்க்கம்.
2: That is religion today.
1: அதுதான் இன்றைய மார்க்கம்.
2: That is our church today.
1: அதுதான் இன்றைய திருச்சபை.
2: But a Samaritan came.
1: ஆனால் ஒரு சமாரியன் வந்தான்.
2: Who is the Samaritan?
1: சமாரியன் யார்?
2: A Jew will call the Samaritan as a dog.
1: யூதன் ஒரு சமாரியனை பார்க்கும் பொழுது நாய் என்று அழைப்பான்.
2: He will not even go through that village.
1: அந்த கிராமம் வழியாக கூட அவன் கடந்து செல்ல மாட்டான்.
2: Casteism.
1: ஜாதி வெறி.
2: If a Samaritan gives water, no. You are a Samaritan.
1: சமாரியன் ஒருவன் அருந்துவதற்கு தண்ணீர் கொடுத்தால் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் நீ சமாரியன் அன்னியன் என்று சொல்லுவார்கள்.
2: I belong to higher caste.
1: நான் உயர் குலத்தவன்.
2: I am nadar.
1: நான் நாடார்.
2: I am பிள்ளமார்.
1: நான் பிள்ளமார்.
2: I am a greater caste.
1: நான் உயர் ஜாதியை சேர்ந்தவன்.
2: Stupid.
1: முட்டாள்தனம்.
2: Idiotism.
1: அடிமுட்டாள்தனம்.
2: Who said you are a greater bigger caste?
1: நீங்கள் உயர் குலத்தை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்கு சொன்னது யார்?
2: There is no caste.
1: ஜாதி என்பதே இல்லையே.
2: The only caste is sinner and saved. That's all.
1: ஜாதி என்று இருக்குமானால் சுத்த ஜாதி அசுத்த ஜாதி அவ்வளவுதான்.
2: One is a sinner, the other is saved.
1: ஒருவன் பாவி இன்னொருவன் மீட்கப்பட்டவன் அவ்வளவுதான்.
2: These are the only two castes.
1: இந்த இரண்டு தான் இரண்டு ஜாதிகள்.
2: But that man came.
1: அந்த சமாரியன் வந்தான்.
2: Whom you will call as a dog.
1: நாய் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சமாரியன்.
2: He touched him.
1: அவன் அவனை தொட்டான்.
2: He bandaged his wounds.
1: அந்த காயங்களை அவன் கட்டினான்.
2: With his handkerchief.
1: தன்னுடைய கைக்குட்டையினாலே அந்த காயங்களை கட்டினான்.
2: And he poured oil there.
1: அந்த காயங்களுக்கு எண்ணெய் வார்த்தான்.
2: Kept him on his donkey.
1: தன்னுடைய கழுதையின் மேல் ஏற்றினான்.
2: You know the story.
1: அந்த கதையை தொடர்ந்து நீங்கள் அறிவீர்கள்.
2: And what did Jesus say?
1: இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்?
2: You also do likewise.
1: நீங்களும் அப்படியே செய்யுங்கள்.
2: Don't be like that priest.
1: அந்த ஆசாரியனை போல் இருக்க வேண்டாம்.
2: Don't be like that Levite.
1: அந்த லேவியனை போல் இருக்க வேண்டாம்.
2: Help somebody in need.
1: தேவையில் இருக்கின்ற யாராவது ஒருவருக்கு சேவை செய்யுங்கள்.
2: I like our ex-chief minister Annadurai.
1: நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன்.
2: You know why?
1: ஏன் தெரியுமா?
2: He made an excellent statement.
1: மிக அருமையான ஒரு வாசகத்தை அவர் குறிப்பிட்டார்.
2: You can see God in the smile of the poor.
1: ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்.
2: You can see God in the smile of the poor.
1: ஏழையின் சிரிப்பில் இறைவனை நீங்கள் காண முடியும்.
2: Where did he learn this truth?
1: இந்த சத்தியத்தை அவர் எங்கே கற்றுக்கொண்டிருப்பார்?
2: He learnt it from the Bible.
1: இந்த வேதத்திலிருந்து தான் அவர் கற்றுக்கொண்டார்.
2: What does the Bible say?
1: வேதம் என்ன சொல்கின்றது?
2: He who gives to the poor.
1: ஏழைக்கு இறங்குகின்றவன்.
2: He lends to the Lord.
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான்.
2: When you give to the church, you are giving to God.
1: ஆலயத்துக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது கடவுளுக்கு கொடுக்கின்றீர்கள் என்று பொருள்.
2: But when you give to the poor man,
1: ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுதோ
2: you are not giving to God.
1: நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கவில்லை.
2: You are lending to God.
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றீர்கள்.
2: You believe it?
1: நீங்கள் இதை நம்புகின்றீர்களா?
2: I know what I am talking is very difficult.
1: நான் சொல்லுகின்றது கடினமான காரியம், புரிந்து கொள்வதற்கு கடினம் என்று எனக்கு தெரிகின்றது.
2: You will not give me another invitation. I know that.
1: நீங்கள் இன்னொரு முறை பிரசங்கிப்பதற்கு எனக்கு அழைப்பு கொடுக்க மாட்டீர்கள் என்றும் எனக்கு நன்றாக தெரியும்.
2: But this is the truth.
1: ஆனால் இதுதான் சத்தியம்.
2: You give to church, you are giving to God.
1: ஆலயத்திற்கு நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் கடவுளுக்கு கொடுக்கின்றீர்கள் என்று பொருள்.
2: But if you give to poor, you are lending to God.
1: ஆனால் தரித்திரருக்கு நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றீர்கள் என்று பொருள்.
2: He will give back what you have given with interest, mind.
1: நீங்கள் கொடுத்ததை வட்டியும் முதலுமாக சேர்த்து உங்களுக்கு அவர் திருப்பி கொடுப்பார்.
2: You believe that?
1: நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா?
2: I believe that.
1: நான் அதை விசுவாசிக்கின்றேன்.
2: That is why Annadurai said like this.
1: ஆகையால் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்படி சொன்னார்.
2: You can see God in the smile of the poor.
1: ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்.
2: Make poor people smile in your lives.
1: உங்களுடைய வாழ்வின் மூலமாக அநேக தரித்திரர்கள் மகிழ்ச்சி அடையட்டும்.
2: I am very happy today.
1: நான் இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றேன்.
2: Not because I don't have problems.
1: எனக்கு பிரச்சனைகள் இல்லாததனாலே மகிழ்ச்சியா இல்லை.
2: Not because I have everything I want.
1: எனக்கு தேவையான எல்லாம் என்னிடத்தில் இருப்பதனாலே நான் மகிழ்ச்சியா இல்லை.
2: But God has filled my heart with joy because I am making many poor people rejoice.
1: அநேக ஏழை மக்களை மகிழ்ச்சியாக்குகின்றதான ஒரு சிந்தையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்றபடியினாலே நான் எனக்குள்ளாவே மகிழ்ச்சியா இருக்கின்றேன்.
2: This joy nobody is able to steal away from me.
1: இந்த விதமான மகிழ்ச்சியை என்னிடத்திலிருந்து யாராலும் திருட முடியாது.
2: Give to the poor and that's lending to God.
1: ஏழைக்கு இறங்குங்கள், அது கர்த்தருக்கு கடன் கொடுப்பதற்கு சமானமாகும்.
2: Don't keep your hands like this.
1: உங்களுடைய கையை எப்பொழுதுமே இப்படியே வைத்துக் கொண்டிராதீர்கள்.
2: Give, give.
1: தா தா தா என்றே கேட்டுக்கொண்டிராதீர்கள்.
2: Now turn the direction.
1: உங்களுடைய கையின் நிலையை மாற்றுங்கள்.
2: It's blessed, more blessed to give than to receive.
1: வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம்.
2: Blessing hands.
1: ஆசீர்வதிக்கும் கரங்கள்.
2: Help people.
1: மற்றவர்களுக்கு உதவும் கரங்கள்.
2: Help those who are in suffering.
1: பாடுகளில் இருப்போருக்கு உதவுங்கள்.
2: Lift them up.
1: அவர்களை தூக்கிவிடுங்கள்.
2: Identify with their suffering.
1: அவர்களுடைய பாடுகளிலே உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: You will become a prosperous Christian.
1: உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்புள்ள கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள்.
2: Sixthly.
1: ஆறாவதாக,
2: you should have beautiful feet.
1: அழகிய பாதங்கள் உங்களுக்கு தேவை.
2: பியூட்டிஃபுல் ஃபீட்.
1: அழகிய பாதங்கள்.
2: ஹவ் பியூட்டிஃபுல் ஆர் தி ஃபீட் ஆஃப் ஹிம் ஹூ ரன்ஸ் ஓவர் தி மவுண்டன்ஸ் டிக்ளேரிங் யூ ஆர் காட் ரெய்ன்ஸ்.
1: இதோ உன் ராஜா அரசாளுகிறார் என்று மலைகளின் மேல் பறைசாற்றுகின்ற நற்செய்தியாளருடைய பாதங்கள் ஓ எவ்வளவு அழகா இருக்கின்றன.
2: இஃப் யூ ஹேவ் டு பிகம் எ மிஷனரி கிறிஸ்டியன்,
1: மிஷனரி கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாற விரும்புவீர்களே ஆனால்
2: வாட் ஷுட் யூ டு?
1: நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
2: யூ ஷுட் கோ.
1: நீங்கள் போக வேண்டும்.
2: லிசன் டு மீ கேர்ஃபுல்லி.
1: நீங்கள் நன்றாக கவனியுங்கள்.
2: வாட் ஷுட் யூ டு?
1: நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
2: கோ.
1: அப்புறம் போங்கள்.
2: You cannot spell the English word gospel, G-O-S-P-E-L, without spelling go.
1: நற்செய்தி என்ற வார்த்தையினுடைய ஆங்கில பதமாகிய காஸ்பல் என்ற சொல்லை G-O என்று சொல்கின்ற போ என்ற வார்த்தையை சொல்லாமல் நீங்கள் முழுமையாய் சொல்ல முடியாது.
2: Don't ask people to come, you go to people.
1: மற்றவர்களை இங்கே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்காதிருங்கள், பாவைகளை தேடி நீங்கள் போங்கள்.
2: Let me tell you, that is the problem of modern Christianity.
1: நவீன கிறிஸ்தவத்தினுடைய பிரச்சனை இதுதான். இதை நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்லட்டும்.
2: We have more money than the apostles.
1: நாம் அப்போஸ்தலர்களிடத்திலே இருந்ததை காட்டிலும் பன்மடங்கு பணம் உடையவர்களாக இருக்கின்றோம்.
2: We have more buildings than the apostles.
1: அப்போஸ்தலர்களிடத்திலே இருந்ததான கட்டிடங்களை விட மிக அதிகமான கட்டிடங்கள் சொத்துக்கள் நமக்கு உண்டு.
2: We have more mission schools and mission hospitals than the apostles.
1: அப்போஸ்தலர் காலத்திலே இருந்ததை விட அதிகமான கல்வி நிலையங்களும் மருத்துவமனைகளும் நம்மிடத்திலே உண்டு.
2: We have more equipments than the early apostles.
1: ஆதி அப்போஸ்தலர்களிடத்திலே காணப்பட்டதான உபகரணங்களை விட நவீன உபகரணங்கள் நம்மிடத்திலே ஏராளம் உண்டு.
2: But they were growing and we are only dividing.
1: ஆனால் அவர்கள் வளர்ந்தார்கள், நாமோ பிரிந்து பிரிந்து போகின்றோம்.
2: What is the reason?
1: காரணம் என்ன?
2: Why are we not growing as they were growing?
1: அவர்கள் விருத்தி அடைந்தது போல நாம் ஏன் விருத்தி அடையவில்லை?
2: They went but we want people to come to us.
1: அவர்கள் புறப்பட்டு போனார்கள், நாமோ மக்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்று விரும்புகின்றோம்.
2: Jesus said go but we say come. புரியுதா?
1: இயேசு சொன்னார் போங்கள் என்று, நாம் சொல்லுகின்றோம் வாருங்கள் என்று. அறைகீழ் பாடம்.
2: That is the problem.
1: அதுதான் பிரச்சனை.
2: Fish will not come to you.
1: மீன் உங்களை தேடி ஒருபோதும் வராது.
2: எவ்ரி டே யூ ஆர் ஈட்டிங் பிஷ் இன் நசரத்.
1: தினசரி மீன் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவதில்லை.
2: Now that is the problem. You know, after leaving Nazareth, that is the only problem I have.
1: நாத்தை விட்டு சென்ற பிற்பாடு என்னை அதிகமாய் தாக்கிய பிரச்சனை அதுதான்.
2: Because every day fish here, but in Vellore only weekly fish.
1: நான் இங்கு இருந்த நாட்கள் வரை ஒவ்வொரு நாளும் மீன் சாப்பிடுவேன். வேலூர் சென்ற பொழுது வாரம் ஒரு கால் தான் நான் மீன் சாப்பிடுகின்றேன்.
2: Okay, every day you are eating fish.
1: ஒவ்வொரு நாளும் மீன் சாப்பிடுகின்றீர்கள்.
2: I ask you a question.
1: ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கட்டுமா?
2: Will fish come to you or you should go to fish?
1: மீன் உங்களை தேடி வருமா அல்லது மீன் பிடிக்க நீங்கள் போவீர்களா?
2: Come on.
1: சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: You should go after fish.
1: மீன் பிடிக்க நீங்கள் தான் செல்ல வேண்டும்.
2: Follow me, I will make you fishers of men.
1: என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்.
2: So don't ask people to come to you, you go to people.
1: மக்களை உங்களிடத்தில் வாருங்கள் என்று அழைக்காதிருங்கள், மக்களை தேடி நீங்கள் செல்லுங்கள்.
2: Go to villages.
1: கிராமங்களுக்கு செல்லுங்கள்.
2: Go to North India.
1: வட இந்தியாவிற்கு செல்லுங்கள்.
2: There are many of you who are wasting your time in Nazareth.
1: நாசரேத்திலே உங்களுடைய பொன்னான நேரத்தை அநேகர் விரயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்.
2: How many fellowships in Nazareth?
1: நாசரேத்திலே காணப்படுகின்ற ஐக்கியங்களின் எண்ணிக்கை தான் எத்தனை.
2: Close some of those petty shops.
1: இந்த பெட்டி கடைகளை எல்லாம் இழுத்து பூட்டுங்கள்.
2: I'll come to North India.
1: வட இந்தியாவிற்கு விரைந்து வாருங்கள்.
2: Close your petty shops again.
1: உங்களுடைய பெட்டி கடைகளுக்கு பெரிய பூட்டுகளை போடுங்கள்.
2: Come to North India.
1: வட இந்தியாவுக்கு விரையுங்கள்.
2: There are many districts without the gospel messenger.
1: மாவட்டம் ஒன்றிற்கு ஒரு ஊழியர் கூட இல்லாத அவல நிலை வட இந்தியாவிலே தலைவிரித்தாடுகிறது.
2: How many fellowships here?
1: ஆனால் இப்படி எண்ணிறந்த ஐக்கியங்கள் இங்கு தேவையா?
2: How many churches here?
1: எத்தனை திருச்சபைகள் இங்கு நிறைந்திருக்கின்றன? இது அவசியமா?
2: Jesus is weeping tonight.
1: இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கண்ணீர் விட்டு நிற்கின்றார்.
2: How many ministries we have?
1: எவ்வளவு ஊழியங்கள் நமக்கு உண்டு?
2: Jesus comes.
1: இயேசு வருகின்றார்.
2: Jesus calls.
1: இயேசு அழைக்கின்றார்.
2: Jesus redeems.
1: இயேசு விடுவிக்கின்றார்.
2: Jesus heals.
1: இயேசு குணமாக்குகின்றார்.
2: Jesus loves.
1: இயேசு நேசிக்கின்றார்.
2: That is all wonderful.
1: எல்லாம் அற்புதமான ஊழியங்கள்.
2: But you know what is the truth?
1: ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா?
2: Jesus weeps.
1: இயேசு அழுகின்றார்.
2: Jesus weeps.
1: இயேசு கண்ணீர் விடுகின்றார்.
2: That is the truth.
1: அதுதான் உண்மை.
2: Just like Jesus wept over Jerusalem, Jesus weeps over Nazareth tonight.
1: எருசலேமை பார்த்து அன்று இயேசு கண்ணீர் விட்டது போல இன்று இரவிலே ஆண்டவர் நாசரேத்தை பார்த்து கண்ணீர் விடுகின்றார்.
2: How long will you be self-centered?
1: எத்தனை நாட்கள் சுயநலத்திலேயே வேரூன்றி நிற்பீர்கள்?
2: Leave this place.
1: இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள்.
2: Go to the regions beyond.
1: புறம்பே இருக்கின்ற தூர தேசத்திற்கு செல்லுங்கள்.
2: Let them hear the gospel.
1: அவர்கள் நற்செய்தியை அறியட்டும்.
2: Parents are sitting here.
1: பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்.
2: Parents are sitting here.
1: அநேக தகப்பன் தாய் தகப்பன்மார் இங்கே உட்கார்ந்திருக்கின்றீர்கள்.
2: How many children do you have?
1: எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு உண்டு?
2: We are two boys to our parents.
1: எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய தாய் தகப்பன்மாருக்கு நாங்கள் ரெண்டு பிள்ளைகள்.
2: I don't know how many of you know our family.
1: எத்தனை பேர் எங்களுடைய குடும்பத்தை அறிந்திருக்கின்றனர் எனக்கு தெரியவில்லை.
2: My mommy was known as Anbu teacher here.
1: அன்பு டீச்சர் என்று என்னுடைய அம்மா இங்கு அழைக்கப்படுவார்கள்.
2: My daddy was known as Rajamani. He was a military officer here.
1: ராணுவ அதிகாரியாக இருந்த என்னுடைய தகப்பனாருடைய பெயர் ராஜமணி.
2: And our house is in the third street, Queen Street.
1: எங்களுடைய வீடு ராணி தெரு என்று அழைக்கப்படுகின்ற மூன்றாவது தெருவாகும்.
2: We are two boys to our parents.
1: எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் இரண்டு மகன்கள்.
2: I am the eldest.
1: நான் மூத்த மகன்.
2: I used to get most of the prizes in Margashi High School when Mr. S. Thomas was the headmaster.
1: திரு தாமஸ் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்த நாட்களிலே மர்காஷியஸ் பள்ளியிலே அநேக பரிசுகளை நான் பெற்றிருக்கின்றேன்.
2: I was always a rank student.
1: நான் எப்பொழுதுமே முதல் தரமான மாணவனாக இருந்தேன்.
2: My younger brother Christopher also was a rank student.
1: என்னுடைய இளம் சகோதரர் என்னுடைய தம்பியும் கூட நல்ல ஒரு மாணவனாக அநேக பரிசுகளை பெறுகின்றதான விவேகம் உள்ள மாணவனாக இருந்தான்.
2: My parents gave me the first fruit of the womb for the kingdom of God.
1: தன்னுடைய கர்ப்பத்தின் முதல் கனியாகிய என்னை ஆண்டவருடைய பணிக்காக என்னுடைய தாயார் அர்ப்பணித்தார்கள்.
2: I was a rank student in the engineering college.
1: பொறியியல் கல்லூரியிலே நான் முதல் மாணவனாக இருந்தேன்.
2: I passed with honors in my master's degree.
1: என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பிலே நான் மிகுந்த உயர்ந்த மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றேன்.
2: My parents gave the best to God.
1: மிகச் சிறந்த உசிதமான ஒன்றை என்னுடைய பெற்றோர்கள் ஆண்டவருக்கென்று தாரை வார்த்தார்கள்.
2: I am not speaking theory here.
1: நான் கருத்தியலை இங்கு உங்கள் மத்தியில் போதிக்கவில்லை.
2: I am not speaking just a theory.
1: ஏட்டுச்சிறைக்காய் உங்களிடத்தில் நான் சொல்லவில்லை.
2: I am speaking to you what my parents have done.
1: என்னுடைய பெற்றோர் நடைமுறையிலே நிகழ்த்தி காட்டியதை உங்கள் முன் நான் பறைசாற்றுகின்றேன்.
2: You are all parents here.
1: நீங்கள் எல்லாரும் பெற்றோர்களா இங்கே
3: உட்கார்ந்திருக்கின்றீர்கள்.
1: ஆண்டவருக்கு இருந்தது ஒரே பேரான
3: குமாரன்.
1: அந்த ஒரே சுதனை அவர் மிஷனரியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார்.
3: இஃப் யூ ஹேவ் டூ சில்ட்ரன்,
1: உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்குமானால்,
3: யூ ஹேவ் ஒன் டூ மெனி,
1: ஒன்றுக்கு ஒன்று அதிகமாகவே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று பொருள்.
3: இஃப் யூ ஹேவ் டூ சில்ட்ரன்,
1: உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்குமானால்,
3: யூ ஹேவ் ஒன் டூ மெனி,
1: உங்களுக்கு அதிகமாகவே ஒருவர் இருக்கின்றார்கள் என்று பொருள்.
3: டிசைட்
1: இன்று இரவு தீர்மானியுங்கள்.
3: ஐ வில் மோட்டிவேட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் மை சில்ட்ரன் டு கோ அஸ் எ மிஷனரி.
1: இந்த இருவரில் ஒருவரையாவது மிஷனரியாக செல்வதற்கு எப்படியாவது அவர்களை ஊக்குவிப்பேன் என்று இன்று இரவு தீர்மானியுங்கள்.
3: டோன்ட் டெல் மீ தட் லெட் காட் ஸ்பீக் டு ஹிம்,
1: ஆண்டவர் அவனோடு பேசட்டும் என்று என்னிடத்தில் சொல்லாதிருங்கள்.
3: When you want your son or a daughter to become a doctor or an engineer, you don't ask God to speak to him.
1: உங்களுடைய பிள்ளை டாக்டராக வேண்டும் அல்லது இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற வேளையிலே ஆண்டவர் அவன் கூட அப்படி பேசட்டும் என்றா நீங்கள் சொல்லுகின்றீர்கள்?
3: You are pumping him and pushing him even by paying capitation fee. You are somehow admitting him in the engineering college.
1: எப்படியாவது அவன் ஒரு மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும் என்று சொல்லி அவனை நிர்பந்திப்பதோடு நிற்காமல் நன்கொடைகளை கொடுத்தாவது அவனை எப்படியாவது கல்லூரியிலே சேர்த்து விட்டு விடுகிறீர்கள்.
3: Why a partiality when it comes to the question of the kingdom of God?
1: ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வரும்பொழுது மட்டும் பட்சாபாதமான ஒரு நிலை?
3: Decide tonight.
1: இரவிலே தீர்மானியுங்கள்.
3: Today is the 12th of June.
1: இன்று ஜூன் 12ஆம் தேதி.
3: I will send at least one of my children for missionary work.
1: மிஷனரி பணிக்கு என்னுடைய குழந்தைகளிலே குறைந்தபட்சம் ஒருவரையாவது கட்டாயம் அனுப்புவேன் என்று தீர்மானியுங்கள்.
3: And that way you will gladden the heart of God.
1: இவ்விதமாய் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தை அகமகிழ செய்கின்றீர்கள்.
3: Seventhly and lastly.
1: ஏழாவதாக கடைசியானதாக.
3: A binding body.
1: கூட்டி சேர்க்கும் சரீரம்.
3: A binding body.
1: இணைக்கும் உடல்.
3: Bright eyes.
1: பிரகாசமான கண்கள்.
3: Bleeding heart.
1: ரத்தம் கசியும் இதயம்.
3: Bent knees.
1: முடங்கும் முழங்கால்கள்.
3: Bold lips.
1: துணிச்சலான உதடுகள்.
3: Blessing hands.
1: ஆசீர்வதிக்கும் கரங்கள்.
3: Beautiful feet.
1: அழகிய பாதங்கள்.
3: And a body that binds all these together.
1: இவை அனைத்தையும் கூட்டி இணைக்கும் உடல்.
3: A house that is divided against itself shall not stand.
1: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கின்ற எந்த வீடும் நிலைநிற்காது.
3: A nation that is divided against itself shall not stand.
1: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கின்ற எந்த நாடும் நிலைத்து நிற்காது.
3: I have a question.
1: எனக்கு ஒரு கேள்வி உண்டு.
3: A church that is divided against itself will it stand?
1: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கின்ற திருச்சபை அது
3: நிலைநிற்கும்.
1: ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக் கொள்ளுங்கள்.
3: Help one another.
1: ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள்.
3: Don't compete with one another.
1: ஒருவரோடு ஒருவர் போட்டி போடாதிருங்கள்.
3: Nazareth, listen.
1: நாசரேத்தே எனக்கு செவிகொடு.
3: No more divisions.
1: பிரிவினைகள் போதும்.
3: Stop it.
1: நிறுத்திக் கொள்ளுங்கள் அவற்றை.
3: I want the other group and that group wants me. We want each other.
1: அவர்கள் எனக்கு தேவை, இவர்கள் அவர்களுக்கு தேவை. ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்வோம்.
3: My strength will be made perfect in his weakness and his strength will be made perfect in my weakness.
1: அவர்களுடைய பலம் என்னுடைய பலவீனத்திலே உதவியா இருக்கட்டும், என்னுடைய பலம் அவர்களுடைய பலவீனத்திலே உதவியா இருக்கட்டும், நாம் இணைந்து முன்னேறுவோம்.
3: United we will stand and we will win.
1: ஒன்றா இருந்தால் நாம் உயர்வு பெறுவோம், வெற்றி நமதே.
3: It's evangelism.
1: இது நற்செய்தி பணி.
3: We may have so many differences.
1: நமக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்கலாம்.
3: So many differences.
1: பலவிதமான வேற்று கருத்துக்கள் இருக்கலாம்.
3: In baptism.
1: ஞான ஸ்நானத்தை குறித்து.
3: And in speaking in tongues.
1: அந்நிய பாஷை பேசுவதை குறித்து.
3: In jewels.
1: நகைகளை கடத்துவதை குறித்து.
3: In medicine.
1: மருந்துகள் உபயோகிப்பதை குறித்து.
3: Hundreds of divisions.
1: நூற்றுக்கணக்கான பிரிவினைகள் இப்படியா இருக்கலாம்.
3: Let there be differences.
1: இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
3: But now.
1: ஆனால் இப்பொழுதோ.
3: Bury those differences.
1: இந்த வேறுபாடுகளை எல்லாம் குழி தோண்டி புதையுங்கள்.
3: Put your hearts and shoulders together.
1: உங்களுடைய இதயங்களையும் தோள்களையும் ஒன்றாக இணையுங்கள்.
3: Work together.
1: ஒன்றாக சேர்ந்து உழையுங்கள்.
3: Reach the people.
1: மக்களை சந்தியுங்கள்.
3: Evangelize India.
1: இந்தியாவை நற்செய்திமயமாக்குங்கள்.
3: My Bible says.
1: வேதம் சொல்கின்றது.
3: The gospel of this kingdom shall be preached as a witness to all the nations.
1: ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சாட்சியாக உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்படும்.
3: Then the end shall come.
1: அப்பொழுது முடிவு வரும்.
3: So after you preach the gospel.
1: பிரசங்க இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கித்த பிற்பாடு
2: ஆஃப்டர் இவாஞ்சலைஸ் இந்தியா
1: இந்தியாவை நீங்கள் நற்செய்திமயம் ஆக்கின பிற்பாடு
2: ஜீசஸ் வில் கம்
1: இயேசு கிறிஸ்து வருவார்
2: ஹி வில் டேக் யூ தேர்
1: அவர் உங்களை மேலே அழைத்து செல்வார்
2: ஆஃப்டர் யூ கோ டு ஹெவன்
1: அப்படி நீங்கள் பரலோகத்திற்கு சென்ற பிற்பாடு
2: யூ சிட் தேர் அண்ட் டிஸ்கஸ் ஆல் தி டிஃபரன்ஸ்
1: அங்கே உட்கார்ந்து இந்த வேறுபாடுகளை மாற்று கருத்துக்களை எல்லாம் உட்கார்ந்து விவாதியுங்கள்
2: யூ ஹேவ் காட் லாட் ஆஃப் டைம் டு டிஸ்கஸ் திஸ் மேட்டர்
1: இந்த காரியங்களை எல்லாம் விலாவாரியாக விவாதிப்பதற்கு போதுமான அளவு நீடித்த ஆயுள் அங்கே உண்டு
2: நவ் தேர் இஸ் நோ டைம் ஃபார் தட்
1: இப்பொழுது அதற்கு நேரமில்லை
2: நவ் டெல் தி காஸ்பல் டு ஹோம் இட் இஸ் நாட் டோல்
1: யாருக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லையோ அவர்களுக்கு இந்த நற்செய்தியை விரைந்து சென்று அறிவியுங்கள்
2: விச்எவர் குரூப் யூ மே பிலாங் டு
1: எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி
2: ஆபரேஷன் இன் கோஆபரேஷன்
1: இணைந்து செயல்படுதல்
2: பிகாஸ் வி ஆர் பிரிங்கிங் தி ஷீப்ஸ் டு தி சேம் மாஸ்டர்
1: நாம் இந்த அரிக்கட்டுகளை ஒரே எஜமானரிடத்திலே கூட்டி சேர்க்கின்றவர்களாக இருக்கின்றோம்
2: இட் மேட்டர்ஸ் நாட் ஹூ பவுன்ஸ் தி பேரி provided it becomes rice
1: yaar adithal enna yaar kuttinal enna arisi vandal avukku podum
2: that's a very good thing I want you to remember that
1: idu miga mukkiyamaana oru kaariyam idhai neenga nenivil veithukollumbadiyai naan virumbugindren
2: yaar kuttinal enna nel arisiyanal podum in Tirunelveli I cannot give any other illustration
1: இந்த திருநெல்வேலியில இதை விட வேறு எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் சொல்ல இயலாது
2: இட் மேட்டர்ஸ் நாட் ஹூ பவுன்ஸ் தி பாரி ப்ரொவைடட் இட் பிகம்ஸ் ரைஸ்
1: அம்மி குத்தியோ திம்மி குத்தியோ அரிசி வந்தால் போதுமானது
2: தட்ஸ் எ வண்டர்ஃபுல் டிரான்ஸ்லேஷன் பட் தட் தட்ஸ் எ வே வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத்
1: இப்படித்தான் இந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம்
2: இன் அவர் ஜெனரேஷன்
1: நம்முடைய தலைமுறையிலே
2: We will give the gospel to those who are unreached in our generation.
1: சந்திக்கப்படாத மக்களுக்கு நாம் நற்செய்தியை பரிசாக அளிப்போம்.
2: All of you please stand up to your feet.
1: எல்லாரும் இருக்கின்ற இடத்திலே எழுந்து நில்லுங்கள்.
2: Leave your Bibles down and stand up.
1: உங்களுடைய வேதத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்து நில்லுங்கள்.
2: All your eyes closed.
1: கண்கள் மூடி இருக்கட்டும்.
2: Fold your hands.
1: உங்களுடைய கரங்கள் கூப்பி இருக்கட்டும்.
2: Bow your heads.
1: தலைகள் வணங்கி இருக்கட்டும்
2: ஆல் ஆஃப் யூ
1: எல்லாரும்
2: ஐஸ் க்ளோஸ்ட்
1: கண்கள் மூடி
2: ஹெட்ஸ் பவ் டவுன்
1: தலைகள் வணங்கி
2: ஹேண்ட்ஸ் ஃபோல்டட்
1: கரங்கள் கூப்பி
2: ஹார்ட்ஸ் லிப்டட் அப்
1: இதயங்கள் உயர்த்தப்பட்டு
2: God spoke to us
1: ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கின்றார்
2: Whom shall I send
1: யாரை நான் அனுப்புவேன்
2: Who will go for?
1: யார் நமது காரியம் ஆய்ப்பவான்
2: Young man.
1: இளைஞனே
2: Young woman.
1: வாலிப பெண்ணே
2: Young man. வாலிபனே
1: வாலிபனே
2: Young woman.
1: வாலிப பெண்ணே
2: Whom shall I send?
1: யாரை நான் அனுப்புவேன்
2: Who shall go for?
1: யார் நமது காரியம் ஆய்ப்பவான்
2: Will you like Isaiah answer, Here am I, send me Lord.
1: ஏசாயா இந்த கேள்விக்கு பதிலளித்தது போல இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்று நீ சொல்வாயா
2: Here am I.
1: இதோ அடியேன்
2: send me O Lord.
1: என்னை அனுப்பும் ஆண்டவரே
2: Then God will say, Go.
1: அப்பொழுது ஆண்டவர் மறுமொழியாய் சொல்வார் போ என்று
2: Decide tonight.
1: இந்த இரவிலே தீர்மானியுங்கள்.
2: If you are a young man,
1: நீங்கள் ஒரு வாலிபனாய் இருப்பீர்களேயானால்,
2: or a young woman, நங்கையராய்,
1: நங்கையராய் நீங்கள் இருப்பீர்களேயானால்,
2: if you want to say yes to Jesus,
1: இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்று பதில் சொல்ல நீங்கள் தீர்மானிப்பீர்களேயானால்,
2: maybe you are a student,
1: ஒருவேளை நீங்கள் மாணவனாய் இருக்கலாம்.
2: I don't want you to leave your studies tomorrow and go to the fields.
1: நாளை தினத்தில் தானே உங்களுடைய படிப்பை விட்டுவிட்டு உடனடியாக மிஷனரி பணித்தளத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
2: You say, Lord, I am ready to come. And when you open the door, I am ready to go.
1: நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் ஆண்டவரே, நீர் என்றைக்கு கதவை திறந்து என்னை கூப்பிடுகின்றீரோ அப்பொழுது நான் புறப்பட்டு செல்ல ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லலாம்.
2: Young man.
1: வாலிபனே.
2: Young woman.
1: நங்கையரே.
2: If your answer is yes,
1: உங்களுடைய பதில் ஆம் என்று இருக்குமானால்,
2: just put up your hand and put it down.
1: உங்களுடைய கரத்தை உயர்த்தி காண்பித்து விட்டு கீழே போட்டுக் கொள்ளுங்கள்.
2: Yes, yes, yes. Put it down.
1: உயர்த்தியவர்கள் கீழே போடலாம்.
3: பேரண்ட்ஸ்,
1: பெற்றோர்களே,
3: டியர் ஃபாதர்ஸ்,
1: தகப்பன்மார்களே,
3: டியர் மதர்ஸ்,
1: தாய்மார்களே,
3: ஆர் யூ வில்லிங் டு மோட்டிவேட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் யுவர் சில்ட்ரன் டு கோ ஃபார் மிஷனரி வொர்க்?
1: உங்களுடைய குழந்தைகளில் ஒருவரையாவது மிஷனரி பணிக்காக அனுப்புவதற்கு அவர்களுக்கு ஊக்கம் அளிக்க தீர்மானிப்பீர்களா?
3: ஆர் யூ வில்லிங்?
1: அதற்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களாயிருக்கின்றீர்களா?
3: If so,
1: அப்படி இருக்கிறீர்களேயானால்
3: put up your hand and put it down.
1: கரங்களை உயர்த்தி காண்பித்துவிட்டு கீழே போட்டுக் கொள்ளுங்கள்.
3: Yes, many parents are lifting up.
1: அநேக பெற்றோர்களுடைய கரங்களை உயர்த்துகின்றீர்கள்.
3: Yes, put them down.
1: கீழே போடுங்கள்.
3: Dear young people,
1: அருமையான வாலிபரே,
3: dear parents,
1: அருமையான பெற்றோர்களே,
3: the simple step you have taken in the presence of God tonight,
1: இந்த இரவிலே தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்றதான இந்த எளிமையான அடி,
3: God will not forget it.
1: தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார்.
3: He will bring it to pass if you cooperate with him.
1: நீங்கள் அவரோடு ஒத்துழைக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த காரியத்தை அவர் நடந்தேற செய்வார்.
3: Gracious Heavenly Father,
1: கிருபை நிறைந்த வானக தந்தையே,
3: we thank you for the burden that we received tonight during the preaching of your word.
1: உம்முடைய வசனத்தை பிரசங்கித்ததான இந்த நேரத்திலே உம்முடைய இதய பாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
3: Give us bright eyes.
1: எங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை தாரும்.
3: A bleeding heart.
1: இரத்தம் கசியும் இதயத்தை எங்களுக்கு தாரும்.
3: Bent knees.
1: முடங்குகின்ற முழங்கால்களை தாரும்.
3: Bold lips.
1: துணிச்சலான உதடுகளை எங்களுக்கு தாரும்.
3: Blessing hands.
1: ஆசீர்வதிக்கும் கரங்களை தாரும்.
3: Beautiful feet.
1: அழகிய பாதங்களை தாரும்.
3: And a binding body.
1: இவை அனைத்தையும் கூட்டி இணைக்கின்ற உடலை தாரும்.
3: In Jesus' name.
1: இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கீதம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்ப. நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிறோம். ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு இனம் பண்ண சான்ஸ் கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலையும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா.
0: ஈ மைனர்.

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்து பாரு எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்கிற சத்தம் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் பாரு எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவன் நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்லை இல்லை இல்லை, சிலவன் நம்மளை பேசுறது நினை, இல்லை இல்லை இல்லை, நம்மளும் அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிற்காத போதும், எந்த உறவும் என்னை நேசிக்காத போதும், எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர். அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உண்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 16, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிங்கன்னா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து அந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்க.

சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தை ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அழுங்க, அவர் சமூகத்தில் எந்த யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சிங்கத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

ஆண்டவர் நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறான்.

எல்லாருமே சொல்றீங்க, கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய திராணிக்கு உட்பட்டது, நம்ம பினான்சியல பொறுத்தது, நம்ம திறமையை பொறுத்தது. நம்முடைய அப்பா நமக்கு திட்டம் வச்சார்னா அவர் லெவலுக்கு வைப்பாரு. இவ்வளவுதான் கை தட்ட நல்ல தட்டி ஆண்டுக்கு மகிமை சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல பார்த்து நல்ல ஒரு ஹை ஃபை கொடு சொல்லுங்க. உங்க பிளானை விட நல்ல தட்டுக்கு பார்க்கல பக்கத்துல உங்க பிளானை விட அப்பா உங்களுக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே நான் விசுவாசிக்கிறேன். எப்பவுமே இந்த பாட்டை பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து நான் அறிக்கை செஞ்சு பாடுவேன். இந்த மாதிரி வாக்குத்தமா பாடுவதுன்னு விசுவாசமா சொல்லுவேன். ஆண்டவரே எனக்காக நீங்க வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. ஆமா சொல்லுங்க பாக்கலாம். விசுவாசத்தோட பாடலாமா? புழுதியில கிடந்த நம்ம இன்னைக்கு தூக்கி நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. என்னெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, இதெல்லாம் புறம்போக்கு, தேராது, உருப்படாது, வரவே வராது, இதெல்லாம் தண்டமா இருக்கிறதுக்கு செத்துரலாம் அப்படின்னு சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு கத்துரு அநேகருக்கு பயனுள்ளதா பயன்படுத்திட்டு வர்றாரு. நல்லா தான் கையை தட்டிருங்களே ஆண்டவருக்கு. ஆமா கத்தருக்கு கொடுத்தா பெஸ்டா கொடுத்து பாடலாமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகினும் என் அப்பன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிதல்ல பாடலாமா? அடிவான் நல்ல கை தட்டி விசுவாசத்தோட கை தட்டி பாடப்படுறோம். ஆமா

ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா. உமை போல வேறொரு தெய்வம் இல்லையே.

0: பிந்தின ஆலயத்திலே தேவ மகிமை நிறைவாய் இறங்கட்டும், தேவ பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும். ஹல்லேலூயா! ஆலயத்தில் கால் வைக்கும் போதே தேவ பிரசன்னத்தை உணரட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே பிசாசுகள் அலறி ஓடட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது தேவ மகிமை நிறைவாய் கைய தட்டி, கைய தட்டி அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ் ஜீசஸ், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே,
1: நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், ஜீவனுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினம் என்று நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவரை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் நிரப்புகிற ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். ஆமென்.

பாதுகாத்து நடத்தி வந்தீரே. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிது ஆண்டவரே. நன்றி சொல்ல வாழ்க்கை இல்லப்பா, அவ்வளோ நன்மை நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் மனதாரமை குதிக்கிறோம், மனதாரமைக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல

0: அப்பா, நீங்க ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. நன்றியோடு துதிக்கிறாங்க மனம் வந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்கள் மனதார் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: நல்ல கிருபை.

கட்டி அந்த கிருபையை பாடி கொண்டாடுவோமா? இதுவரை நம்மை காத்தவர், அக்னி போன்ற சோதனையில் நமக்கு துணையாய் நின்றவர், நம்முடைய முடி கருகாமல் புகை அணுகாமல் பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பலவிதமான சோதனையிலே எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களோடு இருந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா ஆண்டவரே? எங்களை நிர்மூலமாகாமல், நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிறவருடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபைக்காக உமை துதிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை தருகிறோம். நீர் நல்லவர் அப்பா, கனமகிமை மாட்சிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். வழுவாமல் காக்கிற உம்முடைய மாசற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை உமக்கு தருகிறோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் புரட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அது. புதிய இங்கிலாந்து என்று கூறப்பட்ட அந்த பகுதியில் திடீரென்று ஒரு நாள் பகல் நேரத்தில் சூரியன் இருண்டது. அதை அவர் தன்னுடைய நாள் குறிப்பேட்டிலே எழுதும் பொழுது, மிகவும் கனமான, இதற்கு முன் கண்டிராத கருமை நிறமான மேகங்கள் அதே நேரத்தில் சிவப்பு வண்ணம் உள்ளதாயும் வானத்தை இருளடையச் செய்தது என்று எழுதியிருக்கிறார். 1780 மே மாதம் 19 காலையில் சூரியன் உதித்த பின்னர் சற்று நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் மங்கி எங்கும் இருள் நிறைந்தது. பகல் நேரத்தில் வீட்டு ஜன்னல் அருகே வந்தாலும் வாசிக்க முடியாத அளவிற்கு இருள் சூழ்ந்தது. இப்படி ஏற்பட்ட திடீர் இருளால் மக்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஆண்கள் ஜெபித்தார்கள், பெண்கள் அழுதார்கள். தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளுக்குச் சென்றார்கள். பாவ அறிக்கை செய்யும்படி ஆலயங்களுக்கு ஓடினார்கள். பள்ளியில் இருந்து பிள்ளைகள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள். பயந்து போன கோழி குஞ்சுகள் தாயினிடத்திற்கு ஓடி ஒதுங்கின. இரவு நேரத்தில் மட்டும் சத்தமிடும் பறவைகள் சத்தமிட ஆரம்பித்தன. தவளைகள் இரவு போல கத்த ஆரம்பித்தன. நியாயத்தீர்ப்பு நாள் வந்துவிட்டதோ என்று எக்கால சத்தம் கேட்கிறதா என்று காதுகளை கூர்மையாக்கி பலர் கேட்டார்கள். கனெக்டிகட் என்ற மாநிலத்தில் சட்டசபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பட்ட பகலில் ஏற்பட்ட இருளைக் கண்டு பயந்து போன சிலர் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆப்ரஹாம் தாவன்போர்ட் என்ற சபாநாயகர் கூட்டத்தை ஒத்திவைப்பதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இது நியாயத்தீர்ப்பு நாள் இல்லை என்றால் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டியதில்லை. இது ஒருவேளை நியாயத்தீர்ப்பு நாளாக இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் கருத்தாய் செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். எனவே மெழுகுவர்த்திகளை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆம் நண்பர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாற்றம் பெற்றாலும் நம்முடைய வேலைகளிலே நாம் கருத்துள்ளவர்களாக தொடர வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசுவின் இரண்டாவது வருகை எப்பொழுது இருந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தின் முடிவு உண்டானாலும் நம்மை படைத்த இறைவனை சந்திக்க நாம் ஆயத்தமாவோமா? சிந்திப்போம்.

ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 10. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாகியிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரீக்கு கேள்வியான போது, அவள் விடுகதைகளினால் அவனை சோதித்ததற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கின்ற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாத படிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலோமினுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் தடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கின்றேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கின்றது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கின்ற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கின்றபடியால் நியாயமும் நீதியும் செய்கின்றதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒருக்கலும் வரவில்லை. ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகின்ற ஈராமின் கப்பல்களும் ஒப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கு ஊன்றுகால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருக்களையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததுமில்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்தும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். சாலமோனுக்கு வியாபாரிகளானாலும் சுகந்த திரவிய வர்த்தகரானாலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாக இருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன்தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கும் 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன்தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லிபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தை செய்வித்து அதை பசும்பொன் தகட்டினால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகள் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜா சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கின்ற மாளிகையின் பனிமூட்டுக்கள் எல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பலோடு கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருடத்திற்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கின்றதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும்
வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் ஒவ்வொரு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12,000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமிலும் தன்னிடத்தில் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகள் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்தில் இருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள். எகிப்தில் இருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாயிருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லோருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது மத்தேயு 6:31-32 வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சரி, இந்த அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்மளால் ரொம்ப அழகாக அப்சர்வ் பண்ண முடியுது. என்னென்னா, அப்பா பிள்ளைக்கு பார்த்து சொல்கிறார், எப்பா நான் உன்னுடைய தகப்பன், உன் கடமையெல்லாம் எனக்கு தெரியும், உன் தேவையெல்லாம் எனக்கு தெரியும், அதை எல்லாத்தையும் சரியாக நான் பூர்த்தி செய்வேன். ரொம்ப பொறுப்பான ஒரு தகப்பனுடைய இருதயத்தை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எதை குடிப்போம், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது, எதை குடிப்போம், எதை கொடுத்துவோம், எங்கே போ, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான காரியங்கள், இதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இதை பற்றி நீ கவலைப்படாத, அஞ்ஞானியை போல கவலைப்படாத, தேடாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தில் 2 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். படித்து பாருங்கள், மத்தேயு 6 1, தகப்பன் செய்கிற கடமை, இன்னொன்று தகப்பன் தருகிற பலன். சரியா, பலன் வேற, கடமை வேற, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற, ரிவார்டு வேற. சரியா, இங்கே ஆண்டவர் கடமையை பற்றியும் பேசுகிறாரு, பலனை பற்றியும் பேசுகிறார். கடமைனா என்ன அப்படின்னா, இந்த உடுக்கிறது, சாப்பிட்றது, என் தேவைகள், அந்த சின்ன சின்ன தேவைகள், அந்த உலகத்தில் வாழ்கிற காரியங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் சந்திக்கப்படுகிறதுக்கு பேர் என்னென்னா கடமை. பலன்னா என்ன அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய கிரியைகள், சில காரியங்கள் இருக்குது, அந்த கிரியைகளை நான் இந்த பூமியில் செய்யும்போது அவர் எனக்கு பலன் தருகிறார். பலன் வேற, கடமை வேற. உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன், நான் அழியக்கூடிய மனுஷன், சரியா, சாதாரண மனுஷன், என் பிள்ளைக்கு நான் எது கொடுத்தாலும் அது அழியக்கூடியது தான். சரியா, அது வீடு கொடுக்கலாம், காரு கொடுக்கலாம், பங்களா கொடுக்கலாம், எது என் பிள்ளைக்கு நான் கொடுத்தாலும் அதுவும் அழியக்கூடியது. ஏன் கொடுக்குற ஆள் நான் அழியக்கூடியவேன் அப்படின்னா, நம்மளுடைய தகப்பன் அழியாத தேவனாக இருக்கிறாருன்னா, அவர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்குறாருன்னு வைங்க, அதுவும் அழியக்கூடாது. எப்படி? அதனால தான் அவர் சொல்கிறாரு, அழியாத நித்திய ஜீவன், அழியாத மகிழ்ச்சி, அழிவில்லாத சந்தோஷம், அழிவில்லாத அன்பு, இவைகள் எல்லாம் அழியாதவைகள். இதுக்கு பேர் என்னன்னா பலன். அப்போ ஆண்டவர் நம்ம இந்த பூமியில் சாப்பிட்றதுக்கும், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கும், உயர்வுகளை அப்பப்போ இந்த பூமியில் இருக்கிற பொருளாதார உயர்வுகள்லாம் கொடுக்குறாரு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கடமைன்னு அர்த்தம். நானே என் பிள்ளைக்கு கடமை செய்யும்போது அந்த அப்பா பிள்ளைக்கு கடமை செய்யாமல் இருப்பாரா? இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, பிசாசு ரொம்ப தந்திரமாக கடமையை பலன் மாதிரி காமிக்கிறது தான் பெரிய விஷயம். என்னென்னா, பாத்தியா நீ இவ்வளோ நாள் உண்மையாக இருந்ததுக்கு, அதுக்கு இருந்ததுக்கு ஆண்டவர் உனக்கு இவ்வளவு பலனை கொடுக்குறார். எதை பலன்னு சொல்லி காமிக்கிறோம் அப்படின்னா, காரு, வீடு, பங்களா, தங்கம், வெள்ளி, இந்த அழிஞ்சு போகிற காரியம் எல்லாவற்றையும், இந்த பொக்கிஷோன்னு சொல்கிற காரியம் எல்லாவற்றையும் பலன் மாதிரி பேய் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் எல்லாம் இன்றைக்கி ஜனங்கள் நடுவே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுக்கு ஒரு காரணம். நான் உங்களுக்கு தயவாக சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவர், நம்மளுடைய தகப்பன் கடமை செய்கிறவர், அழகாக கடமை செஞ்சிருவார். நீங்கள் அதுக்காக போராடணும்னு அவசியமே கிடையாது. அவர் நம்மளுடைய தேவைகள் என்னன்னு அறிஞ்சு கரெக்டாக பூர்த்தி பண்ணுகிறவர். நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுன்னா, பலனை. எங்கள் அப்பா அழியாத ஆண்டவர், அவரிடத்துலேருந்து நான் ஒன்று வாங்குகிறேன் அப்படின்னா அது அழியாததாக இருக்கணும். அதனால தான் இயேசு சுவாமி சொல்கிறாரு, இங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதப்பா, பரலோகத்தில் சேர்த்து வை. இங்கே சேர்த்து வச்சா திருடர்கள் கண்ணை விட்டு திருடிடுவாங்க, துரும்பு எல்லாம் அரிச்சிரும்ப்பா, அதனால் இங்கே சேர்க்காத. ஏன் ஆண்டவரே, இந்த காரை கொடுத்தது நீங்கள், இந்த வீடை கொடுத்தது நீங்கள், இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தது நீங்கள், இந்த ஆகாரத்தை கொடுக்கறது நீங்கள், நீங்களே கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. பரலோகத்தில் சேர்த்துவை. ஏன்னா அப்பா கரெக்டாக நம்மளுக்கு சொல்லித்தர்றாரு, டிஃபைன் பண்ணுறாரு, என்னென்னா, மக்களே நான் உனக்கு இது செய்கிற கடமை, நீ கடமையை பார்த்துக்கிட்டே இருக்கிற, நான் பலன் கொடுக்குற ஆண்டவர். அந்த பலன் எப்படிப்பட்டது? அழியாதது, ஒருவரும் திருட முடியாதது, ஒரு காலம் அது ஒளிந்து போகாதது. இன்றைக்கி சத்துரு ரொம்ப தந்திரமாக சபை சரி ஜனங்களையும் சரி ஆண்டவருடைய கடமை, அப்பா செய்கிற கடமையை பெரிய பலன் போல காமிக்கிறது. பாத்தியா, பெரிய வீடு கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டார், பெரிய மாளிகையை உனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார், நீ செஞ்ச ஊழியத்துக்கு, நீ செஞ்ச உண்மைக்கு இல்லை ஐயா, இதெல்லாம் அப்பாவுடைய கடமை. ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் நாம் இந்த பூமியில் அவருக்காக செய்த எல்லா காரியங்களுக்கும் அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு சிம்பிளாக விளக்குறேனே, இளையகுமாரனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இளையகுமாரன் அப்பாவை விட்டு விலகி போயிட்டாரு. திருப்பி வந்த உடனே அழகாக வஸ்திரங்களை கொடுத்து மோதிரம் எல்லாத்தையும் கொடுக்குறார். இதை நம்ம எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பாரு அவன் வந்த உடனே எப்படியெல்லாம் அவரை கனப்படுத்தி, எப்படியெல்லாம் அவருக்கு பலனை கொடுத்து, ரிவார்டை கொடுத்து, அவருக்கு பரிசு, இதெல்லாம் பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஒரு புள்ள அப்பா வீட்டுக்கு திரும்பின உடனே அந்த வீட்டின் வழக்கத்தின்படி அவருக்கு கடமையை செய்கிறாரு அப்பா. நல்ல மோதிரத்தை போட்டு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, ஏன்னா அந்த வீடு அப்படிப்பட்ட வீடு, அதனால அவனுக்கு கொடுத்ததெல்லாம் ரிவார்டோ பலனோலாம் திருப்பி வந்துட்டோம் ஐயோ அப்படிலாம் இல்லை, அது கடமை. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பா வீட்டில் இருந்தாலே போதும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு சந்திக்கப்படும். அப்போ பலன்னா என்ன? மூத்த பிள்ளைய பார்த்து சொல்கிறார், ஏன்பா கோவப்படுற, எனக்கு உண்டான எல்லாம் உனக்கு தானே, அதுக்கு பேர் தான் பலன். ஆண்டவருக்கு உண்டான நித்தியமான காரியங்கள் எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க, அதுக்கு பேர் தான் பலன். இந்த தங்கம் வெள்ளி நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, என்ன கோல்டு அனாயிண்டிங்கு, சில்வர் அனாயிண்டிங்கு, கார் அனாயிண்டிங்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு அனாயிண்டிங்கும் தேவை கிடையாது. நீங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா அவர் உங்களை பார்த்துப்பார். அதனால தான் சீஷர்களை பார்த்து கூட அழகாக சொல்கிறார், எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்கப்பா ஊழியத்துக்கு சொல்லிட்டு திருப்பி வரும்போது அப்படியே விட்டுறல, ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபாதர் போல் விட்டுறல. என்ன தெரியுமா கேட்குறார், எப்பா போகிற வழியில் ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சா? ஏன், நம்ம அப்பா ரொம்ப பொறுப்பானவர், நம்மளுக்கு கடமை செய்கிறவர், எந்த காரியத்திலையும் குறை வைக்கிற ஆண்டவரே இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, அஞ்ஞானியப்போ இதை தேடி ஓடுறியப்பா, அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு. ஊழியர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், தயவாக ரொம்ப தாழ்மையோடு இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் என்னை விட மூத்தவர்களாக இருக்கலாம், இல்லை இளையவர்களாக இருக்கலாம், தயவு செஞ்சு, நான் ரொம்ப ஏழ்மையில் இருந்தேன், என்னை ஆண்டவர் இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி இருக்கிறாரு பார்த்தீங்களா, இதுதான் கர்த்தருடைய, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ரிவார்டு என் ஊழியத்துக்கு செஞ்சதுன்னு தயவு செஞ்சு வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது ரிவார்டு கிடையாது, அது அப்பா பிள்ளைக்கு செய்கிற கடமை. இன்றைக்கி நிறைய வாலிபர்களை நான் பார்க்குறேன், மேலே இருந்து ஊழியர்கள், பெரிய ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட, நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சால் உனக்கு காரு கிடைக்கும், வீடு கிடைக்கும், ஏர்போர்ட் பக்கத்தில் வீடு கிடைக்கும், ஃப்ளைட்டு கிடைக்கும். ரொம்ப நேரமாக நான் வந்து ஏர்போர்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஃப்ளைட்டை பார்த்துட்டே இருந்தேன், இதெல்லாம் போவோமான்னு நினச்சேன், ஆனால் இப்போ பாருங்கள் டைமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அப்பா பிள்ளைக்கு செய்கிற கடமையை பலன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, தப்பு தப்பு. அப்பா நமக்கு கொடுக்குற பலன் பரலோகத்தில் இருக்குது, அழியக்கூடாது. அவர் அழியாத தேவன்னா எனக்கு அவர் கொடுக்குற எந்த காரியமும் அழியக்கூடாது. அப்படி அழியக்கூடிய காரியத்தை இந்த பூமியில் எனக்கு அவர் தருகிறார் அப்படின்னா அது அப்பா பிள்ளைக்கு செய்கிற ஒரு சின்ன கடமை, சரியா? அதனால தயவு செஞ்சு உங்கள் இருதயம் திசமாறி போகாமல் கர்த்தர் பக்கம் இருக்கும்படி நான் உங்களை தயவாக கேட்குறேன். ஊழியர்களாக இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. நான் கூட ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் பார்த்தே என்னை உயர்த்தியிருக்கிறார், அதை செஞ்சுருக்கிறார், இதை செஞ்சு இல்லை. இப்போ நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரி, ஒரு புரிதலுக்குள்ளே கர்த்தர் ஆவியானவர் நடத்துகிறார். என்ன அப்படின்னா, மக்களே இது நான் உனக்கு செய்கிற கடமையா, நீ என் புள்ள, நான் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன், நீ இந்த கடமைகளை பார்த்துட்டு போயிடாத, மேலே நான் நீ பொக்கிஷத்தை சேர்த்து வை, பலனை சேர்த்து வை, ஊழியம் பண்ணு, எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முடியுமோ நட, அங்கே சேர்த்து வை. இதைத்தான் நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கும் சொல்லணும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் அப்புறம் இந்த இவ்வளவு தவறான உபதேசங்கள், பொருளாசையை கலப்புற உபதேசங்கள்லாம்? வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 2:3 கள்ள தீர்க்க தரிசிகள் என்ன செய்கிறாங்க? பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். விஷயமே என்ன தெரியுமா, அவங்க இச்சை உள்ளவர்களாக இருக்க போய் தான் உங்களிடத்தில் இச்சையை தூண்டுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டென்ஷனே கிடையாது, அவங்க பொருளாசையினால் நிரம்பி இருக்கிறதுனால உங்களை ஆதாய பொருளாக பயன்படுத்திக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பா வீட்டில் நீ வாழ்ந்தாலே போதும், அப்பா செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் இந்த பூமியில் செய்வார். தயவு செஞ்சு உங்களுடைய இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும், சரியா? நமக்கு கடமையை செய்கிற ஒரு நல்ல தகப்பனும் இருக்கிறார், நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற நித்திய பலனை கொடுக்கிற தகப்பனும் இருக்கிறார். தயவு செஞ்சு அப்பாவே சொல்கிறாரு, எப்பா என் கடமையை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாத, அதை நானே செய்வேன், சரியா? தங்கம் வெள்ளி அதுக்கு ஜபம், இதுக்கு அனாயிண்டிங், அதுக்கு அனாயிண்டிங், கார் அனாயிண்டிங், பெட்ரோல் பங்க் அனாயிண்டிங்லாம் போகாத தம்பி, அதெல்லாம் கடமை. அப்பா நான் உனக்கு செய்வேன், நீ கவலைப்படாத, உன் தேவைகளை நான் சந்திப்பேன். செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு மாயையான ஒரு பிம்பத்துக்குள்ளே கொண்டு வரும். செழிப்பு அப்படின்னா என்னென்னா, செழிப்பான வார்த்தை, செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கைனா என்னென்னா, ஆவியானவர் நம்மளுக்கு போதுமானவராக இருப்பார் எல்லா காரியத்திலும்.
முடிக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன்ப்பா, பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம். உண்மைதான், செழிப்பான தேசத்துக்குள்ளே போன உடனே எல்லா கோத்திரங்களுக்கும் நிலங்களை பிரித்து கொடுக்குறாங்க. நிலங்களை பிரித்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே அளவின்படி நிலத்தை பிரித்து கொடுக்கல. எந்த அளவின்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா, அவங்கவுங்க கவுண்ட்டு படி, அவங்கவுங்க தேவையின்படி அழகாக நிலங்களை பிரித்து கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மளுடைய அன்றாட தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்கிறதுக்கு பேர் தான் செழிப்பான வாழ்க்கை. கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கா? நிம்மதியாக தூக்கம் கர்த்தர் தராரா? நாளைக்கு எழுந்திருச்சா எந்த கமிட்மெண்ட்டும் நமக்கு இல்லையா? நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரா? நல்ல சமாதானமான குடும்பத்துக்கு? இதுதான் செழிப்பான வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பொருளாசை உடைய ப்ரீச்சர்ஸ், இந்த பொருளாசை உடைய ஊழியக்காரர்கள் சொல்கிறவங்க சொல்லுகிறது மாதிரி நீ அப்படி இருந்தால் தான் செழிப்பு, இப்படி இருந்தால் தான் செழிப்பு, இல்லை. இன்னைக்கு தேவை உங்களுக்கு 5 ரூபானா ஆண்டவர் உங்களுக்கு 5 ரூபாய் தருவார். இன்னைக்கு தேவை உங்களுக்கு 5 கோடினா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு 5 கோடி தருவார். அந்த நிலங்களை எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பிரித்து கொடுத்தாரோ அவங்கவுங்க அளவின்படி, அதேபடி என் தேவை இன்னைக்கு இதுனா கர்த்தரதை சந்திக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம அப்பா கடமை செய்கிறவர் மாத்திரம் அல்ல, பலன் கொடுக்கிறவர். நாம் கடமையை பார்த்து ஓடக்கூடாது, பலனை பார்த்து ஓடணும். ஆமென். காட் பிளெஸ் யூ.

சங்கீதம் 39:3 நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம்

அன்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். மார்க்கு 10:22. நயாகரா நீர்வீழ்ச்சி உலகின் பல பகுதிகளிலும் மிகவும் பெருமையாக பேசப்பட்டாலும் அது அநேக மனித உயிர்களை பறித்திருக்கிறது. ஒருமுறை 2 மனிதர்கள் நயாகராவில் ஒரு படகில் சென்று கொண்டிருந்தனர். திடீரென மிக வேகமாக நீரோட்டம் அவர்களை அடித்துச் சென்றது. அதில் ஒரு மனிதன் தனக்கு நேரே போடப்பட்ட ஒரு கயிறை இறுக்கமாக பற்றி பிடித்து கொண்டான். ஆனால் இன்னொரு மனிதனுக்கோ அவன் கையில் கயிறு கிடைத்த அதே நேரத்தில் மிகப்பெரிய மரத்தடி ஒன்றும் அவன் அருகில் மிதந்து வந்தது. அந்த மனிதன் இந்த சிறிய கயிற்றை பற்றி கொள்வதற்கு பதில் மிகப்பெரிய மரத்தடியை பற்றி கொண்டால் பத்திரமாக கரை சேர்ந்து விடலாம் என்று எண்ணி கயிறை விட்டுவிட்டு மிதந்து வந்த மரத்தடியை பற்றி கொண்டான். கயிறை பிடித்து கொண்டவன் பத்திரமாக கீழே வந்து இறங்கினான். ஏனெனில் கீழே நின்றிருந்த மனிதர்கள் அந்த கயிறை இறுக பிடித்திருந்தார்கள். ஆனால் சிறிய கயிறை அற்பமாக எண்ணி மிதந்து வந்த மிகப்பெரிய மரத்தடியை பற்றி கொண்டவன் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டான். அவன் வாழ்க்கை முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, சில சமயங்களில் நமக்கும் எதை பற்றி கொண்டு கரை சேர்வது, எதை விட்டுவிடுவது என்று புரிவதில்லை. ஒருமுறை தேவன் தரும் ரட்சிப்பை நிராகரிப்பதை போன்ற ஒரு படம் வரைந்து தரும்படி பிரபல ஓவியர் GF வாட்ஸ் கேட்டுக்கொள்ளப்பட்டார். சில மாதங்கள் கழித்து அவர் ஒரு பணக்கார மனிதனுடைய முதுகை வரைந்து எடுத்துக்கொண்டு தன் ஓவிய கூடத்தை விட்டு வெளியே வந்தார். அந்த ஓவியம் ஒரு மனிதன் முற்றிலும் தேவனுடைய ரட்சிப்பை வேண்டாம் என்று நிராகரிப்பதை உணர்த்தியது. அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய ஆஸ்திகளை இழக்க தயாராக இல்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவனிடம், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன் ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லியிருந்தார். இயேசு தரும் நித்திய ஜீவனை நம்புவதற்கு பதிலாக தன் ஆஸ்திகளை அவன் மிகவும் நம்பினபடியால் அவன் தன் ஆஸ்திகளை இழக்க தயாராக இல்லை. ஆகவே அவன் தன் ஆஸ்திகளை பற்றி கொண்டு இயேசுவுக்கு முதுகை காட்டி திரும்பிச் சென்று விட்டான். GF வாட்ஸிடம் நீங்கள் இந்த படத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் த கிரேட் ரெஃப்யூசல் என்று உடனடியாக பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தின் ஆஸ்தி நம்மை பத்திரமாக பரலோகம் கொண்டு சேர்க்காது. ஆகவே நாம் அதை பற்றி கொள்ளாமல் இயேசு தரும் ரட்சிப்பை பற்றி கொண்டால் பத்திரமாக பரலோகம் சேர்ந்து விடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை நிராகரித்துவிட்டு ஆஸ்திகள்தான் பெரிது என்று நாம் அதை பற்றி கொள்வோமானால் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஆகவே நாம் இவ்வுலக பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் பத்திரமாக பரலோகம் போய் சேர முடியும்.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம். நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறதினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வாய்களை திறந்து சத்தமாய் ஆண்டவரிடத்திலே, தகப்பனே, இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தும்படியாக, அந்த வார்த்தை எங்களுக்கு வெளிப்படும்படியாக, அதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற நல்ல தேவன், அதற்காக உமக்கு நன்றி. உடைய வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை உருவாக்கி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 25:2 நாம் வாசிக்கலாம்.
2: மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்திரித்து கொண்டிருந்தான்.
1: இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 25 அதிகாரத்துல ஒரு மனிதன் வந்து போகிறான். இந்த ஒரே ஒரு அதிகாரத்துலதான் அவனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷனுடைய பெயர் நாபால். நாபால் என்ற இந்த மனுஷன் ஐஸ்வர்யவானா இருந்தான், பெரிய பணக்காரன். அந்த காலத்துல நிறைய ஆடுகள் அவனுக்கு இருந்தது. இப்போ அந்த குறிப்பிட்ட இந்த காலம் மயிர் கத்திரிக்கிற காலம் என்று சொல்லும் பொழுது, இந்த ஆடுகள் மேல இருக்கிற அந்த ரோமத்தை, அந்த கம்பளியை வெட்டி எடுக்கிற ஒரு காலம், நல்ல வருமானம் இருக்கிற ஒரு காலமாக அது இருந்தது. இந்த மனுஷனுடைய வெற்றிக்கும் இந்த மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கும் அல்லது உயர்வுக்கும் முதலாவது காரணம் தேவன், முதலாவது காரணம் தேவன். ஆனா பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன நினைக்கிறோம், நான் படிச்சேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சது, நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், இது எல்லாம் என்னுடையது என்று பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தர் நமக்கு தந்தது என்ற எண்ணம் சில நேரங்களில் சில சூழ்நிலையில மட்டும் போயிருது. நாம் நினைக்கிறது, நான் பண்ண பாருங்க, இது என்னுடைய பிசினஸ், இது என்னுடைய வேலை, இது என்னுடைய பணம், இது என்னுடைய காரியம் என்று பல வேளைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கிட்ட இருக்கிறது எல்லாம் நம்முடையது என்று நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. நம்மிடத்தில் இருக்கிற அத்தனையும் கர்த்தருடையது. கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் ஓனர் கிடையாது, நான் ஒரு மேனேஜர், நான் இதுக்கு சொந்தக்காரன் கிடையாது, நான் உக்ரானக்காரன். இதை சரியாய் நிர்வாகம் செய்வதற்காக கர்த்தர் என்னை நம்பி இவைகளை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இது கர்த்தருடையது என்ற எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் அதுதான் சரியான புரிதலாய் இருக்கும். இந்த நாபால் என்ற மனுஷன் ஐஸ்வர்யவான், வசதியா இருக்கிறான், எல்லாமே அவனுக்கு இருக்கிறது. அவன் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான். வாசிங்க, 1 சாமுவேல் 25:11.
2: நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான்.
1: இங்க அவன் சொல்றான், என் அப்பம், என் தண்ணீர், என் ஆடுகள். நிறைய நேரங்கள்ல நாம அப்படிதான் இருக்கோம், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் எழுதுதுங்க, இது எல்லாமே என்னுடையது என்று பல நேரங்களிலே சொந்தம் பாராட்டுகிறோம், கர்த்தரை மறந்து விடுகிறோம். இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் கர்த்தர் தான், அவர் தான் எனக்கு இவைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். சில உதாரணங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:16 ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 12:16.
2: அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து.
1: இங்க என்ன வாசிக்கிறோம், இந்த மனிதன் ஒரு ஐஸ்வர்யவான், எல்லாமே இருக்குது. அவன் சொல்றான், நான் என்ன செய்வேன், என் தானியங்கள், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்கள், எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும். என் சில பேர் நீங்க பேசி பாருங்களேன், 5 நிமிஷம் பேசினீங்கன்னா 4 நிமிஷம் அவங்கள பத்தியே பேசுவாங்க, 5 நிமிஷம் பேசினா 4 நிமிஷம் அவங்கள பத்தி அவங்க செய்ததையே இதையே தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு மனுஷன் அப்படிதான் சொல்றான், என் தானியம். தானியத்தை ஒரு மனுஷன் விளைய வைக்க முடியுமா? கர்த்தர் தான் விளைய வைக்கிறாரு. ஒரு விவசாயி இடத்தை பண்படுத்தலாம், நல்ல விதையை வாங்கலாம், நல்லா அது உள்ள வச்சு அதை சரியா பராமரிக்கலாம், எரு போடலாம், விளைய செய்கிற கர்த்தர் மட்டுமே கர்த்தர் என்ன விளையவே விளையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம யோசிக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, எல்லாமே கர்த்தருடையது, சிலவற்றை கர்த்தர் என்னுடைய கையில கொடுத்திருக்கிறார். என் நேரம் உட்பட, என் நேரம் உட்பட, நாம சொல்லக்கூடாது என்னுடைய நேரம் 24 மணி எனக்கு இருக்குன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் எனக்கு அவைகளை தந்திருக்கிறார். இந்த மனுஷன் என்று சொல்லும் பொழுது 20 வசனத்துல தேவனோ அவனை நோக்கி, இந்த மனுஷன் சொல்றான் என்னுடைய வேலை, என்னுடைய வயல், என்னுடைய களஞ்சியம், என்னுடைய விளைச்சல் என்று சொல்றான். தேவன் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, மதிகேடனை. எப்படி கூப்பிடுறாரு, எந்த ஒரு மனிதன் தனக்கு இருக்கிற எல்லாமே தன்னுடையது என்று நினைக்கிறானோ, கர்த்தர் கொடுத்தது என்பதை அங்கீகரிக்காமல் இருக்கிறானோ, அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் மதிகேடனாக இருக்கிறான், சரியான புரிதல் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறான். இது ஓமை. புரிந்து கொள்வதற்காய், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காய் சொன்ன காரியம். பழைய ஏற்பாட்டில ஒரு பெரிய ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 4 அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 4 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 4 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து,
2: இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை

ராஜ்யத்தை கட்டிட்டாரு. ஆனால் அதை பற்றி பேசும்பொழுது அவர் சொல்றாரு, நான் கட்டினேன். சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, ஏன் தாழ்ந்து நான் நல்லா படித்தேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பணம் இருக்கு, எனக்கு இவ்வளோ வசதி இருக்கு. தேவனுக்கு அங்கே இடமே இருக்காது. இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில் நம்ம சொல்லும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நடத்துகிறார், இது கர்த்தரை நம்பி கொடுத்தது, கர்த்தர் தான் இதையெல்லாம் எனக்கு தந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு கனம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அவைகள் நிலைத்திருக்காது. அதான் விஷயம். இங்கே இந்த மனிதன் இவைகளெல்லாம் சொல்லும் பொழுது 31 வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே, நல்லா கவனிக்கணும், தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், அவன் வாயில இருக்கும் பொழுதே, என் ராஜ்யம், என் அரண்மனை, என்ன அவன் சொல்ல சொல்ல, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஏன் நீ புரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தேன், நீ என்ன அங்கீகரிக்காத ஒரு இடத்துல உன்னை நான் வைக்க மாட்டேன் என்று கர்த்தர் ராஜ்யத்தை அவனுடைய கையில் இருந்து பிடுங்கி விட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாமே நான் தான். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற நேரம் உங்க நேரம் நினைக்கிறீங்க, 24 மணி நேரம் என்னுடைய நேரம். இன்னைக்கு நாம வாயை திறந்து அப்படி சொல்லலைனாலும் நம்முடைய நடத்தையை வைத்து நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். நாம் என்ன சொல்றோம் தெரியுமா, 24 மணி நேரம் என் நேரம், நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் அந்த நேரத்தை என்ன பண்ணுவேன், செலவிடுவேன். எனக்கு எது தேவையோ அதற்காக தான் என்னுடைய நேரத்தை நான் என்ன செய்வேன், செலவிடுவேன் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. ஒரு சின்ன உதாரணம் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 90% மக்களிடத்துல ஸ்மார்ட் போன், ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு, நெட் இருக்கு, எல்லா வசதியும் இருக்குது. கோவிட் வந்தபோது ஒரு மாற்றம் வந்தது பாருங்க, அந்த மாற்றம் இன்னைக்கு அது வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டது. ஆனால் வாரம் நம்ம சபையில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறோம், என்ன சொல்கிறோம், திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இரவு நேரங்களில் 9:30 to 10 வரைக்கும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா, அது ஏன் நேரம் சொல்கிறேன்னு கேட்டிருக்கேன், அதான் ஃபேமிலி டைம். அந்த நேரத்தில் தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் சாப்பிடுவோம், அந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அது எங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த 6 மணி நேரம் எங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் மொபைல் எடுத்து பேசணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் பேசுகிறோம், இன்னைக்கு குறைஞ்சபட்சம் நிறைய பேர் அப்படி ஒட்டிட்டாங்க பார்த்துருக்கீங்களா, அது ஹெல்மெட் போட்டு ஓட்டினா கூட அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஃபோனை, பார்த்துட்டு விளையாட்கள் பேசிக்கிட்டே போவாங்க. 1.5 to 1 hour பேசுனா கூட அது வாட்டு ஓடிட்டுருக்கோம். ஏன், அவங்க நேரம் என்னுடைய நேரங்க, அது நான் பேசுவேன், எவ்வளோ நாள் நேரம் என்ன செய்வேன், பேசுவேன். ஒரு சிலர் பாருங்க ரீல்ஸ் பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க யோசிப்பாங்க ஒரு 10 நிமிஷம் சும்மா கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்ப்போம். 1 மணி நேரம் ஓடிடும், 2 மணி நேரம் ஓடும், ஐயோ 12 மணி ஆச்சு, காலையில் 7 மணி மேலே பதறி அடித்து படுக்கிற ஆட்கள் உண்டு. நிறைய பேர் நான் கவனிப்பேன், எல்லாம் ஆன்லைனில் இருக்கும், எத்தனை மணிக்கு, 11 to 12 வரைக்கும் எதில் இருக்கும், ஆன்லைனில் இருக்கும். என்ன காரணம் நினைக்கிறீங்க, நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, நேரம் எல்லாம் என்னுடையது, எனக்கு எது முக்கியம்னு நினைக்கிறனோ அதற்காக என்னுடைய நேரத்தை நான் என்ன பண்ணுவேன், செலவு பண்ணுவேன். எனக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தான் என்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவேன். 1.5 hours ஒரு நாளில் நம்ம சபையாய் கூடி ஜெபிப்பதற்கு நமக்கு மனதில்லை என்று சொன்னால் வேறு எப்படி அதை என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு சிலருக்கு டிவி பார்த்துருக்கீங்களா, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் தான் பார்ப்பாங்க. என்ன மாதிரி நிகழ்ச்சி, நீயா நானா அப்படிதானே, ரொம்ப முக்கியம். அதை விட்டால் கூட மொபைலில் பார்த்துக்குவாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டாங்க, மொபைலில் பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்க, நேரம் தேடி எடுத்தேன், என்னென்ன ப்ரோக்ராமு நிறையா ஓடுது டிவியில், எவ்வளோ மக்கள் அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்வதெல்லாம் உண்மை. அவங்க வாழ்க்கையில் நடந்த குப்பையெல்லாம் கொண்டாந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டாந்து கொட்டுறாங்க, சந்தோஷமாக வாங்கி, ஐயா இந்த குப்பைக்கு தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், காத்துக்கிட்டே இருந்தேன், எங்கள் மாமியார் இப்படி கேட்டேன், மருமகனை அடிச்சிட்டேன், ஐயோ பெரிய விஷயம், நம்மளும் என்ன பண்ணலாம், மாமியாரை கேட்கலாம், மருமகனை அடிக்கலாம், சொல்வதெல்லாம் உண்மை. ஆமாம், வசனம் சொல்லுது, நான் சொன்னேன், நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன், இதெல்லாம் வேணாம், நீ நானத்தான் நமக்கு என்ன பண்ணும் வேணும், சொல்வதெல்லாம் உண்மைதான் நமக்கு வேணும். தமிழா தமிழா சொல்லலாம், உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளவு நேரத்தை நாம் வீணடிக்கிறோம், பிரயோஜனமற்ற காரியங்களுக்கு எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுகிறோம். இன்னைக்கு சமுதாயம் சீர்கட்டு இருக்குது, சீர்கட்டு இருக்குது நம்ம பேசுகிறோம், ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டாங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க, சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள்.

0: நான் சொல்கிறேன், நீங்கள் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த பாட்டை கட் பண்ணிடுவாங்க. ஊழியக்காரங்க நிறைய பேர் இந்த ரீல்ஸை பார்க்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வார்த்தை வரும் பாருங்க. இந்த ரீல்ஸில் என்னென்ன வார்த்தை போடுறாங்களோ அதே வார்த்தை இங்கே என்ன வரும், பிரசங்கத்தில் வரும். இதை கட் பண்ணியிருக்கப்பா. கவனமாக இருக்கணும், நாம் எதை பார்க்குறோமோ, எது நமக்கு உள்ளே போகுதோ அதுதான் நமக்குள்ளேருந்து என்ன செய்யும், வெளியே வரும். நான் சொல்கிறேன், ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பாருங்கள், இந்த வாலிப பிள்ளைங்க யார் யாரெல்லாம் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸில் அடிமைப்பட்டுருக்குறாங்களோ அவங்க பேசும்போதுக்குள்ள அதில் வர்ற சவுண்டில் எனக்கு டிங்கு டங்குன்னு சவுண்ட்லாம் வரதில்ல, சும்மா நம்முடைய கவனத்தை இருக்குது, அந்த சவுண்டு போட்டே பேசுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அதே பார்த்துக்கிட்டு அதே ஒரு ஒரு ஒரு ஒரே விதமான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால அது அவருடைய மனதிலே பதியும், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வசனம் சொல்லுது. இருதயத்தின் சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம எதை பேச போகிறோம், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே ஏன்ட்ட இருக்கிற நேரம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், நீங்கள் கொடுத்த நேரம், அந்த நேரத்தை குறித்தும் ஒரு நாள் என்னிடத்துல கணக்கு கேட்பீங்க, நான் சரியாக கணக்கு கொடுக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரர் இப்படி சொல்கிறார் வாசிங்களே, சங்கீதம் 90:12, சங்கீதம் 90:12.
1: நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்.
0: சேர்ந்து சொல்லலாம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஜெபம், ஆண்டவரே எங்க நாட்களை நான் எண்ணணும்பா, எங்க நாட்களை எண்ணணும். நிறைய பேர் பிறந்த நாளை எப்படி நினைவு கூர்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கேக்கெல்லாம் வாங்கி கேக் என்ன செய்கிறாங்க, கட் பண்ணுறாங்க. நாம் அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? நம்ம ஆரம்பிக்கும் போது, கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கும் போது கேக்கு முழுசாக இருக்குது பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அரை மணி நேரம் முடிகிறதுக்குள்ளே வெறும் தட்டு தான் இருக்குது, மீதியில் என்ன ஆயிடுச்சு காண. வாழ்க்கையும் அப்படி தான், வாழ்க்கை அப்படிதான். நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறும் பொழுது நீங்க ஒரு வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் என்று நன்றி சொல்வதோடு என்னுடைய வாழ்நாள் ஒரு வருஷம் குறைஞ்சு போச்சு. இதை நான் நினைச்சு பார்க்கணும், இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்திருக்கிறேன், இனி எஞ்சிய நாட்களை நான் என்ன செய்ய போகிறேன், எதெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள போகிறேன், யோசிக்கிறோமா? அதனாலதான் சொல்றாரு, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரல சொல்லிக் கொடுங்கப்பா. என் காலங்கள் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, எவ்வளவு விரைவாக ஓடுது. இந்த வருஷம் இப்போதான் நம்ம புதிய வருஷத்தை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்தில் ஆரம்பிச்சோம், 6 முடிய போகுது, எவ்வளவு வேகமா போகுது. அப்ப நாட்கள் எவ்வளவு விரைவாய் போய் கொண்டிருக்கிறது, செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு அதிகமா இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய இருதயம் என்ன இருக்குது, என்னுடைய நேரம், எனக்கு என்ன விருப்பமோ அதுக்குதான் நான் செலவு பண்ணுவேன்னு சொல்லி கொண்டிருந்தால் தேவன் நம்மளை பார்த்து எப்படி நம்ம அழைப்பாருன்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நான் ஞானமாய் செலவு பண்ண தேவன் எனக்கு கிருபை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு தேவை இன்னைக்கு வேற வழி கிடையாது, எல்லார் கையிலும் என்ன இருக்க வேண்டியிருக்கு, தொலைபேசி அலைபேசி நமக்கு அதிகமாக அவசியப்படுது, நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதாய் மாறிவிட்டது. ஆனால் எவ்வளவு நேரம் அதிலே செலவு பண்ணுகிறோம், எவ்வளவாய் அது நம்மளை பாதிக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. கண்ணு போயிருது, காது உள்ள ஹெட்ஃபோனை போட்டு போட்டு போட்டு கேட்டு காது பிரச்சனை ஆகுது, கழுத்து பிரச்சனை ஆகுது, 1008 பிரச்சனைகள் அதில் இருக்குது. ஆனாலும் நம்ம விடுறதில்லை பாருங்க, இதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆண்டுகிட்ட சொல்லுங்க, எங்களுடைய நாட்களையும் நேரத்தையும் சரியாய் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும். இந்த நாபால் என்ற மனிதனுடைய வெற்றிக்கு முதல் காரணம் தேவன், ஆனால் தேவனுக்கு அவன் அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை, நான் என் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ரெண்டாவது, இந்த நாபாலுடைய வெற்றிக்கு அவனுடைய செழுமைக்கு காரணம் என்ன? 1 Samuel 25:16. 1 Samuel 25:16.
1: நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள்.
0: இப்போ இதனுடைய பின்னணியை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், தாவீது ராஜாவாக அபிஷேகம் பெற்று விட்டார், ஆனால் சிங்காசனத்தில் சவுல் தான் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ சவுலுடைய ஆசை என்ன, தாவீதை கொல்ல வேண்டும். ஆனால் தாவீது போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். தாவீதும் அவனுடைய ஆட்களும் கிட்டத்தட்ட 600 மக்கள் இவங்க ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு அருகே தான் இந்த நாபால் அவனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தாவீது நினைத்திருந்தால் போய் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க எங்கள் ஆட்களுக்கு வேணும்னு கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரல. இவங்க என்ன இருந்தாங்களோ அவர்களுக்கு ஒரு மதிலாக, ரொம்ப அழகாக வசனம் சொல்லுங்க, இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா, மதில்னா என்னங்க, பாதுகாப்பு அரண், அதுக்கு உள்ள போய் ஒன்றும் பாதிப்பு கொண்டு வர முடியாது. அவங்க வாழ்ந்த காலங்களிலே அமலேக்கியர் இருந்தாங்க, பெலிஸ்தியர் இருந்தாங்க. அந்த எதிரி மக்களுடைய நோக்கம் என்ன, எப்படியாவது தேவனுடைய ஜனங்கள் வைத்திருக்கிற பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு போயிடுவாங்க, அடிமையாக கொண்டு போயிடுவாங்க, எது வேணா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் தாவீதும் அவருடைய மக்களும் அவர்களை சுற்றிலும் என்னவா இருந்தாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னவா இருந்தாங்க, மதிலாக இருந்தார்கள். அவங்க மதிலா இருந்தாங்க. வாசிங்க 1 Samuel 25:15.
1: அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை.
0: இப்ப நாபாலுடைய வெற்றிக்கு முதல் காரணம் தேவன், தேவனை என்ன பண்ணல, அங்கீகரிக்கவே இல்லை. ரெண்டாவது, நாபால் இவ்வளவு தூரம் அவனுடைய ஆடு மாடுகள் பெருகி எல்லாம் ஆடு மந்தையெல்லாம் பெருகி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் தாவீதும் அவனுடைய ஆட்களும் அவனை சுற்றிலும் என்ன இருந்தாங்க, மதிலாக பாதுகாப்பாக அவர்கள் இருந்தார்கள். இப்போ ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே இவங்க என்ன செய்வாங்கன்னா அதனுடைய ரோமத்தெல்லாம் வெட்டி அதை விற்று காசு பார்ப்பாங்க. நல்லா செழுமை அந்த உச்சக்கட்டத்தின் அந்த நேரத்தில் தாவீது என்ன பண்ணுறாரு, நாபால் இடத்துல தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். தாவீது என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஆட்களை யார்கிட்ட அனுப்புறாரு, நாபால் கிட்ட அனுப்புறாரு. வாசிங்க 5 வசனத்திலிருந்து வாசிங்க.
1: தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலின் இடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி.
0: நீங்க தாவீது அவனோடு இருக்கிற ஆட்கள்ல 10 பேரை அனுப்புறாரு. அனுப்பி அவரை சொல்றாரு, என் பேரை சொல்லுங்க. என்ன சொல்றாரு, சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்கிறாரு, என் பேரை சொல்லுங்க. தாவீது தான் அனுப்புனாரு, நீங்கள் போய் சொல்லுங்க. போய் டைரெக்டாக போய் என்ன பண்ணாதீங்க, மிரட்டாதீங்க, உருட்டாதீங்க, இது கொடுப்பா தாவீது கேட்குறேன் கேட்காதீங்க, முதல்ல என் பேரை சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, அவனை நோக்கி நீர் வாழ்க, வாழ்த்த சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, வாழ்த்த சொல்றாரு. ஒருத்தர் பார்க்கும்போது வாழ்த்துங்க சொல்றாரு, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம். முதல்ல எடுத்த உடனே காரியத்துக்கு வராம அவர் என்ன பண்றாரு, வாழ்த்த சொல்லுகிறார், வாழ்த்துகிறார். உனக்கு சமாதானம், வீட்டுக்கு சமாதானம், உங்க எல்லாவற்றுக்கும் என்னன்னு சமாதானம். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் போது நம்ம எப்படி வாழ்த்துறோம், நாம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் போது எப்படி வாழ்த்துறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் என்ன, பிரைஸ் தி லார்ட் என்ன சொல்லுங்க, ஏன் சொல்றோம், நிறைய பேருக்கு அது தெரியாது. அது அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பாரம்பரியத்துல வர்றவங்க வந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி தோசரம் ஆயிடுச்சு. தோசரம், அது என்ன தோசரம்னு எனக்கு தெரியல, சொல்லுங்க பாருங்க. ஆயர், இந்த பாரம்பரியமான வழிகளில் வர்றவங்க சொல்லுவாங்க ஆயருடைய வீடு. ஆயர் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஐயர் ஆயிடுச்சு. ஐயர் வரலையா, அர்த்தமே தலைகீழாக என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. இப்போ நம்ம பிரைஸ்லான்னு சொன்னால் எதுக்கு சொல்கிறோன்னே தெரியாது. பிரிசன் பிரிசன் அது மாதிரி தோசரம் மாதிரி எதுவும் என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. பிரைஸ் தி லார்ட். பார்த்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கவனத்தை நம்ம வாழ்த்துதல்ல தேவன் பக்கமாய் திருப்புறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம ரெண்டு பேரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய நண்பர் ஒருவர் வெளிநாட்டுக்கு போனார், ஐரோப்பிய தேசம். அவருக்கு ரொம்ப ஆசை, எங்க போனாலும் விசுவாசிகளோட இப்படியாவது இணைச்சிருவார் அவரு. அப்படி போகும்போது ஒரு நாள் ஒரு ஊரில் போய் இறங்கின உடனே அவருக்கு ஆசை, உடனடியே யாரோ ஒருத்தர் தெரியணுமே, இந்த ஊருக்கு ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்தாருன்னு நோக்கத்தோடு கொண்டாந்துருப்பார் அப்படின்னு சொல்லி வாஷ்ரூம் போகிற வழியில் அல்லேலுயான்னு வரான். உடனே அங்கேருந்து ஒருத்தர் அல்லேலுயா அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பு ஏற்பட்டது. என்ன அர்த்தம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவனை, நம்ம இணைக்கிற தேவன், நாம் ரெண்டு பேரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், உங்களை சந்திக்க வச்ச தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹலேலூயா. உலகத்தில் சொல்கிறாங்க, நம்மளை பார்த்தோன்னே குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் பேசுகிறோம்ல, அவங்களுக்கு குட் மார்னிங் வந்து குட்டாக இருந்தாலும் சரி பேடாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், குட் மார்னிங் தான் சொல்லுவோம். இங்கே அப்படி இல்லை, கத்திருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க கத்தர் கிருபை பாராட்டினாரே, அதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, நாம் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் பொழுது கிருபை பெருகுகிறது, அது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் சரி, திருமண வீட்டில் பிரைஸ் தி லார்ட், மரண வீட்டுக்கு போனாலும் பிரைஸ் தி லார்ட். ஏன் என்று சொன்னால், நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அந்த வாழ்த்துதல் என்பது ரொம்ப முக்கியம். தாவீது வாழ்த்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு? உனக்கு சமாதானம். சமாதானம் என்று சொல்லும்பொழுது எபிரேய பாஷையில ஷாலோம், ஷாலோம் என்றால் நிறைவாயிருப்பாயாக. அவர் சொல்றார், உன் குடும்பத்துக்கு ஷாலோம், உன் குடும்பம் நிறைவாயிருப்பதாக, உனக்கு இருக்கிற எல்லாவற்றிற்கும் ஷாலோம், எல்லாவற்றிலும் நிறைவாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிராமங்களுக்கு போகும்போது நம்ம ஊரில் நமக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. பட்டணங்கள் எல்லாம் விரைவான வாழ்க்கை. நீங்கள் கிராமத்துக்கு போங்களேன், போன உடனே அட்டிகளுக்கும் நம்ம இங்கே இருக்கிற கிராமங்களுக்கு போனால் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் யாருனே தெரியும், அவங்க கூப்பிட்றத பார்த்தா நம்மளை ஏற்கனவே தெரியும் போல இருக்குன்னு நம்ம நினைப்போம். வாங்க வாங்க வாங்க வாங்க, வாரி வாரி கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கே உட்கார வைப்பாங்க? திண்ணையில் உட்கார வச்சு உடனே டீ காஃபி கொடுத்து வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? ஏங்க, என்னை முன்ன பின்ன நீங்கள் பார்த்ததில்ல. அதுதான் அந்த உபசரிப்பு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, போயிட்டே இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்தேன். அந்த நாட்டில் வேலை செய்யும் போது அந்த மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்த உடனே அவங்க வாழ்த்துதல் சொல்லி கட்டி அணைச்சி அப்படி முத்தெல்லாம் கொடுத்து, அப்போ யாரும் அம்மா வந்தது ஒரு பயங்கர அவசரமான ஒரு வேலைக்காக இருக்கும், அதை பேசவே மாட்டாங்க. முதல்ல வாழ்த்துதல் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற பிரைஸ் த லார்ட் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கட்டும். அல்லேலூயா, அதை உணர்ந்து சொல்லணும். தாவீது அவ்வளவு பெரிய மனுஷன், அவங்கள வாழ்த்தும் போது எவ்வளவு அழகா வாழ்த்துறாரு பாருங்களேன், பொறுமையா பேசுறாரு. அடுத்தது தாவீது அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன? ஏழாம் வசனத்திலிருந்து வாசிங்க.
1: இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான்.
0: இப்போ தாவீதுடைய அணுகுமுறையை இங்க பார்க்கிறோம். எப்படி அணுகிறாரு? அவர் ராஜாவாக போறாரு, அவரிடத்துல 600 ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த நாபால் ஒரு சாதாரணமான ஆள், ஒரு மேய்ப்பன். அவரிடத்துல போய் ஒரு காரியத்தை கேட்கும்போது கூட அவ்வளவு பணிவா, அவ்வளவு அன்பா அவர் பேசுகிறத நம்மால பார்க்க முடியுது. இப்ப நம்ம இடத்துல ஒருத்தர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களை எப்படி நடத்துறோம், எப்படி அவங்கள்ட்ட பேசுறோம்? பல நேரங்களிலே விசுவாசிகள் அவர்களுடைய தன்மையை, ஆண்டவருடைய குணத்தை அவங்க இழக்கிறது இங்கதான் இழந்து போறாங்க. எப்படி பேசணும்னு தெரியல. அதட்டுறது, விரட்டுறது, மிரட்டுறது, அதிகாரப்படுத்துவது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே தாவீதுக்குள்ள எப்படி இருந்துச்சு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி இருந்துச்சு? இந்த மிரட்டுறது உருட்டுறதுலாம் வேலையில மட்டும் கிடையாது, குடும்பத்துல கூட தான். அப்பா வந்தா அப்பா எப்படி தான் பேசுவாரு? இறங்கி எல்லாம் பேச மாட்டார். இறங்கி பேசுனா அவர் சொல்லுவாரு, தலை மேல ஏறிடுவாங்க. வந்தா இப்படிதான் இருக்கணும். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? கொஞ்ச நாள் செல்லுபடியாகும், அதுக்கப்புறம் எல்லாம் உடஞ்சிரும். இந்த காண்டு சொல்லலாண்டு ஒரு தாவீதுக்குள்ள இருந்த அந்த குணம் எனக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க. தாவீதுக்குள்ள இருக்க அந்த தன்மை எனக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க. உங்க உங்க உங்க உங்க கிட்ட வேலை செய்யறவங்க, கீழே வேலை செய்யறவங்க, உங்களுடைய உதவியை நாடி வர்றவங்க, நம்ம எப்படி அவங்களை அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் குணத்தை மாற்றுங்க. தாவீதை கர்த்தர் சும்மா வைக்கல, தாவீதை கர்த்தர் உயரமான இடத்துல சும்மா வைக்கல. தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் இருந்தார். அப்படி எல்லாத்து மேலும் ஆதிக்கம் செலுத்தணுன்ற ஒரு குணம் அவருக்கு இல்லை. அதுல கடைசியில் சொல்லும் போது சொல்றாரு பாருங்களேன், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன். என்ன அழகா பேசுறாரு பாருங்க. அதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நாபாலுடைய பதில் எப்படி இருக்கு பாருங்க. 10 வசனம் வாசிங்க.
1: நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு.
0: அவருக்கு எல்லாம் தெரியுது, தாவீது யாருன்னு தெரியுது. ஏன்னா அவங்க அப்பா பேரை சொல்றாரு சரியா. தாவீது யாருன்னு தெரியுது, உங்க அப்பா யாருன்னு தெரியுது, இவர் யாருன்னு தெரியுது. தெரிஞ்சாலும் சொல்லு, தாவீது யாருங்க, யாரு? சில பேர் நீங்க பேசும்போது பாருங்க, ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படி நடிப்பாங்க. நல்லா தெரியும் யாருன்ட்டு, அவங்கள புரிய வைக்கவே முடியாது. அப்படியா? அப்படி ரொம்ப யோசிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்கிறான், யார் தாவீது? யார் ஈசாயின் மகன் யார்? அவருக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? இதெல்லாம் நான் வந்து சௌகரித்து வச்சது, இதெல்லாம் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கடினமாக பதில் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கு இந்த பதிலுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த குணத்தை சொல்ல முடியும், நன்றி அறிதல் இல்லாத மனுஷன். யாருங்க? இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை உனக்கு இருக்குதுன்னா காரணம் யாரு? முதல்ல தேவன், ரெண்டாவது தாவீதும் உன்னோட ஆட்களும். வேலை முடிஞ்சிருச்சு, இனி தேவையில்லை, நீ யாரு? ஆனா வசனம் சொல்லுது, இரவும் பகலும் இவர்கள் தாவீதும் ஆட்களும் இந்த நாபாலுக்கு என்ன வந்தாங்களா? மதிலாக இருந்தார்கள், மதிலாக இருந்தார்கள். இன்னைக்கு இந்த காரியத்தை மூணு விஷயமா வித்தியாசமா நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நீதிமொழிகள் 6:22, நீதிமொழிகள் 6:22.
1: நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும்.
0: முதல்ல சொல்றாரு வழிகாட்டும், ரெண்டாவது காப்பாற்றும், மூணாவது சம்பாஷிக்கும். எது 20 வாசிங்க.
1: என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே.
0: இப்ப அப்பா அம்மா தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு என்னவா இருக்கிறாங்க? மதில் சுவரை போல இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க ஆலோசனை சொல்றாங்க, இன்னார்களை பேசாத, இப்படி போகாத, இப்படி வராத, எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்காத, சரியான நேரத்துக்கு தூங்கு, காலையில் உங்களுக்கு என்ன தெரியும் என்னென்ன சொல்றாங்கன்றீங்க பிள்ளைங்க. இன்னைக்கு ரொம்ப கொடுமையான காலங்கள். பிள்ளைகள் கேட்கிறாங்க, பெற்றோர் என்ன பண்ணீங்க எனக்கு, என்ன பண்ணீங்க? நான் சொல்றேன், உண்மையாகவே அந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா முடியவே கிடையாது. இவனுக்கு அறிவு தெரிவதற்கு முன்பதாக இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைய பெற்றெடுக்கிறதே ரெண்டாவது உயிர்னு சொல்றாங்க. இவ்வளவு செஞ்ச பிறகு கொஞ்சம் தலை தூக்கி கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் சமுதாயத்தில் உயர்ந்த உடனே பிள்ளை அப்பா அம்மாவை பார்த்து கேட்குது, எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இது உங்களை சுற்றிலும் இருக்கிற மதில் சுவரை நீங்கள் உங்கள் கைகளால் உடைக்கிறதுக்கு சமானமாக இருக்கிறது. மதில் சுவர் தான் பாதுகாப்பு. உங்கள் பெற்றோர் தான் உங்களுக்கு கத்தர் பாதுகாப்பாக கொடுத்துருக்கிறார். அவங்களை நீங்கள் கேள்வி கேட்டு அவங்கள சங்கடப்படுத்தி அவங்கள உடைப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துறீங்க, பெரிய ஆபத்தை ஏற்படுத்துறீங்க. இன்னும் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா என்னை வளர்த்துட்டீங்க, எனக்கு ஒரு வேலைகள்லாம் கொண்டுட்டீங்க, இனி நீங்கள் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, எனக்கு என் வாழ்க்கை துணையை நானே தெரிவு செய்து கொள்கிறேன், எனக்கு அந்த அறிவு வந்துருச்சு, எனக்கு அந்த ஞானம் வந்துருச்சு, நீங்கள்லாம் கஷ்டப்படாதீங்க, நானே பார்த்துக்கிறேன். அப்பா அம்மாவும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம ஒன்று பார்த்து இது கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்தது தான், நீங்கள் பார்த்தது தான், நீங்கள் பார்த்தது தானே வாழ்க்கை பூரா எனக்கு கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, அதுவே பார்த்துக்கிட்டுன்னு விட்டுறாங்க. சரியாக வராது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்த துணையை கர்த்தர் ஏற்படுத்துவார், கர்த்தரை தருவார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் காத்திருந்து உங்கள் பெற்றோருடைய கைக்குள்ளே அடங்கியிருங்க, அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்கிற இடத்துல பார்த்தேன், அது கல்லூரி படிக்கிற அல்லது பெரிய மேற்படிப்பு படிக்கிறாங்களா படிக்க, ஸ்கூலில் படிக்கிறது, ஸ்கூலில் படிக்கிறது. அரை டிக்கெட்டு முன்னாடி காலையில் சொல்லுவாங்க, இது கால் டிக்கெட்டு, எதுக்கும் எதுவுமே தெரியாது. அது லெட்டர் கொடுக்குதான், அது சொல்லுதான் ஐ லவ் யூ, அது இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் டூப்ளிகேட் ஐடி, ஃபேக் ஐடி. பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுன்றது பாருங்களேன். மதில் சுவரை இடிக்காதீங்க. உங்களுக்கு சுற்றிலும் உங்கள் பெற்றோர் என்ற மதில் சுவரை நீங்கள் இடிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். ஒரு தகப்பன் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொன்னா இதுக்கு மேலே உங்களை பார்த்துக்க முடியாது, இவ்வளோ நான் பார்த்துட்டேன், உங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட போகிறேன் நானும் என் மனைவியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டாங்க. புறப்படும் போது இவங்களுடைய மகன், இவங்க பையன், சின்ன பையன், அவனும் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு தட்டை தூக்கிட்டு வந்தானான். எங்கள் அப்பா கேட்டாராம், ஏப்பா தட்டை தூக்கிட்டு வர, ஏப்பா நாளைக்கு நீ உங்களுக்கு வயசாகும்ல, உங்களை கொண்டு போய் விட போகிறேன்ல நான், அதனால் இப்போவே கொண்டு போய் எங்கள் தட்டை வச்சிடுறேன், உங்களை கொண்டு போய் விடும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா வலிக்காதா? நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். உங்களுக்கு சுற்றிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற மதில் சுவர், ஒருவேளை இன்னைக்கு அவங்க பிரயோஜனம் இல்லாதவங்களா இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றும் உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கலாம், ஆனா நீங்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் உங்கள் பெற்றோர் என்பதை ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடவே மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு அவர்களுக்காக நன்றி சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர், என்னுடைய பெற்றோருக்காக உண்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இப்போ அப்பா அம்மாவை கவனிக்கிறது இல்லைன்னா உலகத்தில் கொண்டு வந்தாங்க ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு உலகம் எல்லாம் கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறாங்க? ஆமாம், தகப்பனார் தினம். எப்பா உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க, அந்த அப்பாவுக்கு இன்னைக்காவது ஒரு பூ கொண்டு போய் கொடுத்து அவங்கள பார்த்து உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன நாளாக கொண்டு வந்தாங்க? ஃபாதர்ஸ் டே. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல இருந்து எங்கேயும் வந்துருச்சு, சபைக்குள்ள வந்து அப்பா அம்மாலாம் நில்லுங்க, பிள்ளைகள்லாம் கொண்டு போய் அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க. ஏன்னா இப்படி சொன்னதுதான் பிள்ளைகள் அப்பாவை என்ன பண்றாங்க, திரும்பி பாக்குறாங்க பாக்குறாங்க. ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, இதெல்லாம் எங்கேயும் வந்துருச்சு, சபைக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா இது பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சபை, இதுவும் உலகத்தோட சேர்ந்தனால உலகத்தில் செய்யறதெல்லாம் இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்குது, செய்ய வேண்டிய. இன்னைக்காவது உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காருப்பா. சில உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்க. இந்த குடும்ப உறவுன்றது ரொம்ப முக்கியம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு காரில் ஒரு குடும்பம் போகுதுன்னா அப்பா பக்கத்தில் அடுத்த சீட்டில் அம்மா உட்காரலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். என் புள்ள தான் எப்போ முன்னாடி உட்காருவான், உங்கள் பிள்ளை மனைவிக்கு அப்புறம் வந்தவங்க தான், மனைவி தான் முன்னாடி என்ன பண்ணணும், புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே அப்படியே மெயின்டைன் பண்ணிடுங்க. கணவன் மனைவிக்கு உள்ள பிள்ளைகளை வர விட்டிங்கன்னா குடும்பம் போயிடும். அம்மா மாதிரி எவ்வளோதான் வசதியாக இருந்தாலும், எவ்வளோ வசதி குறைவாக இருந்தாலும் ஃப்ரண்ட் சீட்டில் அவரோட கூட என்ன பண்ணுங்கள், உட்காந்து பயணம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு நன்றி எடுத்துல உள்ளவங்களா இருங்க. பிள்ளைங்க எப்போவுமே பேக் சீட்டு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக லிட்ரலாக கிடையாது, சில சூழ்நிலைகள் சில நேரத்தில் உட்கார முடியாதெல்லாம் இட் இஸ் ஓகே. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் தான் முன்னாடி என்ன பண்ணும், ட்ராவல் பண்ணும். உங்களுடைய பிள்ளைங்க எங்கே தான் இருக்கணும், பின்னாடி தான் இருக்கும், அடுத்த லெவலில் தான் பிள்ளைங்க இருக்கணும். சில பெற்றோர் வந்து கணவன் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, பிள்ளை சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்பாவுக்கு ஒரு வழி கிடையாது, காரியம் சாதிக்கணும்னா பிள்ளையை தூண்டி விட்டு பிள்ளை வழியாக தான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, போக வேண்டியிருக்குது. இதெல்லாம் தப்பான மாடல். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெற்றோருக்காக உமக்கு நன்றி, எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொன்றுக்காக நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கணவனுக்கு மதில் மனைவி, கணவனுக்கு மதில் யாருங்க, மனைவி. புருஷன்மார் போன்ல பேசுறீங்களா, மனைவி இருக்குமா, சில பேர் பேச மாட்டாங்க, கவனிச்சிருக்கீங்களா, அம்மா இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க, அதுலே தெரியுது பேசுறது தப்பு. மனைவி மார், கணவன் இருக்கும்போது ஃபோனில் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, கட் பண்ணி விட்டுருவாங்க. குழந்தைகள் நிறைய அந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க, இன்னைக்கு அப்பா மாதிரி இருந்தால் ஃபோனை என்ன பண்ண மாட்டாங்க, ஆன்சர் பண்ண மாட்டாங்க. யாருப்பா பேசுறது, பிளம்பருன்னு போட்டிருக்குது, எந்த பிளம்பரு, பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கவனம் பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு மதில் சுவராய் கத்தர் கொடுத்திருக்கிறார், அதை இடிப்பீர்கள் என்றால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். கணவன்மார் ஞாபகம் வச்சுங்க, மனைவி தான் உங்களுக்கு என்னவா இருக்கிறாங்க, மதில் சுவராக. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, மனைவி மாதிரி சொல்லுங்க, கணவன் தான் உங்களுக்கு என்னங்க, சத்தமாக சொல்லுங்க. இதை எப்பவுமே மனதிலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும், எப்பொழுதுமே மனதிலே இதை வைத்திருக்க வேண்டும். எபேசியர் 5 வசிங்க, எபேசியர் 5:21.
1: தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்.
0: இந்த வசனத்தில் குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டு வரும்பொழுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எப்படியா, தெய்வ பயத்தோடு. கணவன் மனைவிக்கு கீழ்ப்படினா போட்டிருக்குது, மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படினும். கொஞ்சம் முன்னாடி போகும்போது அன்பு செலுத்தணும், கீழ்ப்படினும் போட்டிருக்கோம், ஆனா இங்க வரும்போது ஈக்குவேட் பண்றாரு, ரெண்டு பேரும் கீழ்ப்படிந்து இருங்கள். இது முந்தின வசனத்தை வாசிங்க.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து.
0: எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இது வசனம் சொல்லுகிற ஆலோசனை, வசனம் சொல்லுகிற ஆலோசனை. பிள்ளைக்கு முன்னாடி அப்பா சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுரா சொல்லக்கூடாது, அம்மா சொல்லக்கூடாது அப்பா கிடக்கிறாரு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வரும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் அங்கே அட்வான்டேஜ் எடுத்துடுறாங்க. பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியுது அப்பா அம்மா ஒரே இடத்துல இல்லை, அப்பா வேறு விதமாக யோசிக்கிறார், அம்மா வேறு விதமாக யோசிக்கிறாங்கன்னு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல அவங்க அட்வான்டேஜ் எடுத்துடுறாங்க. 3, விசுவாச பிள்ளைகளுக்கு சபையும் ஊழியர்களும் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா மதில் சுவராக இருக்கிறாங்க. இந்த மதில் சுவரின் மேல் காவலாளியாக ஊழியக்காரர் நிற்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய சபையில் ஒரு வழக்கம் உண்டு, தொடர்ச்சியாக வர்றவங்க ஒரு வாரம் வரலன்னா உங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஒரு சிலர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சரி ஃபோன் எடுக்கல, ஏதோ சூழ்நிலை பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இல்லை ஃபோனை சார்ஜில் போட்டிருக்கோம், ஏதோ ஒன்று திரும்ப கூப்பிட்டு ஏன் கூப்பிட்டீங்க, இந்த வாரம் நான் வரல, ஏன் அந்த பொறுப்பு நமக்குள்ள வரமாட்டேங்குது, நமக்கு தெரியல. சபை விசாரிக்கிறாங்க, எதுக்கு விசாரிக்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, போன வாரம் வருவீங்க, தொடர்ந்து வருவீங்களா, என்ன இந்த வாரம் காணோன்னு கேட்கும்போது அந்த விசாரிப்பு அது எது நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே ஒரு கரிசனை சபைக்கு இருக்கிறது. வாரந்தோறும் ஜபம், திங்கக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும், காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சில சகோதரிகள் அவங்களுடைய வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டு வந்து உட்காந்து ஒரு இடத்துல காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஒருத்தர் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் நினைக்கிறோம் இது எங்களுடைய பொறுப்பு, சபையினுடைய பொறுப்பாக இருக்கிறது, இதுதான் வேலை. அப்போ இதை என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது, லேசாக நினைக்கக்கூடாது, இதை என்ன செய்யக்கூடாது, உடைக்கவும் கூடாது. விசுவாசத்தில் வளரும் வரைக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் பாதுகாக்கப்படும், அதுதான் கூப்பிடுறோம், விசாரிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சபை என்ற அந்த வேலையை கூட நான் உடைக்காம இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. ரெண்டு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 5:17
1: நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும்.
0: வசனம் என்ன சொல்லுகிறது, மூப்பர்களையும் உபதேசத்திலும் திருவசனத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை எப்படியா இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்திலிருந்து ஒரு அலைபேசி ஒரு அழைப்பு நமக்கு வந்தா நம்ம பதில் சொல்லாம இருப்போமா? மிஸ் பண்ணிட்டா உடனே கூப்பிடும், பதறி போய் கூப்பிடுவோம் என்னங்க அப்படின்னு. ஆனால் நம்மளை ஒருத்தர் விசாரிக்கும் போது நம்ம அதை அலட்சியம் படுத்தணும்னா, அதை லேசாக நினைச்சோம்னா, நீங்க ஆண்டவர் சொல்லலாம், அவர் சொல்றாரு ஆண்டவர் வசனத்தில் சொல்றார், ரெட்டிப்பான கணத்துக்கு என்னவா இருக்கணும், பாத்திரராய் இருக்க வேண்டும். பெரிய விஷயமா அதை நினைக்கணும். ஏன்னா நம்ம நினைச்சு கூப்பிடுறாங்களே, நமக்காக ஜபிக்கிறாங்களே. அடுத்த வசனம் வாசிங்க, எபிரேயர் 13:17
1: உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
0: அப்போ அந்த இரட்டிப்பான கணம் என்று சொல்லும் பொழுது அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அவங்க சொல்றதுக்கு அப்படியே நீங்க கீழ்படிங்க. ஏன் இரவு நேரங்களில் நம்மளால் ஒரு 1/2 மணி நேரம் சேர்ந்து ஜெபம் பண்ண முடியாது? ஏன் நம்மளால் அதை நினைவில் வைக்க முடியாது? ஏன் அதை குறித்து அந்த நேரத்தை வைக்க முடியாது? எதுக்கெல்லாம் அலாம் வைக்கிறோம்ல, ஏன் அதை குறித்து வச்சு ஏன் நம்மளால் ஜெபிக்க முடியாது? வசனம் அழகாக சொல்கிறது, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுங்க, அடங்குங்கள். அடுத்து சொல்கிறார், அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு என்னவாக இருக்காதான், பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. சின்ன விஷயங்கள் பாருங்கள், புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். ஆராதனை முடிஞ்சு நமக்கு ஒரு வழக்கம், என்ன செய்யறோம், இருக்கிற இடத்துல 1 நிமிஷம் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைப்படி நான் நடக்க எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என் கூட பேசினதுக்காக நன்றி, அவ்வளோதான் நம்ம ஜெபிக்க போறோம். உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஆமே நம்ம போறதுக்கு முன்னாடி வண்டியில் நினைப்பாங்க, என்ன பிரயோஜனம்? சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. முதல்ல போயிடணுமா? இல்லை, பொறுமையா. எல்லா விஷயத்திலையும் நாம் அவசரப்படுறோம். ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது நான் கூட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், இது ஒரு ஐக்கியம், ஒரு குடும்பம், ஒரு அன்பு நிறைந்த இடமா இருக்கிறது. இங்கே ஒருத்தர் வரலன்னா நீங்க கூப்பிட்டு கேட்குறோமா, ஏன் சிஸ்டர் இன்னைக்கு வரல, உங்களை எதிர்பார்த்து நீங்கள் காணுமே, அந்த விசாரணை இருக்குதா? அப்போ நாம் ஒரு சின்ன குறுகிய வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே நம்ம உக்காந்துக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னான்றேன், இதெல்லாம் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வர கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யும். அப்ப இந்த நாபால் என்ற மனுஷனுடைய வெற்றிக்கு முதல் காரணம் தேவன், இரண்டாவது காரணம் தாவீதும் அவனோடு கூட இருந்த மக்களும். ஆனால் தாவீது அவர்கள் என்ன பண்ண, அந்த நாபால் அவர்களை கனவீனம் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். அவனை சுற்றி இருந்த மதிலை இடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மதிலை இடித்து விட்டான், நன்றி அறிதல் இல்லாதவனாய் அவன் மாறிவிட்டான். சில பேர் கவனிச்சிருக்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஊழியம் இருக்குது, இந்த வண்டி நிறுத்துறதுக்கு நீங்க தான் பாத்துக்கணும், அவன் நான் கரெக்டா டைம் வந்துடுவாங்க, ஒரு வேலை கொடுக்கலன்னா வர மாட்டாங்க, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்பி ஒரு காரியத்தை கொடுக்க முடியும்? சகோதரிகள் யாராவது ஜபிக்கணும்னு விருப்பங்களாம் இடம்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு தான் இடம்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வாடகை எடுத்து இருந்தாலும் நம்ம ஊழியங்களை தோய்வு இருக்கக்கூடாது, நிறைய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். வாங்க ஜபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் தான் வந்து ஜபி, ஜபம் பண்ணுங்க. அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பார், கர்த்தர் அங்கீகரிப்பார். இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளில் ஓடிக்கிட்டே நாம் இருப்போம். இப்போ இந்த நன்றி அறிதலை நாம் மறக்கும் பொழுது அதற்குரிய சில விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. தாவீதுக்கு இந்த காரியத்தை போய் சொல்றாங்க, தாவீது யாருப்பா அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்படின்னு சொன்ன உடனே தாவீதனுடைய பதில் என்ன வாசிங்க, 1 சாமுவேல் 25:13
1: அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள்.
0: இப்போ தாவீதனுடைய பட்டயத்தை சொல்றாரு, தாவீது எடுப்பா, எல்லாரும் எல்லாம் பட்டயத்தை எடுங்க, எல்லாம் ரெடி பண்ணிங்க. ஏன், எந்த பட்டயம் இவர்களை பாதுகாத்துச்சோ அந்த பட்டயம் இவர்களுக்கு எதிராக வருகிறது. என்ன காரணம் தெரியுமா? நன்றி அறிதல் இல்லாததினாலே. நன்றி அறிதல் இல்லாததினாலே. நீங்க ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம் எனக்கு வேணும்ப்பா, அந்த குணம் எனக்கு வேணும். என்னுடைய பெற்றோர் என்னை சுற்றிலும் மதிலா, என் கணவன் எனக்கு மதிலா இருக்கிறார், மனைவி எனக்கு மதிலா இருக்கிறாங்க, பிள்ளைகள் சொன்ன என் பெற்றோர் எனக்கு மதிலா இருக்கிறாங்க, சபை எனக்கு என்ன இருக்குது மதிலா இருக்கிறது. ஒரு நாளும் நன்றி அறிதல் இல்லாதவனா நான் இடிச்சு போடவே கூடாது. ஏன்னா இடிச்சு போட்டால் அதற்கு சில விளைவுகள் அங்கே இருக்கிறது. தாவீதனுடைய பட்டயம் இதுவரைக்கும் நாபாலுக்கு பாதுகாப்பா இருந்தது, இப்பொழுது அதே பட்டயம் அவனுக்கு எதிராக மாற்றப்பட்டு அவனுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாபாலுடைய வேலைக்காரன்ல ஒருத்த நேரம் ஓடுறான், எங்க ஓடினா காரியம் நடக்கும்னு புரிஞ்சுட்டான், நேரம் நாபாலுடைய மனைவி ஆகிய அபிகாயில் இடத்துல ஓடுறாரு. ஓடி அந்த வேலைக்காரன் நடந்ததெல்லாம் சொல்றான், ஐயோ எங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க தாவீது, எப்படி எங்களுக்கு சுற்றிலும் மரணா இருந்தாங்க, மதிலா இருந்தாங்க. ஆனா தாவீது ஏதாவது இருந்தா கொடுத்து விடுங்கன்னு கேட்ட உடனே நம்மால அவரை கேவலமா பேசிட்டாரு, இப்போ தாவீதும் நாட்களும் வருகிறார்கள் என்று சொல்லி கேட்ட உடனே அபிகேல் புறப்பட்டு போகிறாள். புத்தி உள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. ரொம்ப அழகா அவ பேசுற வார்த்தைகளை பாருங்க, 28 வாசிங்க, 25-28.
1: உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக.
0: இப்ப அபிகேல் வந்து தாவீதிட்ட சொல்றாங்க, தப்பு செஞ்சது அவரா இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன், நான் தப்பு செஞ்சிட்ட மாதிரி நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செய்து அவரை மன்னிச்சு விட்டுருங்க. கோலியாத்தை வீழ்த்தினால யுத்தங்களை செய்த மனுஷன் நாபால் மாட்டின அவன் மேய்ப்பன் துண்டு துண்டா இருப்பான், ஆனா மனைவி வந்து அங்கே கெஞ்சி கேட்கறத பேசுறத நம்ம பார்க்கிறோம். இவளுடைய வார்த்தைகளை கவனிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், அவளுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு இருக்கிறது. தாவீத் யார், அவர் மேல் இருக்கிற அபிஷேகம் என்ன, அவர் என்னவாக போகிறார் என்று எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு தூர பார்வை அவளுக்கு இருக்கிறது. ரெண்டு விஷயங்கள் சொல்ற பாருங்க, சுயநலம் உள்ளவர்கள் நன்றி அறிதல் இல்லாதவரா இருப்பார்கள், ஏன்னா அவங்க உலகமே அவங்க தான், தூர பார்வை அவர்களுக்கு இருக்காது. ஆனால் சுயநலமற்றவர்கள் அவர்கள் பொதுவாய் ஒரு பரந்த பார்வையோடு இருப்பார்கள், கர்த்தர் பார்க்கிறது போல அவர்கள் பார்ப்பார்கள், அவர்களுக்கான ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வித்தியாசத்தை நம்மளால இங்க பார்க்க முடியும். இதை இன்னொரு ஒரு ஸ்டெப்பு போய் இதை பார்க்கணும்னா 24 1 Samuel 24 1 Samuel 26 இந்த ரெண்டு அதிகாரங்களிலே ரெண்டு முக்கியமான காரியம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு முறை 24 அதை வாசிக்கிறோம், 26 அதை வாசிக்கிறோம், தாவீதை வேட்டையாடின சவுலை கர்த்தர் தாவீதுடைய கையில கொடுக்கிறார். என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். அந்த சூழ்நிலையிலே தாவீது சொல்றார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கைய போட மாட்டேன்னு சொல்றாரு. பாருங்க, ரெண்டு இடத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறார். ஆனா 25 மட்டும் நாபால் அவனை தூஷித்து விட்டான் என்று தெரிஞ்ச உடனே பட்டயத்தை ரெடி பண்ணிட்டார். ஏங்க, முன்னாடியும் பட்டயத்தை பயன்படுத்தல, பின்னாடியும் பட்டயத்தை பயன்படுத்தல, இங்க மட்டும் ஏன் பட்டயத்தை உள்ள வச்சார் அப்படின்னா பர்சனல் இன்சல்ட்டா எடுத்துக்கிட்டாரு. என்னையும் அப்படி பேசிட்டான். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையில, ஒரு சிலர் உங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் உங்களுடைய மனதிலே வைத்து பழி வாங்கணும், அவங்களை ஏதாவது செய்யணும்னு துடிச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன், கர்த்தரிடத்துல விட்டு விடுங்கள், பழி வாங்குதல் கர்த்தருடையது. அல்லேலூயா. பழிவாங்குதல் கர்த்தருடையது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால், ஆண்டவருடைய மகனா இருந்தால், உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், திட்டமிட்டவர்கள், செயல்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய திட்டங்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு கர்த்தர் புறப்படுவார், கர்த்தர் அதை செய்வார். நீங்க உங்க கையில் அதை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப அற்புதமா, ஒரு தவறு செய்யாதபடி அபிகேயலின் மூலமாக தாவீதினுடைய கரம் நிறுத்தப்பட்டது. பாருங்க, தாவீது நிறுத்திடுறார், ஒன்றும் செய்யலை. ஆனால் வருத்தமான காரியம் என்ன தெரியுமா, கொஞ்சம் தள்ளி வாசிக்கும் பொழுது கர்த்தர் நாபாலை அடித்தார். அப்போ நன்றி அறிதல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் நம்ம நன்மைகளை பெற்று அந்த நன்மைகளுக்கு பெருசாக நினைக்காம இருந்தோமோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லாண்டுறேன். இந்த இடத்துலலாம் நான் வந்து அன்கிரேட்ஃபுல்லாக இருந்துட்டேன், நன்றி அறிதல் இல்லாதவனாக இருந்துட்டேன். கணவன் மனைவி, இது அனுதின வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் பாருங்க. கணவன் வேலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும் போது இது எப்படியா வாங்குவாங்க அப்படின்னு சொன்னா அவர் என்னாயிருவாரு சொல்லுங்க, இவங்க போக மாட்டாங்க, இவங்க வாங்க மாட்டாங்க, குறை மட்டும் டக்குன்னு வரும் பாருங்க, இப்படியா வாங்குவாங்க. ஒரு கறிக்கடையில போய் பொருள் வாங்கிட்டு வந்தாலும் வெட்டுறது அவன், இப்படி வெட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சமைச்சு கொண்டாந்து வைக்கிறாங்க பாருங்க. அந்த சாப்பாடு முன்னாடி வைக்கும் போது ஆண்டவர் நன்றி சொல்ல, ஆண்டவர் என் மனைவிக்காக மக்கு ஸ்தோத்திரம், உணவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றத விட எனக்கு செய்து கொடுக்குறாங்களே அவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்றோமா? நல்லா இருந்தா அமைதியா சாப்பிடுவோம், உப்பு மட்டும் கொஞ்சம் கூட இருந்தா என்ன சொல்லுவோம்? இப்படியே சமைப்பாங்க. அப்போ இயல்பாகவே அது கணவனா இருந்தாலும் மனைவி இருந்தாலும் சரி, இந்த குறை சொல்லுகிற குணம் நமக்குள்ள என்ன செஞ்சிருது வந்துருது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாண்டு வர, இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்துல இதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இன்னையிலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவனுக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், பெற்றோருக்காய் உமக்கு நன்றி சொல்வேன், சபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுவேன், நன்றி அறிதல் உள்ளவனாய் இருப்பேன், நீர் என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. நிறைய குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அழகா உங்க உட்காந்துருக்கிறீங்க ஒன்னா, ஆனா குடும்பத்துல ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கு நீங்க, கர்த்தர் அதை பாக்குறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, முறுமுறுக்காதீங்க. 20 வருஷம் காயிடுச்சு, கல்யாணம் ஆகி இனி ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வாழ்ந்து ஆகணும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அப்போ ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே, இந்த மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கணவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பெற்றோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க, நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அழகாய் அதை வணைந்து ரொம்ப நேர்த்தியாக அதை உருவாக்கி நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க.
1: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
0: எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் வாய் அசைனும் இல்ல, சத்தமும் கேட்கணும் சொல்லுங்க. அடுத்தது
1: அப்படி செய்வதே,
0: அப்படி செய்வதே, அப்படி செய்வதே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனை வந்துச்சா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கணவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், நடந்த எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவங்களா இருங்க. அப்படி செய்வதே
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்,
0: கிறிஸ்து இயேசுவுக்குள்
1: உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து
1: தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
0: தேவனுடைய என்னவா இருக்குது சொல்லுங்க, என்னவா இருக்குது? தேவனுடைய சித்தமா இருக்குது. எது தேவனுடைய சித்தமா இருக்குது? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தமா இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, என் வாயிலிருந்து குறை வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆமே. குறை வரவே கூடாது, குறை பேசவே கூடாது. குறை பேசுகிற அந்த குணம் அந்த நன்றி அறிதலை கெடுத்து விடும். நன்றி அறிதல் கெட்டு போனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். இன்னைக்கு அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு வேளை குடும்பத்துல சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே, பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே வருத்தங்கள் இருக்கும் என்றால் இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஆண்டவர்கிட்ட முதலாவது மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் பெற்றோரோடு நீங்கள் ஒப்புரவாங்க. கணவன் மனைவி உங்களோட ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆறு குடும்பம் ஆரோக்கியமாக தான் சபை ஆரோக்கியமாக இருக்கும், சபை ஆரோக்கியமாக தான் சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும். கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருமாய் எல்லாருமா ஆண்டவரிடத்துல பேசுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சத்தமா சத்தமா உங்க சத்தம் கேட்கட்டும். எல்லா கண்களையும் போடுங்க. ஆண்டவரிட்ட சொல்லுங்க, இயேசுப்பா ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க குடும்பம் இப்படி இருக்குது, எதுவுமே ஒத்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்க எனக்கு பாராட்டினுடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்காக, குடும்பத்துக்காய், கணவனுக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், பெற்றோருக்காக உமக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே. வாய் திறந்து சத்தமா இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சத்தம் கேட்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாராட்டின எல்லாமுடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்து. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்றாரு. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்றாரு. உங்களை காயப்படுத்தினவங்க, துக்கப்படுத்தினவங்கள, கேவலமா பேசினவங்க, அவங்களை ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய கரத்துல கொடுக்கிறேன். தாவீது அன்னைக்கு மட்டும் அந்த தப்பை செஞ்சிருந்தாருனா வாழ்நாள் முழுசு அது ஒரு பின்னாடியே வந்திருக்கும். ஆனா கர்த்தர் அதை தடுத்து போட்டார். ஆண்டவரே அப்படி தவறுகள் செய்யாதபடி கர்த்தர் தடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே

பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்களை சுற்றிலும் நீர் மதிலாய் வைத்திருக்கிற எதையுமே எவர்களையுமே நாங்கள் இடித்து போடாதபடி அதை கவனமாய் பராமரிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உறவுகளையும் உடைய கரங்களில் கொடுக்கிற சுவாமி, இந்த இடத்துல பிளவுபட்டு நிற்கிற குறையாய் பார்க்கிற அந்த அனுபவங்கள் இன்றோடு மாறிப்போவதாக. இந்த நாளிலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா இடங்களிலும் நிறைவுகளும் உண்டு, குறைவுகளும் உண்டு. ஆனாலும் சுவாமி, நீர் சொன்னபடி எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா நேரங்களிலும் சமாதானமாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், கர்த்தருடைய நன்மைகள் இருக்கட்டும், கர்த்தருடைய ஐஸ்வர்யம் இருக்கட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய கரங்களில் கொடுக்கிற சுவாமி, ஆண்டவரே நாங்கள் நினைக்க கூடாது என்னுடைய நேரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பணம் எல்லாம் என்னுடையது, என்னுடையது என்று அப்படி நினைக்காதபடி எல்லாம் கர்த்தர் தந்தது என்று நான் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். நீர் தந்தீர், நீர் கொடுத்தீர், நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ளே பெருகட்டும், தெளிவு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை வர்த்திக்க பண்ணும், அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. பெரிய சாட்சி நம்முடைய பிள்ளைகளை நிலை நிறுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைவாயிருப்பதாக. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்தும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி அவியானவர் நிறைவை தருவாராக. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாய் மாறும்.

ஆண்டவரிடத்தில் கேட்கிறீங்க, உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா, உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா, நான் எதையும் சார்ந்திருக்கவில்லை, இந்த உலகத்தில் உண்டான எதையும் நான் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரின் மேல் வைத்த கிருபைதான் என்னை உயர்த்தி வைத்தது, அதுதான் என்னை பெரியவனாக்கினது. அந்த கிருபை ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்குமானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடை

கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை பற்றி கொள்வோம், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம். கிருபையை பெற்றுக்கொண்டு அதுதான் ஜெயமுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் வெற்றி உள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.

ஆமென், ஆமென், ஆமென். எப்பெல்லாம் வாழ்க்கையில உடைந்து போகிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. Thank you Lord. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Thank you Jesus.

கொடுத்தவர், நமக்காக ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவி என்று பாராமல் நமக்காக ஜீவனை தந்தாராம், நம்ம மேல வைத்த அன்பி நிமித்தமாக ஜீவனையே கொடுத்தாராம். அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு என் வாழ்வில் போதுமானவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருப்பீர்களானால், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அன்பை விட்டு பிரியாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவரையே பற்றி கொள்ளும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் உமக்கு கிருபை அளித்திருக்கிறாரே. அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். இயேசு எனக்கு போதும், அவர்தான் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர், அவர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். தேவ மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான வாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால், அதை விட பெரிய சந்தோஷம், நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா நேசியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு ஆராதனை. ஒரு சரணம் மட்டும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகும்.

0: தேவனுக்கு மகிமை, நம்மை அரசாளுகிற தேவனுக்கு மகிமை, நம்மளை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு மகிமை, மகிமை மகிமை. உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனமத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தை அசைவாடுதலை நாங்கள் காண்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அத்

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் புரட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அது. புதிய இங்கிலாந்து என்று கூறப்பட்ட அந்த பகுதியில் திடீரென்று ஒரு நாள் பகல் நேரத்தில் சூரியன் இருண்டது. அதை அவர் தன்னுடைய நாள் குறிப்பேட்டிலே எழுதும் பொழுது, மிகவும் கனமான, இதற்கு முன் கண்டிராத கருமை நிறமான மேகங்கள் அதே நேரத்தில் சிவப்பு வண்ணம் உள்ளதாயும் வானத்தை இருளடையச் செய்தது என்று எழுதியிருக்கிறார். 1780 மே மாதம் 19 காலையில் சூரியன் உதித்த பின்னர் சற்று நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் மங்கி எங்கும் இருள் நிறைந்தது. பகல் நேரத்தில் வீட்டு ஜன்னல் அருகே வந்தாலும் வாசிக்க முடியாத அளவிற்கு இருள் சூழ்ந்தது. இப்படி ஏற்பட்ட திடீர் இருளால் மக்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஆண்கள் ஜெபித்தார்கள், பெண்கள் அழுதார்கள். தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளுக்குச் சென்றார்கள். பாவ அறிக்கை செய்யும்படி ஆலயங்களுக்கு ஓடினார்கள். பள்ளியில் இருந்து பிள்ளைகள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள். பயந்து போன கோழி குஞ்சுகள் தாயினிடத்திற்கு ஓடி ஒதுங்கின. இரவு நேரத்தில் மட்டும் சத்தமிடும் பறவைகள் சத்தமிட ஆரம்பித்தன. தவளைகள் இரவு போல கத்த ஆரம்பித்தன. நியாய தீர்ப்பு நாள் வந்துவிட்டதோ என்று எக்கால சத்தம் கேட்கிறதா என்று காதுகளை கூர்மையாக்கி பலர் கேட்டார்கள். கனெக்டிகட் என்ற மாநிலத்தில் சட்டசபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பட்ட பகலில் ஏற்பட்ட இருளைக் கண்டு பயந்து போன சிலர் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆப்ரஹாம் தாவன்போர்ட் என்ற சபாநாயகர் கூட்டத்தை ஒத்திவைப்பதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இது நியாயத்தீர்ப்பு நாள் இல்லை என்றால் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டியதில்லை. இது ஒருவேளை நியாயத்தீர்ப்பு நாளாக இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் கருத்தாய் செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். எனவே மெழுகுவர்த்திகளை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆம் நண்பர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாற்றம் பெற்றாலும் நம்முடைய வேலைகளிலே நாம் கருத்துள்ளவர்களாக தொடர வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசுவின் 2வது வருகை எப்பொழுது இருந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தின் முடிவு உண்டானாலும் நம்மை படைத்த இறைவனை சந்திக்க நாம் ஆயத்தமாவோமா? சிந்திப்போம்.

எங்கள் தகப்பனே வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2:1 பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும், நீங்கள் எல்லாரும் ஒருவரிலொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தாயுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம்.

கன்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, பாறையில் மோதாதே. பிரேக் நாட் யுவர் ஹெட். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 12:14-27 சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 21:44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது யார் மேல் விழுமோ அவனும் நசுங்கி போவான். Whoever falls on the stone will be broken, but on whoever it falls, it will grind him to powder. இந்த கல் என்பது சந்தேகமின்றி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இயேசுவையே குறிக்கும். அவரே தடைக்கல்லும் இடரல் கல்லுமானவர் என்று ரோமர் 9:33 தீர்க்க தரிசனத்தில் ஏசாயா 8:14 நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு அதி முக்கியமான நடைமுறை படிப்பினை உண்டு. அதாவது, ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடாது. Never work against God. முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்ற வேதனையான சத்தியத்தை பவுலுக்கு சொல்லிக் கொடுக்க, மதவெறியான அவனை ஆண்டவர் அகம்பாவத்திலிருந்து கீழே இறக்கி அவனை குருடாக்கவும் செய்தார். பேராசிரியர் கமாலியலிடம் அவன் கல்வி கற்றிருந்தாலும் இந்த சத்தியத்தை அவன் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. அரைகுறையாய் தெரியும் சூழல்களில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்திற்கு கமாலியல் வைத்திருந்த தத்துவம் இதோ, கவனியுங்கள். இத்திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளால் உண்டாயிருந்தால் அவற்றை ஒழிக்க உங்களால் முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாயும் ஆகிவிடுவீர்கள். கவனம். உலகை நற்செய்திமயமாக்கும் பணியின் கடைசி கட்டத்தின் இந்நாட்களில் கடவுள் ஏராளம் ஊழியங்களை எழுப்பியுள்ளார். அவற்றில் சில சுயாதீனமானவை, மற்றவை நிறுவனங்கள் சார்ந்தவை. நாம் விழுந்து போன மண்குலத்தை சேர்ந்தவர்களானதால் மற்ற எல்லா ஊழியங்களையும் விட நமது ஊழியந்தான் மேலானது, சிறந்தது என்று நாம் எண்ணுகிறோம். இவ்வெண்ணத்தை நாம் திருத்தாவிட்டால் எல்லாரிடமும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே அலைவோம். மற்ற ஊழியங்களில் காணப்படும் துரும்பு போன்ற தவறுகள் நமது ஊழியத்தில் உள்ள உத்திரம் போன்ற கேடுபாடுகளை விட பெரிதாய் தெரியும். எனது ஊழியத்தின் துவக்க காலங்களில் எனக்கும் இவ்வித மனப்பான்மைதான் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை என்னில் ஆழமாய் செயல்பட்ட போது நான் மாறத் தொடங்கினேன். மற்றவர்களில் காணப்படும் நல்ல காரியங்களை பாராட்ட பழகினேன். அவசர முடிவுக்குள் வருகும் என் இயல்பான குணத்தை நான் மாற்றிக்கொண்டேன். எனது ஊழியத்திலேயே காணப்படும் குறைவுகளை காணத் தொடங்கி மறைவிடங்களில் புலம்பலானேன். நான் வந்த முடிவு என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்தில் பூரணமான ஊழியமோ குறைவற்ற ஊழியனோ கிடையாது. எல்லாருக்கும் பலமும் உண்டு, பலக்குறைவும் உண்டு.
மற்றவர்களை கட்ட வேண்டுமே தவிர தட்டக்கூடாது. நான் கடவுளது கண்மணி என்றால் நான் ஒத்துக்கொள்ள முடியாத ஊழியக்காரனும் கடவுளது கண்மணிதான், அவரது அடுத்த கண்மணி அவன். தெரியாமல் கூட நான் கடவுளுக்கு எதிராய் செயல்பட்டு விடக்கூடாது. கடவுள் கற்பாறையானவர், நான் அவர் மேல் மோதி என் தலையை உடைத்து கொள்ளக்கூடாது. அந்த பாறையால் நானும் நசுங்கி விடக்கூடாது. ஞானமணி ஐயர் அவர்கள் பாடிய காலம்போற்றும் அந்த பாடலில் இருந்து ஒரு சில கவிகளை பாடுகிறேன்.

இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது யார் மேல் விழுமோ அவனும் நசுங்கி போவான். Whoever falls on this stone will be broken, but on whomever it falls, it will grind him to powder. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலிருந்து எச்சரிப்பான ஒரு சத்தத்தை நீர் எங்களுக்கு இன்று துணிக்க பண்ணினதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் தான் மேலானவர்கள், நாங்கள் தான் குறைவற்றவர்கள், எங்கள் ஊழியம்தான் சிறந்தது, எங்களுடைய திட்டம்தான் மேலானது என்று கர்த்தாவே எங்களை அறியாமல் எங்கள் இருதயத்திற்குள் குடிகொண்டிருக்கும் அந்த அகம்பாவ சிந்தையை கர்த்தாவே நீர் அடியோடு விரட்டிவிட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி எங்களால் விரட்டிவிட முடியாவிட்டால், அதற்கு நாங்கள் உம்மோடு ஒத்துழைக்காவிட்டால், ஆண்டவரே பவுலை போன்று எங்களை கீழே தள்ளியாவது கர்த்தாவே எப்படியாவது இந்த முக்கியமான பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய். நாங்கள் உம்முடைய கண்ணின் மணியானால் அடுத்த ஊழியக்காரனும் உம்முடைய கண்ணின் மணிதான். ஆண்டவரே உமக்கு ரெண்டு கண்மணிகள் உண்டே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் இந்த காரியத்திலே மிகவும் கவனமாயிருக்க நீர் எங்களுக்கு உதவிதார். எக்காரணத்தை இட்டும் பிறரை கர்த்தாவே நியாயம் தீர்த்து கொண்டே, குற்றம் சாட்டிக்கொண்டே, பழி சாட்டிக்கொண்டே, அவர்கள் துரும்புகளையே பெரிதாக்கி கொண்டே இருக்கிற இந்த கர்த்தாவே பேலியாளின் ஆவி, இந்த பெசலையேலின் ஆவி கர்த்தாவே, பேலியேலின் ஆவி எங்கள் இருதயத்திற்குள் வேண்டாம் ஆண்டவர் கர்த்தாவே. அந்த பெயல் சோபோலின் ஆவியை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு முன்பாக தாழ்மையோடு, பணிவோடு, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், புகழிரும் மாப்பு இதெல்லாம் கூடாது என்று சொல்லி நாங்கள் எதிர்த்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆண்டவரே ஊழியம் செய்த நாட்களிலே தங்களுடைய சீஷர்கள் வேறொருவனை ஊழியம் செய்ய தடுத்த பொழுது அப்படி செய்யாதிருங்கள், நமக்கு விரோதமாய் இல்லாதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று சொல்லி அவர் தடுத்து நிறுத்தினார். அதே ஆவியை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூவுக்கும் வாசனை உண்டு என்கிற அந்த உயரிய பாடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும், குறிப்பாக கிறிஸ்தவ ஊழியர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள உதவிதாரும். பொறுப்பெடும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தார் அல்லவா, நன்றின்னு சொல்லுங்க. உள்ளத்துல இருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை வழி நடத்துகிறவரே.

தேங்க்யூ ராஜா. மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தை நாளத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர். இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர். இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர். இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர். இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர். தேங்க்யூ ராஜா, நன்றி தகப்பனே. Hallelujah. Thank you, Father. Ullamella murugudaiya undan nanbai ninaikkayile. Ullamella murugudaiya undan nanbai

இருக்குது. அவருடைய தகுதியையும் நம்ம தகுதியையும் நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும். மேவிபோசேத் தாவீது ராஜா அழைத்து அனுப்பின போது உள்ள வந்து நிற்கும் போது ரெண்டு கால் முடமானவன், பிரமாணத்தின்படி அந்த ஏரியாவுக்குள்ளேயும் வரக்கூடாது. சப்பாணி ஒருவனோ தாவீதின் கோட்டைக்குள்ள என்றாக கூடாதுங்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மேவிபோசேத் ராஜா அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறான். தாவீது அவனை பார்த்து சப்பாணியேன்னு கூப்பிடல, முடவனேன்னு கூப்பிடல, மேவிபோசேத்தேன்னு பெயர் சொல்லி கூப்பிட்ட போது மேவிபோசேத்துக்கு உள்ளம் நன்றியால் நிரம்பி கண்களில் கண்ணீர். அவன் பார்த்து சொன்னான்,

உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல

Thank you, Father. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிற உணர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம், சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமென், உருகுலைந்திருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசி கொண்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்.

ஏன் முறிவை கட்டுகிறா தெரியுமா? நீ குணமாக வேண்டியது அவசியம். ஏன் குணமாக வேண்டியது அவசியம்? நீ இன்னும் ஓட வேண்டும். நீ இன்னும் தம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மேய்ப்பனால் நீ இன்னும் வழி நடத்தப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பனவர் இழைத்து போயிருக்கிற தம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். தேடி திரும்பி தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல், இந்த பாடலை நம்ம பாடி

அண்டியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்து உம்மை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவன் உம்முடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கதர் கட்டுவீராக. கதர் ஆற்றி தேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சபிக்கிறோம். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக. இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, சேமத்தை தருவீராக, கொள்ளை நோய் விலகும்படி செய்வீராக, வாதை நிறுத்தத்தக்கதாய் நிறுத்தி போடத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக. உலக நாடுகள் எங்கிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவனென உம்மை அறியத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், உம்மை போற்றத்தக்கதாய், உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எழுந்தருளிடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அதிகமாய் உம்மை நேசிக்க, அதிகமாய் உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். மார்க்கு 10:22. நயாகரா நீர்வீழ்ச்சி உலகின் பல பகுதிகளிலும் மிகவும் பெருமையாக பேசப்பட்டாலும் அது அநேக மனித உயிர்களை பறித்திருக்கிறது. ஒருமுறை 2 மனிதர்கள் நயாகராவில் ஒரு படகில் சென்று கொண்டிருந்தனர். திடீரென மிக வேகமாக நீரோட்டம் அவர்களை அடித்துச் சென்றது. அதில் ஒரு மனிதன் தனக்கு நேரே போடப்பட்ட ஒரு கயிறை இறுக்கமாக பற்றி பிடித்து கொண்டான். ஆனால் இன்னொரு மனிதனுக்கோ அவன் கையில் கயிறு கிடைத்த அதே நேரத்தில் மிகப்பெரிய மரத்தடி ஒன்றும் அவன் அருகில் மிதந்து வந்தது. அந்த மனிதன் இந்த சிறிய கயிற்றை பற்றிக் கொள்வதற்கு பதில் மிகப்பெரிய மரத்தடியை பற்றி கொண்டால் பத்திரமாக கரை சேர்ந்து விடலாம் என்று எண்ணி கயிறை விட்டுவிட்டு மிதந்து வந்த மரத்தடியை பற்றி கொண்டான். கயிறை பிடித்து கொண்டவன் பத்திரமாக கீழே வந்து இறங்கினான். ஏனெனில் கீழே நின்றிருந்த மனிதர்கள் அந்த கயிறை இறுக பிடித்திருந்தார்கள். ஆனால் சிறிய கயிறை அற்பமாக எண்ணி மிதந்து வந்த மிகப்பெரிய மரத்தடியை பற்றி கொண்டவன் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டான். அவன் வாழ்க்கை முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, சில சமயங்களில் நமக்கும் எதை பற்றி கொண்டு கரை சேர்வது, எதை விட்டுவிடுவது என்று புரிவதில்லை. ஒருமுறை தேவன் தரும் ரட்சிப்பை நிராகரிப்பதை போன்ற ஒரு படம் வரைந்து தரும்படி பிரபல ஓவியர் GF வாட்ஸ் கேட்டுக்கொள்ளப்பட்டார். சில மாதங்கள் கழித்து அவர் ஒரு பணக்கார மனிதனுடைய முதுகை வரைந்து எடுத்துக்கொண்டு தன் ஓவிய கூடத்தை விட்டு வெளியே வந்தார். அந்த ஓவியம் ஒரு மனிதன் முற்றிலும் தேவனுடைய ரட்சிப்பை வேண்டாம் என்று நிராகரிப்பதை உணர்த்தியது. அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய ஆஸ்திகளை இழக்க தயாராக இல்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவனிடம், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன் ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லியிருந்தார். இயேசு தரும் நித்திய ஜீவனை நம்புவதற்கு பதிலாக தன் ஆஸ்திகளை அவன் மிகவும் நம்பினபடியால் அவன் தன் ஆஸ்திகளை இழக்க தயாராக இல்லை. ஆகவே அவன் தன் ஆஸ்திகளை பற்றி கொண்டு இயேசுவுக்கு முதுகை காட்டி திரும்பிச் சென்று விட்டான். GF வாட்ஸிடம், நீங்கள் இந்த படத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் தி கிரேட் ரெஃப்யூசல் என்று உடனடியாக பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தின் ஆஸ்தி நம்மை பத்திரமாக பரலோகம் கொண்டு சேர்க்காது. ஆகவே நாம் அதை பற்றி கொள்ளாமல் இயேசு தரும் ரட்சிப்பை பற்றி கொண்டால் பத்திரமாக பரலோகம் சேர்ந்து விடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை நிராகரித்துவிட்டு ஆஸ்திகள் தான் பெரிது என்று நாம் அதை பற்றி கொள்வோமானால் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஆகவே நாம் இவ்வுலக பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் பத்திரமாக பரலோகம் போய் சேர முடியும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் மத்திய சுவிசேஷம் 4:7 வாசிப்போம், அதை தியானிப்போம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதனால இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் பிசாசானவன் இயேசு ஆண்டவரை சோதிப்பதற்காக ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். அப்போ சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார் நமக்கு. அந்த பிசாசானவன் அவரை சோதிக்கிறான். முத அப்பத்தை கல்லாக்கி சாப்பிடு, கல்லை வந்து அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான்னு. அது எங்கே எழுதப்பட்டிருக்குன்றதை நம்ம தியானித்தோம். அடுத்தது என்ன சொன்னார், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் தாழ குதியும், உண்மை தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாபிடிக்கும், உன் கைகளில் அவங்க என்ன செய்வாங்க ஏந்தி கொண்டு போவான்னு பிசாசானவன் எழுதியிருக்கிறது என்று சொல்கிறான். அப்போ சாத்தானுக்கும் பிசாசானவனுக்கும் பைபிள் என்ன செய்யும் நல்லா தெரியுன்றதை நம்ம அறிந்து கொண்டோம். ஆனாலும் நாம் அவனை வெல்ல வேண்டுமென்றால் இன்னும் அதிகமாய் நாம் வேதத்தை அறிந்து இன்னும் அதன்படி நடக்கும்பொழுது அந்த சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். இப்போ அதுதான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் செய்கிறாரு. அதுதான் ஆண்டவரும் அவனுக்கு பதிலாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவன் இப்படி சொன்னதுக்கு 7 இப்படி சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா, உபாகமும் 6:16 இது எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமும் 6:16 படிங்க, படிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. இதை தான் இங்கே வந்து ஏசாண்டவர் நோட் பண்ணுறார். அங்கே என்ன நோட் பண்ணுறாருன்னா, நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த நடந்த சம்பவத்தை, அது எதனால் அங்கே நடந்தது, யார் எதுக்காக சொன்னாங்க அப்படின்றத இங்கே நினைவு கூர்ந்து எழுதப்பட்டதை ஆண்டவர் பிசாசுக்கு பதிலாக தராரு. என்ன தராரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாதீங்க, பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். அதனால இன்றைக்கி அது எந்த சூழ்நிலையில் ஏன் அது எழுதப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அப்போ தான் நமக்கு விளங்குது. அது என்ன விளங்குதுன்னா பாருங்கள், அதை கொஞ்சம் பாருங்கள். அது எங்கே மாசாவிலே செய்தது போல அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது என்னங்க, மாசாவில் என்ன செஞ்சாங்க அதன் போல இங்கே கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு போட்டிருக்குதே அப்படின்னு கொஞ்சம் அதை அலசி ஆராய்ந்தோம் என்றால், அது குறித்து எங்கே எழுதப்பட்டிருக்குன்னாக்கா, யாத்ராகம புஸ்தகத்தில் 17:7 அது சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அந்த வனாந்தரத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு 40 அவர் என்ன செய்கிறார், மன்னாவை கொடுத்து போஷித்தார் ஆண்டவர். இப்போ ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 17 முதல் வார்த்தையை படித்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. என்ன இல்லையா, அந்த தீவில் வந்து தீமிலே, அந்த ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கும்போது அங்கே தண்ணி இல்லை. அப்போ ஜனங்கள் மோசேவோடு வாதாடுறாங்க. என்ன செய்கிறாங்க, 2 அப்படியே படிச்சிங்கன்னா தெரியும், ஜனங்கள் மோசேவோடு வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார். அதற்கு மோசே, எங்களுடனே ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். அப்போ அவன் சொல்லிவிட்டு என்ன செய்கிறான், இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி செய்கிறாங்களேன்னுட்டு ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறான், ஆண்டவரே இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ மக்களுக்கு என்ன இல்லை, அங்கே பாருங்கள், நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இவ்வளோ வருஷமாக ஆண்டவர் நமக்கு வந்து மன்னாவை கொடுத்து, பரலோகத்தில் தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்து நம்ம பசி ஆற்றுனார, இந்த இடத்துக்கு நம்மளை போன்னு சொல்கிறாரு, இந்த இடத்துல நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாரான்ற ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இல்லாததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, மோசேகிட்ட போய் அவங்க வாதாடுறாங்கன்னு பார்த்தோம். அப்போ வாதாடும்போது அப்போ அவர் சொல்கிறார், மோசே என்னப்பா இந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களே, இவ்வளோ தூரம் பார்த்தவர் இனிமே பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு ஆண்டோட்ட போய் ஜெபிக்கும்போது ஆண்டோர் என்ன சொல்கிறாரு, நீ போய் ஓரேபிலே போய் கண்மனையில் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். 6வது வசனத்தில் அப்படி சொல்கிறாரு. அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரோடு மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். 7வது வசனம் தான் முக்கியம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தம் எது நிமித்தமாக? வாக்குவாதம். இன்றைக்கி பாருங்கள், ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணுறாங்க, வாதாடுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, குற்றம் பிடிக்கிறாங்க. இன்றைக்கி அதை மாதிரிலாம் நம்ம செய்யவே கூடாது. இன்றைக்கி மோசேக்கிட்ட அவங்க என்ன செஞ்சாங்க? வாதாடினார்கள் என்று பார்க்கிறோம். வாதாடினது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தம். வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் தான் இருக்கிறாரா இல்லையா, எங்களை அம்போன்னு விட்டாரா, இங்கே வந்து சாக வேண்டித்தானா, வண்டி தண்ணி இல்லாமல் வறட்சியாக வறண்டர் நாவலை நாங்கள் சாக வேண்டித்தானா, கர்த்தர் எங்களை கை விட்டுட்டாரா இப்படின்னு அவங்க பரீட்சை பார்க்குறாங்க கர்த்தரை. இன்றைக்கி அவநம்பிக்கையாக அவிசுவாசமாக அறிக்கையிடுகிறார்கள். அது நிமித்தமாக தான் சொல்கிறார், கர்த்தர் வாதாடினத்தின் நிமித்தமாகவும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தமாகவும் பாருங்கள், அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் பேரிபா என்றும் பெயரிட்டான். இப்போ இதை தான் வந்து இங்கே ஏசாண்டவர் இங்கே உபாகமில் அங்கே கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறார். என்ன உபாகம் 28:6 நீங்கள் வாசி வந்தீங்கனாக்கா, நீ உன் பிள்ளைகளுக்கு இஸ்ரேவேல் பிள்ளைகளுக்கு நீ உட்காந்துருக்கும்போது படுக்கும்போது எல்லாத்தையும் என்ன செய், கர்த்தரை பற்றி சொல்லு, இதெல்லாம் இவ்வளோ அடையாளத்தை செஞ்சு வந்தார், இவ்வளோ அதிசயத்தை செஞ்சு வந்தார், இதை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய் கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி பல கட்டளைகளை அங்கே கொடுக்குறாரு. எங்கள் உபாகம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் ஆண்டவர் செய்த காரியங்களையும் நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறார். அதில் தான் இந்த வார்த்தை வருது. நீங்கள் என்ன செய்கிற, உங்கள் நடுவில் இருக்கிற 15வது வசனத்தை படித்தினா தெரியும், உங்கள் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறாரே, நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனை என்ன செய்யாதீங்க, கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. பாருங்கள், இதை தான் இங்கே ஏசாண்டவர் இங்கே என்ன செய்கிறாரு, நோட் பண்ணுறாரு. யாருக்கிட்ட? பிசாசுக்கிட்ட. யாருக்கிட்ட நோட் பண்ணுறாரு? ஏ பிசாசை, நான் இந்த இஸ்ரேவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை பரீட்சை பார்த்தது போல் நாம் பரீட்சை பார்க்கக்கூடாதுன்னு என்ன செய்கிறாரு ஆண்டவர் கட்டளை இட்டுக்கிறாரு. நான் என்ன செய்ய மாட்டேன், பரீட்சை பார்க்க மாட்டேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றுறாரா இல்லையா பார்ப்போன்னு நான் என்ன செய்ய மாட்டேன், உழவே மாட்டேன், வேலையப்படுறா அப்படின்றார். இன்றைக்கி அன்பவன்ல இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவே பிதாவானவரை என்ன செய்யலை, பரீட்சை பார்க்கலன்னா இன்றைக்கி மனுஷனாகிய நாம் பார்க்கலாமா, நாம் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணலாமா? ஆனால் ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறார், என்னை சோதித்து பாருன்னு சொல்கிறார். தசம பாகத்தில் மட்டும் நீ என்னை சோதித்து பார், நான் உன்னை ஆஸ்வதிக்க மாட்டேனா என்று. மற்ற இடத்துக்கு சோதித்து பார்க்குறதுக்கு அவர் என்ன செய்யலை, இடமே கொடுக்கல. ஏன்னா ஆண்டவர் அது ஒரு சில காரியங்களை நமக்கு ஒரு வரையறை அறுத்துருக்கிறார், ஒரு வரமுறையை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதன்படியாக நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம் அதை செய்யணும். அதனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி தசம பாகத்தை குறித்து கொடுக்க தேவையில்லை அப்படின்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது, ஆண்டவர் அதை வச்சு சோதித்து பாருன்னே சொல்கிறார், இதனால் என்னை சோதித்து பாருன்னு. அன்பாவில் இன்றைக்கி உன்னுடைய வீட்டில் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி நீ ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டியதே தசம பாகத்தை. ஏனென்றால் ஆண்டவர் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, சம்பாதிக்கக்கூடிய திராணியை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அவர் 1/10 எனக்கு கொண்டு வந்து என் கையில் கொடுத்துப்பார், உன் குடும்பத்தை நான் ஆசுவிக்கிறேன், உனக்கு அனாவசிய செலவு வராதுன்றார். அது நிமித்தம் உன்னை என்ன செய்யாது, எந்த ஒரு அனாவசிய செலவு வராத அளவுக்கு நான் காத்துக்கொள்வேன், அதனால் என்னை சோதித்துப்பார் என்று சொல்கிறார். ஆனால் மற்ற இடத்துல நமக்கு சோதித்து பார்க்குறதுக்கு அவர் என்ன செய்யலை, இடமே கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரி, நாம் எப்படியாக இருக்கிறோம்? ஆகும்னா நீ கர்த்தரானா, நீ உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு இதை செய், உண்மையான கடவுளாக இருந்தால் அதை செய், உண்மையான கடவுள் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் என்னது உண்மையான கடவுள் தான், அவர் தான் கடவுள், அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர், அவருக்கு இருக்கிற ஆற்றல் வேறு யாருக்குமே இல்லை, அவர் அல்மைட்டி காட், அவர் அண்ட சராசரத்தையும் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர். இந்த வானம் பூமியும் உண்டாகும் முன்னே அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார், இன்னமும் இருக்கிறார், இன்றைக்கி நமக்கு கூட இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சின்ன புத்தியில் என்ன செய்கிறான், ஆண்டவரே நீ இருக்கிறியா இல்லையா, நீ இருந்தால் ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை, நீ நான் ஒன்றதான வணங்குறேன். ஆனால் நம்ம தவிர நம்ம சுட்டி பார்க்குறதே கிடையாது, நம்ம உணர்கிறதுக்கு கிடையாது. இங்கே இஸ்ரேவேல் மக்கள் அவருடைய தவறை என்ன செய்யலை, அவங்க உணரவே இல்லை. நம்ம 40 வருஷமாக வனாந்தரத்தில் இப்படி மன்னாவை போஷித்த தேவன் இந்த ஊரில் தண்ணி கொடுக்க மாட்டாரான்ற விசுவாசம் ஆண்டவர் மேலே இல்லை. ஆண்டவரை என்ன செஞ்சாங்க, அவங்க பரீட்சை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பாவில்லே, அதுதான் இங்கே உபாகமத்தில் சொல்கிற, அவங்க பரீட்சை பார்த்தது போல் நீ என்ன செய்யாத, பரீட்சை பார்க்காதன்னு இஸ்ரேவேல் சந்ததிகளுக்கு அவங்க தகப்பன்மார்கள் சொல்கிற அட்வைஸை ஆண்டவர் சொல்லித்தரார். நீ இந்த மாதிரி உன் பிள்ளைக்கு சொல்லு. அதில் சொல்கிறார் 6வது வசனம் 6வது அதிகாரம் உபாகம் 6வது அதிகாரத்தில், நீ எனக்கு ஒன்று பிடிச்ச இது பாருங்கள், 7வது வசனத்தை படித்து பாருங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசு. இன்றைக்கி புதிய ஏற்பாடு பக்தர்களாக இருக்கிற நவீன காலத்து கிறிஸ்தவர்கள் இதை செய்கிறோமா? இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு உட்காரும்போது, படுக்கும்போது, எழுந்திருக்கும்போது இயேசுவை பற்றி சொல்கிறது, கர்த்தரை பற்றி சொல்கிறது, அவருடைய வல்லமைகளை குறித்து சொல்கிறது, அவரை குறித்து, அவருடைய ஆற்றலை குறித்து, இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கி நம்ம பேசுகிறோமா பிள்ளைகளிட்டத்தில்? அன்பாவில்லை, அதுதான் இந்த அட்வைஸ் கொடுக்குறார். அப்போ தான் வந்து அவங்க மாசாவில் முன்னோர்கள் செஞ்சது போல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கர்த்தரை பரீட்சை பாராதீங்கன்ற. அதுதான் இங்கே வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு அதை ஞாபகப்படுத்தும்படியாக பிசாசானவன் அவரை சோதிக்கும்போது ஆண்டவரை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி ஏசாண்டவரே அப்படி பிதாவை பரீட்சை பார்க்க மாட்டேன்னு சொல்லும்போது இன்றைக்கி நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் சோதிக்கவே நம்ம கூடாது. கண் இல்லையா, காது இல்லையா, உனக்கு நீ வந்து சக்தி உள்ள தெய்வமா, அப்படிலாம் நம்ம கேட்கவே கூடாது. நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நமக்கு நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் கர்த்தரை சோதரிக்க தான் நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். யோபா தான் செஞ்சார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு சோத்திரன்னு சொன்னான். ஆண்டவர் என்ன செஞ்சார், அதுக்காக வேண்டி நீ என்ன கடவுளா, நீ ஏன் கடவுளாக இருந்தால் ஏன் எனக்கு இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் கொஸ்டினே கேட்கல. அன்பாவில்லே, இந்த இஸ்ரேவேல் புத்திரர் ஆண்டவரை கேள்விகள் கேட்டதைப் போல நாம் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, கேள்விகளோ அல்லது முறுமுறுக்கோ தேவையில்லை. அந்த இஸ்ரேவேல் புத்திரர் எப்படி ஊழியக்காரனாகிய மோசேவை கேள்விகளை கேட்டு முறுமுறுத்து அவங்க சங்காரம் ஆனார்களோ, அதே போல் நாம் இன்றைக்கி ஊழியக்காரில் கேள்வி கேட்டு சங்காரம் ஆக வேண்டாம், முறுமுறுத்து சங்காரம் ஆக வேண்டாம். நாம் என்ன செய்வோம், இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்புவோம். ஆண்டுடைய நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செய்வார், எந்த சூழ்நிலையும் அவரை நம்பி இருக்கும்போது. அதனால தான் எனக்கு இப்போ இதை சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு வசனம் ஞாபகம் வருது, எரேமியா 17:7 ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அவன் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தைப் போல அவன் ஆசீர்வாதத்தை பார்ப்பான்னு சொல்கிறார். அப்படி நாம் கர்த்தரை மட்டும் நம்பக்கூடாது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனாக நம்ம மாறணும். அன்பாவில்லை, இன்றைய நாளில் நம்ம கர்த்தரை சோதிக்கிறதுக்கு நமக்கு இடமே கொடுக்கல. ஆண்டவர் நமக்கு அந்த தகுதியும் கிடையாது, நமக்கு அதுக்கு இடமும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. எனவே கர்த்தரை சோதிக்காத ஒரு சந்ததியாய் நாம் மாறுவோம், கர்த்தரை நாம் கேள்வி கேட்காத ஒரு சந்ததியாய் மாறுவோம். கர்த்தர் அனுமதித்தது நம்ம காரியத்தில் நடக்குது. அதனால தான் ரோமரில் போல் சொல்கிறாரு, கர்த்தர் யாரை அன்பு கூறுகிறாரோ அவருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. எனவே அவரை நம்ம முறுமுறுக்கவோ, அவரை குறை சொல்லவோ, அவரை பரிட்சை பார்க்கவோ நம்ம கூடாது என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் முறுமுறுத்திருந்தால், நான் பரிட்சை பார்த்துருந்தா என்னை தயவாக மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்குள்ளே விசுவாசத்தை தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற்றுவார், நம்மளை அதிசயத்தை காண சொல்வார், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசுனதுக்காய் நன்றி. நாங்கள் ஆண்டவரே பரீட்சை பார்க்காத சந்ததியாய், ஆண்டவரே உம்மை கேள்வி கேட்காத சந்ததியாய், முறுமுறுக்காத சந்ததியாய், ஊழியக்காரில் ஆண்டவரே வாக்குவாதம் பண்ணாமல் ஆண்டவரே அவர்களோடு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் போராடாத ஆண்டவரே சந்ததியாய் என்னை எங்களையும் மாற்றுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே மோசேயிட்ட எப்படியாக அந்த இஸ்ரேவேல் புத்திரர்கள் வாதாடினது நிமித்தமும், ஆண்டவரே உம்மை பரீட்சை பார்த்த நிமித்தமும் அந்த இடத்துக்கு ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே நீர் அந்த பரீட்சை பாராது இருப்பாயாக என்ற அந்த காரியத்தை அந்த இஸ்ரேவேல் புத்தருடைய சந்ததிக்கு உபாவம் 6 சொல்லி கொடுத்தீங்க. அதே ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த பிசாசுக்கு சொன்னீங்க, பரீட்சை பார்க்கக்கூடாது பிசாசு பிதாவை அப்படி என்று. ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அதை கற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் சொல்லி கொடுத்த அந்த காரியங்களை கற்றுக்கொண்டு அதன்படியாக எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தை உண்மையில் வைக்கும் பொழுது ஆண்டவரே நீர் நிச்சயமாகவே நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய ஆபத்துக்கு, எங்களுடைய தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீர். அப்படியாக இன்றைக்கு யாரெல்லாம் தேவையோடு ஆண்டவரே உம் இடத்துல வந்து இதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக, இந்த அதிசயத்தை செய்வீராக. நாங்கள் முறுமுறுக்காதவர்களாக, ஆண்டவரே உம்மை குறை சொல்லாதவர்களாக, உம்மை ஆண்டவரே பரீட்சை பார்க்காதவர்களாக என்னை எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. அப்படியாக செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் 36:8. இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவரோ அன்பிலும் நன்மை செய்கிறதிலும் அவ்வளவு பெரியவர். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு வல்லவரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லவர். இந்த வசனத்தை கவனித்தீர்களா? அவர் நன்மையை கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர் கட்டளையிடுகிறார், நன்மையை கட்டளையிடுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இப்படி கட்டளையிட காரணம் என்ன? அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இந்த நாளில உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை கண்டிப்பாக கட்டளையிட விரும்புகிறீங்களா? அவர் கட்டளையிட்டார்னா அது கிடைத்தே ஆகும். காரணம், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. கர்த்தர் கண்டிப்பாக நன்மை கட்டளையிடுவார். எப்பொழுது தெரியுமா? சமீபமாய் வரும்போது. அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இன்னும் பக்கத்தில் வரல, ஆனால் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை தியானித்த போது கர்த்தர் சிந்தையில் கொண்டு வந்த வார்த்தை, இயேசுவை அண்டிக் கொள்ள ஆயத்தமாகும் போதே கர்த்தர் நன்மையை கட்டளையிட்டு விட்டார். இளையகுமாரன் தகப்பனிடத்திலே வருவதற்காக ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு வஸ்திரத்தை, பாதரட்சையை, மோதிரத்தை வேகமாய் கொண்டு வர வைக்கிறார். இன்னும் வீட்டிற்குள் செல்லவில்லை, அதற்கு முன்னதாகவே நன்மை கட்டளையிடப்பட்டாகிவிட்டது. கட்டளையிடப்பட அத்தனையும் கொண்டு வரப்படுகிறது. அவர் நமக்காய் நன்மையை கட்டளையிட அவர் காத்திருக்கிறார். இன்னும் இன்னும் ஏன் தூரமாய் விலகி செல்ல வேண்டும்? நீ நெருங்கி வந்து பாரு. உன் வாழ்க்கையில் நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்கள் உனக்காய் அறிவிக்கப்படும், உனக்காய் கட்டளையிடப்படும். அது உன்னிடத்தில் வந்து சேரும். எல்லா கண்களும் அதை ஆச்சரியமாய் பார்த்து சொல்லுவார்கள், இது கர்த்தராலே ஆயிற்று என்று. சகிவு பார்த்தீங்களா? நான் என் ஆஸ்திகளிலே பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது நாளத்தனையாய் செலுத்துகிறேன் என்று சொன்னதோ இயேசு உடனே, நீ போய் செலுத்திட்டு வா, இதெல்லாம் செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை பிளஸ் பண்ணுறேன்னு சொன்னாரா? இல்லை, அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். உடனே அவர் கட்டளையிடுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தரிடத்தில் சமீபமாய் சேர நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது, உங்களை அர்ப்பணிக்கும் போது, நீங்கள் சேருவதற்கு முன்னமே உங்களுக்கான நன்மை பரத்திலிருந்து கட்டளையிடப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்டிக்கொள்வோம். ஆமேன். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருக்கு சமீபமாய் வர வைத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள பிதாவே, எங்களுக்காக நன்மையை விரும்பி கட்டளையிடுகிறவரே, நாங்கள் உமக்கு சமீபமாய் சேர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே மேகங்கள் மேல் என்கிற தலைப்பிலே உங்களோடு இடைப்படுகிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை 1 தெசலோனிக்கர் 4:17. உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமேன். அமெரிக்கா தேசத்திலே கென்னடி விண்வெளி மையம் என்ற ராக்கெட் ஒன்று தளத்திலிருந்து July 21 1969 மாபெரும் அப்பல்லோ 11 என்ற ராக்கெட் சந்திரனை நோக்கி எழும்பி சென்றது. அந்த ராக்கெட்டில் 3 பேர் விண்வெளிக்கு சென்றிருந்தார்கள். முதல் காலடி வைத்து இறங்கின விண்வெளி வீரரான நெயில் ஆம்ஸ்ட்ராங் என்பவர், நான் ஒரு சிறிய அடி எடுத்து வைத்திருக்கிறேன், ஆனால் மனுக்குலத்தின் முன்னேற்றத்திற்கு அது ஒரு பெரிய சாதனை என்றார். அதே நேரத்தில் நீங்களும் விண்ணுலகத்துக்கு பறந்து சந்திர மண்டலத்துக்கு மேலாய் சூரிய மண்டலத்துக்கு மேலாய் பறந்து போய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறீர்கள் என்பது மறுக்க முடியாத சத்தியமாகும். எந்த ராக்கெட்டில் ஏறி செல்வது? அப்படி ஏறி செல்வதற்கு பயண செலவு எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அந்த பயணம் எத்தனை நாள் நீடிக்கும் என்ற பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்திலே எழும்பக்கூடும். அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திருக்கிறார். எக்கால சத்தம் தொனிக்கும் போது உங்களுடைய சரீரமே ஒரு ராக்கெட்டை போல மாறிவிடும். வேதம் சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 Cor 15:52 காண்கிறோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல், நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று தெசலோனிக்கரில் குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பரிசுத்த ஜீவியமும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் மிக மிக தேவை. மண்ணான இந்த சரீரத்தை மறுரூபமாக்கி பறந்து செல்ல வழி செய்கிறவர் ஆவியானவர். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று Romans 8:11 காணலாம். ராக்கெட்டில் பெரிய இன்ஜின் போல உங்களுக்குள்ளே ஆவியானவரின் பரலோக இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே பூமிக்குரிய பாரங்களை நீக்கி உன்னதங்களுக்கு அழைத்து செல்லுகிறார். மரித்தோரிலிருந்து எழுந்தருளின இயேசு ஒரு ராக்கெட் சொல்லுவதைப் போல ஒலிவமலை சாரலில் இருந்து மேகங்கள் மேல் பரலோகத்துக்கு பரிசுத்த ஆவியினாலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் சந்திர மண்டலத்துக்கும் சூரிய மண்டலத்துக்கும் மேலாக சென்று முடிவிலே பிதாவின் வலது பார்சத்திலே போய் அமர்ந்தார். அந்த இயேசு மீண்டும் வருவார். நீங்கள் அவரோடு என்றென்றும் வாழுவீர்கள். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்று John 12:32 இயேசு கூறியதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம். ஆமேன். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் புரட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அது. புதிய இங்கிலாந்து என்று கூறப்பட்ட அந்த பகுதியில் திடீரென்று ஒரு நாள் பகல் நேரத்தில் சூரியன் இருண்டது. அதை அவர் தன்னுடைய நாள் குறிப்பேட்டிலே எழுதும் பொழுது, மிகவும் கனமான, இதற்கு முன் கண்டிராத கருமை நிறமான மேகங்கள் அதே நேரத்தில் சிவப்பு வண்ணம் உள்ளதாயும் வானத்தை இருளடையச் செய்தது என்று எழுதியிருக்கிறார். 1780 மே மாதம் 19 காலையில் சூரியன் உதித்த பின்னர் சற்று நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் மங்கி எங்கும் இருள் நிறைந்தது. பகல் நேரத்தில் வீட்டு ஜன்னல் அருகே வந்தாலும் வாசிக்க முடியாத அளவிற்கு இருள் சூழ்ந்தது. இப்படி ஏற்பட்ட திடீர் இருளால் மக்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஆண்கள் ஜெபித்தார்கள், பெண்கள் அழுதார்கள். தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளுக்குச் சென்றார்கள். பாவ அறிக்கை செய்யும்படி ஆலயங்களுக்கு ஓடினார்கள். பள்ளியில் இருந்து பிள்ளைகள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள். பயந்து போன கோழி குஞ்சுகள் தாயினிடத்திற்கு ஓடி ஒதுங்கின. இரவு நேரத்தில் மட்டும் சத்தமிடும் பறவைகள் சத்தமிட ஆரம்பித்தன. தவளைகள் இரவு போல கத்த ஆரம்பித்தன. நியாயத்தீர்ப்பு நாள் வந்துவிட்டதோ என்று எக்கால சத்தம் கேட்கிறதா என்று காதுகளை கூர்மையாக்கி பலர் கேட்டார்கள். கனெக்டிகட் என்ற மாநிலத்தில் சட்டசபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பட்ட பகலில் ஏற்பட்ட இருளைக் கண்டு பயந்து போன சிலர் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆப்ரஹாம் தாவன்போர்ட் என்ற சபாநாயகர் கூட்டத்தை ஒத்திவைப்பதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இது நியாயத்தீர்ப்பு நாள் இல்லை என்றால் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டியதில்லை. இது ஒருவேளை நியாயத்தீர்ப்பு நாளாக இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் கருத்தாய் செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். எனவே மெழுகுவர்த்திகளை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆம் நண்பர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாற்றம் பெற்றாலும் நம்முடைய வேலைகளிலே நாம் கருத்துள்ளவர்களாக தொடர வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசுவின் 2வது வருகை எப்பொழுது இருந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தின் முடிவு உண்டானாலும் நம்மை படைத்த இறைவனை சந்திக்க நாம் ஆயத்தமாவோமா? சிந்திப்போம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 25-26 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம்.
2: Today's scripture portion for this devotion is from the book of Proverbs chapter 3 verses 25 and 26.
1: சடிதியான திகிலிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம்.
2: Do not be afraid of sudden terror nor of trouble from the wicked when it comes.
1: கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா.
2: For the Lord will be your confidence and will keep your foot from being caught.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை என்பது உண்மை.
2: When you look at the life that we live, it is really uncertain.
1: என்ன அடுத்த நிமிடம் நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது.
2: So we don't know what will happen the next moment.
1: நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒன்றாகிலும் ஒரு பகுதியாகிலும் நிரந்தரமானது இல்லை.
2: And our life, not even a single part, is permanent.
1: நாமும் நிரந்தரம் இல்லை, நாம செய்கிற வேலையும் நிரந்தரம் கிடையாது, நாம சேர்க்கிற சம்பாதிக்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது.
2: Even we are not permanent, the work that we do is not permanent, and whatever we gain and store up, that is also not permanent.
1: அதைதான் ஞானி சொல்லுவான், எல்லாமே மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயை.
2: That is why the wise man says everything under sun is vanity.
1: நிச்சயம் இல்லாத வாழ்க்கை,
2: our life is uncertain.
1: நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை,
2: our life is not permanent.
1: அநேக வேளையில இந்த வாழ்க்கையும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை.
2: And many times our life is not peaceful.
1: நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில வருத்தங்கள் நம்மை வந்து சந்திப்பது உண்மை.
2: And many times it is true that we have to encounter sorrows in our life.
1: எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ உபத்திரவங்களை இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து வர வேண்டியது தவிர்க்க முடியாததாய் மாறிவிடுகிறது.
2: And many times it is really inevitable that we have to go through many kinds of sufferings and afflictions.
1: அநேக வேளையிலே வாழ்க்கை நமக்கு அநேக முறை பெரிய அதிர்ச்சிகளை கொடுக்கும்.
2: And sometimes the life can also take you by many surprises.
1: பாருங்க, சடுதியான திகில் என்று இந்த வசனத்தில் இருக்கிறது.
2: Here in this word we read sudden terror.
1: திகில் அல்ல, சடுதியான திகில்.
2: It is not terror but sudden terror.
1: நினைத்து கூட பார்க்க முடியாத நேரத்தில் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் வாழ்க்கையை திடீர் என்று கடந்து போகும்.
2: Many shocking incidents may pass through our life in unexpected time.
1: அதாவது சில வேளையில இரவு நேரங்களில் போய் நீங்கள் மொட்டை மாடியில் உட்கார்ந்து வானத்தை அண்ணார்ந்து பார்ப்பீர்களானால்,
2: sometimes in the night hours when you sit on a terrace and look at the sky,
1: அநேக வேளையில் திடீர் என்று ஒரு நட்சத்திரம் அப்படியே விழுவது போல ஒரு ஒளி, அப்படியே ஒளி கதிர் அப்படியே ஒரு முனையிலிருந்து இன்னொரு முறை அப்படியே பரவும்.
2: Sometimes you can see a ray of light that moves from one end to the other side, other end, like a falling star.
1: அது ஆரம்பிக்கும் என்று நீங்கள் நினைக்கல.
2: You never thought that it would start.
1: அதே வேளையில் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு உங்களுக்கு தெரியாது.
2: And you also don't know that it will end very soon.
1: நீங்கள் அந்த காரியத்தை யோகிக்கிறதுக்கு முன்பாக, அதை படம் எடுக்கிறதுக்கு முன்னால, அதை உற்று பார்க்கறதுக்கு முன்னால ஆரம்பித்து முடிந்துவிடும்.
2: Before you see it, before you notice it, before you keenly look at it, that will start and end it in a fraction of second.
1: வாழ்க்கை கூட அநேக வேளை அப்படிதான்.
2: Even our life is also of same sort.
1: அநேக அதிர்ச்சியூட்டும் சடுதியான திகில்கள் வாழ்க்கையில வரும்.
2: Many kind of sudden terrors may happen in our life.
1: சில வேளையில பாத்தீங்கன்னா வாழ்க்கை மிக கடினமாக கூட மாறும்.
2: Sometimes our life will become very hard and tough.
1: எதனால கடினமாகுதுன்னு சொன்னா, துன்மார்க்கருடைய பால் கடிப்பு நம்மை நோக்கி வரும்போது.
2: So when the trouble from the wicked comes to us, it becomes very sudden.
1: அவர்களுடைய செயல்களால வாழ்க்கை ரொம்ப கடினமா மாறும்.
2: Our life will also become very hard and tough because of their works.
1: அவர்கள் நீதி இல்லாத வழிகளில நடப்பாங்க.
2: They will walk in unrighteous ways.
1: அவங்க சத்தியத்தை பேச மாட்டாங்க.
2: They will not speak truth.
1: சட்டங்களை மதிக்க மாட்டாங்க.
2: They will not obey the laws.
1: அவர்களால வாழ்க்கை ரொம்ப வேதனையா மாறும்.
2: And because of them our life become a suffering.
1: பாருங்க, சில ரோட்ல வந்து எவ்வளவுதான் ஜாக்கிரதையா கவனமா சட்டத்தின்படி வண்டி ஓட்டிட்டு போனாலும்,
2: so no matter how much a person follows the rules and drives his vehicle in a road,
1: ரொம்ப பாதுகாப்பா வண்டி ஓட்டிட்டு போனாலும்,
2: no matter whether he may even drive it safely,
1: ஆனால் சில வேளையில சக அல்லது எதிர்த்து வருகிற வண்டி ஓட்டுநர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கொஞ்சம் கூட சில பேர் சட்டத்தை மதிக்காம அவங்க வந்து ஓட்டுவாங்க.
2: So there are other co-drivers or the people who come in the opposite side, they will never even bother or follow any laws.
1: அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, சத்தியத்தின்படி, நேர்மையின்படி, ஒழுங்கின்படி வண்டி ஓட்டுறவங்களுக்கு கூட பெரிய தொல்லை வந்து அந்த ரோட்ல இருக்கு.
2: And as a result, the people who actually drive the vehicle according to the rules, according to the truth, according to the direction, they will also face problems in the way.
1: அது மட்டுமல்ல,
2: and not only that,
1: சில பேரை வாழ்க்கையில சில பாதைகளை கடந்து போகிறதுக்கு ரொம்ப சாதுரியம் ரொம்ப தேவையா இருக்கு.
2: So sometimes when we have to pass through certain paths, we may have to need certain talent or smartness.
1: ஏனென்றா எல்லாருமே நமக்கு வந்து சாதகமா இருக்க போகிறது இல்ல.
2: It's because everyone are not going to be favorable to you.
1: எல்லாருமே நமக்கு நன்மை செய்ய போறது இல்ல.
2: It's not that everyone is going to do good to you.
1: எல்லாருமே நம்மள ஆசீர்வதிக்க போறது இல்ல.
2: Everyone is not going to bless you.
1: எல்லாருமே நம்மள பாதுகாத்து நம்மள மேன்மைப்படுத்த போறது இல்ல.
2: Everyone is not going to protect you and exalt you.
1: எல்லாருடைய சிந்தனையும் நம்முடைய நல்வாழ்வுக்கு நேரா திரும்ப போகிறது கிடையாது.
2: And everyone's thoughts are not directed towards goodness of our life.
1: இங்கே வாசிக்கிறோம் 26ஆம் வசனத்துல,
2: here in verse 20,
1: கால் சிக்கிக்கொள்ளாதபடின்னு ஒரு வார்த்தை இருக்கு.
2: Here in verse 26 we read that he will keep your foot from being caught.
1: அப்பனா அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையில நடந்து போகிற பாதையில, நம்ம வாழ்க்கையை கடந்து போகிற பாதையில நம்மளை சிக்க வைக்கிறதுக்குனே சில பேர் உட்கார்ந்திருப்பாங்க.
2: So it means that in the path of in the journey of our life, there are people who wait to give, make us caught in something.
1: அதாவது இந்த வாழ்க்கையை வந்து இயேசு கூட தன் பாதையில கடக்க வேண்டியிருந்தது.
2: Even Jesus had to pass through this path in his life.
1: அவர் ஒரு வார்த்தை பேசினா பின்னாலேயே ஒரு கூட்டம் வந்தது. அவன் வாயின் வார்த்தையிலிருந்து எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு பின்னாடியே தேடிட்டு வந்தாங்க.
2: There was a crowd following Jesus, so whenever he uttered a word, they were trying to find a fault and accuse him.
1: சில வேளையில இயேசு சில அற்புதங்களை செய்வாரு, அந்த அற்புதங்கள்ல கூட குற்றம் கண்டுபிடிக்க அவங்க பின்னாடியே வருவாங்க.
2: And sometimes Jesus would do some miracles and people followed him to find fault in that miracles as well.
1: நான் அடிக்கடி யோசிப்பேன்,
2: I used to think very often,
1: இயேசுவையே அவங்க வந்து பிடிக்க வகை தேடினாங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு யோசித்து பாருங்க.
2: So when they even tried to find something wrong about Jesus, how much are we?
1: இயேசுடைய வார்த்தைகளை எடுத்து அதிலிருந்து பொய் குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வந்து போய் தேசாதிபதியிட்ட சொல்றாங்க அப்படின்னா நம்ம நிலைமை என்ன யோசித்து பாருங்க.
2: So when they can take words from Jesus and falsely accuse about Jesus to the rulers, and how much we will be affected then.
1: பாருங்க, அதான் வாசிக்கிறோம், கால் சிக்கிக்கொள்ளாதபடி.
2: That's why we read from being caught.
1: அதாவது அர்த்தம் என்னன்னா, அநேக வேளையில நம்மை பிடிக்கும்படியாக மறைமுகமான வலைகள் நமக்காக விரிக்கப்படும், பின்னப்படும்.
2: So it means that there would be some hidden or invisible nets or snares that would be spread around just to catch us.
1: சில வேளையில கண்ணிகள் நமக்காக வைக்கப்படும்.
2: There would be some snares that would be kept for us.
1: கண்ணுக்கு தெரியவே தெரியாது.
2: That will not be visible to our eyes.
1: ரொம்ப நன்மையா இருக்கிறது மாதிரி தெரியும்.
2: That may appear to be very good to us.
1: ரொம்ப சாதகமான திறந்த வாசல் மாதிரி தெரியும்.
2: That would appear to be very favorable and an open door.
1: கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா போதும் அதுல சிக்கிருவோம்.
2: If you are little careless, we will be caught in that.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: சிலதெல்லாம் பார்க்கும்போது இயல்பா இருக்கிற மாதிரி இருக்கும்.
2: When you see certain things, it would be natural.
1: அத பார்க்கும்போது எல்லாரும் பயணம் பண்ற, எப்பொழுதும் பயணம் பண்ற ஒரு சர்வசாதாரணமான பாதை மாதிரி தெரியும்.
2: It may appear to be an usual path, usual route where everyone will take that route.
1: ஆனால் அந்த இடத்துல தான் நாம் இல்லாத நேரத்துல சத்ரு என்ன செய்கிறான்னா, நமக்கு விரோதமாய் நம்மை தள்ளுவதற்கென்று அவன் சதித்திட்டம் போடுறான்.
2: But only in those parts our enemies in the times when we are not present, they will make plans and conspire and keep snares to catch us.
1: அதனால தான் நான் சொல்லுவேன்,
2: that's why I tell you,
1: வாழ்க்கை என்பது எப்பவுமே ரொம்ப லகுவானதாக ஒரு சிறப்பானதாக இருக்காது.
2: Your life will not be always easy and best in your life.
1: சில வேளையில எப்பொழுது நமக்கு எல்லாரையும் நம்பிவிட முடியாது.
2: So it means we cannot trust everyone at all times.
1: எல்லா நேரமும் நம்ம சிலதரம் மகிழ்ந்திருக்க முடியாது.
2: We cannot be happy at all times.
1: வாழ்க்கை என்பது மேடும் பள்ளமும் நிறைந்ததாக இருக்கும்.
2: Our life is always full of ups and downs.
1: நம்மை சுற்றிலும் நம்மை விரோதிக்கிறவர்கள் எழும்புவார்கள்.
2: And people who are against us will rise against us.
1: தாவீது சொல்லும்போது அவனை வெறுக்கிறவர்கள், அவனை விரோதிக்கிறவர்கள் அவன் தலைமுடியில விட அதிகமா இருந்தாங்களாம்.
2: So when David says, he says the enemies that hate him are more than the number of his hair.
1: அவ்வளவு அதிகமாக அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் இருந்தாங்க.
2: So he had so many number of his enemies.
1: 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய மேய்ச்சலுக்கு கீழ வர்ற ஆட்டுக்கு சத்துருக்கள் இருந்ததுன்னு வாசிக்கிறோம்.
2: And even in Psalm 23 we read there are enemies for the sheep that come under the pasture of God.
1: வேதம் சொல்லுகிறது நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்கள் இருந்தாங்க.
2: And the Bible says even our Lord and Savior Jesus Christ had his enemies.
1: அப்போ நமக்கும் உண்டு.
2: So it means we will also have.
1: இதே போல வலைகள் உண்டு.
2: We will have nets like this.
1: இதே போல கண்ணிகள் உண்டு.
2: We will have snares like this.
1: இதே போல போராட்டங்கள் பிரச்சனைகள் உண்டு.
2: We will have struggles and problems like this.
1: இதே போல உபத்திரவங்கள் உண்டு.
2: We will have persecutions like this.
1: ஆனால் இதன் நடுவிலே ஒரு முக்கியமான நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும்.
2: But amidst this a child of God should be in a very special state.
1: திகில் சடுதியாக வரும்.
2: There will be sudden terror.
1: துஷ்டர்களின் பால் கடிப்பு வரும்.
2: There will be trouble from the wicked.
1: நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளத்தக்கதாக சூழ்நிலைகள் நமக்காக பின்னப்படும்.
2: There will be situations netted so that our foot may be caught.
1: ஆனால் இவைகள் ஒன்றிலேயும் நாம் அஞ்சாமல் இருக்க வேண்டுமானால்
2: but if you ought to be without fear in all the situations
1: ஒன்றே ஒன்று அவசியம்
2: only one thing is necessary
1: கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும்
2: we should have a confidence in the lord
1: நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்போமானால்
2: when we trust and have confidence in the lord
1: நான் சொல்வேன் வாழ்க்கையில எவ்வளவு கடினங்கள் வரலாம்
2: no matter how many difficulties may have in the life
1: எவ்வளவு பயமுறுத்தல்கள் வரலாம்
2: no matter how many threats you may have in your life
1: எவ்வளவு வலைகள் நமக்காய் பின்னப்படலாம்
2: no matter how many nets may have been netted for you
1: கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் ஒரு நாளும் அசைக்கப்படவே மாட்டான்
2: a man who trusts in the lord will never be shaken
1: அவன் தைரியமா எதிர்கொள்ளுவான்
2: he will be very bold in encounters
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: கர்த்தருடைய நாமம் கர்த்தரை நம்புகிறது என்பது ஒரு பலத்த துருகத்தை போன்றது ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை போன்றது
2: so trusting the lord the name of the lord is like a strong tower
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: கர்த்தரை நம்புகிறது என்பது ஒரு பெரிய நங்கூரத்தில் நாம் உறுதிப்பட்டிருக்கிறது போல
2: so having confidence in god is like an anchor we are attached to it
1: அதுதான் இப்பொழுது நாம் பாடலாய் பாடினோம்
2: that's what we sang as a song now
1: கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள்
2: those who trust in the lord are like mount zion who cannot be moved but abides forever
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: இன்றைக்கு காலையில நாம தேவன் மேல் உள்ள நம்பிக்கையினாலே நமக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது என்று நாம் கவனிக்க போகிறோம்
2: this morning we going to listen as how to encounter the problems that we face in our life with a confidence in the lord
1: அநேகர் கர்த்தர் மேல் நம்புகிற நம்பிக்கையை மேன்மையாக நினைப்பதில்லை
2: many people don't consider this confidence in the lord to be greater
1: yes தீர்க்கதரிசியின் புத்தகம் 30 அதிகாரம் 15 வசனம் பாருங்கள்
2: Isaiah chapter 30 and verse 15
1: நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தனாகிய தேவன் சொல்லுகிறார்
2: For thus says the Lord God the Holy One of Israel in returning and rest you shall be saved in quietness and confidence shall be your strength
1: நீங்களோ அப்படி செய்ய மனதில்லாமல் இருக்கிறீங்க
2: பட் யூ வுட் நாட்
1: 16 வசனம் பாருங்க
2: வெர்ஸ் 16
1: அவங்க சொல்றாங்க அப்படி அல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள்
2: அண்ட் யூ சேட் நோ

0: ஓடி போவீர்கள்.
1: 1000 shall flee at the threat of one, at the threat of five you shall flee, till you are left as a pole on top of a mountain and as a banner on a hill.
0: நாம் வாசித்த வேத பகுதி உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: I think you can understand the scripture portion that we read.
0: கர்த்தர் சொல்றாரு, அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன்.
1: The Lord says, in quietness and confidence shall be your strength.
0: ஆனா இவங்க அத கேட்க மாட்டேங்கறாங்க.
1: But they are not listening to that.
0: எதுக்கு நாம் அமைதியா இருக்கணும்?
1: Why we should remain quiet?
0: எதுக்கு கர்த்தர் மேல் நம்பணும்?
1: Why we should have confidence in the
0: Lord? நாம வேகமா ஓடி போவோம்.
1: Let us run fast.
0: குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம்.
1: We will flee on horses.
0: நீங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க உங்களுடைய சுய பலத்தின் மேல் கிரியைகள் மேல் நீங்க நம்பிக்கை வச்சு போறீங்க.
1: So you say so and you have your trust on your own works and on your own strength.
0: ஆனா நீங்க எவ்வளவு பிரயாசம் எடுக்கறீங்களோ அவ்வளவு பக்கம் பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
1: But the more you take this effort, the more problems you may have to face.
0: அதுதான் யோபு 8 அதிகாரம் 11 வசனத்துல வாசிக்கும்போது தொடர்ந்து வாசித்தீங்கன்னா,
1: That's why when you read in Job chapter 8 from verse 11 onwards,
0: சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ?
1: Can the papyrus grow up without a marsh?
0: தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ?
1: Can the reed flourish without water?
0: அது இன்னும் பச்சையா இருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரம் வாடி போகும் அல்லவா?
1: While it is yet green and not cut down, it withers before any other plant.
0: தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும்.
1: So are the paths of all who forget God.
0: மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும்.
1: And the hope of the hypocrite shall perish.
0: அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும்.
1: Whose confidence shall be cut off and whose trust is a spider's web.
0: ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது.
1: He leans on his house but it does not stand. He holds it fast but it does not endure.
0: இங்க நாம் வாசிக்கிறோம், மனுஷன் வந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலா அவன் அநேக காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறான்.
1: Here we read, a man instead of having confidence on the Lord, he has trust and confidence on other things.
0: அவன் தேவனை மறந்து மனுஷனை மேன்மையா பார்க்கிறான்.
1: He forgot God and he considered man to be great.
0: இப்ப சொல்லி இருக்கிறது அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்னா, ஒரு சிலந்தி பூச்சியினுடைய வலைய போல இருக்குமா?
1: It is said that his trust shall be like a spider's web.
0: அந்த சிலந்தி பூச்சி கட்டின வீட்டின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அந்த வீடு நிலைக்காது.
1: If a person leans on that spider's web, it shall not stand.
0: அந்த சிலந்தி பூச்சியின் வீட்டை வலையை போய் பிடித்தா அது நிற்காது.
1: If he holds on that spider's web, it shall not endure.
0: கர்த்தரை நம்பாத மனுஷனுடைய வாழ்க்கை நிலைமை இப்படிதான் இருக்கும் என்று வாசிக்கிறோம்.
1: We read that the state of a person who don't trust in the Lord will be the same.
0: ஆகவே தான் 118 சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது,
1: If you read Psalm 118 verses 8 and 9,
0: மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம்.
1: It is better to trust in the Lord than to put confidence in man.
0: பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம்.
1: It is better to trust in the Lord than to put confidence in princes.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய நம்பிக்கையில் உயர்ந்த சிறந்த நிறைத்திருக்கிற நம்பிக்கை வந்து கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான்.
1: So our best, the special and important trust and confidence is just set in the Lord.
0: ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து போறேன்.
1: I want to say one thing and I want to move on.
0: பாருங்க, ஒரு மனுஷன் வந்து கர்த்தர் மேல் அவன் உண்மையாய் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்றால் அவன் அந்த தேவனை அவன் கீழ்ப்படிவான்.
1: If a person have true confidence on the Lord, he will show it by obeying his word.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்தால்,
1: If you read Hebrews chapter 11 and verse 8,
0: விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
1: By faith Abraham obeyed when he was called to go out to the place which he would receive as an inheritance and he went out not knowing where he was going.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: தமிழ்ல இருக்க வார்த்தையை முக்கியப்படுத்துறேன்.
1: I want to emphasize the word that is present in Tamil.
0: அந்த ஆபிரகாம் அழைக்கப்பட்டான்.
1: When Abraham was called,
0: அவன் தேவனை விசுவாசித்தான்.
1: He trusted the Lord.
0: அவன் என்ன செய்தான்னா கீழ்ப்படிந்தான்.
1: And he obeyed the Lord.
0: என்ன செய்தான்?
1: What did he do?
0: கீழ்ப்படிந்தான்.
1: He obeyed the Lord.
0: பாருங்க, அப்போ கர்த்தரை ஒரு மனுஷன் உண்மையா விசுவாசிக்கிறவனா இருப்பானால்,
1: If a person truly trusts the Lord,
0: அவன் என்ன செய்வான்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிவான்.
1: He will obey the Lord.
0: அவன் ஒருவன் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று அவன் சொல்வான். ஆனால்
1: if a person says I have confidence in the Lord
0: அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்புகிறது உண்மையா இருக்குமானா கீழ்ப்படிதல் கூடவே இருக்கும்.
1: So if it says that he has confidence in the Lord then he will have that obedience also in his life.
0: வேதத்திலே ஒரு

0: There was a man in the Bible.
1: அவருடைய லைஃபை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கர்த்தர் மேல் ரொம்ப நம்பிக்கையா இருந்தான்.
0: In the beginning he had so much of confidence in the Lord.
1: ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது நீங்க பார்க்கலாம்.
0: But you can see that the confidence began to decrease in his life slowly.
1: அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா?
0: You know what was the significance?
1: கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை அவன் கைக்கொள்ளல அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம்.
0: So we can find out that he did not obey the commandments of God.
1: 1 சாமுவேல் 13 அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை பாருங்க.
0: Read 1 Samuel chapter 13 verses 13 and 14
1: அங்கே சவுல் ராஜாவை குறித்து பார்க்கிறோம்.
0: Here we read about King Saul.
1: சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர்.
0: And Samuel said to Saul, thou hast done foolishly, thou hast not kept the commandment of the Lord thy God which he commanded thee.
1: 14th verse 14th வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க.
0: Verse 14 the last part of it.
1: கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார்.
0: He said because thou hast not kept that which the Lord commanded thee.
1: கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீர் கைக்கொள்ளல.
0: You did not obey the word that the Lord has commanded you.
1: சவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்களானா?
0: When you look at the life of Saul,
1: கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாத அவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காத அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் தன்னை சுற்றி வந்த எல்லா தீங்குக்கும் பயந்து கொண்டே இருக்கிறவனா நீங்க பார்க்கலாம்.
0: You can see this Saul who did not have confidence in the Lord, who did not obey and keep the word of God. You can find he was fearing and afraid in all the instances in his life.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லையேன்னு சொன்ன வார்த்தையை நீங்க எந்த இடத்துல எந்த சந்தர்ப்பத்துல வாசிக்கலானா 1 சாமுவேல் 13 அதிகாரம் 5 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்.
0: So this word where he says you have not kept the word of the Lord that the Lord has commanded thee, this you can read in the instance that comes in 1 Samuel 13 verse 5.
1: அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது.
0: There happens an incident.
1: பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி வந்துட்டாங்க.
0: These Philistines have come to wage a war against Israel.
1: அவர்களிடத்தில் 30,000 ரதங்கள் இருக்கிறது.
0: They had 30,000 chariots.
1: 6,000 குதிரை வீரர் இருக்காங்க.
0: They had 6,000 horsemen.
1: கடற்கரை மணலத்தனையான அல்லது எண்ண முடியாத அளவு ஜனங்கள் கூட்டம் கூடி வர்றாங்க.
0: And they had people as a sand which are innumerable.
1: அவங்க எல்லாரும் மிக்மாஸ் அப்படிங்கற இடத்துல பாளையம் இறங்கி
0: இருக்காங்க.
1: இப்போ இந்த பெரிய கூட்டம், இந்த ஏராளமான ரதங்கள், இந்த ஏராளமான குதிரை வீரரை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் பயந்து போய் அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா 6 வசனத்துல அவங்க கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள்னு பார்க்கிறோம்.
0: So when this Israelites, the people of Israel saw all these horsemen, chariots and multitude of people, we read in verse 6 that they hid themselves in caves, in thickets, in rocks, in high places and in pits.
1: இப்போ நடந்த என்ன தெரியுமா?
0: You know what happened?
1: எல்லாருக்கும் பயம்.
0: Now all the people are afraid.
1: யாருக்குமே யுத்தம் பண்றதுக்கு தைரியம் இல்ல.
0: No person had the courage to fight the war.
1: அப்போ இவரெல்லாம் யுத்தம் பண்றதுக்கு நடத்துறதுக்கு ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர்தான் சவுல் ராஜா.
0: So only one person who can lead them towards battle is all alone.
1: இப்போ அவங்க பார்க்கறாங்க இவர் ஒருத்தர் தான் நமக்கு விட்டா தலைவர், போட்டி இல்லாத தலைவர்.
0: So he is the only king or the only person, a leader who can lead us to the war.
1: இவர் தான் தேர்தல் இல்லாத தலைவர்.
0: So he is the only leader who is elected without an election.
1: அவருக்கு வந்து எந்த எதிர்ப்புமே கிடையாது.
0: There is no opposition for him.
1: யாரும் அவருக்கு போட்டி கிடையாது.
0: There is no competition for him.
1: அவருக்கு இணையானவங்க யாரும் கிடையாது.
0: There is no one equal to him.
1: அவரை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது.
0: There is no one special or best than him.
1: அவங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரே தலைவர் சவுல் ராஜா.
0: So only leader that they got is all alone.
1: எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க.
0: Everyone are hiding and very afraid now.
1: அதனால நடந்தது என்ன?
0: So what happened now?
1: 7 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
0: if you read verse 7,
1: கடைசி பகுதி சொல்கிறது,
0: the last part says,
1: சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்.
0: And all the people followed him trembling.
1: எல்லாரும் பயந்துட்டு போறாங்க.
0: All the people followed in out of fear.
1: சாமுவேல் சொல்றாரு,
0: now Samuel said,
1: நான் வரேன்ப்பா.
0: I'm going to come.
1: நீங்க யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் காத்துருங்க.
0: So before doing the battle you wait.
1: நீங்க உடனே அவசரப்பட்டு நீங்க காணிக்கலாம் நீங்க செலுத்தாதீங்க, நீங்க வந்து எந்த பலியும் செலுத்திராதீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்றேன்.
0: So you don't offer anything or any sacrifice until I come, you have to wait.
1: இப்ப 8 வசனம் பாருங்க.
0: Verse 8 says,
1: சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் அவன் காத்திருக்கிறான்.
0: And this Saul, he tarried 7 days according to the set time.
1: சவுல் வெயிட் பண்றார், 7 நாள் வெயிட் பண்றார்.
0: This Saul waited for 7 days.
1: சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை.
0: But Samuel had not come to Gilgal.
1: இப்ப நடந்தது என்னன்னா ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனாங்க.
0: Now people began to scatter from him.
1: என்ன நடக்கு?
0: What happened?
1: ஜனங்க வந்து வெயிட் பண்றாங்க.
0: The people waited now.
1: இவர்தான் தலைவர் நம்ம நினைக்கிறோம்.
0: We think he is the leader.
1: இவர்தான் யுத்தம் பண்ண போறாரு.
0: He is the one who got a battle.
1: அந்த பக்கம் அவ்வளவு கடற்கரை திரளான சத்துருக்கள் இருக்காங்க.
0: We have multitude of enemies on the other side.
1: அதனால இவர்தான் நம்மள காப்பாற்ற போறாருன்னு உட்கார்ந்திருந்தா.
0: So when they sat trusting that he is going to save them.
1: 7 நாள் இந்த தலைவன் எழும்ப மாட்டேங்கிறாரு.
0: This leader is not rising for 7 days.
1: அவர் எதையுமே ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு.
0: He is not starting anything for 7 days.
1: அவர் காத்துட்டு இருக்கிற உடனே
0: when they were waiting
1: நடக்கிறது என்னன்னா ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சிதற ஆரம்பிக்கிறாங்க.
0: Now people began to scatter now.
1: உடனே நடக்கிறது என்ன?
0: What happened?
1: 9th வசனம் பாத்தீங்கன்னா
0: verse 9 says
1: சவுல் சொல்லுகிறான், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான்.
0: And Saul said bring hither a burnt offering to me and peace offerings and he offered the burnt offerings.
1: ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையே ஒரு ராஜா செய்கிறான்.
0: A king did the work which as a priest ought to do.
1: அவன் அந்த பலியிட்டு முடிஞ்ச உடனே சாமுவேல் உள்ள வந்துட்டான்.
0: So as soon as he had made the end of an offering, immediately Samuel came in.
1: சாமுவேல் உடனே கேட்கிறாரு 11th வசனத்துல.
0: Samuel asked in verse 11,
1: நீ செய்தது என்ன அப்படினு கேட்டார்.
0: Yes, what have you done?
1: உடனே சவுல் என்ன சொன்னான் தெரியுமா?
0: No, what did Saul say?
1: 11th வசனம் பாருங்க.
0: Verse 11.
1: ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால் கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்று சொன்னான்.
0: And Saul said, because I saw that the people were scattered from me and that thou camest not within the days appointed and that the Philistines gathered themselves together at Michmash, therefore said I, the Philistines will come down now upon me to Gilgal and I have not made supplication unto the Lord. I forced myself therefore and offered a burnt offering.
1: ஒரு காலம் இருந்தது ஜனங்கள் வந்து சத்துருக்களை பார்த்தா பயந்துட்டு இருந்தாங்க.
0: There was a time when people were afraid of enemies.
1: எல்லாரும் பயத்துல இருக்கறனால சவுல் இடத்துல வந்து சேர்ந்தாங்க.
0: Since everyone were in fear, they came to Saul.
1: இப்ப கூட்டம் இவர் பக்கம் கூடிருச்சு.
0: Now all the crowd came to Saul.
1: இப்ப இருக்கிற பெரிய சவால் என்னன்னா வந்த கூட்டத்தை காப்பாத்தி கூட வெச்சுக்கணும்.
0: Now greatest challenge he had is that he has to keep the crowd that has come to him.
1: இப்ப கூட்டத்து மேல அவருக்கு ஆசை வந்துருச்சு.
0: Now he had a desire upon this crowd.
1: இவ்வளவு கூட்டம் வந்திருக்கே இத நம்ம இழந்திர கூடாது.
0: So we have a great majority of people, we should not lose them.
1: இதை வந்து நம்ம விட்டுற கூடாது.
0: We should not lose them.
1: அதனால என்ன சொல்றாருன்னா அவர் வந்து இவங்க சிதறி போறத பார்த்தனே இவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு.
0: So when he saw people began to scatter, he had a fear in him.
1: எல்லாரும் நம்மள விட்டு போய்டுவாங்களோ.
0: Maybe people may leave me.
1: அவ்வளவுதான், ஜனங்களை குறித்த ஒரு பயம் வந்த உடனே அந்த மனிதன் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுட்டு மனுஷனுடைய பயத்தினால கர்த்தர் செய்ய சொல்லாத வேலையை அவர் செய்தார்.
0: So because he had fear that people may scatter, people may leave him, and he left the confidence in the Lord and did something which he should not do.
1: நான் சொல்லுவேன், கர்த்தர் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்வீங்களானா அவருக்கு நீங்க முழுமையாக கீழ்ப்படிவீர்கள்.
0: If you say that you have confidence in the Lord, it means that you will obey the Lord completely.
1: நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்க கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையா இருப்பீர்களானால் மனிதனை குறித்த பயம் உங்களுக்கு வரவே வராது.
0: I tell you, if you have confidence in the Lord and if you obey the word of God, you will not fear people at all.
1: நான் மறுபடியும் சொல்றேன்.
0: I repeat it.
1: நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கர்த்தருக்கு மேலே உங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் நிச்சயமாகவே எந்த மனிதனும் உங்களை பயமுறுத்த முடியாது.
0: If you obey the word of God and if you have confidence in the Lord, then surely no man can fear you.
1: சவுலுடைய வாழ்க்கையில் துக்கமான காரியம் என்னவென்றால் தொடர்ந்து அவன் அடிக்கடி மனிதரை கண்டு பயப்படுகிற ஒரு சுபாவம் உள்ளவனா இருந்தான்.
0: So the constant problem that Saul was facing in his life is that he was continuously fearing for people.
1: அதோட அர்த்தம் என்னவென்றால் அவனுடைய இருதயத்துல தேவனை குறித்த ஒரு உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இல்லை.
0: So it means that he lacked that confidence in the Lord which was very evident.
1: அவனுக்கு அந்த கர்த்தருக்கு கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை இல்லாததனால எல்லா மனிதரை பார்த்தும் அவனுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு.
0: Since he did not have confidence in the Lord, he had fear for people.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருவனுக்கு இருக்குமானா அது அவனுக்கு தீமையை விட்டு விலக்கும்.
0: So if a person has a fear of the Lord, that will depart him from evil.
1: அதே வேளையில் 29th அதிகாரம் நீதிமொழிகள் 25 வாசிப்பீர்களானால்
0: If you read Proverbs 29 and verse 25
1: வேதம் சொல்லுகிறது மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும்.
0: The fear of man bringeth a snare.
1: கவனிச்சீங்களா வித்தியாசத்தை?
0: Did you see the difference?
1: கர்த்தரை ஒரு மனுஷன் பயந்தான்னா அது அவனை தீமையை விட்டு விலக்கும்.
0: If a man fears the Lord, that will help him to depart from evil.
1: ஆனா மனுஷனுக்கு பயப்படுவானானால் அவன் கண்ணியாக அது மாறும்.
0: But fear of a man brings a snare.
1: நீங்கள் சவுலுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்களானா, கர்த்தரை நம்புவதை விட மனுஷன் மேல் அவன் வந்து பயம் வைத்திருந்ததுனால அவன் வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக அநேக துன்பங்கள்ல அநேக கண்டிகள்ல அவன் சிக்கிக் கொண்டே இருந்தான்.
0: If you look at this life of Saul, besides having confidence in the Lord, since he was afraid of people and men, if you can see that he was caught in so many kinds of snares and traps and problems.
1: இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை முடியும் போது கூட பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியோடு பூரணத்தோடு முடியலன்றதான் வேதனை.
0: So even when he ended his life did not end in a perfect way or as a joyful way.
1: அது வந்து ஒரு ஜெயத்தோட முடியல.
0: It did not end victoriously.
1: அது ஒரு கனத்திற்குரியதா முடியல.
0: It did not end in a honorable manner.
1: ரொம்ப வேதனையான ஒரு விதத்துல அவனுடைய வாழ்க்கை முடிந்தது.
0: His life ended in a painful way.
1: நான் சொல்லுவேன், கர்த்தர் வந்து அவர் மேல் நாம் 100% நம்பிக்கை வைக்கணும் விரும்புறாரு.
0: The Lord expects that we should have 100% confidence in the Lord.
1: அந்த நம்பிக்கை ஒருவனுக்கு இருக்கிறது என்று அவன் சொல்லுவானால் நிச்சயமாவே அவன் கர்த்தருக்கு வந்து கீழ்ப்படுகிறவனா இருப்பான்.
0: If a person says that he has that confidence in the Lord, and surely he will be obeying the word of God.
1: ஒருவன் உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தானால் அவன் மனுஷனை பார்த்து பயப்பட மாட்டான்.
0: If a person obeys the word of God and have 100% confidence in the Lord, he will not be afraid of men.
1: சவுலுடைய வாழ்க்கையில மூன்று பயங்கள் இருந்தது.
0: There were three fears in the life of Saul.
1: மனித பயங்களை மூன்றாக பிரிக்கலாம்.
0: We can divide the fear of people into three.
1: அந்த மூன்று பயங்கள் என்ன என்பதை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்கிறேன்.
0: So I want to tell those three fears in short.
1: முதலாவது அவனுடைய பயம் யாரை பற்றின தெரியுமா?
0: First fear was about what?
1: 1 சாமுவேல் 17 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க.
0: If you read 1 Samuel 17 verse 11.
1: சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள்.
0: When Saul and all Israel heard those words of the Philistine, they were dismayed and greatly afraid.
1: இஸ்ரவேலர் அனைவரும் பயப்பட்டாங்கன்றது எனக்கு பெரிய அதிசயம் கிடையாது.
0: So when all Israel heard and they were afraid, that is not a big surprise.
1: ஏனா இவங்க அடிக்கடி யுத்தத்துல பழக்கப்பட்டவங்க கிடையாது.
0: It's because they are not used to battles many times.
1: இவ்வளவு பெரிய சேனை அவங்கட்ட கிடையாது.
0: They don't have a big army with them.
1: அவங்க ஒரு புதிய தேசம் இப்பதான்.
0: That is a new nation now.
1: இப்பதான் முதல் ராஜாவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
0: So only now the first king is appointed.
1: ஏனா ராஜா வந்த பிறகு தான் ராணுவம் வரும்.
0: Because only after the king is appointed there will be armies.
1: அதுக்கப்புறம் தான் தளபதிகள் வருவாங்க.
0: Only then they will have captains.
1: அதுக்கப்புறமா தான் எல்லாம் ஒழுங்கு சீரமைக்கப்படும்.
0: So only then they will have everything in order.
1: இப்போ இவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனா இவங்களுக்கு வந்து இப்போதான் ராஜாவே வந்திருக்காரு.
0: So the problem is that they just had a king only now.
1: இப்போதான் அவங்க யுத்தங்கள் ஆரம்பிக்க போது.
0: Only now the battles going to start.
1: இப்போ கோலியாத் என்பவன் பெலிஸ்தியர் பக்கத்துல இருந்து வருகிறான்.
0: So Goliath from Philistine side is coming now.
1: 40 நாள் வந்து சத்தம் போட்டு போறான்.
0: So 40 days he was coming there and making voice.
1: என்னோடு ஒருவனை சண்டையிடும்படி அனுப்பு.
0: So you choose a person to fight with me.
1: என்னோட அனுப்பு.
0: You send it to me.
1: அவன் போட்ட சத்தத்தை பார்த்துட்டு
0: when they heard his noise,
1: வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலர் மாத்திரம் இல்லங்க சவுலே பயந்துட்டான்.
0: Not only Israel but even Saul was afraid.
1: உண்மை என்ன தெரியுமா?
0: No, what is the truth?
1: எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிலும் சவுல் தான் ரொம்ப உயரமா இருந்தான்.
0: So this Saul was taller than all other Israelites.
1: அப்ப அர்த்தம் என்னன்னா இந்த கோலியாத் என்கிற ராட்சதன் உயர்ந்த மனிதனுக்கு முன்பாக இஸ்ரவேலர் பக்கத்திலிருந்து யுத்தம் செய்யறதுக்கு போறதுக்கு தகுதி உள்ளவன் அப்படின்னு யாராவது ஒருவர் இருக்குமானா அது சவுல் ராஜாவை போல வேற யாரும் கிடையாது.
0: So if there could be one person who could be entitled to stand against this giant Goliath, it would be none other than Saul.
1: ஆனால் இந்த உயரமான சவுல் பயந்து போனான்.
0: But this tall Saul, he was afraid.
1: ரொம்ப வேதனையான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் கர்த்தரிடத்துல விசாரிக்கல எப்படி இந்த மனிதனை டேக்கிள் பண்றதுன்னு.
0: So he don't even inquired the Lord how to tackle this man.
1: அவன் வந்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்கல அந்த பிரச்சனையை பார்த்து.
0: He did not set his confidence on the Lord when he saw the problem.
1: கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாதனால அவனுக்கு இந்த மனுஷனை பார்த்தோடனே நம்பிக்கை ஒரு பயம் வந்துருச்சு.
0: So just because he did not have confidence in the Lord, when he saw this giant, he had a fear.
1: ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற தைரியம் கூட இவனுக்கு இல்ல.
0: So he did not have the confidence even when which a small lad had.
1: பாருங்க அந்த சின்ன பையன் வந்து சொல்லுகிறான், சாட்சியா சொல்லுகிறான், நான் ஒருமுறை சிங்கத்தை வந்து நான் வந்து சிங்கத்தின் வாயிலிருந்து கரடியின் வாயிலிருந்து என் ஆடுகளை நான் தப்புவித்தேன்னு சொல்லுகிறான்.
0: So this small lad came and said, see, I delivered or saved my sheep from the mouth of a lion and bear once.
1: இன்னொரு விதமாய் சொன்னால் சிங்கத்தை கொன்று போட்டேன், கரடியை கொன்று போட்டேன்.
0: In other words, I slew both the lion and the bear.
1: இவ்வளவு ஒரு சின்ன பிள்ளை தைரியமா சாட்சி சொல்லுகிறான்.
0: When a small lad can testify very boldly.
1: வேதம் சொல்லுகிறது சவுல் என்ன செய்தானா, தன்னுடைய வஸ்திரங்களை தாவீதின் மேல் போட்டானா.
0: So the Bible says Saul armed David with his armor and with his garments.
1: இதே சவுல் வந்து அந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்றாரு, அவன் வந்து சிறு வயது முதல் யுத்த வீரன்.
0: So he said unto this Saul said unto David, he is a warrior right from his childhood.
1: நீ யுத்தத்துல பழக்கம் இல்லாதவன்.
0: You are not used to this war.
1: எங்க யார் யாருக்கு தைரியம் சொல்லணும்?
0: Who should actually encourage whom?
1: ஒரு சின்ன புள்ள வந்து யுத்தத்தையே பார்க்காத ஒருவன் வந்து தைரியமா எழும்பி வந்து அவன் யுத்தம் பண்றதுக்கு ரெடியா எழும்புறான்.
0: A young boy who have not even seen a battle is now ready and he arose to battle against him.
1: ஆனா யுத்தத்திலேயே பிறந்து வளர்ந்து பழக்கப்பட்ட யுத்தத்தை நடத்த வேண்டிய தலைவன் ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்திருக்கிறார்.
0: But the leader who is used to battle and who is supposed to lead the battle is now hiding himself.
1: முதலாவது அவனோட பயம் என்ன பயம் தெரியுமா?
0: Now what is the first fear that he had?
1: சத்துருக்களை குறித்த பயம்.
0: Fear for his foes.
1: சத்துருக்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய சவால்களை பார்த்து நடுங்கி போனான் சவுல்.
0: This Saul trembled at the words and the challenge of his enemies.
1: அவன் என்ன பார்க்க ஆரம்பிச்சானா, சத்துருக்களுடைய சேனைகளின் தொகைகளை அவன் பார்த்தான்.
0: He began to see the number of enemies.
1: அவருடைய சத்தத்தை அவன் கேட்டான்.
0: He heard their noise.
1: அவருடைய பயமுறுத்தலுக்கு ரொம்ப கவனம் செலுத்தினான்.
0: He gave much attention to their threats.
1: ஆனா இதற்கு நடுவுல கர்த்தர் மேல் அவன் நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கும் அப்படின்றத அவன் யோசிக்கல.
0: But amidst this he never thought what will happen if I have confidence in the Lord.
1: என்னை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார்.
0: There's a Lord who has called me.
1: என்னை அபிஷேகித்தவர் ஒருவர் இருக்கிறார்.
0: There's a Lord who has anointed me.
1: என்னை ஏற்படுத்தினவர் ஒருவர் இருக்கிறார்.
0: There's a Lord who has appointed me.
1: நான் ஏங்க இந்த மனுஷனுக்கு பயப்படணும்?
0: Why should I fear this man?
1: இந்த சத்துருக்கு நான் ஏன் பயப்படணும்?
0: Why should I be afraid of this foe?
1: கர்த்தர் எங்கள் தேவனாய் இருக்கிறார்.
0: When the Lord is our God.
1: எங்களுடைய முற்பிதாக்கள் வந்து அவங்க வெளியே வரும்போது எகிப்து சேனை முழுவதுமே ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் மூழ்கி போட்டார்.
0: When our forefathers came out of Egypt, the Lord drowned the entire host and army of Egypt in the Red Sea.
1: அப்போ இவ்வளவு பெரிய கர்த்தர் நமக்கு இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு ஏன் நம்ம பயப்படணும்?
0: When we have such a great God with us, why should we be afraid of this man?
1: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது ஒரு மனிதனை கண்டு ஏன் நம்ம நடுங்கணும்?
0: When the Lord is on our side, why should we be afraid of one single man?
1: ஜனங்கள் பயப்படுவாங்க.
0: People may be afraid.
1: ஆனா தைரியம் சொல்ல வேண்டிய தலைவனே இந்த மக்களுக்கு பயந்து
0: But the leader who ought to encourage people is now afraid.
1: விடைவு என்னன்னு கேட்டீங்கன்னா,
0: வாட் இஸ் தி அவுட்கம்?
1: அவனை குறித்து பாட்டு பாடும்போது ஜனங்கள் வந்து அவனை 10 மடங்கு தாவீதை விட குறைத்து பாட்டு பாடினாங்க.
0: So when people sang songs about him, they actually decreased 10 times when compared with David.
1: Yeah.
0: Why?
1: ஜனங்கள் வந்து தானா செய்யல.
0: Because the people did not do it automatically.
1: ஒரு ராஜா தான் எழும்பி நிற்க வேண்டிய ஸ்தானத்துக்கு எழும்பி நிக்கல.
0: It's because a king did not take the stand which he is supposed to take.
1: என்ன பயம் பாவனுக்கு?
0: What fear you have?
1: ஓய சத்ரோ பார்த்தா பயமா இருக்கு.
0: I am afraid of my foes.
1: அவங்க பயமுறுத்தல கேட்டா ரொம்ப பயமா இருக்கு.
0: When I look at their threatenings I'm really afraid.
1: அவங்க நேரா நிற்கும்போது அவங்க கம்பீரத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு.
0: When I see their boldness and courage I'm really afraid of it.
1: அவங்க வந்து என்னெல்லாம் terms and conditions கொடுக்கறாங்களோ அத பார்த்து ரொம்ப பயமா இருக்கு.
0: When I look at the terms and conditions they lay down I'm really afraid of it.
1: சவுல் மறந்துட்டாரு.
0: Saul forgot.
1: இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தவர் கர்த்தர்.
0: It is God who gave this Israel as an inheritance to them.
1: உன்மேல் கை வைக்கிறவன் என் கண்மணியை தொடறான்னு சொன்னாரு.
0: The Lord said he who touches you shall touch the apple of my eye.
1: இரவும் பகலும் நம்மை காக்கிறவர் தேவன்.
0: Our Lord is a Lord who keeps us day and night.
1: அந்த தேவனுடைய வல்லமை அவன் மறந்துட்டு அதை பார்க்காம சத்துருக்களுடைய திரள்சேவே பார்த்து கொண்டிருந்தான்.
0: He forgot to look at the power of God but was looking at the great and number of enemies.
1: உங்களுக்கு தைரியமா நான் சொல்றேன்.
0: I tell you boldly today.
1: உங்கள் கண்களால் பார்க்கிற எதிர்ப்பை பார்த்து நீங்க நடுங்காதீங்க.
0: Don't be afraid of the opposition that you see by your eyes.
1: நீங்க பார்த்து நடுங்காதீங்க.
0: You don't tremble at it.
1: கண்களால் பார்க்கிறது எல்லாமே உண்மை அல்ல.
0: Whatever you see by your eyes are not true.
1: ஆகவே தான் எலிசா சொன்னாரு.
0: That's why Elisha said.
1: அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
0: They that with us are greater than that they are with them.
1: அவர்களோடு இருக்கிறது மாமிச புயம், நம்மோடு இருக்கிறது தேவனுடைய கரம்.
0: The one that is with them is the arm of the flesh but the one who is with us is the arm of the Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் ஏன் பயப்படணும்?
0: Therefore why should I fear?
1: பயப்பட கூடாது.
0: I should not fear.
1: கர்த்தர் மேல் நான் முழு நம்பிக்கையா இருந்தா பயப்பட மாட்டேன்.
0: If I have full confidence in the Lord I will not fear.
1: முதலாவது அவன் பயம் வந்து சத்துருக்களை பற்றிய பயம்.
0: First his fear was fear for his foes.
1: இரண்டாவது அவனுடைய மனித பயம் எப்படிப்பட்டது தெரியுமா?
0: So second kind of fear.
1: 1 சாமுவேல் 15 அதிகாரம் 24 வசனம் பாருங்க.
0: First Samuel chapter 15 verse 24.
1: வேதம் சொல்கிறது, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன்.
0: And Saul said unto Samuel, I have sinned, for I have transgressed the commandment of the Lord and thy words, because I feared the people and obeyed their voice.
1: ஏ ஜனங்களோட சத்தத்தை கேட்டாரு?
0: Why did he heard the voice of the people?
1: அவர் சொல்றாரு, ஜனங்களுக்கு பயந்துட்டேன் நானு.
0: He said, I feared the people.
1: ஜனங்களை கண்டு பயந்துட்டேன்.
0: I feared the people.
1: அவங்க எல்லாம் சொல்றத கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன்.
0: When I heard whatever they said, I feared them.
1: அவங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ஆலோசனை கொடுக்கறாங்க.
0: Each one is giving each counsel to me.
1: அந்த ஆலோசனையை நான் கேட்காட்டி அவங்க என்ன விட்டு போய்டுவாங்க.
0: If I don't obey their counsel, they will scatter from me.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அதனால அவங்களையும் என் பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக நான் அவங்களுக்கு பயந்துட்டேன்.
0: So therefore I feared them that I may have them with me.
1: முதலாவது சொல்வேன், அவனோட பயம் வந்து சத்துருக்களுக்காக பயம்.
0: First I could tell you he had fear for his foes.
1: இரண்டாவது சவுலுடைய பயம் என்ன பயம் தெரியுமா?
0: Second kind of fear that Saul had.
1: தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களை பற்றி ஒரு பயம்.
0: So he had fear for his followers.
1: தன்னை பின்பற்றி வந்தாங்க பாரு, அவங்கள பார்த்து பயம்.
0: He had fear for his followers.
1: என்ன விட்டு போய்டுவாங்களோ.
0: That they may leave him.
1: என்ன பின் தொடர்ந்து வர கூட்டம் குறஞ்சிருமோ.
0: Maybe his followers may reduce.
1: அவங்க சொல்றத கேட்காம போயிட்டா அவங்களுக்கு ஏதாவது இடரல் உண்டாகி என் மேல கோபித்து கொண்டு திரும்பி போய்டுவாங்களோ.
0: If I don't listen to their voice, they may be offended and they may return back from me.
1: அதனால அவர்களை தன்னுடைய கைக்குள்ள எப்பொழுது வைத்துக் கொள்ளணும், கூட்டத்தை எப்பொழுதும் பராமரிக்கணும்னு சொல்லி ஜனங்கள் சொன்னபடியெல்லாம் செய்தேன் அவன் சொல்லுகிறான்.
0: So he said, I did whatever people say so that I can have them along with me and they will not lose them.
1: ஏ அத செய்த?
0: What did I do?
1: ஜனங்களுக்கு பயந்தேன்.
0: Because I feared the people.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: ஒரு உண்மையான தலைவன், ஒரு உண்மையான ராஜா யாரனா ஜனங்க அவனுக்கு பயப்படணும்.
0: A true leader or a true king is the one to whom the people should fear.
1: ஆனால் இங்க அப்படி எல்லாம் தலைகள நடக்குது.
0: But here it is just the opposite.
1: இந்த ராஜா ஜனங்களுக்கு பயந்துட்டு நிக்கிறாரு.
0: Here the king is afraid of the people.
1: ஜனங்கள் ஓங்கிய கரத்தை எடுக்கறாங்க.
0: The people is actually raising their outstretched arm.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: ஏன் இந்த தன்னை பின்பற்றி வந்த மக்களை பற்றி அவனுக்கு இவ்வளவு பயம் வந்தது தெரியுமா?
0: Why did he have such kind of fear for his followers?
1: அவன் நம்பிக்கையை தேவன் மேல் வைக்கல, நம்பிக்கையை மனிதர்கள் மேல் வைத்தான்.
0: It's because he did not set his confidence on the Lord, but he set it on the people.
1: அவன் நினைத்தான் தன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம், செழிப்பு, வருங்காலம் எல்லாமே தன்னை பின்பற்றி வருகிற தன்னுடைய ஜனக்கூட்டத்தின் பின்னால தான் இருக்கு.
0: He thought all the blessings, all the greatest exaltation, everything in his life is based upon the people that is following.
1: அதனால அவன் எப்பவுமே இந்த political cloud வந்து crowd வந்து அஃபெண்ட் பண்ண கூடாது, அவங்களை நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும்னே உட்கார்ந்திருந்தான்.
0: Therefore he had a thought that he should not offend this political crowd and he should have them within himself.
1: தன்னோடு யுத்தம் பண்ண வந்தவங்களோடு எப்பவுமே அவன் வந்து சமாதானம் பண்ணிட்டு அவங்கள வந்து ஆற்றிட்டு தேற்றிட்டு அவங்கள திருப்திப்படுத்திட்டு இப்படியே நடந்து.
0: He was always trying to have a peace treaty and console the people who came against him for to fight.
1: நம்ம ரட்சகரா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மாதிரி.
0: Our Lord Jesus Christ is a good example to us.
1: அவர் யார் தெரியுமா?
0: No, who is he?
1: தன்னை பின்பற்றி வந்த மக்களை பார்த்தா அவர் ஒரு நாளும் பயப்படவே இல்ல.
0: He was not afraid of his followers who ever came after him.
1: அநேக வெள்ள அநேகர் அவரை விட்டு இடறி போய் அவரை பின்பற்ற திரும்பி
0: போயிட்டாங்க.
1: அவருடைய சீஷர்கள் கூட ஓடி
0: போயிட்டாங்க.
1: ஒரு முறை அவர் திரும்பி பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதா
0: இருக்கிறீர்களான்னு கேட்டார்.
1: சில வேளையில பாருங்க, அவருடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரியமா இல்ல.
0: Sometimes his words were not pleasing to everyone.
1: அநேகர் அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு பின்பற்றல, பின்வாங்கி போயிட்டாங்க.
0: Many people after hearing his voice did not follow him but then backslided from him.
1: ஆனாலும் இயேசு கவலையே படல.
0: But Jesus was not bothered about it.
1: கூட்டத்துக்காக அவர் வாழவே இல்ல.
0: He did not live for the followers.
1: அவருடைய நம்பிக்கை அவருடைய சீடர்கள் மேல் கிடையாது.
0: His confidence was not upon his disciples.
1: அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது.
0: His confidence was upon the Lord.
1: அவருக்கு தெரியும், அந்த ராத்திரியிலே மேய்ப்பன் அடிக்கப்படுவான், மந்தையெல்லாம் சிதறி போகும். அவருக்கு தெரியும்.
0: You know very well that night that the shepherd will be slaughtered and all the sheep will be scattered.
1: ஆனா எல்லா ஆடுமே சிதறி போனாலும் அவர் வந்து இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டு தன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்தார்.
0: But though all his flock was scattered, he had his confidence in the Lord and he prayed the entire night.
1: சில வேளையில அவர்கள் சொன்ன ஆலோசனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
0: Sometimes he did not even accept the counsel and advice which they gave him.
1: உதாரணமாக பேதுரு சொன்னார்.
0: For example, Peter said,
1: இதெல்லாம் உமக்கு சம்பவிக்கவே கூடாது.
0: Lord, this should not happen to you.
1: இப்படி மனுஷகுமாரன் மனுஷர் கையில பிடிபட்டு பாடுபட்டு மரிக்கணும், இதெல்லாம் உமக்கு தகாதாண்டவரே, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கடிந்து கொண்டான்.
0: Lord, you don't deserve to be caught or arrested and suffer affliction in the hand of the men. Lord, this should not happen to you, Lord.
1: இயேசு அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார்.
0: Jesus said, get behind me, Satan.
1: அவர் சொல்லும்போது அவர் நினைக்கல, ஐயோ இவனும் பின்னால போயிட்டான்னா நமக்கு இருக்கிற கொஞ்ச கூட்டாளிகளை கூட நம்ம இழந்துட்டு இருக்கிறோமே.
0: When Jesus said this, he never thought, see, when I offend him this way, he may also leave me and I will lose my followers.
1: எதுக்கு இருக்கறதே கொஞ்சம் பேர் தான், எல்லாரோட கோபத்துக்கு நம்ம ஏன் ஆளாகணும்?
0: So I just have only a few crowd, why should I become I should lose them.
1: அதனால அவங்களை இழக்காம இருக்கிறது இருக்கிறதுக்காக அவங்களை கூடவே வச்சுட்டு அவங்களை எல்லாரையும் பிரியப்படுத்திட்டு இயேசு அப்படி போகல.
0: Jesus therefore don't to lose them, he never tried to please them at all times.
1: அவர் தன்னை பின்பற்றி வந்தவர்களை பார்த்து பயப்படவே இல்லை.
0: He was not afraid of his people and followers who came behind him.
1: உண்மையா சொல்லப்போனா அவரை பின்பற்றி வந்தவங்க தான் அவரை பார்த்து பயந்தாங்க.
0: Truly to say, only his followers were afraid of him.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: அவருடைய நம்பிக்கை மனிதன் மேல் இல்ல.
0: Because his confidence was not on the people.
1: அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது.
0: He set his confidence on the Lord.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: மூன்றாவது ஒரு பயம், சவுல் நமக்கு இருக்க கூடாத ஒரு பயத்தை மூன்றாவது மனுஷ பயனை நீங்க படிக்கலாம்.
0: You can also read the third fear that Saul had, which we should not have. முதலாவது
1: சொன்ன சத்துருக்களை பார்த்து அவன் பயந்தான்.
0: First he had fear for his force.
1: இரண்டாவது தன்னை பின்பற்றி வந்த மனிதர்களை பார்த்து பயந்தான்.
0: Second he had fear for his followers.
1: மூன்றாவது ஒருவரை பற்றி பயந்தான் பாருங்க.
0: And third he had fear.
1: 1 சாமுவேல் 18:15.
0: First Samuel 18:15.
1: 18:15.
0: 18:15.
1: தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார்.
0: And David behaved himself wisely in all his ways and the Lord was with him.
1: 15th வசனத்துல படித்தால்,
0: in verse 15 we read,
1: அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான்.
0: Therefore when Saul saw that he behaved himself very wisely, he was afraid of him.
1: என்ன பிரச்சனை இங்க?
0: What is the problem here?
1: தாவீது புத்திமானாய் நடந்துட்டானா?
0: David behaved wisely.
1: அவன் புத்திமானாய் நடக்கிறதை கண்டு தாவீதை கண்டு சவுல் பயந்தான்.
0: When Saul saw that David behaved wisely, he was afraid of him.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது படிக்கும்போது.
0: This is really surprising to read.
1: இந்த தாவீது யார் தெரியுமா?
0: Who is this David?
1: உண்மையா சொல்லப்போனா அவனுடைய உற்ற சிநேகிதன்.
0: Truly to say, he is just his friend.
1: அவனுடைய தேவைக்கெல்லாம் அவனுடைய அவசரத்துக்கெல்லாம் வந்து உதவி செய்தவன்.
0: He is the one who came and helped him in all his need.
1: அவன் வந்து தன் ஜீவனை பணயம் வைத்து கொண்டு ராஜாவின் சார்பில் போய் கோலியாத்தோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தவன்.
0: So he is the one who went on behalf of the king and fought a battle with Goliath.
1: அது மட்டும் இல்ல, சவுல் ராஜாவினுடைய மகனாகிய யோனத்தானினுடைய உற்ற சிநேகிதன்.
0: And he is the sole companion and close friend of this Jonathan, who is the son of Saul.
1: அது மட்டும் இல்ல,
0: and not only that,
1: இந்த தாவீது அல்டிமேட்டா என்னவா மாறினானா, சவுலுடைய சொந்தமாக மாறினான்.
0: This David ultimately became a relative of Saul.
1: சவுலுடைய மகளை திருமணம் செய்த மருமகனாக நிற்கிறான்.
0: He is now the son-in-law of Saul, who married Saul's daughter.
1: ஆகவே நான் சொல்வேன், இவன் யாரனா, நல்ல நண்பன், அது மாத்திரமல்ல தன்னுடைய சொந்த குடும்பம்.
0: So I could tell you, he is a good friend and family.
1: ஆனா இந்த சவுல் தன்னுடைய சொந்த நண்பனை பார்த்து, தன்னுடைய சொந்த குடும்பத்தை பார்த்து, அந்த மனிதனை பார்த்து பயந்தான்.
0: But this Saul was afraid of his own friend and his own family and that man. Why?
1: என்ன விட அவன் புத்திமான் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்களோ.
0: Because people may know that he is more wiser than me.
1: சில பேர் இருக்காங்க, எந்த நேரமுமே மற்றவர்களோட ஒப்பிட்டு கொண்டே வாழ்வாங்க.
0: There are some people who will always keep comparing themselves with other people at all times.
1: தங்களுக்கு நன்மை செய்து தங்களை நேசிக்கிறவர்களை கூட ஒரு போட்டியாவே பார்ப்பாங்க.
0: They will always consider people who always do good to them and do always good to them as a competition.
1: தாவீது ஒரு நாளும் சவுலோட போட்டி போடல.
0: This David never competed with Saul.
1: ஒரு நாளும் அவன் அவனோட ஒப்பிடல.
0: He never compared himself with Saul.
1: அவனை குறைத்து பேசவும் இல்ல.
0: He never even underestimated him.
1: ஆனா இவன் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்காததுனால ஒரு மனுஷன் கொஞ்சம் பிரகாசிக்கிறானோ இவனுக்கு பயம் பிடிச்சிருது.
0: But since he did not set his confidence in the Lord, when one person was shining brighter, he was afraid of him.
1: பாருங்க, இதுதான் நம்ம தேவன் மேல் நம்பிக்கை வைக்காம இருந்தா நமக்கு வர பிரச்சனை.
0: So this is the problem that we face when we don't have confidence in the Lord.
1: நம்ம கர்த்தர் மேல உறுதியா இருப்போமானா எவ்வளவு பேர் நமக்கு பின்பாகவோ முன்பாகவோ அவங்க பிரகாசிச்சு அவங்க பெரியவர்களா மாறினால் நம்ம பயப்படவே மாட்டோம்.
0: So when we have confidence in the Lord, no matter how many people may shine brighter even before us or after us, we will not be afraid of them.
1: நாம மற்றவர்களுடைய வெற்றியை வைத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய விலையை நாம ஒரு நாள் நிர்ணயம் பண்ணவே மாட்டோம்.
0: We will never decide the value of our life based on the success of some person's life.
1: உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வார்த்தை சொன்னாரு.
0: Do you know our Lord Jesus said a very good word?
1: அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான்.
0: He who believes in me will do the works that I do.
1: அது மாத்திரமல்ல, என்னை காட்டிலும் மேலான கிரியைகளை அவன் செய்வான்.
0: And not only that, he will do greater than me.
1: இயேசுக்கு இந்த பிரச்சனையே இல்ல.
0: Jesus did not have this problem.
1: தன்னை விட மேன்மையா ஊழியம் செய்ய போறாங்கனே, ஐயோ நம்ம தேவகுமார்ன்ற ஸ்டேட்டஸ் குறஞ்சிருமோ?
0: So if someone is going to minister greater than him, will I lose the status of being the son of God?
1: மனுஷகுமாரன் என்று எல்லாரும் என்ன பார்த்து என்ன ரபி ரபின்னு அழைக்கறாங்களே, இந்த பட்டத்துல எனக்கு ஏதாவது குறை வந்துருமோ?
0: So all the people are looking at me as a son of man and calling me Rabbi, will I lose or will I have some problem with this title?
1: ஓ, அந்த சீஷன் கொஞ்சம் பிரகாசிக்கிறாரு, அவர் கொஞ்சம் மேல வர்றாருனே, ஏன் எப்பொழுதுமே நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருந்தார்.
0: He set his confidence always in the Lord.
1: ஆனால் சவுலுடைய பரிதாப நிலைமை என்ன தெரியுமா?
0: But what is the pathetic situation of Saul?
1: கர்த்தர் எவ்வளவு அவன் ஆசீர்வதித்திருந்தார்.
0: No, see how much the Lord has blessed him.
1: எவ்வளவு உயர்வு கொடுத்திருந்தார்.
0: How much exaltation the Lord has given him.
1: அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்காங்க.
0: He is seated on a throne now.
1: ஆனால் ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துட்டு இருந்தான்.
0: But he was afraid of a small lad.
1: ஏன்?
0: Why?
1: கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை.
0: Because he did not have his confidence in the Lord.
1: பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க.
0: My dear ones, listen carefully.
1: நீங்க கர்த்தர் மேல் உறுதியா நம்பிக்கை வச்சிட்டீங்க அப்படினா,
0: if you have set your confidence steadfastly in the Lord,
1: உங்கள் சத்துருக்களை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க.
0: You will not be afraid of your foes.
1: உங்களை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க.
0: You will not be afraid of your followers.
1: ஏன்? உங்கள் சொந்த குடும்பம், உங்கள் சிநேகிதர்களுடைய வெற்றிகளை பார்த்து கூட நீங்க பயப்பட மாட்டீங்க.
0: And even you will not be afraid of your friend and family and their success.
1: ஏனா உங்களுக்கு தெரியும்.
0: It's because you know.
1: என்னுடைய அஸ்திபாரம் என் தேவன்.
0: My foundation is my God.
1: அந்த அஸ்திபாரம் நிலையான அஸ்திபாரம்.
0: That foundation is a stable one.
1: சீயோன் மலை போல உறுதியாக இருக்கும்.
0: It is very stable like the Mount Zion.
1: நான் அசையவே மாட்டேன்.
0: I will not be shaken.
1: யார் வரட்டும் யார் போகட்டும்.
0: No matter who may come and go.
1: யார் பிரகாசிக்கட்டும் யார் பெரியவர்களாகட்டும்.
0: Whoever may be shine brighter, whoever may be exalted.
1: யார் பயமுறுத்தட்டும் யார் திகளை உண்டாக்கட்டும்.
0: Whoever may fear me, whoever may threaten me.
1: யார் என்னோட இருக்கட்டும் யார் விலகி போகட்டும்.
0: No matter whoever may be with me or whoever may leave me.
1: யார் என் பட்சத்துல நிக்கட்டும் யார் எதிர்த்து போட்டும்.
0: No matter whoever may stand on my side or stand against me.
1: என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல.
0: My confidence is in the Lord.
1: என்னுடைய உறுதி என் தேவன் மேல.
0: My steadfastness is in the Lord.
1: அதனால நான் பயப்படவே மாட்டேன்.
0: Therefore I will not fear.
1: அந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்காய் வாசிக்கிறேன்.
0: I want to read that verse again for you.
1: நீதிமொழிகள் 3 அதிகாரம் 25 முதல் 26.
0: Proverbs 3 verse 25 and 26.
1: சடுதியான திகிலிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம்.
0: Do not be afraid of sudden terror nor of trouble from the wicked when it comes.
1: கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பா.
0: For the Lord will be your confidence and will keep your foot from being caught.
1: இந்த கர்த்தர் உங்களோட பேசுறாரு.
0: The Lord is speaking with you today.
1: ஒருவேளை உங்கள் சத்துருக்கள் உங்க ஆபீஸ்ல இருக்காங்களா?
0: Maybe you have your enemies in your office.
1: உங்கள் சத்துருக்கள் உங்கள் வீட்டாராகவே இருக்காங்களா?
0: Or your enemies your own family.
1: உங்கள் சுற்றுப்புறத்தாரா இருக்காங்களா?
0: Or it might be your neighbors.
1: நீங்க கர்த்தரை உண்மையா நம்புனீங்கன்னா அவங்களை பார்த்து பயப்பட மாட்டீங்க.
0: If you truly trust the Lord, you will not be afraid of them.
1: எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காம போயிடும்.
0: No weapon formed against me shall prosper.
1: எனக்கு விரோதமாய் ஒரு வழியா வர்றவங்க ஏழு வழியா போயிடுவாங்க.
0: The one who comes against me in one way will flee in 7 ways.
1: ஏன் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு?
0: It's because the Lord is with me.
1: என் நம்பிக்கை கர்த்தர் மேல.
0: My confidence is in the Lord.
1: அவர் அனுமதிக்காமல் சத்துரு என் மேல கை வைக்க முடியாது.
0: The enemy cannot touch me without his permission.
1: இந்த காலையில கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதப்பா, என் மேல நம்பிக்கை வை.
0: This morning the Lord is saying, do not be afraid, set your confidence on me.
1: சடுதியான திகில் வந்தா கூட நீ பயப்பட மாட்டாய்.
0: Even if there's a sudden terror, you will not be afraid.
1: துஷ்டர்கள் பால் கடிப்பு செய்யும்போது நீ பயப்பட மாட்டாய்.
0: Even when your wicked people come and trouble you, you will not be afraid.
1: உன் கால்களை சுற்றிலும் வலைகள் பின்னப்பட்டாலும் நீ சிக்கிக்கொள்ளாமல் கர்த்தர் பாப்பா.
0: Even the traps are netted around your foot, you will not be caught and the Lord will keep you.
1: யாரை பார்த்து நீங்க பயந்துட்டே இருக்கீங்க?
0: So whom are you afraid of today?
1: சத்துருக்களா?
0: Is that your enemies?
1: ஒருவேளை அவர்கள் வந்து உங்களுடைய சொந்தங்களா?
0: Or is it your own family?
1: ஏன் ஒருவேளை அவர்கள் உங்களை பின்பற்றி வருகிறவர்களா,
0: ஆர் இஸ் இட் மைட் பீ யுவர் ஃபாலோவர்ஸ்,
1: உங்க கீழே இருக்கிறவர்களா, ஒருவேளை உங்களுக்கு விரோதமா சூழ்ச்சி பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா,
0: ஆர் இட் மைட் பீ யுவர் சப்ஆர்டினேட்ஸ், யூ திங்க் தட் மே கான்ஸ்பயர் அகைன்ஸ்ட் யூ,
1: உங்களுக்கு விரோதமா எழும்பிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா,
0: யூ திங்க் தட் தே மே ரைஸ் அகைன்ஸ்ட் யூ,
1: உங்களை காட்டி கொடுத்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா,
0: யூ திங்க் தட் தே மே பெட்ரே யூ,
1: நீங்க நம்பிக்கை அவங்க மேல வைக்காதீங்க,
0: டோன்ட் செட் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஆன் தேம்,
1: கர்த்தரை நம்புங்க,
0: யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ்
1: ஆன் தி லார்ட், கர்த்தரை உறுதியா பிடிச்சிடுங்க,
0: யூ வில் ஹோல்ட் ஆன் டு தி லார்ட்,
1: சீயோன் மலை போல அசையாமல் இருப்பீங்க,
0: யூ வில் நாட் பீ ஷேக்கன் லைக் மவுண்ட் ஜயன்,
1: ஜெபிப்போமா,
0: ஷல் வி ப்ரே,
1: பரிசுத்த பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம்,
0: ஆர் ஹோலி காட் வி ப்ரேஸ் யூ ஃபாதர்,
1: சடுதியான திகில்கள் எங்களுக்கு வரலாம்,
0: லவ் வி மே என்கவுண்டர் சடன் டெரர்ஸ்,
1: துஷ்டர்களுடைய சூழ்ச்சிகள் எங்களை சூழ்ந்து நிற்கலாம்,
0: லவ் வி மே ஹேவ் தி கான்ஸ்பிரசி ஆஃப் விக்கர்ஸ் அரவுண்ட் மீ,
1: ஆண்டவரே ஒரு பெரிய வலை, ஒரு கண்ணி எங்களுக்காக பிணைக்கப்பட்டிருக்கலாம்,
0: Lord there might be a big net or a snare that might be netted for us, Lord,
1: இப்படிப்பட்ட பயங்கரவங்கள் வந்தாலும் நாங்கள் பயப்படவே மாட்டோம்,
0: Lord though we encounter such kind of dangers we will not be afraid,
1: ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய நங்கூரமும் மனிதன் அல்லப்பா,
0: Lord it's because our confidence and our anchor is not men,
1: எங்கள் சத்துருக்களும் எங்கள் நம்பிக்கை இல்லை,
0: Lord our enemies are not our confidence, Lord,
1: ஆண்டவரே எங்கள் பின்பாக எங்களை பின்பற்றி வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவர்களும் எங்களுடைய நம்பிக்கை இல்லை,
0: our followers who follow us and help us are not our confidence,
1: Lord, எங்கள் நண்பர்கள் எங்கள் குடும்பமும் எங்கள் ஆதாரம் இல்லை,
0: our friends our family are not our support and confidence,
1: ஆண்டவரே எங்கள் ஆதாரமும் எங்கள் அஸ்திபாரமும் நீர்தான், ஆண்டவரே,
0: Lord you are our support and our confidence and foundation,
1: நீர்தான்
0: அவர்கள்
1: உறுதி அடையும்படி நான்
0: ஜெபிக்கிறேன்,
1: எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் முன்னேறி செல்ல தேவன் கிருபை
0: தாருங்கள்,
1: ராஜாதி ராஜா,
0: Lord you are the king of kings,
1: நீர் சேனைகளின் கர்த்தர்,
0: Lord you are the lord of hosts,
1: நீர் பராக்கிரமசாலி,
0: Lord you are the mighty god,
1: நீர் யுத்தத்தில் வல்லவர்,
0: Lord you are great and valiant,
1: நீரே எங்களுக்கு முன்னாலே போகிறவர்,
0: you are the one who goes before us,
1: நீரே எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர்,
0: you are the one who gives us success, Lord,
1: நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்,
0: why should we fear,
1: எங்கள் நம்பிக்கை உம்மேல் இன்னும் உறுதிப்படுத்துகிறோம்,
0: Lord let us establish our confidence in you,
1: எல்லா பயங்களுக்கும் விலகுகிறோம்,
0: Lord let us be removed from all
1: fear, ஜனங்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கட்டும்,
0: may there is a great peace be in the hearts of all people,
1: ஒரு பெரிய தைரியம் அவர்கள் மேல் இருக்கட்டும்,
0: Lord let there be a great confidence in their hearts, Lord,
1: உம்மேல் உள்ள நம்பிக்கை பெருகட்டும்,
0: Lord let the confidence in you increase in their life,
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
0: in Jesus name we pray,
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சங்கீதம் 33 முதல் வசனம். ஆஸ்திரேலியாவில் உள்ள கூட்டாமொன்றா என்ற சிறிய பட்டணத்தில் பயங்கர வறட்சி நிலவியது. அதில் ஒரு கிறிஸ்தவ விவசாயி தன் தோட்டத்தில் கோதுமை சாகுபடி செய்திருந்தார். திடீரென அந்த பகுதியில் மழை பெய்தது. அது சற்று அதிகமாக மாறியது. சற்று நேரத்தில் அந்த மழை ஆலங்கட்டி மழையாக மாறியது. அடுத்த 20 நிமிடத்தில் அவருடைய வயலில் இருந்த கோதுமை பயிர் முழுவதும் சாய்ந்து போனது. அன்று பிற்பகல் அந்த டவுனில் அடுத்த பகுதியில் இருந்து ஒரு விவசாயி இவரை பார்க்க வந்தார். இந்த மனிதன் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர். அவர் கிறிஸ்தவ விவசாயியை பார்த்து மிகவும் ஏளனமாக பேசினார். உன் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று பார். அவர் உன் வயலை அழிப்பதற்காகவே தெரிந்து கொண்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று கேலி பண்ணி சிரித்தார். தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்த விவசாயிக்கு தன் நிலை நன்றாக தெரியும். தன் குடும்பம் இன்னும் சில காலம் கடினமான சூழ்நிலை வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று தெரியும். ஆனால் அவர் தன்னை கேலி செய்த அந்த மனிதனிடம், நீ சொன்ன வசனத்தை முழுவதும் நான் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஆம் பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கையிலும் ஒரே நாளில் இழப்புக்கு மேல் இழப்பு வந்து கொண்டே இருந்தது. யோபுவும் அனைத்தையும் இழந்து போனார். ஆனால் அவர் தன் நாவினால் தேவனை குறை சொல்லவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். தன்னுடைய இழப்புகளின் மத்தியிலும் தம்மை குறை சொல்லாமல் துதித்த தம்முடைய பிள்ளையாகிய யோபுவை தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. யோபுவுக்கு முன் இருந்த ஆசீர்வாதங்களை விட அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆம், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அதிகமான ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆகவே இழப்புகளையும் கஷ்டங்களையும் பார்த்து சோர்ந்து போகாமல் தேவனை குறை சொல்லாமல் அவரை துதிக்க தீர்மானிப்போம். அதுவே நமக்கு தகுதியானது, ஏற்றதும் கூட. யோபுவின் முகத்தை பார்த்த தேவன் உங்களையும் கண்ணோக்குவார், இழப்புகளை மாற்றி ஆசீர்வதிப்பார்.

மாணவர்களை செய்தவரே லோரா பாலாபோ சபால பாலபால பாலபௌதரா பாலபோ சந்தரா அடைக்கலமே அடைக்கலமே உமது அடிமை அப்பா அடிமை அப்பா உமை எந்தென்று நாங்கள் உயர்த்துகிறோம் உண்மையை வாழ்த்துகிறோம் எங்களை விடுவித்தவரே எங்களை மீட்டு கொண்டவரே நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து விடுதலையோட இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தியவாறே ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் உயர்த்துகிற சத்தம் எழும்பட்டும் ஒவ்வொரு இருக்கிற இடங்களில் அவர் மகிமைப்படுத்துகிற சத்தம் எழும்பட்டும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது குழியில் விழாதபடி என்னை காத்து கொண்டு நடத்தினார் என் கரத்தை பற்றி கொண்டு நடத்தினார் என் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கிறோம் Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Ura ba ba ba ba shabala bala ba udara bala khara bala ba shandara. Paavangalai paaradhi ennai pattikondavar. Hallelujah, saabangalai neekinavaravar. En devane oruvare ennai meetteduthavar. Ennai rakshithavar. Ennai vidudhalai aakkinavar. Avarukke ganamu magimai mendendum undavadaga. Ura ba ba ba kabala da ribana handara ba shandare. Rikhamana shobala ba udara. ரியாதர பலஹர பலபௌதரியாதர லிகர பலபௌ ஷவல பலபௌதர பலஹர பலபௌ சந்தரா ஹalleluya எந்த நிலமேலனே விட்டு கொடுக்காமல் நடத்தினவர் அவர் ஒருவருக்கே மகிமை அவர் ஒருவருக்கே மகிமை அவர் ஒருவருக்கே மகிமை என் தேவாதி தேவன் ஒருவருக்கே

இம்மட்டு நடத்தின விக்னேஸ்வரே, இனிமேலும் நடத்துகிறவரே, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, இனிமேலும் சந்திப்பவரே, எங்களை நேர்வழியாய் நடத்துகிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், நேர்வழியாய் நடத்தினீரப்பா, கிருபையா எங்களை கொண்டு செல்லுகிறீரப்பா.

உங்க சத்த கேக்கணும், இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி உங்க அன்பு ரபா ஷகதா ரபாலா கதரா கிருபையாய் நடத்துகிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய நேசத்தினால் எங்களை நடத்துகிறவரே, அன்பினால் எங்களை நடத்துகிறவரே.

கைகளை தட்டி இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமாய், கர்த்தருக்கே மகிமாய். அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ருசிக்க பண்ணுகிறார். ஹாலேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமே. உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுக்குள்ளே நிச்சயம் தெய்வ பயம் இருக்கும். உண்மையா எனக்குள்ள ஆராதனை எழும்பினாலே எனக்குள்ள தெய்வ பயம் குறைந்து இருக்கிறது என்று அர்த்தம். ஹாலேலூயா. உண்மையாய் ஆராதிங்கள். கர்த்தர் மகிமையானவைகளை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து தேவனுடைய நன்மையினாலே அவர் நம்மை குறைவில்லாமல் நடத்துவாராக. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நல்ல கரங்களை தட்டி ஹாலேலூயா சேர்ந்து சொல்லு. உண்மை ஆராதிக்க

அர்ப்பணித்து சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரப சகல தர்யாதரா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒவ்வொரு

உந்தன் பரிசுத்த ஆவியால், உந்தன் பரிசுத்த ஆவியால் நீரென் எல்லாம் மகிமையானதல்லவாப்பா. ஒன்றுக்கு உதவாதே மண்பாண்டத்திற்குள்ள அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். இது மகிமையான செயலாண்டவரே.

கைகளை தட்டி விடுதலையோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் சபையே. மகிமையானவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், மகிமையானவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். அதிசயமாய் நம்மை நடத்துகிற தேவன். நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு மகிமையானதை செய்தவரே, ஓ பயந்து ஆராதிக்கிறோப்பா, பயபக்தியோடு ஆராதிக்கிறோப்பா, பயந்தோடு தொழுது கொள்கிறோமப்பா. ஓ ரபா பாபா பாஷ பல பல பகு தர பலக தெரியாந்தர் மறுபுத்திரருக்கு முன்பாய் உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரிதாய் இருக்கிறது ராஜா. ஓ நல்லவரே, உமை நன்றியோடு உயர்த்துகிறோம், உமை நன்றியோடு வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை முன்குறித்து என்னை அழைத்து நடத்துகிறார். எவ்வளவு மகிமையான செயல் இது, எவ்வளவு ஆச்சரியமான செயல் இது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்களை குறைவில்லாமல் நடத்துகிற நல்ல தகப்பன். எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றியோடு சொல்ல முடியும், அப்பா உம்மை அறிகிற அறிவை எனக்கு நீ தந்ததற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை சொந்தமாய் கொள்ளும் பாக்கியத்தை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனையில, இந்த வருடத்தில், இந்த முதல் மாதத்தில் நாங்கள் நன்றியோடு விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், உம்மையை நம்பி வாழுவோம்ப்பா, உம்மையை சார்ந்து வாழுவோம்ப்பா. இந்த உலகத்தில் வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நீர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும், நீர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும். இந்த வருடத்தில் எந்த சூழ்நிலையும் எங்களால் தாண்ட முடியுமாண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளே, கர்த்தருக்கு பயந்திருங்க. அப்படியே உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே

ஒரு காரியத்தை நிமித்தம் மறுத்துவ தேவனுக்கு பயந்திருந்த போது வேதம் சொல்கிறது அந்த குடும்பங்களை தழைக்க பண்ணினார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிதான காரியங்க! ஒரு காரியத்திற்காய் அவர்கள் பயந்திருந்த போது அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமானால், எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கிற குடும்பங்களே, எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கிற உள்ளமே, என் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டா, என் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை தலைகுனிந்து போக விடவே மாட்டா. எந்த சூழ்நிலைக்கும் அவர் தான் எனக்கு தஞ்சம் என்று உறுதியாய் பிடித்து கொண்டு வாழ்ந்திருக்கிற உள்ளமே, என் ஆண்டவர் உன்னை தலைக்க பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா! அவர் போதும் என்று வாழுகிறார். எனக்கு என் ஆண்டவர் போதும், அவர் போதும் எனக்கு. அப்படி கரங்களை உயர்த்திவார் இந்த ஆராதனை நேரத்தில். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், அப்பா நீங்க மட்டும் போதும் ஆண்டவர, இந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து எழும்பட்டும், நீங்க மட்டும் போதும்ப்பா, ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் இருந்தால் போதும் ஆண்டவர. இந்த உலகத்தின் மனுஷர்களை கண்டு பயந்தல்ல, இது உலகத்தை கண்டு பயந்தல்ல, நீர் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் போதும், எந்த சூழ்நிலையில் நான் நிற்க முடியும் ஆண்டவரே.

0: பாடுவீங்களா?
1: உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை.
0: கரங்களை உயர்த்தி

சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உண்மையா சொல்லுங்க சபையே, உள்ளத்திலிருந்து வார்த்தை எழும்பட்டு சகோதரா, உள்ளத்திலிருந்து எழும்பட்டு சகோதரி, உன் குடும்பத்திலிருந்து எழும்பட்டு இந்த வார்த்தை, நீங்க போதப்பா, எங்களுக்கு நீங்க போதும் ஆண்டவரே, எங்கள் தேவன் நீரே. ராபா ஷாகாப.

அவருக்கு பயந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பாக்கியவா, அவன் பாக்கியவா. நீங்க போதோ, நீங்க போதோ. ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்க கிருபை தாங்கப்பா, உமக்கு பயந்து வாழ கிருபை தாங்கப்பா, உம்மை பிரியப்படுத்தி வாழ கிருபை தாங்கப்பா. போதும் ஆண்டவரே, மனுஷனை பிரியப்படுத்தினது போதும், உலகத்தை பிரியப்படுத்தினது போதும், உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. நீங்க போதும், நீங்க போதும். இனியும் நான் நன்மைகளை இழக்க கூடாதப்பா, இனி என் வாழ்க்கையில் ஒரு குறைவு வந்துடக்கூடாதப்பா, இனிய என் வாழ்க்கையில் ஒரு தாழ்வு வந்துடக்கூடாதப்பா, இனிய என் ஒரு வாழ்க்கையில் தோல்வி வந்துடக்கூடாதப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மால் நான் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தருக்கு பயப்படுகிறவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை என் வாழ்க்கையிலிருந்து காண்பித்து கொடுங்கப்பா, என் குடும்பத்திலிருந்து காண்பித்து கொடுங்கப்பா. இந்த ஆண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படியே மாறுவதாக, அப்படியே மாறுவதாக. அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதான சாட்சிகள் இந்த தேசத்தில் எங்களை குறித்து எழுப்பட்டு. தழைக்க பண்ணுகிறவரே, தழைக்க பண்ணுகிறவரே, பிள்ளைகளை தழைக்க.

கைகளை தட்டி தேவனுக்கு பயத்தோட மகிமை செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு பிரியமாய் வாழ, அவருக்கு சித்தப்படி நடக்க, அவருடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் என்னை நடத்துவா. தமக்கு பயந்துகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை என் வாழ்விலே கர்த்தர் காண்பித்துக் கொடுப்பா. என் வாழ்க்கை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து அவனை ஆசீர்வதிப்பான். ஹாலேலூயா. தலைமுறை தலைமுறையாய் அவன் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவான். கர்த்தருக்கு பயந்தவருடைய குடும்பங்களை அவர் தழைக்க பண்ணுவார். வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் இந்த சாட்சியோடு நிறுத்துவாராக. அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். கர்த்தர் அவர் குடும்பத்தை தழைக்க பண்ணினார் என்று அன்றைக்கு அந்த மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்பட்டது போல என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்ல வைப்பாராக. மற்றவர்கள் என்னை குறித்து சொல்லுவார்களாக. ஹல்லேலூயா.

ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 10. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாகியிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரீக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதித்ததற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கின்ற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாத படிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலோமினுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் தடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கின்றேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கின்றது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கின்ற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கின்றபடியால் நியாயமும் நீதியும் செய்கின்றதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒருக்கலும் வரவில்லை. ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகின்ற ஈராமின் கப்பல்களும் ஒப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கு ஊன்றுகால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருக்களையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததுமில்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்தும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். சாலமோனுக்கு வியாபாரிகளானாலும் சுகந்த திரவிய வர்த்தகரானாலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாக இருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கும் 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லிபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தை செய்வித்து அதை பசும்பொன் தகட்டினால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின்

தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. இரண்டு சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. ஆறு படிகள் மேலும் இரண்டு பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜா சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கின்ற மாளிகையின் பனிமூட்டுக்கள் எல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பலோடு கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருடத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கின்றதற்காக சகல தேசத்தாரும் அவன் முகதரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் ஒவ்வொரு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமிலும் தன்னிடத்தில் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகள் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாயிருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லோருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 5வது வசனம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் கேட்கப்படுகிற நாளாகவும், தமது வலதுகரம் செய்யும் வல்லமைகளை காண்பித்து உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகிற நாளாகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் சந்திக்கப்படாமலும், அதற்காக ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்படாமலும், நீண்ட நாட்களாய் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்தும் பதிலில்லையே, சுகமில்லையே என்றும், தொழிலில் பணியிடங்களில் தடைகளாய் காணப்படுகிறதே, நஷ்டங்களும் இழப்புகளும் மாறி மாறி வந்து வருத்தப்படுத்துகிறதே, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் மனம் குழப்பத்தோடு இருக்கிறேனே என்றும், எப்பொழுது என் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பேன் என்று. ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் வேண்டுதல்களான சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சிலரின் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் எப்படி பதில் தந்து ஆசீர்வதித்தார் என்பதை தியானிப்போம். முதலாவதாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தருகிறார். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆசாரிய ஊழியம் செய்கிற சகரியாவை குறித்து பார்ப்போமானால், அவன் வயது சென்றவனாயிருந்தும் குழந்தை இல்லாது இருந்தான். நீண்ட நாட்களாய் தேவனிடத்தில் விண்ணப்பித்து வேண்டுதல் செய்து பொறுமையோடு காத்திருந்தான். கர்த்தருடைய வேளை வந்தது. சகரியாவுக்கு உரைக்கப்பட்டது தேவதூதன் மூலமாக, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் அருளப்படும், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்றும், அதன் பொருட்டு உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று ஆசீர்வதித்து சகரியாவின் ஜெபத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் எவையெல்லாம் அடைக்கப்பட்டதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார். பொறுமையோடு காத்திருந்த காத்திருப்புகளுக்கு பதிலை தருகிறார். நிந்தைகள் அகன்று போகச் செய்கிறார். எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டதே, இனிமேல் நம் காரியங்களில் பதில் வராது என்று இருந்தவைகளுக்கு இன்றைக்கு பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே இன்றைக்கு உங்களின் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார், நிறைவேற்றுகிறார். அதன் பொருட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாயருளி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக சமாதானத்தை தருகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே அன்னாள் பிள்ளை இல்லாது இருந்தால் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்றும், தன்மேல் இழைக்கப்படுகின்ற அவச்சொற்களில் இருந்து தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், தன் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை தர வேண்டும் என்றும், தன் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று வைராக்கியத்துடன் வருடந்தோறும் தேவாலயத்திற்கு சென்று தேவ சமூகத்தில் கண்ணீரை ஊற்றி விண்ணப்பித்து வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரையும் விண்ணப்பங்களையும் கேட்டார், நிறைவேற்றினார், சமாதானத்தை தந்து ஆசீர்வதித்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில், சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஆசீர்வதிக்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் வைராக்கியத்தோடும் விடாது ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் தீவிரப்பட்டிருக்கிறார். நீங்கள் எவைகளிலெல்லாம் நிந்தைகளை அவமானங்களை சுமந்தீர்களோ, இன்றைக்கு அவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிறார். 3வதாக ஆரோக்கியத்தை தருகிறார். மத்தேயின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இயேசு அநேக அற்புதங்களை செய்து வருகிறார். அந்த வேளையில் கானானிய ஸ்திரீ தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், உதவி செய்யும், விடுவியும் என்று விடாது தொடர்ந்து போய் இயேசுவை பணிந்து விண்ணப்பிக்கிறாள். அப்பொழுது இயேசு அவளின் விசுவாசத்தையும் விடாது பின்தொடர்ந்து தன்னை வேண்டிக் கொண்டதையும், இயேசுவிடம் தன்னை தாழ்த்துகிறதையும் அறிந்து, உடனே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்கிறார். அந்நேரமே மகள் ஆரோக்கியமானாள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும்
நீண்ட நாட்களாய் சத்ருவானவன் உங்களை சிறைப்படுத்தி சரீரத்தில் பலவீனம் வியாதி போன்றவற்றால் கட்டி வைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியம் இல்லாத படிக்கும், எதிர்கால ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாத படிக்கும், உங்கள் மனதளவில் குழப்பங்களை கொடுத்து அவற்றிலிருந்து மீள முடியாமல் இருக்கும்படி செய்ததினால் தேவ சமூகத்தில் விடாது போராடி எப்படியும் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டி காத்திருக்கிற உங்கள் விசுவாச ஜபத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் பதிலை தருகிறார், நிறைவேற்றுகிறார், பாவ சாபக்கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும், மனிதர்களால் ஆகாது என்று சொன்ன எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு ஆரோக்கியத்தையும் பரிபூரண சுகத்தையும் காரியங்களில் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் நீண்ட நாட்களாய் நீங்கள் ஜெபத்திலே விசுவாசத்துடன் எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து தேவ ஆசீர்வாதங்களை பதில்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டாகாமலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் விடுதலை தருவாரும் மீட்டு எடுப்பார் யாரும் இல்லாமலும் கண்ணீரோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்பு கொடுங்கள். அவரை விசுவாசியுங்கள். உங்களின் ஜபங்களும் கேட்கப்படும், நிறைவேற்றப்படும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் எ ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

சீர் பெறுவோம், சிகரம் தொடுவோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் உள்ள பாஸ்டர், அந்த திருச்சபை மக்களாலே நல்ல ஒரு பாஸ்டராக அறியப்பட்டவர், ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதனாக அறியப்பட்டவர். ஆனால் இவரை குறித்து அதே திருச்சபையை சார்ந்த ஒருவர் யாரை பார்த்தாலும் அவதூறாகவே பேசுவார். எங்கெல்லாம் அவரை குறித்து ஒரு எதிர்விதமான கருத்தை கூற முடியுமோ கூறாமல் போகவே மாட்டார். யாராவது ஒருவர் அவருடைய நல்ல பண்பை குறித்தோ நல்ல ஊழியத்தை குறித்தோ சொன்னால் போதும், இவர் ரொம்ப பிளான் பண்ணுவார். எப்படி இந்த விதமாக நம்பிக்கொண்டிருக்கிறவருடைய நம்பிக்கையை உடைப்பதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் இவர் சரியானவர் கிடையாது அப்படின்னு சொல்ல வைக்கிற ரொம்பவும் கவனம் செலுத்துவார். இதை குறித்து அதை திருச்சபையை சார்ந்த இன்னொரு இந்த பாஸ்டரில் பேசுகிறது, பாஸ்டர் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஊழியத்தை செய்கிறீங்க, நாங்கள் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல விதமாக நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஊழியம் பண்ணுறீங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபர், அந்த திருச்சபை சார்ந்தவர் தான், எங்கே போனாலும் உங்களை பற்றி எதிர்விதமாக பேசுகிறாரு, தப்பு தவறாக பேசுகிறாரு, அவதூறாக பேசுகிறாரு, நீங்கள் ஏன் அவரை கொஞ்சம் கண்டிக்கக்கூடாது? அவர் சொல்லுகிறது வந்து நூற்றுக்கு நூறு தவறாகத்தான் இருக்குது, ஆனால் அவரை விதமாக சொல்லுகள் நீங்கள் அவருக்கு எந்த விதமான எதிர்க்கிறது சொல்லாமல் இருக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணாதனால அவன் கண்டிப்பு பண்ணிகிட்டே இருக்கிறான். அவர் பாஸ்டர் சொன்னார், அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தில் நிறைய பழங்கள் விழுந்துக்கிட்டே இருக்கு, அந்த பழங்கள் சாப்பிட முடியாது, அது ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. அந்த பழங்கள் விழுந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அதை குறித்து யாரும் அதிருப்தி அடைதும் கிடையாது. இந்த மரம் போய் இந்த மாதிரிப்பட்ட மோசமான பழத்தை கொடுக்கறே சொல்லணும். அந்த மரத்தை சுட்டி காட்டி அவர் கேட்டார், இந்த மரத்திலிருந்து விழுகிற பழங்களை குறித்து நீங்கள் இப்பொழுதான் வருத்தப்பட்டது உண்டா அப்படின்னு. அது ஏன் பாஸ்டர் அந்த மரத்தினுடைய பழத்தை கொடுத்து நான் வருத்தப்படணும்? அந்த மரத்தில் தான் நமக்கு நல்ல பழமே வராதுன்னு தெரியுமே, அப்புறம் என்ன? அப்போ ஒரு புளிய மரத்திலேருந்து, ஒரு மாமரத்துலேருந்து, ஒரு பலா மரத்துலேருந்து, ஒரு வாழை மரத்துலேருந்து நாம் எதிர்பார்க்குற கனி வரலன்னு சொன்னால் நாம் வந்து அதை குறித்து அதிருப்தி அடைவோம். ஆனால் இது இந்த காட்டு மரம், இதில் இந்த கனி தான் வரும், அதுக்கிட்ட போய் நல்லது எதிர்பார்க்க முடியாது. அப்போ அவர் அதை சுட்டி காட்டி சொன்னார், அந்த மனிதனுடைய இருதயம் எப்படியோ அதற்கேற்றபடி தான் அவருடைய வார்த்தைகள் இருக்கும். அவரை விதமாக பேசுகிறதை குறித்து வருத்தப்படக்கூடாது. என்றால் கர்த்தரால் சந்திக்கப்படாத ஒரு இருதயம், பரிசுத்தமாக்கப்படாத ஒரு இருதயம், தன்னுடைய உள்நிலையை உற்றுப்பார்க்க தெரியாத ஒரு மனிதன் அவர். அப்போ அவர் தனக்குள் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் வெளிப்பட முடியும். எனவே அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்து கொண்டும் அதை தடுத்து கொண்டும் இருந்தால் என்னுடைய சமாதானை நான் இழந்து விடுவேன். ஆண்டவர் தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அல்லவா, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளையும் கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளையும் கொடுக்காது. அப்போ நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு இயற்கையோட ஒரு மரம் கெட்ட கனிகளை கொடுத்தா, ஐயோ நீ போய் விதமாக இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் கெட்ட மரமாக இருக்கின்ற ஒன்றிலிருந்து கெட்ட கனி வருகிற பொழுது நாம் அதில் அதிருப்தியடை ஒன்றுமில்லை. சில மனிதர்கள் அவ்விதமாகத்தான். சிலருக்கு நீங்கள் எவ்வளவு பதில் சொன்னாலும் சரி, சிலருடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் எவ்விதமாக அவர்கள் சொல்வதை நீங்கள் சுட்டிக்கலாம் சரி, ஒரு பயனும் வராது. காரணம் என்றால் அவருடைய இருதயம் எப்படியோ அப்படியேத்தான் அவர்களுடைய வார்த்தையும் இருக்கும். ஆண்டவர் சொன்னார் தானே, இருதயத்தின் நிறைவினாலே மனிதனுடைய வாய் பேசும். அப்போ ஒரு மனிதன் பேசுகிறான் என்றால் புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்று சொன்னால் அவருடைய இருதயம் அப்படி, அந்த இருதயம் கேடானதாக இருக்கிறபடினாலே இறைமையாக 17:9 சொல்லப்பட்டபடி எல்லாவற்றை போல திருக்குழுதும் மாக கேடுள்ளதுமாக இருதயம் இருக்கு. அந்த விதமாக இருதயம் இருக்கிற பொழுது அவருக்காக நாம் பரிதாபப்படத்தான் முடியும். ஏன் இந்த விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார், ஏன் இந்த விதமான அவதூறை சொல்லுகிறார், அது அவருடைய இருதயத்தினுடைய நிலைமைதானே என்று நம்முடைய நிலைமை அல்ல. எனவே அதுபோன்ற சூழலில் ஆண்டுடைய வார்த்தைகளை முன்வைத்து கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கிறது பரிதாபப்படத்தான் வேண்டும். அதற்காக நாம் வந்து ஐயோ இந்த மாதிரி பழம் கொடுக்குன்னு வருத்தப்பட்டால் வருத்தப்படுவதில் பலன் இல்லை, அவர்களுக்காக நாம் பரிதாபப்படுவோம். ஆம் அருமையானவர்கள், இந்த உலகத்தில் நிறைய பேருடைய மனநிலை அவிதமாகத்தான் இருக்கிறது. அதற்காக வருந்தி கொண்டிருந்தால் நம்முடைய மனதினுடைய அமைதி நாம் இழந்து விடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். எனவே நல்ல மரம் கெட்ட மரம் என்ற வித்தியாசங்கள் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற விதமாகத்தான் பேச முடியும், அதற்கேற்ற விதமாகத்தான் செயல்பட முடியும், அதற்கேற்றபடி அவருடைய நடத்தைகள் இருக்கும். எனவே அதை புரிந்து கொண்டு நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அது தொடர்பாக நமக்கு வருகிற எந்த ஒரு வருத்தத்தையும் சொல்வேன் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நமக்கு எதிராக சொல்லப்பட்டவர்களுக்கு நாம் பதில் சொல்லி கொண்டு வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமற்றதாக மாறிவிட ஒரு வாய்ப்பு உண்டு. எனவே கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்வதற்கு கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு ஜெயம் என்கிற தலைப்பில் சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் இதோ.
1: Number 1, முதலாவது பிரைட் ஐஸ், பிரகாசமான கண்கள். Number 2, இரண்டாவது பிளீடிங் ஹார்ட், ரத்தம் கசியும் இதயம். Number 3, மூன்றாவது பெண்ட் நீஸ், முடங்கும் முழங்கால்கள். And number 4, நான்காவதாக bold lips, துணிச்சலான உதடுகள். Bursting lips, தைரியமான உதடுகள். That I would call proclamation,
2: பறைசாற்றுதல் என்பதைத்தான் நான் இப்படி குறிப்பிடுகின்றேன்.
1: Proclamation is not always preaching,
2: பறைசாற்றுதல் என்பது பிரசங்கிப்பது கிடையாது.
1: It is just sharing,
2: பறைசாற்றுதல் என்பது பகிர்ந்து கொள்ளுதலே.
1: Everybody is not called to be a preacher,
2: எல்லாரும் பிரசங்கிகளாய் எழுப்பதற்கான அழைப்பு பெற்றவர்கள் அல்ல.
1: பட்
2: ஆனால்
1: everyone is called to be a reacher,
2: ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவர்களை சந்திப்பதற்கான அழைப்பு பெற்றவர்கள்.
1: I was blind,
2: நான் குருடனாய் இருந்தேன்.
1: Now I see,
2: இப்பொழுது காண்கின்றேன்.
1: That's all I know,
2: அதுதான் எனக்கு தெரியும்.
1: Look at the Samaritan woman,
2: சமாரிய பெண்ணை பாருங்கள்.
1: The previous moment,
2: அதற்கு முன்னதாக,
1: the previous moment, அதற்கு முந்தைய வினாடி, she was an adulteress,
2: அதற்கு முந்தைய வினாடி அவள் ஒரு விபச்சாரி.
1: Not with one man,
2: ஒரு மனிதனோடு அல்ல.
1: Not two,
2: இரண்டு பேரோடு அல்ல. மூன்று பேரோடு அல்ல.
1: Not four,
2: நால்வரோடு அல்ல.
1: Not just five,
2: ஐந்து பேரோடும் அல்ல.
1: She was trying the sixth man at that time,
2: ஆறாவது அவரோடு விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றதான ஒரு நிலை.
1: If Jesus had not come, she would have started trying the seventh person,
2: ஆண்டவர் அந்த நேரத்திலே இடைப்பட்டிராவிட்டால் ஏழாவது நபரை கூட அவர் தேடி சென்றிருப்பார்.
1: Such an awful sinner,
2: இப்படிப்பட்டதான பரிதாப நிலையில் உள்ள ஒரு பாவி.
1: But
2: ஆனால்,
1: when she met Jesus,
2: இயேசு கிறிஸ்துவை அவள் சந்தித்த போதோ,
1: when Jesus met her,
2: இயேசு அவளை சந்தித்த போதோ,
1: what did she do,
2: அவள் என்ன செய்தாள்?
1: She ran to the village,
2: அவள் கிராமத்தை நோக்கி ஓடினாள்.
1: Listen to me carefully,
2: நன்றாக என்னை கவனியுங்கள்.
1: I am bringing a very important truth tonight,
2: இந்த ராத்திரியிலே உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லுகின்றேன்.
1: When she met Jesus,
2: இயேசுவை அவள் சந்தித்த பொழுது,
1: when Jesus met her,
2: இயேசு அவளை சந்தித்த பொழுது,
1: what did she do,
2: அவள் என்ன செய்தாள்?
1: She did not wait to become perfect,
2: அவள் பூரணப்படுவதற்காக காத்திருக்கவில்லை.
1: What did she do,
2: அவள் என்ன செய்தாள்?
1: She ran to the village,
2: கிராமத்தை நோக்கி ஓடினாள்.
1: What for,
2: எதற்காக?
1: Not to preach through a microphone like this,
2: இப்படிப்பட்டதான ஒரு ஒலிபெருக்கியின் மூலமாய் உரையாற்றுவதற்காக அல்ல.
1: She shouted aloud,
2: அவள் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாள்.
1: I can imagine that she whistled and called all the men,
2: ஒருவேளை தன்னுடைய கிராமத்திலிருந்தான மக்களை எல்லாம் பயில் காட்டி அவள் அழைத்திருக்க கூடும்.
1: And everybody came,
2: எல்லாரும் ஓடோடி வந்தார்கள். அவள் அவர்களிடத்தில் என்ன சொன்னார்?
1: She did not give a big oratory sermon,
2: அங்கே மிகப்பெரிய சொற்பொழிவு ஒன்றை அவள் நிகழ்த்தவில்லை.
1: On the other hand,
2: மாறாக,
1: she said, come, see, there is someone who has said all that I have done,
2: நான் செய்த யாவத்தையும் எனக்கு விவரித்து காண்பித்த ஒருவரை வந்து பாருங்கள் என்று அழைத்தார். வந்து பாருங்கள்,
1: I'm changed,
2: நான் மாறிவிட்டேன்.
1: Previous moment a sinner, next moment a missionary,
2: முந்தின வினாடி பாவி, அடுத்த வினாடியே அருட்பணியாளர்.
1: People all came to see Jesus,
2: எல்லா மக்களும் விரைந்தோடு இயேசுவை காண வந்தார்கள்.
1: And Jesus spoke to them,
2: இயேசு அவர்களோடு பேசினார்.
1: The entire village got converted,
2: கிராமம் முழுவதும் மனமாற்றம் அடைந்தார்கள்.
1: And you know, these villagers could have kept quiet, but they went to her and said,
2: இந்த கிராமவாசிகள் அத்தோடு அமைதியாக இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட அவர்கள் நிற்கவில்லை. அந்த பெண்ணிடத்தில் வந்து அவர்கள் சொன்னார்கள்.
1: You know what did they say,
2: அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா?
1: Don't think that we have believed on Jesus because of you,
2: நீ சொன்னதனால இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தோம் என்று நீ நினைக்காதே.
1: No, no, we ourselves heard Jesus, that is why,
2: நாங்களே அவரிடத்தில் கேட்டோம்.
1: This woman would have laughed within herself,
2: இந்த பெண் தனக்குள்ளே தானே சிரித்திருக்க வேண்டும்.
1: I don't want any credit,
2: எனக்கு எந்த விதமான நற்சான்றிதழும் தேவையில்லை.
1: I am not a preacher to get an applause at the end of the day during the Thanksgiving time, one of thanks,
2: மூன்றாவது நாளிலே நன்றி எதிர் சபையிலே எனக்கு சிறப்பான பாராட்டும் நன்றியும் கிடைக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கும் ஒரு பிரசங்கி அல்ல.
1: I don't care,
2: நான் அதை குறித்து கவலைப்படவில்லை.
1: But remember,
2: ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்,
1: I only brought you as a congregation to listen to Jesus,
2: இயேசு கிறிஸ்துவை கேட்பதற்காக உங்களை நான் அழைத்து வருவதற்கு காரணமாக இருந்த நபர் நான் தான்.
1: Why did the people say like that to her.
2: அவளிடத்திலே இந்த மக்கள் ஏன் அப்படி ஆய் சொன்னார்கள்?
1: Because she was such a wretched person.
2: அப்படிப்பட்ட ஒரு பாதகமான பெண்ணாய் அவள் இருந்தாள்.
1: Nobody wanted to say that woman told me about Jesus, so I came to Jesus. Even that they were not willing to testify.
2: இந்த பாதக பெண் சொல்லிய அறிமுகப்படுத்திய காரணத்தினாலே நான் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவதற்கு கூட அவர்கள் கூச்சப்பட்டார்கள்.
1: But nevertheless,
2: ஆகிலும்
1: she was the evangelist that day.
2: அந்த நாளை பொறுத்த மட்டிலே நற்செய்தி பணியாளராக இருந்தவர் அந்த விபச்சார பெண் தான்.
1: Yesterday I told you something.
2: நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன்.
1: Nazareth is not hearing the proper gospel message.
2: சரியான நற்செய்தியை நாசரேத் கேட்கவில்லை என்று சொன்னேன்.
1: It is all a message of condemnation.
2: குற்றப்படுத்துகின்றதான சுவிசேஷம் தான் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது என்று நான் சுட்டிக்காட்டினேன்.
1: So much of condemnation has intimidated Christians here.
2: கிறிஸ்தவர்கள் பயப்படுகின்ற அளவுக்கு அநேக குற்றம் சாட்டுகின்றதான பிரசங்கங்களே இங்கு பிரசங்கிக்கப்படுகின்றன.
1: Someone goes and shares the gospel with someone.
2: ஒருவர் சென்று இன்னொருவரிடத்தில் நற்செய்தி அறிவிப்பாரேயானால்,
1: if someone goes and distributes tracts,
2: ஒருவர் சென்று கைப்பிரதிகளை மற்றவர்களுக்கு விநியோகிப்பாரேயானால்,
1: if someone goes to preach the gospel in a village,
2: ஒரு கிராமத்திற்கு சென்று திருப்பிரசங்கம் செய்ய ஒருவர் முற்படுவாரேயானால்,
1: immediately an elder brother comes and he hits at his head, oh you are not perfect, you are not good enough, you still have sin, don't go, sit down.
2: உடனடியாக ஒரு மூப்பர் வந்து அவருடைய தலையிலே குட்டி என்ன சொல்கின்றார், நீ இன்னும் பூரணப்படவில்லை, இன்னும் நீ பரிசுத்தமடைய வேண்டும், இன்னும் நீ முழுமை பெற வேண்டும், ஆகையால் நீ வீட்டிலே தரித்திருந்து பூரணப்படு என்று சொல்கின்றார்.
1: Let me tell you something.
2: நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும்.
1: If only perfect people should preach the gospel, there will be no preacher in this world.
2: பூரணப்பட்டவர்கள் தான் வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது உண்மையாக இருக்குமானால் நிச்சயமாய் அப்படி பிரசங்கிக்கக்கூடியதான பூரண பிரசங்கி ஒருவரும் இல்லை.
1: Nobody can be a preacher today.
2: ஒருவரும் பிரசங்கியாரா இன்றைக்கு இருக்கவே முடியாது.
1: Nobody is perfect.
2: ஏனென்றால் ஒருவரும் பூரணவாதிகள் அல்ல.
1: We are becoming perfect.
2: நாம் பூரணராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம்.
1: What does the Bible say?
2: வேதம் என்ன சொல்கிறது?
1: The branch that yields fruit, he proves it further.
2: அதிகமாய் கனி கொடுக்கின்ற கிளைகளை அவர் இன்னும் சுத்தப்படுத்துகின்றார்.
1: கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். நான் தூங்குற கொடி, கனி கொடுக்கிற கொடி எதுவோ, the branch that is already giving fruit, that he cleans it up. Do you understand what I am talking about?
2: கனி கொடுக்கின்ற கொடி எதுவோ அந்த கொடியை அவர் இன்னும் சுத்திகரிக்கின்றார்.
1: Not the one who is sleeping.
2: தூங்குகின்றதான கொடியை அல்ல.
1: Not the one who is waiting for perfection.
2: பூரணத்திற்காக காத்து தரித்திருக்கின்றதான கொடியை அல்ல.
1: I was blind.
2: நான் குருடனாய் இருந்தேன்.
1: Now I see.
2: நான் இப்பொழுது காண்கின்றேன்.
1: Now I know.
2: அதுதான் எனக்கு தெரியும்.
1: That's the testimony.
2: இதுதான் சாட்சி.
1: That's the testimony.
2: இதுதான் சாட்சி.
1: That's the testimony of the woman.
2: இதுதான் அந்த பெண்ணினுடைய சாட்சி.
1: Why her testimony, the entire village came to Jesus.
2: அவளுடைய இந்த சிறிய சாட்சியின் மூலமாக அந்த கிராமமே ஆண்டவரிடத்தில் வந்தது.
1: How many of you are intimidated and you have been silenced from speaking for Jesus?
2: ஆண்டவராகிய இயேசுவுக்காக பறைசாற்றுகின்ற பணியிலிருந்து பயந்து போய் பூரணத்தின் கொள்கையினாலே முடங்கி கிடக்கின்றவர்கள் இங்கே எத்தனை பேர் உண்டு?
1: Unlearn that doctrine.
2: இந்த சத்தியத்தை மறந்து போங்கள்.
1: Throw away that doctrine.
2: இந்த உபதேசத்தை தூக்கி எறியுங்கள்.
1: It is a false doctrine.
2: இது ஒரு கள்ள உபதேசம்.
1: If you are a child of God,
2: நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களே ஆனால்,
1: if you have been saved,
2: நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால்,
1: go and preach the gospel.
2: உடனடியாக நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
1: Go and share the gospel with other people.
2: மற்ற மக்களோடு கூட இந்த நற்செய்தியை பகிர்ந்தறியுங்கள்.
1: Don't care about what people talk about you.
2: மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன பேசுவார்கள் என்று ஒருபோதும் அக்கறை கொள்ளாதிருங்கள்.
1: Turn a deaf ear to people.
2: மற்ற மக்களுடைய கூற்றுகளுக்கு செவிடர்களாய் இருங்கள்.
1: Keep going.
2: போய்கொண்டே இருங்கள்.
1: Jesus said,
2: இயேசு சொன்னார்,
1: go into all the world.
2: உலகம் எங்கும் நீங்கள் புறப்பட்டு போங்கள்.
1: I am with you to the end of the world.
2: பூமியின் கடைசி வரை என்று நான் உங்களோட கூட இருக்கின்றேன்.
1: That doesn't mean that I want you to continue to live in sin and preach the gospel.
2: இப்படி நான் சொல்வதனாலே பாவத்திலே நீங்கள் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டே நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்று அல்ல.
1: That is not what I am saying.
2: அதை நான் சொல்லவில்லை.
1: All that I am saying is, don't wait to become perfect to preach the gospel. You will never ever preach the gospel.
2: கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் பூரணமாய் ஆக வேண்டும் என்று காத்துக்கொண்டு இராதிருங்கள். அப்படி நீங்கள் இருப்பீர்களானால் ஒரு நாளும் நற்செய்தி நீங்கள் பிரசங்கிக்கவே மாட்டீர்கள்.
1: This is Nazareth.
2: இது நாசரேத்.
1: This morning I was bringing my daughter and son-in-law from Tirunelveli railway station down to Nazareth.
2: திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து இந்த நாசரேத்திற்கு என்னுடைய மகளையும் மருமகனையும் நான் அழைத்து வந்தேன்.
3: And on the way my heart was bleeding again.
2: நான் காலையிலே வந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய இதயம் இரத்த கசியுகின்றதான ஒரு நிலையில் இருந்ததை நான் உணர்ந்தேன்.
3: You know why?
2: ஏன் தெரியுமா?
3: I was coming through Srivaikundam.
2: நான் ஸ்ரீவைகுண்டம் வழியாய் வந்து கொண்டிருந்தேன்.
3: I was coming through ஆழ்வார் திருநகரி.
2: ஆழ்வார் திருநகரி வழியே வந்தேன்.
3: Why Nazareth is Nazareth and Alvar Thirunagiri is still Alvar Thirunagiri?
2: Nazareth, Nazareth aga selithu kondirukkirathu, aanal Alvar Thirunagiri mattum yen ippadiye irundhu kondirukkirathu?
3: Why within 4 kilometers one village is all Christian and the other village is all non-Christian? Not only non-Christian, anti-Christians.
2: 4 kilometers தொலைவில் இருக்கக்கூடியதான நாசரேத் பட்டணத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த ஆழ்வார் திருநகரில் இருக்கின்ற மக்கள் மட்டும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாய் ஏன் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்களாய்
3: இருக்கின்றார்கள்?
2: 4 kilometers தொலைவில் தானே இப்படிப்பட்டதான வியத்தக்க வேறுபாடு ஏன்?
3: Lord, if you can change a village into Nazareth, in another 4 kilometers why can I not change Alvar Thirunagiri into Nazareth?
2: 4 kilometers தொலைவில் உள்ள ஆழ்வார் திருநகரியை நாசரேத்தை போல நீர் ஏன் மாற்ற கூடாது என்று நான் நினைத்தேன்.
3: I was praying.
2: நான் ஜெபித்தேன்.
3: So that is my vision every time I come to this place.
2: இந்த இடத்திற்கு வரும்பொழுதெல்லாம் என்னுடைய இதயத்திலே துடிக்கின்றதான பாரம் அதுதான்.
3: Why has not Alvar Thirunagiri changed yet?
2: ஆழ்வார் திருநகரி ஏன் இன்னும் மாற்றம் அடையவில்லை?
3: Why திருச்செந்தூர் is not changed yet?
2: திருச்செந்தூர் ஏன் இன்னும் ஒரு மாற்றத்தை
3: Why Srivaikundam is still Srivaikundam?
2: Srivaikundam innum yen Srivaikundamagave irundhu kondirukkirathu?
3: You know why?
2: Yen theriyuma?
3: We in Nazareth, we are responsible for that situation.
2: Nazareth oora oorkaralaga naam dhaan idharku porpaadigal.
3: Why do I say that?
2: Naan yen idhai solugindren?
3: We are preaching to the preached.
2: பிரசங்கிக்கப்பட்டவர்களுக்கு நாம் பிரசங்கிக்கின்றோம்.
3: We are comforting the comforted.
2: ஆறுதல் அடைந்தவர்களையே நாம் ஆறுதல் படுத்துகின்றோம்.
3: We are baptizing the baptized.
2: ஞானஸ்நானம் பெற்றவர்களையே திருவும் ஞானஸ்நானம் கொடுக்கின்றோம்.
3: And we are neglecting the neglected.
2: ஒதுக்கப்பட்டவர்களை தொடர்ந்து ஒதுக்கிக் கொண்டே இருக்கின்றோம்.
3: That is our sin.
2: இதுதான் நம்முடைய பாவம்.
3: So what should we do?
2: நாம் என்ன செய்ய வேண்டும்?
3: Do not spend too much time among Christians.
2: கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்னும் அதிகமான நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்க
3: வேண்டாம்.
2: கிறிஸ்தவர் அல்லாதோரை நோக்கி புறப்பட்டு
3: செல்லுங்கள்.
2: கிறிஸ்தவர் அல்லாதோரை தேடி
3: செல்லுங்கள்.
2: சிலைகளுக்கு முன்னதாக தாழ விழுகின்றதான மக்களை நோக்கி விரைந்து செல்லுங்கள்.
3: Don't get angry with them.
2: அவர்களிடத்திலே கோபம் கொள்ளாதிருங்கள்.
3: Why are they falling prostrate before an idol?
2: சிலைகளுக்கு முன்னதாக அவர்கள் ஏன் தாழ விழுகின்றார்கள்?
3: They are not wrong.
2: அவர்கள் தவறு செய்யவில்லை.
3: You are at fault.
2: நீங்கள் தான் தவறு செய்கின்றீர்கள்.
3: How can I know if someone tells me?
2: ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்?
3: How will I know if someone doesn't stop me from doing it but giving me a better alternative?
2: ஒரு சிறப்பான மாற்று வழியை எனக்கு சொல்லாமல் இருக்கின்ற வேளையிலே தவறான ஒரு காரியத்தை செய்யாமல் நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்?
3: Decide tonight.
2: இந்த இரவிலே தீர்மானியுங்கள்.
3: This church has got 3 services every day.
2: ஒவ்வொரு நாளும் இந்த திருச்சபையிலே 3 ஆராதனைகள் உண்டு.
3: How many sermons we hear every year?
2: ஒவ்வொரு வருடமும் எத்தனை பிரசங்களை நாம் கேட்கின்றோம்?
3: I ask you a question.
2: உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றேன்.
3: Why should anyone hear the gospel twice before everyone has heard it at least once?
2: ஆண்டவரை குறித்து ஒருமுறை கூட அறியாத மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் இருக்கும் பொழுது 2 முறை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது?
3: சண்டே மார்னிங் அட்டெண்ட் சர்வீஸ், தட் இஸ் எனஃப்.
2: ஞாயிறு காலை ஒரு ஆராதனையிலே பங்கு கொள்ளுங்கள், அது உங்களுக்கு போதுமானது.
3: After your Sunday lunch, husband and wife or a small kid, you go to some non-Christian village. Now don't come back to Nazareth till 9 o'clock in the night.
2: மதிய உணவுக்கு பிற்பாடு கணவன் மனைவியாக அல்லது ஒரு சிறு குழுவாக அருகில் இருக்கின்றதான கிராமத்தை நோக்கி செல்லுங்கள். 9 மணி வரை அங்கே சந்திப்பு பணி செய்து திரும்புங்கள்.
3: One meeting is enough for Sunday.
2: ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் உங்களுக்கு போதுமானது.
3: Convention after convention.
2: கன்வென்ஷனுக்கு மேல் கன்வென்ஷன்.
3: சர்வீஸ் ஆஃப்டர் சர்வீஸ்.
2: ஆராதனைகளுக்கு மேல் ஆராதனை. பிரசங்கத்தின் மேல் பிரசங்கம்.
3: Keeping sin of irresponsibility on our hearts.
2: ஒரு பற்ற ஒரு தன்மையை நம்முடைய இதயத்திலே குவிக்கின்றதான
3: பிரசங்கங்கள்.
2: இந்த இரவில் தானே மனம் திரும்பும்படியாய் தேவன் நமக்கு அருள் வாலிப்பாராக.
3: I am not angry at you.
2: நான் உங்களிடத்திலே கோபம்

0: and darkness.
1: வசதி பிரதேசமாகிய இந்த நாசரேத்தை விட்டு வெளியே வந்து அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கின்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுங்கள்.
0: Open up your mouth.
1: உங்களுடைய வாய்களை திறவுங்கள்.
0: And you will get boldness.
1: உங்களுக்கு தைரியம் அப்பொழுது தானாக வரும்.
0: Open your mouth and you will get boldness.
1: உங்களுடைய வாய்களை திறவுங்கள், அப்பொழுது உங்களுக்கு துணிச்சல் தானாக வரும்.
0: Why are you filled with the Holy Spirit?
1: பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஏன் நிறைந்திருக்கின்றீர்கள்?
0: Not to jump to the roof and come back to the floor.
1: கூரையின் மட்டத்திற்கு குதிப்பதற்கும் கீழே வருவதற்காகவும் கொடுக்கப்பட்டது அபிஷேகம் அல்ல.
0: Not to roll on the floor and spoil all the mats.
1: தரையிலே உருண்டு புரண்டு பாய்களை எல்லாம் கிழிப்பதற்காக கொடுக்கப்பட்டது அபிஷேகம் அல்ல.
0: Not to make shouting or speaking in tongues.
1: ஆரவாரத்திலே அந்நிய பாஷையிலே பேசுவதற்காக கொடுக்கப்பட்டது அபிஷேகம் அல்ல.
0: Don't mistake me. I speak in tongues every day. I told you yesterday.
1: இப்படி சொல்வதனால என்னை தவறாக புரிந்து கொள்ளாதிருங்கள். அனுதினமும் நான் அந்நிய பாஷையிலே பேசுகின்றேன்.
0: 42 years I have been speaking in tongues every day in my prayer.
1: 42 ஆண்டு காலமாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெப வேளையிலே நவநாள்களிலே நான் பேசுகின்றேன்.
0: I am not talking about that.
1: அதை குறித்து நான் இப்பொழுது சொல்ல
0: விரும்பவில்லை. I am talking about using your tongues to preach the gospel of Jesus Christ.
1: ஆனால் நான் இப்பொழுது சொல்வது உங்களுடைய நாவுகளை உபயோகித்து புறவினத்தாருக்கு நற்செய்தியை பறைசாற்றுவதையே நான் முக்கியப்படுத்துகிறேன்.
0: What did Jesus say?
1: இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்?
0: You will receive power when the Holy Spirit shall come upon you and you shall be my witnesses not only in Jerusalem and in all Judea, not only in Judea but also in Samaria, not only in Samaria but to the ends of the earth.
1: பரிசுத்த வேதத்திலே ஆண்டவர் இப்படியாய் விளம்பினார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் மட்டுமல்ல யூதேயாவிலும், யூதேயாவில் மட்டுமல்ல சமாரியாவிலும், சமாரியாவில் மட்டுமல்ல பூமியின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த இரவிலே தீர்மானியுங்கள்.
0: எவ்ரி வீக்,
1: ஒவ்வொரு வாரமும்
0: you will share the gospel of Christ clearly at least with one non-Christian.
1: கிறிஸ்து அல்லாத ஒரு நபரிடத்திலே கிறிஸ்துவை குறித்து திட்டவட்டமாக நான் நற்செய்தி அறிவிப்பேன் என்று தீர்மானியுங்கள்.
0: With a Hindu or with a Muslim, I will share the gospel of Christ at least with one person every week.
1: ஒவ்வொரு வாரமும் இந்து அல்லது முஸ்லீம் நண்பர் ஒருவரிடத்திலே தவறாமல் நற்செய்தியை நான் பறைசாற்றுவேன் என்று தீர்மானியுங்கள்.
0: Every week, at least one evening, go for village evangelism.
1: ஒவ்வொரு வாரமும் மாலை நேரத்திலே கிராம நற்செய்தி பணிக்காக புறப்பட்டு செல்லுங்கள்.
0: Your heart will begin to glow and pulsate with the heart of God.
1: உங்களுடைய இதயம் கொழுந்துவிட்டு எரியும். தேவனுடைய இதயத்தில் பற்றி எரிகின்றதான வேட்கையை அது தணிக்கும்.
0: If you have to become a missionary Christian,
1: மிஷனரி கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாற விரும்புகிறீர்களே ஆனால்,
0: you should have blessing hands.
1: ஆசீர்வதிக்கும் கரங்கள் உங்களுக்கு தேவை.
0: Blessing hands.
1: ஆசீர்வதிக்கும் கரங்கள்.
0: Ministration to people.
1: மக்களுக்கு சேவை செய்தல்.
0: Jesus is no more in the physical form on earth today as he was in flesh and blood 2000 years ago.
1: 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்ட விதமாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இப்போ உடலிலே இல்லை.
0: Our hands are the extension of the hands of Jesus.
1: நம்முடைய கைகள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளின் நீட்டிப்பாய் இருக்கிறது.
0: Apostle John said,
1: அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னார்,
0: We are in this world as he was in this world.
1: அவர் இந்த உலகத்திலே இருந்தது போல நாம் இந்த உலகத்திலே இருக்கின்றோம்.
0: Jesus touched people for healing.
1: இயேசு ஜனங்களை குணமாக்குதலுக்காக தொட்டார்.
0: There was no need to touch them.
1: அவர்களை தொட வேண்டிய அவசியமே இல்லை.
0: One word would have healed them.
1: வார்த்தை சொன்னால் போதும் அவர்கள் குணமாகி இருப்பார்கள்.
0: In fact, Jesus never prayed for any sick person.
1: உண்மையில் சொல்ல வேண்டுமானால் எந்த நோயாளிக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவே இல்லை.
0: He simply healed them.
1: அவர்களை அவர் குணமாக்கினார், அவ்வளவுதான்.
0: He did not pray for any sick person according to the gospel.
1: வேத சுவிசேஷத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த நோயாளிக்காகவும் ஆண்டவர் ஜெபிக்கவே இல்லை.
0: He simply healed them.
1: அவர்களை அப்படியே குணமாக்கினார்.
0: So much power.
1: அவர்களுக்கு அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருந்தது.
0: Nevertheless,
1: ஆகிலும்
0: He touched them.
1: அவர்களை அவர் தொட்டார்.
0: He touched people and healed them.
1: மக்களை அவர் தொட்டு அவர்களை குணமாக்கினார்.
0: Why?
1: ஏன்?
0: He identified with people in their suffering.
1: மக்களை அவர்களுடைய பலவீனங்களிலே பலவீனங்களோடு தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார்.
0: That's the right word. He identified himself with the suffering of humanity.
1: மனித குலத்தினுடைய பாடுகளிலே

0: அவர்களோடு தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார்.
1: You know what he says?
0: அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா?
1: I was sick. நான் வியாதியாயிருந்தேன்.
0: நான் வியாதியாயிருந்தேன்.
1: You came to see me.
0: என்னை காண வந்தீர்கள்.
1: I was in prison.
0: நான் காவலில் இருந்தேன்.
1: You came to visit me.
0: என்னை விசாரிக்க வந்தீர்கள்.
1: I was thirsty.
0: நான் தாகமாயிருந்தேன்.
1: You gave me to drink.
0: என் தாகத்தை தணித்தீர்கள்.
1: I was hungry.
0: நான் பசியாயிருந்தேன்.
1: You fed me.
0: எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள்.
1: I was stranger in the streets.
0: நான் அந்நியனாயிருந்தேன்.
1: You accommodated me.
0: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்.
1: Jesus.
0: Yes, wait.
1: When were you sick?
0: நீர் எப்பொழுது நோயாளியாயிருந்தீர்?
1: When were you hungry?
0: நீர் எப்பொழுது பசியாயிருந்தீர்?
1: When were you naked?
0: நீர் எப்பொழுது உடையில்லாமல் இருந்தீர்?
1: When were you in prison?
0: நீர் எப்பொழுது காவலில் இருந்தீர்?
1: Jesus would say.
0: ஏசு அப்பொழுது மறுமொழியாக சொல்வார்.
1: What you have done to one of these little ones, you have done unto me.
0: இந்த சிறியரில் யாதேனும் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்வார்.
1: I'm going to ask you a question.
0: உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன்.
1: Now today is 12th of June.
0: இன்றைக்கு ஜூன் 12ஆம் தேதி.
1: About 6 months of 2004 are over.
0: ஏறத்தாழ 6 மாத காலம் இந்த வருடத்திலே முடிந்து போனது.
1: I'm asking a question.
0: ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கின்றேன்.
1: Was there one person who was in great difficulty and suffering that you personally ministered to that person?
0: இந்த 6 மாத காலத்திலே மிகவும் தேவையில் இருந்ததான மிகவும் நலிவுற்ற ஒரு நபருக்கு யாரேனும் ஒருவருக்கு உதவி செய்த அனுபவம் உங்களுக்கு உண்டா?
1: Someone whom you personally ministered unto.
0: தனிப்பட்ட முறையிலே இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு சேவை புரிந்ததான செயல் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டா?
1: I and my family.
0: நானும் என் குடும்பத்தாரும்.
1: Nothing more.
0: மற்றொன்றும் எனக்கு கவலை இல்லை.
1: Is that the kind of life we are living?
0: இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய நிலையா இருக்கின்றதோ?
1: What you do to these little ones, you are doing to the Lord of heaven and earth.
0: இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை நீங்கள் செய்வீர்களோ அதை வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருக்கு நீங்கள் செய்கின்றீர்கள் என்று பொருள்.
1: Poor man was caught among the thieves.
0: ஒரு மனிதன் அங்கே கள்ளர் கையிலே அகப்பட்டான்.
1: A priest came that way.
0: ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்தான்.
1: Follow the message carefully.
0: இந்த செய்தியை நன்றாக கவனியுங்கள்.
1: A priest comes that way.
0: ஆசாரியன் ஒருவன் அந்த வழியே வருகின்றான்.
1: He bypasses him.
0: பக்க வழியாக அவன் போய்விடுகின்றான்.
1: Why?
0: ஏன்?
1: He was going for conducting the service in the church.
0: சபை ஆராதனையை நடத்துவதற்காக அவர் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றார்.
1: Then came the Levite.
0: இரண்டாவதாக வந்தவர் ஒரு லேவியன்.
1: He also bypassed.
0: அவரும் கூட பக்க வழியாய் போய்விட்டார்.
1: Why?
0: ஏன்?
1: He must go hurriedly to the church service to count the offering.
0: ஆலயத்திற்கு விரைந்து சென்று காணிக்கையை எண்ணுவதற்காக அவர் வேக வேகமாய் சென்று கொண்டிருந்தார்.
1: Both these people went.
0: இரண்டு பேரும் போய்விட்டார்கள்.
1: That is religion today.
0: அதுதான் இன்றைய மார்க்கம்.
1: That is religion today.
0: அதுதான் இன்றைய மார்க்கம்.
1: That is our church today.
0: அதுதான் இன்றைய திருச்சபை.
1: But a Samaritan came.
0: ஆனால் ஒரு சமாரியன் வந்தான்.
1: Who is a Samaritan?
0: சமாரியன் யார்?
1: A Jew will call the Samaritan as a dog.
0: யூதன் ஒரு சமாரியனை பார்க்கும் பொழுது நாய் என்று அழைப்பான்.
1: He will not even go through that village.
0: அந்த கிராமம் வழியாக கூட அவன் கடந்து செல்ல மாட்டான்.
1: Casteism.
0: ஜாதி வெறி.
1: If a Samaritan gives water, no. You are a Samaritan.
0: சமாரியன் ஒருவன் அருந்துவதற்கு தண்ணீர் கொடுத்தால் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் நீ சமாரியன் அந்நியன் என்று சொல்லுவார்கள்.
1: I belong to higher caste.
0: நான் உயர் குலத்தவன்.
1: I am nadar.
0: நான் நாடார்.
1: I am pillamar.
0: நான் பிள்ளமார்.
1: I am a greater caste.
0: நான் உயர் ஜாதியை சேர்ந்தவன்.
1: Stupid.
0: முட்டாள்தனம்.
1: Idiotism.
0: அடிமுட்டாள்தனம்.
1: Who said you are a greater bigger caste?
0: நீங்கள் உயர் குலத்தை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்கு சொன்னது யார்?
1: There is no caste.
0: ஜாதி என்பதே இல்லையே.
1: The only caste is sinner and saved. That's all.
0: ஜாதி என்று இருக்குமானால் சுத்த ஜாதி அசுத்த ஜாதி அவ்வளவுதான்.
1: One is a sinner, the other is saved.
0: ஒருவன் பாவி இன்னொருவன் மீட்கப்பட்டவன் அவ்வளவுதான்.
1: These are the only two castes.
0: இந்த இரண்டு தான் இரண்டு ஜாதிகள்.
1: But that man came.
0: அந்த சமாரியன் வந்தான்.
1: Whom you will call as a dog.
0: நாய் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சமாரியன்.
1: He touched him.
0: அவன் அவனை தொட்டான்.
1: He bandaged his wounds.
0: அந்த காயங்களை அவன் கட்டினான்.
1: With his hanky.
0: தன்னுடைய கைக்குட்டையினாலே அந்த காயங்களை கட்டினான்.
1: And he poured oil there.
0: அந்த காயங்களுக்கு எண்ணெய் வார்த்தான்.
1: Kept him on his donkey.
0: தன்னுடைய கழுதையின் மேல் ஏற்றினான்.
1: You know the story.
0: அந்த கதையை தொடர்ந்து நீங்கள் அறிவீர்கள்.
1: And what did Jesus say?
0: இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்?
1: you also do likewise.
0: நீங்களும் அப்படியே செய்யுங்கள்.
1: Don't be like that priest.
0: அந்த ஆசாரியனை போல் இருக்க வேண்டாம்.
1: Don't be like that Levite.
0: அந்த லேவியனை போல் இருக்க வேண்டாம்.
1: Help somebody in need.
0: தேவையில் இருக்கின்ற யாராவது ஒருவருக்கு சேவை செய்யுங்கள்.
1: I like our ex-chief minister Annadurai.
0: நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன்.
1: You know why?
0: ஏன் தெரியுமா?
1: He made an excellent statement.
0: மிக அருமையான ஒரு வாசகத்தை அவர் குறிப்பிட்டார்.
1: You can see God in the smile of the poor.
0: ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்.
1: You can see God in the smile of the poor.
0: ஏழையின் சிரிப்பில் இறைவனை நீங்கள் காண முடியும்.
1: Where did he learn this truth?
0: இந்த சத்தியத்தை அவர் எங்கே கற்றுக்கொண்டிருப்பார்?
1: He learnt it from the Bible.
0: இந்த வேதத்திலிருந்து தான் அவர் கற்றுக்கொண்டார்.
1: What does the Bible say?
0: வேதம் என்ன சொல்கின்றது?
1: He who gives to the poor.
0: ஏழைக்கு இறங்குகின்றவன்.
1: He lends to the Lord.
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான்.
1: When you give to the church, you are giving to God.
0: ஆலயத்துக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது கடவுளுக்கு கொடுக்கின்றீர்கள் என்று பொருள்.
1: But when you give to the poor man,
0: ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுதோ
1: you are not giving to God.
0: நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கவில்லை.
1: You are lending to God.
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றீர்கள்.
1: You believe it?
0: நீங்கள் இதை நம்புகின்றீர்களா?
1: I know what I am talking is very difficult.
0: நான் சொல்லுகின்றது கடினமான காரியம், புரிந்து கொள்வதற்கு கடினம் என்று எனக்கு தெரிகின்றது.
1: You will not give me another invitation. I know that.
0: நீங்கள் இன்னொரு முறை பிரசங்கிப்பதற்கு எனக்கு அழைப்பு கொடுக்க மாட்டீர்கள் என்றும் எனக்கு நன்றாக தெரியும்.
1: But this is the truth.
0: ஆனால் இதுதான் சத்தியம்.
1: You give to church, you are giving to God.
0: ஆலயத்திற்கு நீங்கள் கொடுப்பீர்களேயானால் கடவுளுக்கு கொடுக்கின்றீர்கள் என்று பொருள்.
1: But if you give to poor, you are lending to God.
0: ஆனால் தரித்திரருக்கு நீங்கள் கொடுப்பீர்களேயானால் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றீர்கள் என்று பொருள்.
1: He will give back what you have given with interest, mind.
0: நீங்கள் கொடுத்ததை வட்டியும் முதலுமாக சேர்த்து உங்களுக்கு அவர் திருப்பி கொடுப்பார்.
1: Believe that?
0: நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா?
1: I believe that.
0: நான் அதை விசுவாசிக்கின்றேன்.
1: That is why Annadurai said like this.
0: ஆகையால் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்படி சொன்னார்.
1: You can see God in the smile of the poor.
0: ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்.
1: Make poor people smile in your lives.
0: உங்களுடைய வாழ்வின் மூலமாக அநேக தரித்திரர்கள் மகிழ்ச்சி அடையட்டும்.
1: I am very happy today.
0: நான் இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
1: Not because I don't have problems.
0: எனக்கு பிரச்சனைகள் இல்லாததனாலே மகிழ்ச்சியாக இல்லை.
1: Not because I have everything I want.
0: எனக்கு தேவையான எல்லாம் என்னிடத்தில் இருப்பதனாலே நான் மகிழ்ச்சியாக இல்லை.
1: But God has filled my heart with joy because I am making many poor people rejoice.
0: அநேக ஏழை மக்களை மகிழ்ச்சியாக்குகின்றதான ஒரு சிந்தையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்றபடியினாலே நான் எனக்குள்ளாவே மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
1: So this joy nobody is able to steal away from me.
0: இந்த விதமான மகிழ்ச்சியை என்னிடத்திலிருந்து யாராலும் திருட முடியாது.
1: Give to the poor and that's lending to God.
0: ஏழைக்கு இறங்குங்கள், அது கர்த்தருக்கு கடன் கொடுப்பதற்கு சமானமாகும்.
1: Don't keep your hands like this.
0: உங்களுடைய கையை எப்பொழுதுமே இப்படியே வைத்துக் கொண்டிராதீர்கள்.
1: Give, give.
0: தா தா தா என்றே கேட்டுக் கொண்டிராதீர்கள்.
1: Now turn the direction.
0: உங்களுடைய கையின் நிலையை மாற்றுங்கள்.
1: It's blessed, more blessed to give than to receive.
0: வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம்.
1: Blessing hands.
0: ஆசீர்வதிக்கும் கரங்கள்.
1: Help people.
0: மற்றவர்களுக்கு உதவும் கரங்கள்.
1: Help those who are in suffering.
0: பாடுகளில் இருப்பவருக்கு உதவுங்கள்.
1: Lift them up.
0: அவர்களை தூக்கிவிடுங்கள்.
1: Identify with their suffering.
0: அவர்களுடைய பாடுகளிலே உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: You will become a prosperous Christian.
0: உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்புள்ள கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள்.
1: Sixthly.
0: ஆறாவதாக,
1: you should have beautiful feet.
0: அழகிய பாதங்கள் உங்களுக்கு தேவை.
1: பியூட்டிஃபுல் ஃபீட்.
0: அழகிய பாதங்கள்.
1: ஹவ் பியூட்டிஃபுல் ஆர் த ஃபீட் ஆஃப் ஹிம் ஹூ ரன்ஸ் ஓவர் த மவுண்டன்ஸ் டிக்ளேரிங் யுவர் காட் ரெய்ன்ஸ்.
0: இதோ உன் ராஜா அரசாளுகிறார் என்று மலைகளின் மேல் பறைசாற்றுகின்ற நற்செய்தியாளருடைய பாதங்கள் ஓ எவ்வளவு அழகாயிருக்கின்றன.
1: இஃப் யூ ஹேவ் டு பிகம் எ மிஷனரி கிறிஸ்டியன்,
0: மிஷனரி கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாற விரும்புவீர்களேயானால்
1: வாட் ஷுட் யூ டு?
0: நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: யூ ஷுட் கோ.
0: நீங்கள் போக வேண்டும்.
1: லிசன் டு மீ கேர்ஃபுல்லி.
0: நீங்கள் நன்றாக கவனியுங்கள்.
1: வாட் ஷுட் யூ டு?
0: நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: கோ.
0: புறம் போங்கள்.
1: You cannot spell the English word gospel, G-O-S-P-E-L, without spelling go.
0: நற்செய்தி என்ற வார்த்தையினுடைய ஆங்கில பதமாகிய காஸ்பல் என்ற சொல்லை G-O என்று சொல்கின்ற போ என்ற வார்த்தையை சொல்லாமல் நீங்கள் முழுமையாய் சொல்ல முடியாது.
1: Don't ask people to come, you go to people.
0: மற்றவர்களை இங்கே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்காதிருங்கள், பாவைகளை தேடி நீங்கள் போங்கள்.
1: Let me tell you, that is the problem of modern Christianity.
0: நவீன கிறிஸ்தவத்தினுடைய பிரச்சனை இதுதான். இதை நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்லட்டும்.
1: We have more money than the apostles.
0: நாம் அப்போஸ்தலர்களிடத்திலே இருந்ததை காட்டிலும் பன்மடங்கு பணம் உடையவர்களாக இருக்கின்றோம்.
1: We have more buildings than the apostles.
0: அப்போஸ்தலர்களிடத்திலே இருந்ததான கட்டிடங்களை விட மிக அதிகமான கட்டிடங்கள் சொத்துக்கள் நமக்கு உண்டு.
1: We have more missions. schools and mission hospitals than the apostles.
0: அப்போஸ்தலர் காலத்திலே இதைவிட அதிகமான கல்வி நிலையங்களும் மருத்துவ மனைகளும் நம்மிடத்திலே உண்டு.
1: We are more equipments than the early apostles.
0: ஆதி அப்போஸ்தலரிடத்திலே காணப்பட்டதான உபகரணங்களை விட நவீன உபகரணங்கள் நம்மிடத்திலே ஏராளம் உண்டு.
1: But they were growing and we are only dividing.
0: ஆனால் அவர்கள் வளர்ந்தார்கள், நாமோ பிரிந்து பிரிந்து போகின்றோம்.
1: What is the reason?
0: காரணம் என்ன?
1: Why are we not growing as they were growing?
0: அவர்கள் விருத்தி அடைந்தது போல நாம் ஏன் விருத்தி அடையவில்லை?
1: They went, but we want people to come to us.
0: அவர்கள் புறப்பட்டு போனார்கள், நாமோ மக்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்று விரும்புகின்றோம்.
1: Jesus said, go, but we say, come. Pulta.
0: இயேசு சொன்னார் போங்கள் என்று, நாம் சொல்லுகின்றோம் வாருங்கள் என்று. அறைகீழ் பாடம்.
1: That is the problem.
0: அதுதான் பிரச்சனை.
1: Fish will not come to you.
0: மீன் உங்களை தேடி ஒருபோதும் வராது.
1: Every day you are eating fish in Nazareth.
0: தினசரி மீன் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவதில்லை.
1: Now that is the problem. You know, after leaving Nazareth, that is the only problem I have.
0: நாட்டை விட்டு சென்ற பிற்பாடு என்னை அதிகமாய் தாக்கிய பிரச்சனை அதுதான்.
1: Because every day fish here, but in Vellore only weekly fish.
0: நான் இங்கு இருந்த நாட்கள் வரை ஒவ்வொரு நாளும் மீன் சாப்பிடுவேன். வேலூர் சென்ற பொழுதோ வாரம் ஒரு கால் தான் நான் மீன் சாப்பிடுகின்றேன்.
1: Okay, every day you are eating fish.
0: ஒவ்வொரு நாளும் மீன் சாப்பிடுகின்றீர்கள்.
1: Ask him a question.
0: ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கட்டுமா?
1: Will fish come to you or you should go to fish?
0: மீன் உங்களை தேடி வருமா அல்லது மீன் பிடிக்க நீங்கள் போவீர்களா?
1: Come on.
0: சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: You should go after fish.
0: மீன் பிடிக்க நீங்கள் தான் செல்ல வேண்டும்.
1: Follow me, I will make you fishers of men.
0: என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்.
1: So don't ask people to come to you, you go to people.
0: மக்களை உங்களிடத்தில் வாருங்கள் என்று அழைக்காதிருங்கள், மக்களை தேடி நீங்கள் செல்லுங்கள்.
1: Go to villages.
0: கிராமங்களுக்கு செல்லுங்கள்.
1: Go to North India.
0: வட இந்தியாவிற்கு செல்லுங்கள்.
1: There are many of you who are wasting your time in Nazareth.
0: நாசரேத்திலே உங்களுடைய பொன்னான நேரத்தை அநேகர் விரயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்.
1: How many fellowships in Nazareth?
0: நாசரேத்திலே காணப்படுகின்ற ஐக்கியங்களின் எண்ணிக்கை தான் எத்தனை.
1: Close some of those petty shops.
0: இந்த பெட்டி கடைகளை எல்லாம் இழுத்து பூட்டுங்கள்.
1: And come to North India.
0: வட இந்தியாவிற்கு விரைந்து வாருங்கள்.
1: Close your petty shops again.
0: உங்களுடைய பெட்டி கடைகளுக்கு பெரிய பூட்டுகளை போடுங்கள்.
1: Come to North India.
0: வட இந்தியாவுக்கு விரையுங்கள்.
1: There are many districts without the gospel messenger.
0: மாவட்டம் ஒன்றிற்கு ஒரு ஊழியர் கூட இல்லாத அவல நிலை வட இந்தியாவிலே தலைவிரித்தாடுகிறது.
1: How many fellowships here?
0: ஆனால் இப்படி எண்ணிறந்த ஐக்கியங்கள் இங்கு தேவையா?
1: How many churches here?
0: எத்தனை திருச்சபைகள் இங்கு நிறைந்திருக்கின்றன? இது அவசியமா?
1: Jesus is weeping tonight.
0: இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கண்ணீர் விட்டு நிற்கின்றார்.
1: How many ministries we have?
0: எவ்வளவு ஊழியங்கள் நமக்கு உண்டு?
1: Jesus comes.
0: இயேசு வருகின்றார்.
1: Jesus calls.
0: இயேசு அழைக்கின்றார்.
1: Jesus redeems.
0: இயேசு விடுவிக்கின்றார்.
1: Jesus heals.
0: இயேசு குணமாக்குகின்றார்.
1: Jesus loves.
0: இயேசு நேசிக்கின்றார்.
1: That is all wonderful.
0: எல்லாம் அற்புதமான ஊழியங்கள் தான்.
1: You know what is the truth?
0: ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா?
1: Jesus weeps.
0: இயேசு அழுகின்றார்.
1: Jesus weeps.
0: இயேசு கண்ணீர் விடுகின்றார்.
1: That is the truth.
0: அதுதான் உண்மை.
1: Just like Jesus wept over Jerusalem, Jesus weeps over Nazareth tonight.
0: எருசலேமை பார்த்து அன்று இயேசு கண்ணீர் விட்டது போல இன்று இரவிலே ஆண்டவர் நாசரேத்தை பார்த்து கண்ணீர் விடுகின்றார்.
1: How long will you be self-centered?
0: எத்தனை நாட்கள் சுயநலத்திலேயே வேரூன்றி நிற்பீர்கள்?
1: Leave this place.
0: இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள்.
1: Go to the regions beyond.
0: புறம்பே இருக்கின்ற தூர தேசத்திற்கு செல்லுங்கள்.
1: Let them hear the gospel.
0: அவர்கள் நற்செய்தியை அறியட்டும்.
1: Parents are sitting here.
0: பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்.
1: Parents are sitting here.
0: அநேக தாய் தகப்பன்மார் இங்கே உட்கார்ந்திருக்கின்றீர்கள்.
1: How many children do you have?
0: எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு உண்டு?
1: We are two boys to our parents.
0: எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய தாய் தகப்பன்மாருக்கு நாங்கள் ரெண்டு பிள்ளைகள்.
1: I don't know how many of you know our family.
0: எத்தனை பேர் எங்களுடைய குடும்பத்தை அறிந்திருக்கின்றனர் எனக்கு தெரியவில்லை.
1: My mommy was known as Anbu teacher here.
0: அன்பு டீச்சர் என்று என்னுடைய அம்மா இங்கு அழைக்கப்படுவார்கள்.
1: My daddy was known as Rajamani. He was a military officer here.
0: ராணுவ அதிகாரியாக இருந்த என்னுடைய தகப்பனாருடைய பெயர் ராஜமணி.
1: And our house is in the third street, Queen Street.
0: எங்களுடைய வீடு ராணி தெரு என்று அழைக்கப்படுகின்ற மூன்றாவது தெருவாகும்.
1: We are two boys to our parents.
0: எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் இரண்டு மகன்கள்.
1: I am the eldest.
0: நான் மூத்த மகன்.
1: I used to get most of the prizes in Margashis High School when Mr. S. Thomas was the headmaster.
0: சில தாமஸ் அவர்கள் தலைமை ஆசிரியா இருந்த நாட்களிலே மர்காஷியஸ் பள்ளியிலே அநேக பரிசுகளை நான் பெற்றிருக்கின்றேன்.
1: I was always a rank student.
0: நான் எப்பொழுதுமே முதல் தரமான மாணவனாக இருந்தேன்.
1: My younger brother Christopher also was a rank student.
0: என்னுடைய தம்பியும் கூட நல்ல ஒரு மாணவனாக அநேக பரிசுகளை பெறுகின்றதான விவேகம் உள்ள மாணவனாக இருந்தான்.
1: My parents gave me the first fruit of the womb. the kingdom of God.
0: தன்னுடைய கற்பத்தின் முதல் கனியாகிய என்னை ஆண்டவருடைய பணிக்காக என்னுடைய தாயார் அர்ப்பணித்தார்கள்.
1: I was a rank student in the engineering college.
0: பொறியியல் கல்லூரியிலே நான் முதல் மாணவனாக இருந்தேன்.
1: I passed with honors in my master's degree.
0: என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பிலே நான் மிகுந்த உயர்ந்த மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றேன்.
1: My parents gave the best to God.
0: மிகச் சிறந்த உசிதமான ஒன்றை என்னுடைய பெற்றோர்கள் ஆண்டவருக்கென்று தாரை வார்த்தார்கள்.
1: I am not speaking theory here.
0: நான் கருத்தியலை இங்கு உங்கள் மத்தியில் போதிக்கவில்லை.
1: I am not speaking just a theory.
0: ஏட்டுச்சுரைக்காய் உங்களிடத்தில் நான் சொல்லவில்லை.
1: I am speaking to you what my parents have done.
0: என்னுடைய பெற்றோர் நடைமுறையிலே நிகழ்த்தி காட்டியதை உங்கள் முன் நான் பறைசாற்றுகின்றேன். நீங்கள் எல்லாரும் பெற்றோர்களாக இங்கே
1: உட்கார்ந்திருக்கின்றீர்கள்.
0: ஆண்டவருக்கு இருந்தது ஒரே பேரான
1: குமாரன்.
0: அந்த ஒரே சுதனை அவர் மிஷனரியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார்.
1: இஃப் யூ ஹேவ் டூ சில்ட்ரன்,
0: உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்குமானால்,
1: யூ ஹேவ் ஒன் டூ மேனி,
0: ஒன்றுக்கு ஒன்று அதிகமாகவே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று பொருள்.
1: இஃப் யூ ஹேவ் டூ சில்ட்ரன்,
0: உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்குமானால்,
1: யூ ஹேவ் ஒன் டூ மேனி,
0: உங்களுக்கு அதிகமாகவே ஒருவர் இருக்கின்றார்கள் என்று பொருள்.
1: டிசைட்
0: இன்று இரவு தீர்மானியுங்கள்.
1: I will motivate at least one of my children to go as a missionary.
0: இந்த இருவரில் ஒருவரையாவது மிஷனரியாக செல்வதற்கு எப்படியாவது அவர்களை ஊக்குவிப்பேன் என்று இன்று இரவு தீர்மானியுங்கள்.
1: Don't tell me that, let God speak to him.
0: ஆண்டவர் அவனோடு பேசட்டும் என்று என்னிடத்தில் சொல்லாதிருங்கள்.
1: When you want your son or a daughter to become a doctor or an engineer, you don't ask God to speak to him.
0: உங்களுடைய பிள்ளை டாக்டர் ஆக வேண்டும் அல்லது இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற வேளையிலே ஆண்டவர் அவன் கூட அப்படி பேசட்டும் என்றா நீங்கள் சொல்லுகின்றீர்கள்.
1: You are pumping him and pushing him, even by paying capitation fee, you are somehow admitting him in the engineering college.
0: எப்படியாவது அவன் ஒரு மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும் என்று சொல்லி அவனை நிர்பந்திப்பதோடு நிற்காமல் நன்கொடைகளை கொடுத்தாவது அவனை எப்படியாவது கல்லூரியிலே சேர்த்து விட்டு விடுகிறீர்கள்.
1: Why a partiality when it comes to the question of the kingdom of God?
0: ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வரும்பொழுது மட்டும் பட்சாபாதமான ஒரு நிலை?
1: Decide tonight.
0: இரவிலே தீர்மானியுங்கள்.
1: Today is the 12th of June.
0: இன்று ஜூன் 12ஆம் தேதி.
1: I will send at least one of my children for missionary work.
0: மிஷனரி பணிக்கு என்னுடைய குழந்தைகளிலே குறைந்தபட்சம் ஒருவரையாவது கட்டாயம் அனுப்புவேன் என்று தீர்மானியுங்கள்.
1: And that way you will gladden the heart of God.
0: இவ்விதமாய் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தை அகமகிழச் செய்கின்றீர்கள்.
1: Seventhly and lastly.
0: ஏழாவதாக கடைசியானதாக.
1: A binding body.
0: கூட்டி சேர்க்கும் சரீரம்.
1: A binding body.
0: இணைக்கும் உடல்.
1: Bright eyes.
0: பிரகாசமான கண்கள்.
1: Bleeding heart.
0: ரத்தம் கசியும் இதயம்.
1: Bent knees.
0: முடங்கும் முழங்கால்கள்.
1: Bold lips.
0: துணிச்சலான உதடுகள்.
1: Blessing hands.
0: ஆசீர்வதிக்கும் கரங்கள்.
1: Beautiful feet.
0: அழகிய பாதங்கள்.
1: And a body that binds all these together.
0: இவை அனைத்தையும் கூட்டி இணைக்கும் உடல்.
1: A house that is divided against itself shall not stand.
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கின்ற எந்த வீடும் நிலை நிற்காது.
1: A nation that is divided against itself shall not stand.
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கின்ற எந்த நாடும் நிலைத்து நிற்காது.
1: I have a question.
0: எனக்கு ஒரு கேள்வி உண்டு.
1: A church that is divided against itself, will it stand?
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கின்ற திருச்சபை அது நிலை
1: நிற்கும்.
0: ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொள்ளுங்கள்.
1: Help one another.
0: ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள்.
1: Don't compete with one another.
0: ஒருவரோடு ஒருவர் போட்டி போடாதிருங்கள்.
1: Nazareth, listen.
0: நாசரேத்தே எனக்கு செவிகொடு.
1: No more divisions.
0: பிரிவினைகள் போதும்.
1: Stop it.
0: நிறுத்திக் கொள்ளுங்கள் அவற்றை.
1: I want the other group and that group wants me. We want each other.
0: அவர்கள் எனக்கு தேவை, இவர்கள் அவர்களுக்கு தேவை. ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்வோம்.
1: My strength will be made perfect in his weakness and his strength will be made perfect in my weakness.
0: அவர்களுடைய பலம் என்னுடைய பலவீனத்திலே உதவியாக இருக்கட்டும், என்னுடைய பலம் அவர்களுடைய பலவீனத்திலே உதவியாக இருக்கட்டும். நாம் இணைந்து முன்னேறுவோம்.
1: United we will stand and we will win.
0: ஒன்றா இருந்தால் நாம் உயர்வு பெறுவோம், வெற்றி நமதே.
1: It's evangelism.
0: இது நற்செய்தி பணி.
1: We may have so many differences.
0: நமக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்கலாம்.
1: So many differences.
0: பலவிதமான வேற்று கருத்துக்கள் இருக்கலாம்.
1: In baptism.
0: ஞான ஸ்நானத்தை குறித்து.
1: And in speaking in tongues.
0: அந்நிய பாஷை பேசுவதை குறித்து.
1: In jewels.
0: நகைகளை கடத்துவதை குறித்து.
1: In medicine.
0: மருந்துகள் உபயோகிப்பதை குறித்து.
1: Hundreds of divisions.
0: நூற்றுக்கணக்கான பிரிவினைகள் இப்படியா இருக்கலாம்.
1: Let there be differences.
0: இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
1: But now,
0: ஆனால் இப்பொழுதோ
1: bury those differences.
0: இந்த வேறுபாடுகளை எல்லாம் குழி தோண்டி புதையுங்கள்.
1: Put your hearts and shoulders together.
0: உங்களுடைய இதயங்களையும் தோள்களையும் ஒன்றாக இணையுங்கள்.
1: Work together.
0: ஒன்றாக சேர்ந்து உழையுங்கள்.
1: Reach the people.
0: மக்களை சந்தியுங்கள்.
1: Evangelize India.
0: இந்தியாவை நற்செய்திமயமாக்குங்கள்.
1: My Bible says.
0: வேதம் சொல்கின்றது.
1: The gospel of this kingdom shall be preached as a witness to all the nations.
0: ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சாட்சியாக உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்படும்.
1: Then the end shall come.
0: அப்பொழுது முடிவு வரும்.
1: So after you preach the gospel,
0: இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கித்த பிற்பாடு,
1: after you evangelize India,
0: இந்தியாவை நீங்கள் நற்செய்திமயம் ஆக்கின பிற்பாடு,
1: Jesus will come.
0: இயேசு கிறிஸ்து வருவார்.
1: He will take you there.
0: அவர் உங்களை மேலே அழைத்துச் செல்வார்.
1: After you go to heaven,
0: அப்படி நீங்கள் பரலோகத்திற்கு சென்ற பிற்பாடு,
1: you sit there and discuss all these differences.
0: அங்கே உட்கார்ந்து இந்த வேறுபாடுகளை மாற்று கருத்துக்களை எல்லாம் உட்கார்ந்து விவாதியுங்கள்.
1: You have got lot of time to discuss this matter.
0: இந்த காரியங்களை எல்லாம் விலாவாரியாக விவாதிப்பதற்கு போதுமான அளவு நீடித்த ஆயுள் அங்கே உண்டு.
1: Now there is no time for that.
0: இப்பொழுது அதற்கு நேரமில்லை.
1: Now tell the gospel to whom it is not told.
0: யாருக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லையோ அவர்களுக்கு இந்த நற்செய்தியை விரைந்து சென்று அறிவியுங்கள்.
1: Whichever group you may belong to.
0: எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி.
1: Operation in cooperation.
0: இணைந்து செயல்படுதல்.
1: Because we are bringing the sheep to the same master.
0: நாம் இந்த அரிக்கட்டுகளை ஒரே எஜமானரிடத்திலே கூட்டி சேர்க்கின்றவர்களாக இருக்கின்றோம்.
1: It matters not who pounds the paddy, provided it becomes rice.
0: யார் அடித்தால் என்ன, யார் குத்தினால் என்ன, அரிசி வந்தால் நமக்கு போதும்.
1: That's a very good thing. I want you to remember that.
0: இது மிக முக்கியமான ஒரு காரியம். இதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாய் நான் விரும்புகின்றேன்.
1: யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போதும். In Tirunelveli, I cannot give any other illustration.
0: இந்த திருநெல்வேலியிலே இதைவிட வேறு எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் சொல்ல இயலாது.
1: It matters not who pounds the paddy, provided it becomes rice.
0: அம்மி குத்தியோ திம்மி குத்தியோ அரிசி வந்தால் போதுமானது.
1: That's a wonderful translation. But that's the way we have to understand the truth.
0: இப்படித்தான் இந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம்.
1: In our generation,
0: நம்முடைய தலைமுறையிலே,
1: we will give the gospel to those who are unreached in our generation.
0: சந்திக்கப்படாத மக்களுக்கு நாம் நற்செய்தியை பரிசாக அளிப்போம்.
1: All of you please stand up to your feet.
0: எல்லாரும் இருக்கின்ற இடத்திலே எழுந்து நில்லுங்கள்.
1: Leave your Bibles down and stand up.
0: உங்களுடைய வேதத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்து நில்லுங்கள்.
1: All your eyes closed.
0: கண்கள் மூடி இருக்கட்டும்.
1: Fold your hands.
0: உங்களுடைய கரங்கள் கூப்பி இருக்கட்டும்.
1: Bow your heads.
0: தலைகள் வணங்கி இருக்கட்டும்.
1: All of you.
0: எல்லாரும்.
1: Eyes closed.
0: கண்கள் மூடி.
1: Heads bowed down.
0: தலைகள் வணங்கி.
1: Hands folded.
0: கரங்கள் கூப்பி.
1: Hearts lifted up.
0: இதயங்கள் உயர்த்தப்பட்டு.
1: God spoke to us.
0: ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கின்றார்.
1: Whom shall I send?
0: யாரை நான் அனுப்புவேன்?
1: Who will go for?
0: யார் நமது காரியமாய் போவான்?
1: Young man.
0: இளைஞனே.
1: Young woman.
0: வாலிப பெண்ணே.
1: Young man. வாலிபனே.
0: வாலிபனே.
1: Young woman.
0: வாலிப பெண்ணே.
1: Whom shall I send?
0: யாரை நான் அனுப்புவேன்?
1: Who shall go for?
0: யார் நமது காரியமாய் போவான்?
1: Will you like Isaiah answer, here am I, send me Lord.
0: ஏசாயா இந்த கேள்விக்கு பதிலளித்தது போல, இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்று நீ சொல்வாயா?
1: Here am I.
0: இதோ அடியேன்.
1: Send me O Lord.
0: என்னை அனுப்பும் ஆண்டவரே.
1: Then God will say go.
0: அப்பொழுது ஆண்டவர் மறுமொழியாய் சொல்வார், போ என்று.
1: Decide tonight.
0: இந்த இரவிலே தீர்மானியுங்கள்.
1: If you are a young man,
0: நீங்கள் ஒரு வாலிபனாய் இருப்பீர்களேயானால்,
1: or a young woman, நங்கையராய்
0: நீங்கள் இருப்பீர்களேயானால்,
1: if you want to say yes to Jesus,
0: இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்று பதில் சொல்ல நீங்கள் தீர்மானிப்பீர்களேயானால்,
1: maybe you are a student,
0: ஒருவேளை நீங்கள் மாணவனாய் இருக்கலாம்.
1: I don't want you to leave your studies tomorrow and go to the fields.
0: நாளை தினத்தில் தானே உங்களுடைய படிப்பை விட்டுவிட்டு உடனடியாக மிஷனரி பணித்தளத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
1: You say, Lord, I am ready to come, and when you open the door, I am ready to go.
0: நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் ஆண்டவரே, நீர் என்றைக்கு கதவை திறந்து என்னை கூப்பிடுகின்றீரோ அப்பொழுது நான் புறப்பட்டு செல்ல ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லலாம்.
1: Young man,
0: வாலிபனே,
1: young woman,
0: நங்கையரே,
1: if your answer is yes,
0: உங்களுடைய பதில் ஆம் என்று இருக்குமானால்,
1: just put up your hand and put it down.
0: உங்களுடைய கரத்தை உயர்த்தி காண்பித்து விட்டு கீழே போட்டுக் கொள்ளுங்கள்.
1: Yes, yes, yes. Put it down.
0: உயர்த்தியவர்கள் கீழே போடலாம்.
1: Parents,
0: பெற்றோர்களே,
1: dear fathers,
0: தகப்பன்மார்களே,
1: dear mothers,
0: தாய்மார்களே,
1: are you willing to motivate at least one of your children to go for missionary work?
0: உங்களுடைய குழந்தைகளில் ஒருவரையாவது மிஷனரி பணிக்காக அனுப்புவதற்கு அவர்களுக்கு ஊக்கம் அளிக்க தீர்மானிப்பீர்களா?
1: Are you willing?
0: அதற்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களா இருக்கின்றீர்களா?
1: If so,
0: அப்படி இருக்கிறீர்களானால்,
1: put up your hand and put it down.
0: கரங்களை உயர்த்தி காண்பித்து விட்டு கீழே போட்டுக் கொள்ளுங்கள்.
1: Yes, many parents are lifting up.
0: அநேக பெற்றோர்களுடைய கரங்களை உயர்த்துகின்றீர்கள்.
1: Yes, put them down.
0: கீழே போடுங்கள்.
1: Dear young people,
0: அருமையான வாலிபரே,
1: dear parents,
0: அருமையான பெற்றோர்களே,
1: the simple step you have taken in the presence of God tonight,
0: இந்த இரவிலே தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்றதான இந்த எளிமையான அடி,
1: God will not forget it.
0: தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார்.
1: He will bring it to pass if you cooperate with him.
0: நீங்கள் அவரோடு ஒத்துழைக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த காரியத்தை அவர் நடந்தேற செய்வார்.
1: Gracious Heavenly Father,
0: கிருபை நிறைந்த வானக தந்தையே,
1: we thank you for the burden that we received tonight during the preaching of your word.
0: உம்முடைய வசனத்தை பிரசங்கித்ததான இந்த நேரத்திலே உம்முடைய இதய பாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
1: Give us bright eyes.
0: எங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை தாரும்.
1: A bleeding heart.
0: ரத்தம் கசியும் இதயத்தை எங்களுக்கு தாரும்.
1: Bent knees.
0: முடங்குகின்ற முழங்கால்களை தாரும்.
1: Bold lips.
0: துணிச்சலான உதடுகளை எங்களுக்கு தாரும்.
1: Blessing hands.
0: ஆசீர்வதிக்கும் கரங்களை தாரும்.
1: Beautiful feet.
0: அழகிய பாதங்களை தாரும்.
1: And a binding body.
0: இவை அனைத்தையும் கூட்டி இணைக்கின்ற உடலை தாரும்.
1: In Jesus' name.
0: இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் புரட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அது. புதிய இங்கிலாந்து என்று கூறப்பட்ட அந்த பகுதியில் திடீரென்று ஒரு நாள் பகல் நேரத்தில் சூரியன் இருண்டது. அதை அவர் தன்னுடைய நாள் குறிப்பேட்டிலே எழுதும் பொழுது, மிகவும் கனமான, இதற்கு முன் கண்டிராத கருமை நிறமான மேகங்கள் அதே நேரத்தில் சிவப்பு வண்ணம் உள்ளதாயும் வானத்தை இருளடையச் செய்தது என்று எழுதியிருக்கிறார். 1780 மே மாதம் 19 காலையில் சூரியன் உதித்த பின்னர் சற்று நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் மங்கி எங்கும் இருள் நிறைந்தது. பகல் நேரத்தில் வீட்டு ஜன்னல் அருகே வந்தாலும் வாசிக்க முடியாத அளவிற்கு இருள் சூழ்ந்தது. இப்படி ஏற்பட்ட திடீர் இருளால் மக்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஆண்கள் ஜெபித்தார்கள், பெண்கள் அழுதார்கள். தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளுக்குச் சென்றார்கள். பாவ அறிக்கை செய்யும்படி ஆலயங்களுக்கு ஓடினார்கள். பள்ளியில் இருந்து பிள்ளைகள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள். பயந்து போன கோழி குஞ்சுகள் தாயினிடத்திற்கு ஓடி ஒதுங்கின. இரவு நேரத்தில் மட்டும் சத்தமிடும் பறவைகள் சத்தமிட ஆரம்பித்தன. தவளைகள் இரவு போல கத்த ஆரம்பித்தன. நியாய தீர்ப்பு நாள் வந்துவிட்டதோ என்று எக்கால சத்தம் கேட்கிறதா என்று காதுகளை கூர்மையாக்கி பலர் கேட்டார்கள். கனெக்டிகட் என்ற மாநிலத்தில் சட்டசபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பட்ட பகலில் ஏற்பட்ட இருளைக் கண்டு பயந்து போன சிலர் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆப்ரஹாம் தாவன்போர்ட் என்ற சபாநாயகர் கூட்டத்தை ஒத்திவைப்பதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இது நியாயத்தீர்ப்பு நாள் இல்லை என்றால் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டியதில்லை. இது ஒருவேளை நியாயத்தீர்ப்பு நாளாக இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் கருத்தாய் செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். எனவே மெழுகுவர்த்திகளை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆம் நண்பர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாற்றம் பெற்றாலும் நம்முடைய வேலைகளிலே நாம் கருத்துள்ளவர்களாக தொடர வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசுவின் இரண்டாவது வருகை எப்பொழுது இருந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தின் முடிவு உண்டானாலும் நம்மை படைத்த இறைவனை சந்திக்க நாம் ஆயத்தமாவோமா? சிந்திப்போம்.

ரெண்டு பேர் சொல்றீங்க, கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய திராணிக்கு உட்பட்டது, நம்ம பினான்சியல பொறுத்தது, நம்ம திறமையை பொறுத்தது. நம்முடைய அப்பா நமக்கு திட்டம் வச்சார்னா அவர் லெவலுக்கு வைப்பாரு. இவ்வளவுதான் கை தட்ட, நல்ல தட்டி ஆண்டவர் மகிமை சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல பார்த்து நல்ல ஒரு ஹை ஃபை கொடு சொல்லுங்க. உங்க பிளானை விட நல்ல தட்டுக்கு பார்க்கலாம். பக்கத்துல உங்க பிளானை விட அப்பா உங்களுக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன். எப்பவுமே இந்த பாட்டை பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து நான் அறிக்கை செஞ்சு பாடுவேன். இந்த மாதிரி வாக்குத்தத்தமா பாடுவதுன்னு விசுவாசமா சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக நீங்க வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. ஆமா சொல்லுங்க பாக்கலாம். விசுவாசத்தை பாடலாமா? புழுதியில கிடந்த நம்ம இன்னைக்கு தூக்கி நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. என்னெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, இதெல்லாம் புறம்போக்கு, தேராது, உருப்படாது, வரவே வராது, இதெல்லாம் தண்டமா இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு கத்துரு அநேகருக்கு பயனுள்ளதா பயன்படுத்திட்டு வர்றாரு. நல்லா தான் கையை தட்டிருங்களே ஆண்டவருக்கு. ஆமா, கத்தருக்கு கொடுத்தா பெஸ்டா கொடுத்து பாடலாமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகினும் என் அப்பன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிதல்ல பாடலாமா? அடிவான் நல்ல கை தட்டி விசுவாசத்தோட கை தட்டி பாடப்படுறோம். ஆமே

ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. உமை போல வேறொரு தெய்வம் இல்லையே.

உடையவர், எல்லா முழங்கால்கள் முழங்கத்தக்க நாமம் உடையவர், சர்வ வல்லவர், எல்லா நாமத்திற்கும் மேலானவர். ஓ, இந்த காலை வேளையிலே அந்த தேவ பிரசன்னம் உயர்ந்திருப்பதாக, தேவ மகிமை நிறைவாய் இறங்குவதாக, கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்த கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ மகிமை நிரம்பட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்திலே தேவ மகிமை நிறைவாய் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஆலயத்தில் கால் வைக்கும் போதே தேவ பிரசன்னத்தை உணரட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே பிசாசுகள் அலறி ஓடட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது தேவ மகிமை நிறைவாய், கைய தட்டி கைய தட்டி, அந்நிய மாஸ்டர் பேசுங்க, அந்நிய மாஸ்டர் பேசுங்க. ஓ ஹல்லேலூயா. தேவன்

0: பண்ணுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, ஓ இந்த பகல் வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் சேர்த்து உயர்த்துகிறோம். இந்த ஆலயத்தில் உம்மை உயர்த்துகிறோம், எங்கள் ஆலயத்தில் உம்மை உயர்த்துகிறோம். நிறைவான பிரசன்னம், நிறைவான மகிமை இறங்கட்டும். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி இறங்கட்டும். சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின மகிமை இறங்கட்டும். மகிமை மகிமை மகிமை தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா! அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ் ஜீசஸ், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே,
1: நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், ஜீவனுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினம் என்று நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவரை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் நிரப்புகிற ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். ஆமென்.

கிருபை எவ்வளவு பெரிய ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிய ஆண்டவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, அவ்வளோ நன்மை நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் மனதாரமாய் துதிக்கிறோம், மனதாரமாக்கு நன்றி செலுத்துகிறோம்.

0: அப்பா, நீங்க ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மனம் வந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: நல்ல கிருபை, வழுவாமல் இம்மட்டும் காத்த தேவ கிருபை,

நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை பாடி கொண்டாடுவோமா? இதுவரை நம்மை காத்தவர், அக்னி போன்ற சோதனையில் நமக்கு துணையாய் நின்றவர், நம்முடைய முடி கருகாமல் புகை அணுகாமல் பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பலவிதமான சோதனையிலே எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களோடு இருந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா ஆண்டவரே? எங்களை நிர்மூலமாகாமல், நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை தருகிறோம். நீர் நல்லவர் அப்பா, கனமகிமை மாட்சிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். வழுவாமல் காக்கிற உம்முடைய மாசற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை உமக்கு தருகிறோம்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன், ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2 நிருபம் 1 அதிகாரம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரிலொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதின் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரர் என்றெண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தாயுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். மார்க்கு 10:22. நயாகரா நீர்வீழ்ச்சி உலகின் பல பகுதிகளிலும் மிகவும் பெருமையாக பேசப்பட்டாலும் அது அநேக மனித உயிர்களை பறித்திருக்கிறது. ஒருமுறை 2 மனிதர்கள் நயாகராவில் ஒரு படகில் சென்று கொண்டிருந்தனர். திடீரென மிக வேகமாக நீரோட்டம் அவர்களை அடித்து சென்றது. அதில் ஒரு மனிதன் தனக்கு நேரே போடப்பட்ட ஒரு கயிறை இறுக்கமாக பற்றி பிடித்து கொண்டான். ஆனால் இன்னொரு மனிதனுக்கோ அவன் கையில் கயிறு கிடைத்த அதே நேரத்தில் மிகப்பெரிய

மரத்தடி ஒன்றும் அவன் அருகில் மிதந்து வந்தது. அந்த மனிதன் இந்த சிறிய கயிற்றை பற்றி கொள்வதற்கு பதில் மிகப்பெரிய மரத்தடியை பற்றி கொண்டால் பத்திரமாக கரை சேர்ந்து விடலாம் என்று எண்ணி கயிறை விட்டுவிட்டு மிதந்து வந்த மரத்தடியை பற்றி கொண்டான். கயிறை பிடித்து கொண்டவன் பத்திரமாக கீழே வந்து இறங்கினான். ஏனெனில் கீழே நின்றிருந்த மனிதர்கள் அந்த கயிறை இறுக பிடித்திருந்தார்கள். ஆனால் சிறிய கயிறை அற்பமாக எண்ணி மிதந்து வந்த மிகப்பெரிய மரத்தடியை பற்றி கொண்டவன் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டான். அவன் வாழ்க்கை முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, சில சமயங்களில் நமக்கும் எதை பற்றி கொண்டு கரை சேர்வது, எதை விட்டுவிடுவது என்று புரிவதில்லை. ஒருமுறை தேவன் தரும் ரட்சிப்பை நிராகரிப்பதை போன்ற ஒரு படம் வரைந்து தரும்படி பிரபல ஓவியர் ஜி எஃப் வாட்ஸ் கேட்டுக்கொள்ளப்பட்டார். சில மாதங்கள் கழித்து அவர் ஒரு பணக்கார மனிதனுடைய முதுகை வரைந்து எடுத்துக்கொண்டு தன் ஓவிய கூடத்தை விட்டு வெளியே வந்தார். அந்த ஓவியம் ஒரு மனிதன் முற்றிலும் தேவனுடைய ரட்சிப்பை வேண்டாம் என்று நிராகரிப்பதை உணர்த்தியது. அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய ஆஸ்திகளை இழக்க தயாராக இல்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவனிடம், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன் ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லியிருந்தார். இயேசு தரும் நித்திய ஜீவனை நம்புவதற்கு பதிலாக தன் ஆஸ்திகளை அவன் மிகவும் நம்பினபடியால் அவன் தன் ஆஸ்திகளை இழக்க தயாராக இல்லை. ஆகவே அவன் தன் ஆஸ்திகளை பற்றி கொண்டு இயேசுவுக்கு முதுகை காட்டி திரும்பிச் சென்று விட்டான். ஜி எஃப் வாட்ஸிடம், நீங்கள் இந்த படத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் த கிரேட் ரெஃப்யூசல் என்று உடனடியாக பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தின் ஆஸ்தி நம்மை பத்திரமாக பரலோகம் கொண்டு சேர்க்காது. ஆகவே நாம் அதை பற்றி கொள்ளாமல் இயேசு தரும் ரட்சிப்பை பற்றி கொண்டால் பத்திரமாக பரலோகம் சேர்ந்து விடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை நிராகரித்துவிட்டு ஆஸ்திகள் தான் பெரிது என்று நாம் அதை பற்றி கொள்வோமானால் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஆகவே நாம் இவ்வுலக பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் பத்திரமாக பரலோகம் போய் சேர முடியும்.

கன்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, பாறையில் மோதாதே. பிரேக் நாட் யுவர் ஹெட். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 12:14-27 சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 21:44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது யார் மேல் விழுமோ அவனும் நசுங்கி போவான். Whoever falls on the stone will be broken, but on whoever it falls, it will grind him to powder. இந்த கல் என்பது சந்தேகமின்றி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இயேசுவையே குறிக்கும். அவரே தடைக்கல்லும் இடரல் கல்லுமானவர் என்று ரோமர் 9:33 தீர்க்க தரிசனத்தில் ஏசாயா 8:14 நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு அதி முக்கியமான நடைமுறை படிப்பினை உண்டு. அதாவது, ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடாது. Never work against God. முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்ற வேதனையான சத்தியத்தை பவுலுக்கு சொல்லிக் கொடுக்க, மதவெறியான அவனை ஆண்டவர் அகம்பாவத்திலிருந்து கீழே இறக்கி அவனை குருடாக்கவும் செய்தார். பேராசிரியர் கமாலியேலிடம் அவன் கல்வி கற்றிருந்தாலும் இந்த சத்தியத்தை அவன் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. அரைகுறையாய் தெரியும் சூழல்களில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்திற்கு கமாலியேல் வைத்திருந்த தத்துவம் இதோ, கவனியுங்கள். இத்திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளால் உண்டாயிருந்தால் அவற்றை ஒழிக்க உங்களால் முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாயும் ஆகிவிடுவீர்கள். கவனம். உலகை நற்செய்தி மயமாக்கும் பணியின் கடைசி கட்டத்தின் இந்நாட்களில் கடவுள் ஏராளம் ஊழியங்களை எழுப்பியுள்ளார். அவற்றில் சில சுயாதீனமானவை, மற்றவை நிறுவனங்கள் சார்ந்தவை. நாம் விழுந்து போன மண்குலத்தை சேர்ந்தவர்களானதால் மற்ற எல்லா ஊழியங்களையும் விட நமது ஊழியந்தான் மேலானது, சிறந்தது என்று நாம் எண்ணுகிறோம். இவ்வெண்ணத்தை நாம் திருத்தாவிட்டால் எல்லாரிடமும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே அலைவோம். மற்ற ஊழியங்களில் காணப்படும் துரும்பு போன்ற தவறுகள் நமது ஊழியத்தில் உள்ள உத்திரம் போன்ற கேடுபாடுகளை விட பெரிதாய் தெரியும். எனது ஊழியத்தின் துவக்க காலங்களில் எனக்கும் இவ்வித மனப்பான்மைதான் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை என்னில் ஆழமாய் செயல்பட்ட போது நான் மாறத் தொடங்கினேன். மற்றவர்களில் காணப்படும் நல்ல காரியங்களை பாராட்ட பழகினேன். அவசர முடிவுக்குள் வருகும் என் இயல்பான குணத்தை நான் மாற்றிக்கொண்டேன். எனது ஊழியத்திலேயே காணப்படும் குறைவுகளை காணத் தொடங்கி மறைவிடங்களில் புலம்பலானேன். நான் வந்த முடிவு என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்தில் பூரணமான ஊழியமோ குறைவற்ற ஊழியனோ கிடையாது. எல்லாருக்கும் பலமும் உண்டு, பலக்குறைவும் உண்டு.
மற்றவர்களை கட்ட வேண்டுமே தவிர தட்டக்கூடாது. நான் கடவுளது கண்மணி என்றால் நான் ஒத்துக்கொள்ள முடியாத ஊழியக்காரனும் கடவுளது கண்மணி தான், அவரது அடுத்த கண்மணி அவன். தெரியாமல் கூட நான் கடவுளுக்கு எதிராய் செயல்பட்டு விடக்கூடாது. கடவுள் கற்பாறையானவர், நான் அவர் மேல் மோதி என் தலையை உடைத்து கொள்ளக்கூடாது. அந்த பாறையால் நானும் நசுங்கி விடக்கூடாது. ஞானமணி ஐயர் அவர்கள் பாடிய காலம்போற்றும் அந்த பாடலில் இருந்து ஒரு சில கவிகளை பாடுகிறேன்.

இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது யார் மேல் விழுமோ அவனும் நசுங்கி போவான். Whoever falls on this stone will be broken, but on whomever it falls, it will grind him to powder. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலிருந்து எச்சரிப்பான ஒரு சத்தத்தை நீர் எங்களுக்கு இன்று தொனிக்க பண்ணினதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் தான் மேலானவர்கள், நாங்கள் தான் குறைவற்றவர்கள், எங்கள் ஊழியம்தான் சிறந்தது, எங்களுடைய திட்டம்தான் மேலானது என்று கர்த்தாவே, எங்களை அறியாமல் எங்கள் இருதயத்திற்குள் குடிகொண்டிருக்கும் அந்த அகம்பாவ சிந்தையை கர்த்தாவே நீர் அடியோடு விரட்டிவிட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி எங்களால் விரட்டிவிட முடியாவிட்டால், அதற்கு நாங்கள் உம்மோடு ஒத்துழைக்காவிட்டால், ஆண்டவரே பவுலை போன்று எங்களை கீழே தள்ளியாவது கர்த்தாவே எப்படியாவது இந்த முக்கியமான பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய். நாங்கள் உம்முடைய கண்ணின் மணியானால் அடுத்த ஊழியக்காரனும் உம்முடைய கண்ணின் மணிதான். ஆண்டவர் உமக்கு ரெண்டு கண்மணிகள் உண்டே ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் இந்த காரியத்திலே மிகவும் கவனமாயிருக்க நீர் எங்களுக்கு உதவிதார். எக்காரணத்தை இட்டும் பிறரை கர்த்தாவே நியாயம் தீர்த்து கொண்டே, குற்றம் சாட்டி கொண்டே, பழி சாட்டி கொண்டே, அவர்கள் துரும்புகளையே பெரிதாக்கி கொண்டே இருக்கிற இந்த கர்த்தாவே பேலியாளின் ஆவி, இந்த பெசலையேலின் ஆவி கர்த்தாவே, பேலியேலின் ஆவி எங்கள் இருதயத்திற்குள் வேண்டாம் ஆண்டவர் கர்த்தாவே. அந்த பெயல் சபூலின் ஆவியை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு முன்பாக தாழ்மையோடு, பணிவோடு, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், புகழிரு மாப்பு இதெல்லாம் கூடாது என்று சொல்லி நாங்கள் எதிர்த்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆண்டவரே ஊழியம் செய்த நாட்களிலே தங்களுடைய சீஷர்கள் வேறொருவனை ஊழியம் செய்ய தடுத்த பொழுது, அப்படி செய்யாதிருங்கள், நமக்கு விரோதமாய் இல்லாதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று சொல்லி அவர் தடுத்து நிறுத்தினார். அதே ஆவியை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூவுக்கும் வாசனை உண்டு என்கிற அந்த உயரிய பாடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும், குறிப்பாக கிறிஸ்தவ ஊழியர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள உதவிதாரும். பொறுப்பெடும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது மத்தேயு 6:31-32 வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சரி, இந்த அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்மளால் ரொம்ப அழகாக அப்சர்வ் பண்ண முடியுது. என்னென்னா, அப்பா பிள்ளைக்கு பார்த்து சொல்கிறார், எப்பா நான் உன்னுடைய தகப்பன், உன் கடமையெல்லாம் எனக்கு தெரியும், உன் தேவையெல்லாம் எனக்கு தெரியும், அதை எல்லாத்தையும் சரியாக நான் பூர்த்தி செய்வேன். ரொம்ப பொறுப்பான ஒரு தகப்பனுடைய இருதயத்தை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எதை குடிப்போம், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது, எதை குடிப்போம், எதை கொடுத்துவோம், எங்கே போ, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான காரியங்கள், இதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இதை பற்றி நீ கவலைப்படாத, அஞ்ஞானியை போல கவலைப்படாத, தேடாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தில் 2 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். படித்து பாருங்கள். மத்தேயு 6 1, தகப்பன் செய்கிற கடமை. இன்னொன்று, தகப்பன் தருகிற பலன். சரியா? பலன் வேற, கடமை வேற, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற, ரிவார்டு வேற. சரியா? இங்கே ஆண்டவர் கடமையை பற்றியும் பேசுகிறாரு, பலனை பற்றியும் பேசுகிறாரு. கடமைன்னா என்ன அப்படின்னா, இந்த உடுக்கிறது, சாப்பிட்றது, என் தேவைகள்லாம், அந்த சின்ன சின்ன தேவைகள், அந்த உலகத்தில் வாழ்கிற காரியங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் சந்திக்கப்படுகிறதுக்கு பேர் என்னென்னா கடமை. பலன்னா என்ன அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய கிரியைகள், சில காரியங்கள் இருக்குது, அந்த கிரியைகளை நான் இந்த பூமியில் செய்யும்போது அவர் எனக்கு பலன் தருகிறார். பலன் வேற, கடமை வேற. உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன், நான் அழியக்கூடிய மனுஷன், சரியா, சாதாரண மனுஷன். என் பிள்ளைக்கு நான் எது கொடுத்தாலும் அது அழியக்கூடியது தான். சரியா? அது வீடு கொடுக்கலாம், காரு கொடுக்கலாம், பங்களா கொடுக்கலாம், எது என் பிள்ளைக்கு நான் கொடுத்தாலும் அதுவும் அழியக்கூடியது. ஏன் கொடுக்குற ஆள் நான் அழியக்கூடியவேன் அப்படின்னா, நம்மளுடைய தகப்பன் அழியாத தேவனாக இருக்கிறாருன்னா, அவர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்குறாருன்னு வைங்க, அதுவும் அழியக்கூடாது. எப்படி? அதனால தான் அவர் சொல்கிறாரு, அழியாத நித்திய ஜீவன், அழியாத மகிழ்ச்சி, அழிவில்லாத சந்தோஷம், அழிவில்லாத அன்பு, இவைகள் எல்லாம் அழியாதவைகள். இதுக்கு பேர் என்னன்னா பலன். அப்போ ஆண்டவர் நம்ம இந்த பூமியில் சாப்பிட்றதுக்கும், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கும், உயர்வுகளை அப்பப்போ இந்த பூமியில் இருக்கிற பொருளாதார உயர்வுகள்லாம் கொடுக்குறாரு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கடமைன்னு அர்த்தம். நானே என் பிள்ளைக்கு கடமை செய்யும்போது அந்த அப்பா பிள்ளைக்கு கடமை செய்யாமல் இருப்பாரா? இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, பிசாசு ரொம்ப தந்திரமாக கடமையை பலன் மாதிரி காமிக்கிறது தான் பெரிய விஷயம். என்னென்னா, பாத்தியா நீ இவ்வளோ நாள் உண்மையாக இருந்ததுக்கு, அதுக்கு இருந்ததுக்கு ஆண்டவர் உனக்கு இவ்வளவு பலனை கொடுக்குறார். எதை பலன்னு சொல்லி காமிக்கிறோம் அப்படின்னா, காரு, வீடு, பங்களா, தங்கம், வெள்ளி, இந்த அழிஞ்சு போகிற காரியம் எல்லாவற்றையும், இந்த பொக்கிஷோன்னு சொல்கிற காரியம் எல்லாவற்றையும் பலன் மாதிரி பேய் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் எல்லாம் இன்னைக்கு ஜனங்கள் நடுவே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுக்கு ஒரு காரணம். நான் உங்களுக்கு தயவாக சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவர், நம்மளுடைய தகப்பன் கடமை செய்கிறவர், அழகாக கடமை செஞ்சிருவார். நீங்கள் அதுக்காக போராடணும்னு அவசியமே கிடையாது. அவர் நம்மளுடைய தேவைகள் என்னன்னு அறிஞ்சு கரெக்டாக பூர்த்தி பண்ணுகிறவர். நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுன்னா, பலனை. எங்கள் அப்பா அழியாத ஆண்டவர், அவரிடத்துலேருந்து நான் ஒன்று வாங்குறேன் அப்படின்னா அது அழியாததாக இருக்கணும். அதனால தான் இயேசு சுவாமி சொல்கிறாரு, இங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதப்பா, பரலோகத்தில் சேர்த்து வை. இங்கே சேர்த்து வச்சா திருடர்கள் கண்ணை விட்டு திருடிடுவாங்க, துரும்பு எல்லாம் அரிச்சிரும்ப்பா, அதனால் இங்கே சேர்க்காத. ஏன் ஆண்டவர், இந்த காரை கொடுத்தது நீங்கள், இந்த வீடை கொடுத்தது நீங்கள், இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தது நீங்கள், இந்த ஆகாரத்தை கொடுக்கறது நீங்கள், நீங்களே கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. பரலோகத்தில் சேர்த்து வை. ஏன்னா அப்பா கரெக்டாக நம்மளுக்கு சொல்லித்தர்றாரு, டிஃபைன் பண்ணுறாரு, என்னென்னா, மக்களே நான் உனக்கு இது செய்கிற கடமை, நீ கடமையை பார்த்துக்கிட்டே இருக்கிற, நான் பலன் கொடுக்குற ஆண்டவர். அந்த பலன் எப்படிப்பட்டது? அழியாதது, ஒருவரும் திருட முடியாதது, ஒரு காலம் அது ஒளிந்து போகாதது. இன்னைக்கு சத்துரு ரொம்ப தந்திரமாக சபையும் சரி ஜனங்களையும் சரி, ஆண்டவருடைய கடமை, அப்பா செய்கிற கடமையை பெரிய பலன் போல காமிக்கிறது. பாத்தியா, பெரிய வீடு கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டார், பெரிய மாளிகையை உனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார், நீ செஞ்ச ஊழியத்துக்கு, நீ செஞ்ச உண்மைக்கு. இல்லை ஐயா, இதெல்லாம் அப்பாவுடைய கடமை. ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் நாம் இந்த பூமியில் அவருக்காக செய்த எல்லா காரியங்களுக்கும் அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு சிம்பிளாக விளக்குறேனே, இளையகுமாரனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இளையகுமாரன் அப்பாவை விட்டு விலகி போயிட்டார். திருப்பி வந்த உடனே அழகாக வஸ்திரங்களை கொடுத்து மோதிரம் எல்லாத்தையும் கொடுக்குறார். இதை நம்ம எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பாரு, அவன் வந்த உடனே எப்படியெல்லாம் அவரை கனப்படுத்தி, எப்படியெல்லாம் அவருக்கு பலனை கொடுத்து, ரிவார்டை கொடுத்து, அவருக்கு பரிசு, இதெல்லாம் பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஒரு புள்ள அப்பா வீட்டுக்கு திரும்பின உடனே அந்த வீட்டின் வழக்கத்தின்படி அவருக்கு கடமையை செய்கிறார் அப்பா. நல்ல மோதிரத்தை போட்டு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, ஏன்னா அந்த வீடு அப்படிப்பட்ட வீடு, அதனால அவனுக்கு கொடுத்ததெல்லாம் ரிவார்டோ பலனோலாம் திருப்பி வந்துட்டோம் ஐயோ அப்படிலாம் இல்லை, அது கடமை. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பா வீட்டில் இருந்தாலே போதும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு சந்திக்கப்படும். அப்போ பலன்னா என்ன? மூத்த பிள்ளையை பார்த்து சொல்கிறார், ஏன்பா கோபப்படுற, எனக்கு உண்டான எல்லாம் உனக்கு தானே, அதுக்கு பேர் தான் பலன். ஆண்டவருக்கு உண்டான நித்தியமான காரியங்கள் எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க, அதுக்கு பேர் தான் பலன். இந்த தங்கம் வெள்ளி நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, என்ன கோல்டு அனாயிண்டிங்கு, சில்வர் அனாயிண்டிங்கு, கார் அனாயிண்டிங்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு அனாயிண்டிங்கும் தேவை கிடையாது. நீங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா அவர் உங்களை பார்த்துப்பார். அதனால தான் சீஷர்களை பார்த்து கூட அழகாக சொல்கிறார், எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்கப்பா ஊழியத்துக்கு சொல்லிட்டு திருப்பி வரும்போது அப்படியே விட்டுரல, ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபாதர் போல் விட்டுறல. என்ன தெரியுமா கேட்குறார், எப்பா போகிற வழியில் ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சா? ஏன், நம்ம அப்பா ரொம்ப பொறுப்பானவர், நம்மளுக்கு கடமை செய்கிறவர், எந்த காரியத்திலையும் குறை வைக்கிற ஆண்டவரே இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, அஞ்ஞானியப்போ இதை தேடி ஓடுறியப்பா, அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு. ஊழியர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், தயவாக ரொம்ப தாழ்மையோடு இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் என்னை விட மூத்தவர்களாக இருக்கலாம், இல்லை இளையவர்களாக இருக்கலாம், தயவு செஞ்சு, நான் ரொம்ப ஏழ்மையில் இருந்தேன், என்னை ஆண்டவர் இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி இருக்கிறார் பார்த்தீங்களா, இதுதான் கர்த்தருடைய, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ரிவார்டு என் ஊழியத்துக்கு செஞ்சதுன்னு தயவு செஞ்சு வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது ரிவார்டு கிடையாது, அது அப்பா பிள்ளைக்கு செய்கிற கடமை. இன்றைக்கி நிறைய வாலிபர்களை நான் பார்க்குறேன், மேலே இருந்து ஊழியர்கள், பெரிய ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட, நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சால் உனக்கு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், ஏர்போர்ட்டு பக்கத்தில் வீடு கிடைக்கும், ஃப்ளைட்டு கிடைக்கும். ரொம்ப நேரமாக நான் வந்து ஏர்போர்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஃப்ளைட்டை பார்த்துட்டே இருந்தேன், இதெல்லாம் போவோமான்னு நினச்சேன், ஆனால் இப்போ பாருங்கள் டைமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அப்பா பிள்ளைக்கு செய்கிற கடமையை பலன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, தப்பு தப்பு. அப்பா நமக்கு கொடுக்குற பலன் பரலோகத்தில் இருக்குது, அழியக்கூடாது. அவர் அழியாத தேவன்னா எனக்கு அவர் கொடுக்குற எந்த காரியமும் அழியக்கூடாது. அப்படி அழியக்கூடிய காரியத்தை இந்த பூமியில் எனக்கு அவர் தருகிறார் அப்படின்னா அது அப்பா பிள்ளைக்கு செய்கிற ஒரு சின்ன கடமை, சரியா? அதனால தயவு செஞ்சு உங்கள் இருதயம் திசை மாறி போகாமல் கர்த்தர் பக்கம் இருக்கும்படி நான் உங்களை தயவாக கேட்குறேன். ஊழியர்களாக இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. நான் கூட ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் பார்த்தியா என்னை உயர்த்திருக்கிறார், அதை செஞ்சுருக்கிறார், இதை செஞ்சு இல்லை. இப்போ நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரி, ஒரு புரிதலுக்குள்ளே கர்த்தர் ஆவியானவர் நடத்துகிறார். என்ன அப்படின்னா, மக்களே இது நான் உனக்கு செய்கிற கடமையா, நீ என் புள்ளை, நான் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன், நீ இந்த கடமைகளை பார்த்துட்டு போயிடாத, மேலே நான் நீ பொக்கிஷத்தை சேர்த்து வை, பலனை சேர்த்து வை, ஊழியம் பண்ணு, எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முடியுமோ நட, அங்கே சேர்த்து வை. இதைத்தான் நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கும் சொல்லணும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் அப்புறம் இந்த இவ்வளவு தவறான உபதேசங்கள், பொருளாசையை கலப்புற உபதேசங்கள்லாம்? வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 2:3 கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க? பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். விஷயமே என்ன தெரியுமா, அவங்க இச்சை உள்ளவர்களாக இருக்க போய் தான் உங்களிடத்தில் இச்சையை தூண்டுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டென்ஷனே கிடையாது, அவங்க பொருளாசையினால் நிரம்பி இருக்கிறதுனால உங்களை ஆதாய பொருளாக பயன்படுத்திக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பா வீட்டில் நீ வாழ்ந்தாலே போதும், அப்பா செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் இந்த பூமியில் செய்வார். தயவு செஞ்சு உங்களோட இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும், சரியா? நமக்கு கடமையை செய்கிற ஒரு நல்ல தகப்பனும் இருக்கிறார், நம்மளுடைய கிரியைகளுக்கு ஏற்ற நித்திய பலனை கொடுக்கிற தகப்பனும் இருக்கிறார். தயவு செஞ்சு அப்பாவே சொல்கிறார், எப்பா என் கடமையை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாத, அதை நானே செய்வேன், சரியா? தங்கம் வெள்ளி அதுக்கு ஜபம், இதுக்கு அனாயிண்டிங், அதுக்கு அனாயிண்டிங், கார் அனாயிண்டிங், பெட்ரோல் பங்க் அனாயிண்டிங்லாம் போகாத தம்பி, அதெல்லாம் கடமை. அப்பா நான் உனக்கு செய்வேன், நீ கவலைப்படாத, உன் தேவைகளை நான் சந்திப்பேன். செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு மாயையான ஒரு பிம்பத்துக்குள்ளே கொண்டு வரும். செழிப்பு அப்படின்னா என்னென்னா, செழிப்பான வார்த்தை, செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னா என்னென்னா, ஆவியானவர் நம்மளுக்கு போதுமானவராக இருப்பார் எல்லா காரியத்திலும். முடிக்கிறேன்,
இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போறேன்ப்பா, பாழுந்தேன் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம். உண்மைதான், செழிப்பான தேசத்துக்குள்ள போன உடனே எல்லா கோத்திரங்களுக்கும் நிலங்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. நிலங்களை பிரிச்சு கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே அளவின்படி நிலத்தை பிரிச்சு கொடுக்கல. எந்த அளவின்படி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா, அவங்க அவங்க கவுண்ட் படி, அவங்க அவங்க தேவையின்படி அழகா நிலங்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மளுடைய அன்றாட தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்யறதுக்கு பேர் தான் செழிப்பான வாழ்க்கை. கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கா? நிம்மதியா தூக்கம் கர்த்தர் தராரா? நாளைக்கு எழுந்திருச்சா எந்த கமிட்மெண்ட்டும் நமக்கு இல்லையா? நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரா? நல்ல சமாதானமான குடும்பத்தை? இதுதான் செழிப்பான வாழ்க்கை. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பொருளாசை உடைய பிரீச்சர்ஸ், இந்த பொருளாசை உடைய ஊழியக்காரர்கள் சொல்றவங்க சொல்லுகிறது மாதிரி நீ அப்படி இருந்தா தான் செழிப்பு, இப்படி இருந்தா தான் செழிப்பு இல்லை. இன்னைக்கு தேவை உங்களுக்கு 5 ரூபானா ஆண்டவர் உங்களுக்கு 5 ரூபாய் தருவார். இன்னைக்கு தேவை உங்களுக்கு 5 கோடினா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு 5 கோடி தருவார். அந்த நிலங்களை எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பிரித்து கொடுத்தாரோ அவங்கவுங்க அளவின்படி, அதே படி என் தேவை இன்னைக்கு இதுன்னா கர்த்தரதை சந்திக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம அப்பா கடமை செய்கிறவர் மாத்திரம் அல்ல, பலன் கொடுக்கிறவர். நாம் கடமையை பார்த்து ஓடக்கூடாது, பலனை பார்த்து ஓடணும். ஆமென். காட் பிளெஸ் யூ.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் புரட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அது. புதிய இங்கிலாந்து என்று கூறப்பட்ட அந்த பகுதியில் திடீரென்று ஒரு நாள் பகல் நேரத்தில் சூரியன் இருண்டது. அதை அவர் தன்னுடைய நாள் குறிப்பேட்டிலே எழுதும் பொழுது, மிகவும் கனமான, இதற்கு முன் கண்டிராத கருமை நிறமான மேகங்கள் அதே நேரத்தில் சிவப்பு வண்ணம் உள்ளதாயும் வானத்தை இருளடையச் செய்தது என்று எழுதியிருக்கிறார். 1780 மே மாதம் 19 காலையில் சூரியன் உதித்த பின்னர் சற்று நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் மங்கி எங்கும் இருள் நிறைந்தது. பகல் நேரத்தில் வீட்டு ஜன்னல் அருகே வந்தாலும் வாசிக்க முடியாத அளவிற்கு இருள் சூழ்ந்தது. இப்படி ஏற்பட்ட திடீர் இருளால் மக்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஆண்கள் ஜெபித்தார்கள், பெண்கள் அழுதார்கள். தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளுக்குச் சென்றார்கள். பாவ அறிக்கை செய்யும்படி ஆலயங்களுக்கு ஓடினார்கள். பள்ளியில் இருந்து பிள்ளைகள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள். பயந்து போன கோழி குஞ்சுகள் தாயினிடத்திற்கு ஓடி ஒதுங்கின. இரவு நேரத்தில் மட்டும் சத்தமிடும் பறவைகள் சத்தமிட ஆரம்பித்தன. தவளைகள் இரவு போல கத்த ஆரம்பித்தன. நியாய தீர்ப்பு நாள் வந்துவிட்டதோ என்று எக்கால சத்தம் கேட்கிறதா என்று காதுகளை கூர்மையாக்கி பலர் கேட்டார்கள். கனெக்டிகட் என்ற மாநிலத்தில் சட்டசபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பட்ட பகலில் ஏற்பட்ட இருளைக் கண்டு பயந்து போன சிலர் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆப்ரஹாம் தாவன்போர்ட் என்ற சபாநாயகர் கூட்டத்தை ஒத்திவைப்பதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இது நியாயத்தீர்ப்பு நாள் இல்லை என்றால் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டியதில்லை. இது ஒருவேளை நியாயத்தீர்ப்பு நாளாக இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் கருத்தாய் செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். எனவே மெழுகுவர்த்திகளை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆம் நண்பர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாற்றம் பெற்றாலும் நம்முடைய வேலைகளிலே நாம் கருத்துள்ளவர்களாக தொடர வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசுவின் இரண்டாவது வருகை எப்பொழுது இருந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தின் முடிவு உண்டானாலும் நம்மை படைத்த இறைவனை சந்திக்க நாம் ஆயத்தமாவோமா? சிந்திப்போம்.